காலை வணக்கம். ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒளிபரப்பு. இன்று சக ஆண்டு 1948 ஜேஷ்ட மாதம் 17 நாள், 2026 ஆண்டு ஜூன் மாதம் 7 தேதி ஞாயிற்றுக்கிழமை. நேரம் காலை 5:56:30. நேர்களே, 100.3 மெகா ஹெர்ட்ஸ் பண்பலை வரிசையில் நமது நிலையத்தின் இன்றைய ஒலிபரப்பில் நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகின்றன.

0: இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி என் காரைக்கால் பண்பலை 100.3. நேர்களே, இனி இந்த காலை பொழுதில் நம் சிந்தனைக்கு விருந்தாய் வருவது
1: குரலோசை. வினை செயல் வகை 68 அதிகாரம் 8வது குறட்பா.

மத நீரால் கன்னம் நனையும் யானையை கொண்டு வேறான யானையை கட்டுவதைப் போல பழகிய செயலின் அறிவைக் கொண்டே பிற செயல்களையும் செய்தல் வேண்டும்.

0: குரலோசை கேட்டீர்கள்.
1: நேரம் காலை 6:40. பண்பலையில் இனி வருவது நிகழ்ச்சி குறிப்புகள். இன்று நமது பண்பலை வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்போ. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்வி குழுமங்கள், விருதாசலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, நாகை மூராசன்ஸ் ரெடிமேட்ஸ் மற்றும் மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ். காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் ரவிச்சந்திரன்.

0: கணபதி தாசன் அவர்கள் படைப்பு சென்னை வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை, காலை 6:35 காரைக்கால் ஒஎன்ஜிசி காவிரி அசர், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸின் உழவர்களுக்கு. 6:40 மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வழங்கும் இன்சொல்லமது கேட்கலாம், வழங்குகிறார் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் மீன் சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள். காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர், பங்கேற்கும் சிறுவன் வி கிருஷ்ணன். காலை 7:00 திரைசை, 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம் விழாவரும், 7:30 விருதாசலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் காலை காம்போ. காலை 8:00 தொழில் வரும் பாட்டு, முதலில் மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசச்செட்டியார் ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. அதனையடுத்து 8:05 முதல் நாகப்பட்டினம் விஜிஎஸ் பிள்ளை கல்விக் குழுமங்களின் தொழில் வரும் பாட்டு உலாவரும், 8:30 முதல் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் தொழில் வரும் பாட்டு தொடரும். காலை 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட், முதலில் காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ, வாழ்க்கை முறை மாற்றத்தால் ஏற்படும் விளைவுகளும் தீர்வுகளும் ஆலோசனைகள் வழங்குகிறார் காரைக்கால் யோகா மற்றும் இயற்கை மருத்துவ வல்லுநர் டாக்டர் எம் தனலட்சுமி அவர்கள். காலை 9:05 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட், 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கான் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரியின் தேதியும் சேதியும், அதனையடுத்து 9:35 முதல் பண்பலை வழங்கும் பாயிண்ட் டு பாயிண்ட் தொடரும். காலை 9:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி வான்வழியில் இசைத்தூரிகை, நிகழ்ச்சி அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன் அவர்கள், படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை. காலை 10:00 ஜி பூம்பா குழந்தைகள் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி, இந்நிகழ்ச்சி வழங்குவோர் நாகை மூராசன்ஸ் ரெடிமேட்ஸ். முற்பகல் 11:00 நாகப்பட்டினம் விஜிஎஸ் பிள்ளை கல்விக் குழுமங்கள், மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசச்செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் வழங்கும் அடுத்தது என்ன சிறப்பு கல்வி தொடர் நிகழ்ச்சியில் கோட்டுச்சேரி தனியார் பாராமெடிக்கல் மற்றும் நர்சிங் கல்லூரி தலைவர் முனைவர் ஏ மாரியப்பன் அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 11:30 முதல் திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ் மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசச்செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸின் அடுத்தது என்ன தொடரும். பகல் 12:00 எஃப்எம் எக்ஸ்பிரஸ், 12:10 கடித மலர்கள், 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர், பங்கேற்கும் சிறுவன் வி கிருஷ்ணன். பகல் 12:55 பன்னிசை, 1:00 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தேன்மழை, பரவசப்படுத்தும் பாடல்கள் பவனி வரும். 1:55 மல்லிசை, பிற்பகல் 2:00 லஞ்ச் பிரேக், முதலில் நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி, அதனையடுத்து 2:05 முதல் லஞ்ச் பிரேக்கில் உலக உணவு பாதுகாப்பு தினம் குறித்து புதுச்சேரி நுகர்வோர் கூட்டமைப்பு சங்கங்களின் மாநில செயலாளர் விஏஎஸ் பயிற்சியாளர் கோட்டுச்சேரி எஸ் சிவகுமார் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் கேட்கலாம். பிற்பகல் 2:55 வானிலை அறிக்கை, 3:00 விருதாசலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் லைக் ஷேர் கமெண்ட், 3:30 முதல் நாகை மூராசன்ஸ் ரெடிமேட்ஸ் வழங்கும் லைக் ஷேர் கமெண்ட் தொடரும். மாலை 4:00 மன்னார்குடி ஆவணி பர்னிச்சர்ஸின் அசத்தல் சந்திப்பு நேரலை நிகழ்ச்சி, 5:00 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் கலக்கல் நீரும் உலாவரும். மாலை 5:30 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் விளக்கேற்று மேலே, 6:00 பன்னிசை, 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன் சொல்லும்போது கேட்கலாம், வழங்குகிறார் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் மீன் சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள். மாலை 6:25 லைட் ஹவுஸ் உலாவரும், 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ, பக்கவாதம் மற்றும் வலிப்பு நோய்க்கான காரணங்களும் சிகிச்சை முறைகளும் குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் மூளை நரம்பியல் மற்றும் மனநல மருத்துவர் நிபுணர் டாக்டர் ஆர் பத்மராஜன் அவர்கள். இதுவரை அறிவிக்கப்பட்ட நிகழ்ச்சி குறிப்புகள், இனி தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை டெல்லியிலிருந்து.
1: திஸ் இஸ் ஆகாஷ்வாணி, தி நியூஸ் ரெட் பை ஷகுன் சோப்ரா. Prime Minister Narendra Modi yesterday chaired a meeting with members of the PM Economic Advisory Council. The Prime Minister and the Economic Advisory Council discussed various ideas and measures to further boost India's economic growth in times of global turmoil. In a social media post, the Prime Minister said they deliberated on a wide range of issues relating to India's economic transformation and long-term development priorities. They also shared perspectives on adding more momentum to the reforms journey and ensuring ease of living as well as ease of doing business. Union Home Minister Amit Shah has called for a sharper vigil on financial transactions, construction of buildings and sale and purchase of properties along the international borders. The directive came during a meeting chaired by Mr. Shah at BSF's Tripura Frontier Headquarters regarding the border areas of the northeastern state. The Home Minister

0: position. Sai Sudarshan also contributed 81 before missing out on a maiden test century, while Rishabh Pant remained unbeaten with a brisk half century. In hockey, Indian men's team has lifted the Under-18 Asia Cup for the third time, thrashing host Japan 4-1 in the final in the Kakamigahara yesterday. In SAF Women's Championship 2026 final, India defeated the defending champions Bangladesh 3-1 to win the title for a record sixth time, played in Madgaon, Goa yesterday. And that is the end of this news bulletin.
1: நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி. எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் ரவிச்சந்திரன் கணபதிதாசன் அவர்கள்.
3: ஓதலு சிறந்தது ஒழுக்கமுடைமை என்பது முதுமொழி காஞ்சியில் வருகின்ற வரிகள். முதுமொழி என்பது பழமொழி என்ற பொருளோடு தொடர்புடையது. இந்நூலை இயற்றியவர் மதுரை கூடலூர் கிழார் என்பவராவார். காஞ்சி என்பது காஞ்சிபுரம் அன்று. காஞ்சி என்பது மகளிர் இடையில் அணியும் ஒரு வகை அணிகலக் கோவையாகும். பல மணிகள் சேர்த்து கோர்த்த காஞ்சி அணி போல முதுமொழிகள் பல கோத்த நூல் முதுமொழி காஞ்சி என்ற பெயர் ஏற்பட்டது. இது திருக்குறள் போன்ற அமைப்பை உடையது. நூறதாம் சிறுபஞ்ச மூலம் நூறு சேர் முதுமொழி காஞ்சி என்று பிரபந்த தீபிகையார் இந்த நூலை பற்றி குறிப்பு செய்யப்பட்டுள்ளது. எல்லா பாடல்களும் ஆர்கலி உலகத்து என்று தொடங்குகின்றது. ஆர்கலி உலகத்து மக்கட்கு எல்லாம் ஓதறிச் சிறந்தென்று ஒழுக்கம் உடைமை என்கிறது. கடல் சூழ்ந்த இந்த உலகத்தில் வாழும் மக்கள் ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் என்ற கட்டாயத்தை இந்நூல் தெரிவிக்கின்றது. ஒரு மனிதன் எவ்வளவு கல்வி நூல்களை கற்றிருந்தாலும் அவனிடம் ஒழுக்கமில்லை என்றால் அவனுடைய வாழ்க்கை செம்மையாகாது. ஓதாதார்க்கு உணர்வோடு ஒழுக்கம் இல்லை என்கிறார் ஔவையார். நல்ல நூல்களை கற்பது மட்டும் பெருமையன்று, அதில் கற்றபடி வாழ்க்கையில் நடந்து காட்ட வேண்டும் என்பதே ஒழுக்கமுடையதாகும். அதனால்தான் திருவள்ளுவரும் கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்றார். கற்றபின் நிற்க என்பது இங்கே ஒழுக்கத்தையே குறிப்பிடுகின்றது. கற்றோர்க்குச் சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்பார்கள். எதனால் சிறப்பு என்று உற்று நோக்குமிடத்து கற்றதோடு மட்டுமல்லாமல் ஒழுக்கத்தோடு இருந்ததால்தான் சென்றமிடமெல்லாம் சிறப்பு என்ற பெயர் வருவதற்கு காரணமாக ஒழுக்கமே அமைகிறது. நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம், தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். நல்லொழுக்கம் என்பது நல்ல வித்து ஆகும், நல்ல விதை என்கிறார். கல்வி கற்றால் மட்டும் போதாது, நல்லொழுக்கமாக இருக்க வேண்டும் என்கிறார். கல்வியாளராக இருந்தாலும் தீயொழுக்கத்தில் இருப்பவரை சமுதாயம் மதிக்காது. நல்லொழுக்கம் என்பது தனி மனிதனை உயர்த்தும் பண்புகள் ஆகும். ஒழுக்கத்தை தான் நன்னடத்தை என்கிறார்கள். காந்தியை இன்றளவும் நாம் மகாத்மா என்று போற்ற காரணம், அவர் ஒழுக்க சீலராக வாழ்ந்து காட்டினார். அவர் மூன்று குரங்கு பொம்மைகள் வைத்திருப்பார். மூன்றும் மூன்று விதமான ஒழுக்கத்தை போதித்தது. தீயதை பார்க்காதே, தீயதை கேட்காதே, தீயவை பேசாதே என்று அந்த மூன்று குரங்களும் அழகாக ஒழுக்கத்தை போதித்தது. பெரிய புராணத்தில் மெய்ப்பொருள் நாயனாரை அவரின் பகையரசன் மாறுவேடம் தரித்து முத்தநாதன் கொலை செய்தான். அவர் உயிர் போகின்ற தருவாயிலும் இவர் நம்மவர், இவரை பத்திரமாக கொண்டு செல்லுங்கள் என்ற வார்த்தை அவரின் ஒழுக்க பண்பிற்கு இலக்கணமாக திகழ்கிறது. இம்மைக்கும் மறுமைக்கும் ஒழுக்கம் நன்மையளிக்கும், அதை தருவது கல்விதான் என்பதைத்தான் ஓதலிற் சிறந்தது ஒழுக்கமுடை என்கிறது முதுமொழி காஞ்சி.
2: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் ரவிச்சந்திரன் கணபதிதாசன் அவர்கள்.
4: இனிய காலைப்பொழுதில் உற்சாகமாக நாம் இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3.

இனிய காலை பொழுதில் உற்சாகமாக நாம் இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3 பக்தி மாலை உலாவரும் நேரம் நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் எல்ஆர் ஈஸ்வரியின் குரலில்

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
3: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
2: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
4: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் கணிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.

0: விதவிதமான சம்மர் கூல் காட்டன் கலெக்ஷன்ஸ் உங்கள் நாகை மூராவில். நாகை மூரா சென்ஸ், நாகப்பட்டினம்.
1: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 பத்தி மாலையோடு. நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் எம் அசோக் பாடியது.

நேரம் காலை 6:28 இணைந்திருக்கிறோம். காரைக்கால் பண்பலை 100.3 பக்தி மாலையோடு. நிகழ்ச்சியின் நிறைவாக வரும் பாடல் காயல் ஏ.ஆர். ஷேக் முகமது பாடியது.

0: கேட்ட அந்த பாடலோடு நிறைவு பெற்றது பக்தி மாலை. பண்பலையில் மீண்டும் பக்தி பாடல்கள் உலாவரும் மாலை 5:30 உலக்கேற்றும் வேளையில்.
1: நமது காரைக்கால் பண்பலை 100.3 நாள்தோறும் முற்பகல் 11 மணிக்கு அடுத்தது என்ன? கல்விக்கு கை கொடுப்போம் நாங்கள். +2 பிறகு என்ன செய்யலாம்? பல்வேறு துறை வல்லுநர்கள் பங்கு பெறும் சிறப்பு தொடர் நிகழ்ச்சி. உங்கள் சந்தேகங்களை தொலைபேசி வழி கேட்டு தெளிந்து கொள்ளலாம். ஆசிரியர் பயிற்சி, தொழிற்பயிற்சி, சட்டம், பொறியியல், செவிலியர், IIT, பாராமெடிக்கல், கலை மற்றும் அறிவியல் இதை சார்ந்த படிப்புகள் குறித்து ஆலோசனைகள் பெறலாம். அடுத்தது என்ன? கல்விக்கு கை கொடுப்போம் நாங்கள். நாள்தோறும் முற்பகல் 11 மணிக்கு நமது காரைக்கால் பண்பலையில்.
0: நேயர்கள் இப்போது கேட்கலாம், ONGC காவிரி அசர் காரைக்கால் மற்றும் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ONGC காவிரி அசர் காரைக்கால்.
2: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
3: நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
4: பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
5: அப்போ ONGC நல்லதும் கொடுக்குது, நமக்காக கொடுக்குது.
2: ONGC என்றும் மக்கள் பணியில்.
0: உழவர்களுக்கு நிகழ்ச்சியை மேலும் வழங்குவோர் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ்.
1: அன்பார்ந்த உழவர் நண்பர்களே,
0: இன்று ஸ்ரீ பராபவ ஆண்டு வைகாசி திங்கள் 24 நாள் ஞாயிற்றுக்கிழமை.

0: உழவர்களுக்கு.
1: அக்கா அக்கா கொஞ்சம் கதவு மூடுங்களேன், கதவு மூடுங்களேன்.
2: ஏன் என்னாச்சு பொங்குடி, ஏன் இப்படி பதறடிச்சு ஓடி வர்ற?
1: அக்கா நானும் பப்ளும் விளையாண்டுட்டு இருந்தமா ஓரமா, அங்க செம்மறி ஆட்டு வந்த போயிட்டு இருந்துச்சா?
2: சரி போயிட்டு இருந்துச்சு.
1: ஒரே ஒரு குட்டி கல்லு தான்க்கா அது மேல போட்டோம், செதறி அடிச்சுட்டு ஓடுது. அந்த ஆட்டுக்கு சொந்தக்காரவங்க எங்களை விரட்டிட்டு வர மாதிரி தெரிஞ்சது, அதான் ஓடி வந்துட்டோம்.
2: ஏன் பொங்குடி, அந்த ஆடுங்கள்லாம் எவ்வளவு பயந்து போயிருந்தா அப்படி பதறி அடிச்சு ஓடி இருக்கோம்.
1: என்னக்கா இதுக்கெல்லாம அந்த ஆடுங்க பயப்படும்?
2: பொங்குடி, பொதுவா செம்மறி ஆடுங்களே அதோட மனநலன்ல ஒரு சின்ன மாற்றம் ஏற்பட்டாலே அதோட உடல் நலனே பாதிக்கிற அளவுக்கு உடல்வாகு கொண்டது. நீங்க செய்யற மாதிரி சில பேர் செய்யறதுனாலதான் அதோட இன விருத்தியே குறையுது. தெரியுமா உனக்கு இதெல்லாம்?
1: என்னக்கா என்னென்னமோ சொல்றீங்க.
2: என்னென்னமோ சொல்ல பூங்குடி, உண்மையதான் சொல்றேன். பொதுவா நம்ம பகுதிகளில் இப்ப செம்மறியாடுகள் வளர்க்கிற வழக்கமே குறைஞ்சு போச்சு. அப்படியும் யாராவது ஒரு சிலர் இந்த மாதிரி செம்மறியாடுகளை வளர்க்கும் போது இப்படி எல்லாம் அலட்சியமா உங்களை மாதிரி எல்லாம் செஞ்சாலோ, இல்ல தெருநாய்கள் அதை திறத்தினாலோ, வழித்தடங்கள் நடக்கும்போது வாகனங்கள் குறுக்கிட்டாலோ, அதுங்களோட மனநிலை ரொம்ப பாதிக்கப்பட்டு அதோட உடல் வளர்ச்சியே குறைஞ்சு போகுமா. இத நான் சொல்லல, மருத்துவர்கள் சொல்றாங்க.
1: ஏங்கா விட்டா செம்மறியாடு இனங்கள் குறைஞ்சிட்டு வர்றதுக்கு நாங்க தான் காரணம்னு சொல்லுவீங்க போல இருக்கே.
2: உங்களை மாதிரி ஆளுங்களும் காரணம்னு தான் சொல்றேன் பூங்குடி. செம்மறியாடுகளை பொறுத்த அளவுக்கு உண்மையிலேயே நல்ல வளர்ப்புக்கு ஏற்ற லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இனம். இன்னும் ஒரு படி மேல சொல்லணும்னா மனிதர்களை காட்டியும் அதிக ஞாபக சக்தி கொண்டதும், 50க்கும் மேற்பட்ட செம்மறியாடுகளோட முகங்களை சுமார் 2 ஆண்டு வரையும் அது ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு அதுக்கு புத்தி கூர்மை இருக்குன்னா நம்புவியா?
1: ஓ அப்படியாக்கா.
2: செம்மறியாடுகளுக்கு ஞாபக சக்தி மட்டும் இல்லாம வாசனை நுகரும் சக்தியும் அதுங்களுக்கு மனுஷங்களை காட்டியும் அதிகம் அப்படின்னு சொல்ல வந்தேன்.
1: இதுக்கும் நீங்க சொல்றதுக்கும்?
2: அதாவது எதுக்கு இதை சொல்ல வந்தேன்னா, பொதுவா இந்த மாதிரி மந்தையாடுகள்ல புதுசா ஒரு ஆட்டையோ இல்ல புது நபர்களையோ அந்த ஆடுகள் கிடையில விடும்பொழுது அதுங்க தன்னால பதற்றம் அடைஞ்சு தன்னோட இயல்பு நிலைய மாத்திக்குமா.
1: ரேதேக்கா எனக்கு ஒரு சந்தேகம். நானும் நிறைய ஆட்டு மந்தைய பாத்திருக்கேன். கொஞ்சம் வளர்ந்த ஆட்டு குட்டிங்க தான் அந்த ஆட்டு மந்தையில இருக்குது. இந்த பிறந்த குட்டியெல்லாம் என்னக்கா பண்ணுவாங்க?
2: நல்லா கேட்ட பூங்குடி. பொதுவாவே ஆட்டு குட்டிங்க எல்லாம் பிறந்த உடனே தாயாட்ட தனியாவும் குட்டியாட்ட தனியாவும் பிரிச்சு வச்சிருவாங்க. ஆனா அந்த மாதிரி செய்யறது அந்த ஆட்டு இனத்துக்கு உகந்தது இல்லைன்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. எதுக்கு அப்படி சொல்றாங்கன்றதுக்கும் காரணம் இருக்கு பூங்குடி.
1: என்னக்கா காரணம்?
2: அந்த தாய் ஆட்டுகிட்டே இருந்து நல்ல முறையில சீம்பாலை அருந்தி வளர்ற குட்டிங்களோட வயிற்றுல இருந்து மூளைக்கு அனுப்பப்படுற செய்தி மூலமா குட்டிகளோட தாயின் வாசனையும் மனத்தினையும் அடையாளம் கண்டு அதோட குணாதிசயங்களை தொடர்றதுக்கான அத்தனை செயல்களும் நடைபெறுமா. அதை பிரிச்சு வைக்கும் போது இந்த செயல்ல மாற்றம் ஏற்பட்டு அந்த குட்டிகளோட வளர்ச்சியும் பாதிக்கப்படுதுன்னு சொல்றாங்க. குட்டியையும் அந்த தாயையும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஒன்னாதான் சேர்த்து வைக்கணும், பிரிக்க கூடாதுன்னு சொல்றாங்க. இதனாலயும் குட்டிகளோட இறப்பு விகிதத்தை தடுக்க முடியுமா?
1: ஏங்கா இது செம்மறி ஆட்டுக்கு மட்டும்தான் பொருந்துமா?
2: இல்ல இல்ல பூங்கொடி, எல்லா ஆட்டு இனங்களுக்கும் இது பொருந்தும். சரி இப்ப சொல்லு, இனிமே செம்மறியாட்டு கூட்டத்தை பார்த்தா அதுக்கு எதுவும் இடைஞ்சல் கொடுப்ப?
1: இவ்வளவு தெரிஞ்ச பிறகு எப்படிக்கா செய்வேன்?
0: கேட்டது உழவர்களுக்கு.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது ONGC காவேரி அசட் காரைக்கால் மற்றும் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கிய உழவர்களுக்கு. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ONGC காவேரி அசட் காரைக்கால்.
4: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
3: உழவர்களுக்கு நிகழ்ச்சியை மேலும் வழங்கியோர் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ்.
5: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
6: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
7: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
8: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: இணைந்திருக்கிறோம், இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3.

0: உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: நேரம் காலை 6:40. நேயர்களை இப்போது கேட்கலாம். மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வழங்கும் இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நீடூர் மயிலாடுதுறை.
4: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வியாண்டிற்கான
5: பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில்
5: பிஎஸ்சி பயோடெக்னாலஜி,
4: பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன், பிஎஸ்சி ஹோம் சயின்ஸ், நியூட்ரிஷன், ஃபுட் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் டயட்டெடிக்ஸ்
5: போன்ற பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: இன் சொல்லமது நிகழ்ச்சியை உடன் வழங்குவோர் பூமெக்ஸ். உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கக்கூடியது பூமெக்ஸ்.
6: வழங்குகிறார் மீன் சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள்.
7: அனைவருக்கும் வணக்கம். செல்வம் நிலையில்லாதது, ஓரிடத்தில் நிலைத்து இருக்காது. அதனால்தான் செல்வம் என்ற சொல்லுக்கு அப்பெயர் வந்திருக்கலாம் என்று நாம் நினைக்க தோன்றுகிறது. சகடக்கால் போல வரும் செல்வம், அதாவது வண்டியினுடைய சக்கரம் கீழும் மேலுமாக சுழன்று வருவதைப் போல செல்வமும் ஒருவரிடமிருந்து மற்றவரிடம் மாறி மாறி சென்று சேரும். வறுமை மிகவும் கொடுமையானது. கொடிது கொடிது வறுமை கொடிது, இளமையில் வறுமை அதனினும் கொடிது என்பார் ஔவையார். நாம் ஒருவரிடம் சென்று கொடு என்று கேட்பது மிகவும் இழிவானது. அவ்வாறு கேட்பவனிடம் இல்லை என்று சொல்லுவது அதைவிட இழிவானது. வைத்துக்கொள் என்று கொடுப்பது உயர்வான செயல், அவ்வாறு கொடுப்பதையும் வேண்டாம் என்று மறுப்பது அதைவிட உயர்வான செயல். ஈ என இரத்தல் இழிந்தன்று அதனதிர் ஈயேனென்றல் அதனினும் இழிந்தன்று. கொள்கன கொடுத்தல் உயர்ந்தன்று கொள்ளேனென்றல் அதனினும் உயர்ந்தன்று என்பது புறநானூறு. வள்ளுவரும் நல்லார் எனினும் கொழல் தீது, மேலுலகம் இல் எனினும் ஈதலே நன்று என்று கூறுவார். பிறரிடம் இருந்து பொருள் பெற்றுக்கொள்ளுதல் நல்ல நெறியாக இருந்தாலும் அது தீமையானது. ஏனெனில் பொருள் கொடுக்கும்போது எல்லோருக்குமே சற்று வருத்தம் இருக்கத்தான் செய்யும். எனவே நாம் எப்பொழுதும் கொடுக்கின்றவர்களாக இருக்க வேண்டுமே அன்றி வாங்குகின்றவர்களாக இருக்கக்கூடாது. கொடுக்க கொடுக்க செல்வம் குறையும், கல்வி மட்டும்தான் கொடுக்க கொடுக்க வளரும். ஆகவே நாம் எப்பொழுதும் கொடுக்கின்ற நிலையிலே இருக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.
6: இன்சொல் அமுது வழங்கினார் மீன் சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள்.
3: பண்பலையில் நேர்கள் இதுவரை கேட்டது மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வழங்கிய இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நீடூர் மயிலாடுதுறை.
4: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வியாண்டிற்கான
5: பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பிஏ இங்கிலீஷ், பிபிஏ,
5: பிசிஏ, பிகாம், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி மேக்ஸ், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போன்ற பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: இன் சொல்லவது நிகழ்ச்சியை உடன் வழங்கியோர் பூமெக்ஸ். உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கக்கூடியது.

0: Max, best and briefs. Cool Max.
1: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
2: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
1: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
2: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
3: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
4: இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சல் ஆகும்.
5: வணக்கம். மாநில செய்திகள், வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். எல்லைப் பகுதிகளில் கண்காணிப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்த வேண்டும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் பற்றாக்குறை வெகுவாக குறைந்துள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சியில் கிடப்பில் போடப்பட்ட திட்டங்களை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று தமிழக அரசை அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் 14 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 23 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் நேற்று இந்தியா 2 தங்கம் 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். எல்லைப் பகுதிகளில் நடைபெறும் கட்டுமானப் பணிகள், சொத்துகள் விற்பனை மற்றும் நிதிசார் பரிவர்த்தனைகள் குறித்த கண்காணிப்பை வலுப்படுத்த வேண்டும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். திரிபுராவில் நேற்று நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர், வடகிழக்கு மாநிலங்களை ஒட்டிய எல்லைப் பகுதிகளில் கடந்த 5 காலத்திற்கான நில ஆவணங்களை ஆய்வு செய்யுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். போதைப்பொருள் மற்றும் ஆயுத கடத்தல் தடுப்பு நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும் என்றும், சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். எல்லைப் பகுதிகளில் கள்ளநோட்டு புழக்கம் குறித்து கண்காணிக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். போதைப்பொருள் உள்ளிட்ட சட்டவிரோத நடவடிக்கைகளை எதிர்கொள்ளும் வகையில் அப்பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு உரிய பயிற்சி அளிக்க வேண்டும் என்றும் திரு அமித்ஷா கூறினார். அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் பற்றாக்குறை வெகுவாக குறைந்துள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 99% மருத்துவர் பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளதாக கூறினார். மருத்துவமனைகளில் உள்ள செவிலியர் காலி பணியிடங்களை விரைவில் நிரப்புவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அவர் தெரிவித்தார். சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான இடங்களை நிரப்பிக்கொள்ள மாநில அரசுகளுக்கு அனுமதி வழங்குவது குறித்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். அரசு பள்ளி மாணவர்களுக்கான இடஒதுக்கீட்டை தற்போதைய 7.5% அதிகரிப்பது குறித்து முதலமைச்சருடன் ஆலோசனை நடத்தி முடிவெடுக்கப்படும் என்றும் திரு அருண்ராஜ் தெரிவித்தார். சட்டப்பேரவைத் தேர்தல் முடிவுகள் தற்போதைய அரசியல் மாற்றங்களுக்கு முக்கிய காரணியாக திகழ்கிறது என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவை நிலாம்பூரில் தனியார் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். தமிழகத்தில் நல்லாட்சி அமைய வேண்டும் என்ற நோக்கில் பலர் தாவேக்கவில் இணைந்து வருவது வரவேற்கத்தக்கது என்று திரு செங்கோட்டையன் கூறினார். வர்த்தக கண்காட்சி தொழில்துறை வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் என்று மாநில குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் திரு மதன்ராஜ் தெரிவித்தார். தென்காசியில் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் சங்கம் சார்பில் 3 நடைபெறும் இந்த கண்காட்சியில் பள்ளி மாணவர்களுக்கான போட்டிகளை அமைச்சர் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சென்னை, கோவை போன்ற பெருநகரங்களில் நடத்தப்பட்டு வரும் இத்தகைய கண்காட்சிகள் தென் மாவட்டங்களில் நடத்தப்படுவதன் மூலம் சிறு தொழில்துறையினருக்கு நம்பிக்கை அளிக்கும் என்று திரு மதன்ராஜ் கூறினார். முன்னதாக இந்த கண்காட்சியில் அமைக்கப்பட்டுள்ள 108 அரங்குகளையும் அமைச்சர் பார்வையிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
6: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.

0: தேர்தல் சமயத்தில் வாக்குறுதிகளை அளித்துவிட்டு தற்போது வெள்ளை அறிக்கை வெளியிடுவோம் என்று கூறி மக்களின் கவனத்தை திசை திருப்ப தாவேக அரசு முயற்சி செய்வதாக அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சேலம் மாவட்டம் எடப்பாடியில் நடைபெற்ற வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், திமுக ஆட்சியில் கிடப்பில் போடப்பட்டுள்ள மேட்டூர் அணை உபரிநீர் திட்டத்தை நிறைவேற்ற மாநில அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் 436 திட்டங்களை நிறைவேற்றுவது குறித்தும் அதற்கான நிதி ஒதுக்கீடு குறித்தும் விவாதிக்கப்பட்ட அம்சங்கள் தொடர்பாக மாநில அரசு உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாகவும் குற்றச் செயல்களை தடுத்து நிறுத்துவதற்கான நடவடிக்கைகளுக்கு உடனடி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். நெல்லை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் மாசு ஏற்படுவதை குறைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான முன்னேற்பாட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக கழிவுநீர் ஆற்றில் கலப்பதை தடுப்பது குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ஆட்சியர் திரு ஆனந்த் மோகன் தெரிவிக்கிறார்.
1: பாபநாசம் ஏரியால துணிகள் நம்மளோட ஆற்றில் கொட்டுற மாதிரி பொல்யூஷன் ஒண்ணு இருக்கு, சாக்கடை ஆற்றில் கலக்குற மாதிரி, ரெண்டுமே நம்ம தவிர்க்கணும். நெக்ஸ்ட் வீக் ஒரு ஜாயிண்ட் கோஆர்டினேஷன் மீட்டிங், எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ் பிளஸ் வந்து தன்னார்வலர்கள் என்ஜிஓஸ் எல்லாரையும் கோஆர்டினேட் பண்ணிட்டு ஒரு கிளியர் ஆக்ஷன் பிளான் கொண்டு வரோம். அடுத்த ஒரு 6 மந்த்ஸ்ல என்ன பண்ணணும், நம்ம மந்த் வைஸா நம்ம ஃபாலோ பண்ணி என்னோட டார்கெட் அடுத்த ஒரு 6 மந்த்ஸ் டு 1 இயர்ல நம்ம தாமிரபரணியை பொறுத்த வரைக்கும் விசிபிள் சேஞ்சஸ் கொண்டு வரணும்.
0: தமிழகத்தில் கோவை, நீலகிரி உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரளம் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 4 தினங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக குறையக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இன்றும் நாளையும் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். லெபனானில் அண்மையில் தொடங்கப்பட்ட 2வது சர்வதேச விமான நிலையம் விரைவில் பயணிகளின் பயன்பாட்டிற்கு வரும் என்று அந்நாட்டு பிரதமர் தெரிவித்துள்ளார். சிங்கப்பூரில் உள்ள இந்திய வம்சாவளியினரை இழிவுபடுத்தும் வகையில் சீனாவிலிருந்து செயல்படும் 3 சமூக வலைதளங்களை அந்நாட்டு அரசு தடை செய்துள்ளது. பலோச்சிஸ்தானில் சரக்கு வாகனங்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று வர்த்தகர்கள், போக்குவரத்து துறையினர், தொழில் நிறுவன தலைவர்களின் கூட்டுக்குழு அந்நாட்டு அரசை வலியுறுத்தியுள்ளது. திரிபுராவில் அம்மாநில காவல்துறை மற்றும் எல்லை பாதுகாப்பு படையினர் இணைந்து மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையின் போது 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. ஜந்தர் மந்தரில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டதாக சமூக வலைதளங்களில் பரவி வரும் செய்திகள் தவறானவை என்று தில்லி காவல்துறை மறுப்பு தெரிவித்துள்ளது. தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் கிராமத்தில் இம்மாதம் 10ஆம் தேதி மக்கள் தொடர்பு முகாம் நடைபெற உள்ளதாக ஆட்சியர் திரு வைத்தியநாதன் தெரிவித்துள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த கனமழை காரணமாக முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றான கோவை குற்றாலம் அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி துறைமுகத்தில் சரக்கு பெட்டகங்களை கையாளும் திறன் நடப்பு நிதியாண்டில் 8.93% அளவிற்கு வளர்ச்சி கண்டுள்ளது. இணையவழி கட்டட திட்ட அனுமதியை விரைவில் வழங்குவது குறித்த ஆலோசனைக் கூட்டம் சென்னை பெருநகர வளர்ச்சிக் குழும உறுப்பினர் செயலர் திரு ராகுல்நாத் தலைமையில் நேற்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். 23 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் நேற்று இந்தியா 2 தங்கம், 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. மங்கோலியாவின் உலான்பாத்தர் நகரில் நேற்று நடைபெற்ற ஆடவர் 74 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் சாகர் ஜக்லன் தங்கப்பதக்கம் வென்றார். மகளிர் 76 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் காஜல் தோச்சக் தங்கப்பதக்கம் வென்றார். இதே எடைப்பிரிவில் பிரியா மாலிக்கும், 55 கிலோ எடைப்பிரிவில் ஹன்சிகா லம்பாவும், 62 கிலோ எடைப்பிரிவில் மான்சி அஜ்லாவத்தும் வெண்கலப்பதக்கம் வென்றனர். உலக தடகள போட்டியில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. தைப்பேயில் நடைபெற்ற மகளிர் 400 மீட்டர் ஓட்டத்தில் இப்பதக்கத்தை கைப்பற்றி இந்தியா புதிய சாதனை படைத்துள்ளது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்திய அணி பட்டம் வென்றது. கோவாவில் நேற்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் இந்திய அணி 3-1 என்ற கோல் கணக்கில் பங்களாதேஷ் அணியை வென்று சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ரோஹன் டேடே தங்கப்பதக்கம் வென்றார். அகமதாபாத்தில் நடைபெற்ற ஆடவர் சப் ஜூனியர் தனிநபர் போட்டியில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 6 தங்கம் உட்பட மொத்தம் 7 பதக்கங்களை வென்றுள்ளது. உலான்பாத்தரில் நடைபெற்ற ஆசிய தனிநபர் மகளிர் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற சென்னையைச் சேர்ந்த வீராங்கனை சவிதா ஸ்ரீ பாஸ்கருக்கு முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மீண்டும்

0: தலைப்புச் செய்திகள். எல்லைப் பகுதிகளில் கண்காணிப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்த வேண்டும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் பற்றாக்குறை வெகுவாக குறைந்துள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சியில் கிடப்பில் போடப்பட்ட திட்டங்களை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று தமிழக அரசை அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் 14 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 23 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் நேற்று இந்தியா 2 தங்கம் 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் காலை 6:55 பத்து நொடி இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3.
2: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: நேர்களை இப்போது கேட்கலாம். காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
3: எங்க வேணாலும் கம்பேர் பண்ணுங்க, விலையும் தரமும் உங்களுக்கே பிடிக்கும். அப்புறம் சொல்லுங்க கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், நீலா தெற்கு வீதி நாகப்பட்டினம், தர்கா மார்க்கெட் நாகூர், மார்க்கெட் வீதி காரைக்கால். கமர்ஷியல் ட்ரேடர்ஸ்.
1: பசுந்தளிர் நிகழ்ச்சியை மேலும் வழங்குவோர் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப்.
4: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம். கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப். போட்டோ பிரிண்டிங், லேசர் வுட் என்கார்விங், கீச்செயின், கிளாஸ், ஃபோம் போர்டு, அக்ரிலிக் போன்ற எண்ணற்ற மீடியாவில் யூவி மிஷின் பிரிண்ட் செய்து தரப்படும். 88 வருட பாரம்பரியமிக்க உங்கள் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
5: மழலை செல்வங்களின் மழலை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசுந்தளிர், இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. வணக்கம் நேயர்களே. அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசுந்தளிர் நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழலை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா?
6: வணக்கம் தம்பி.
7: வணக்கம்.
6: உங்க பேர் என்ன?
7: கிருஷ்ணா.
6: கிருஷ்ணா, எந்த ஸ்கூல்ல என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
7: திருத்தியா ஸ்கூல்ல 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்.
6: சரி தம்பி, இன்னைக்கு நேயர்களுக்காக நீங்க என்ன சொல்றதா இருக்கீங்க?
7: தேசபக்தி பாடல் பாட போகிறேன்.
6: எங்க பாருங்களேன் பாப்போம்.
7: புதுமை

0: கட்டி நிறுத்திய கலை கூடம், ஆம் கட்டி நிறுத்திய கலை கூடம். புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது. புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது.
1: சூப்பரா தேசபக்தி பாட்டு பாடினீங்க. நீங்க இப்ப குட்டியா இருக்கீங்க.

0: படிச்சு பெரிய வரன பிறகு என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
1: போலீஸ் ஆக ஆசை.
0: சரி தம்பி, நீ படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் சிறந்த போலீஸ் ஆபீசர் ஆகிறதுக்கு காரைக்கால் பண்பலை சார்பாக வாழ்த்துக்கள்.
1: தேங்க்யூ.
2: இதுவரை பசந்தளிர் நிகழ்ச்சியில் மழை செல்வங்களின் மழை மொழியில் இணைந்தோம்.
3: நேயர்கள், இதுவரை கேட்டது காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கிய பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியினை வழங்கி ஒரு கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
4: காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், மளிகை பொருட்கள், ஷாப் பொருட்கள் அத்தனைக்கும் குடும்ப தலைவிகளின் ஒரே சாய்ஸ் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். இப்பொழுது திருநள்ளாற்றில்
3: பசுந்தளிர் நிகழ்ச்சி மேலும் வழங்கிய ஒரு கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப்.
5: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
6: ஐயா சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
7: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
8: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: நேரம் காலை 7:50 இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3. பண்பலையில் இனி உலா வருவது திரையிசை.

திரையிசையின் தொடக்கமாக ஒழித்த அந்த பாடல் முள்ளும் மலரும் படத்திற்காக ஜென்சி பாடியது. ஒழித்த குரல் மீண்டும் இது பி வசந்தாவுடன் இணைந்து பாடல் இடம்பெற்ற திரைப்படம் புதிய வார்ப்புகள்.

0: இன்ஸ்டாகிராம், யூடியூப் மற்றும் எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா நேபாள நாடுகள் வலுவான கலாச்சார நட்புறவை கொண்டுள்ளது என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். உலக உணவு பாதுகாப்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்தியா மீது பொருளாதார தடை விதிப்பது போன்ற நடவடிக்கைகள் அந்நாட்டின் இறையாண்மைக்கு எவ்வித பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்று ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார். தைப்பேயில் நடைபெற்ற உலக தடகள போட்டியில் மகளிர் 400 மீட்டர் ஓட்டத்தில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், நாட்டின் முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு சீர்திருத்த நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். உலக அளவில் நிலவி வரும் பொருளாதார நிச்சயமற்ற சூழலில் அனைத்து சவால்களையும் எதிர்கொண்டு நிலையான வளர்ச்சியை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் உத்வேகம் பெற்று வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா நேபாளம் இடையேயான எல்லைப் பகுதியில் பாதுகாப்பு பணிகளை இணைந்து மேற்கொள்வது என இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு சிஷீர் கனாலுடன் நடத்திய பேச்சுவார்த்தையின் போது இதுகுறித்து விவாதிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். இரு நாடுகளும் வலுவான கலாச்சார மற்றும் பாரம்பரிய உறவுகளை கொண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். நேபாள அரசு மேற்கொண்டு வரும் பயனுள்ள திட்டங்களுக்கு இந்தியா ஆதரவளிக்கும் என்று அவர் கூறினார். வர்த்தகம், முதலீடு, எரிசக்தி, கல்வி, பேரிடர் மீட்பு, கலாச்சாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புள்ளதாக திரு ஜெய்சங்கர் கூறினார். இதனையடுத்து கடந்த 2015 நேபாளத்தில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தின் போது பாதிக்கப்பட்டு மறுசீரமைக்கப்பட்டு வரும் 12 கலாச்சார பாரம்பரிய மையங்கள் மற்றும் 72 சுகாதார மையங்கள் அந்நாட்டிடம் ஒப்படைக்கப்பட்டன. ஆசிய பசிபிக் பகுதியில் இந்திய விமான போக்குவரத்து சேவை குறிப்பிடத்தக்க அளவில் வளர்ச்சி கண்டு வருவதாக சர்வதேச விமான போக்குவரத்து சங்கம் தெரிவித்துள்ளது. பிரேசிலில் நடைபெற்று வரும் உலக விமான போக்குவரத்து சேவை குறித்த மாநாட்டில் உரையாற்றிய சர்வதேச விமான போக்குவரத்து சங்கத்தின் மண்டல துணைத் தலைவர் திரு ஷெல்டன் ஹீ இதனை தெரிவித்தார். வரும் 2044 இந்திய விமான பயணிகளின் எண்ணிக்கை கணிசமான அளவில் அதிகரிக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். உலக அளவில் உள்நாட்டு விமான போக்குவரத்தில் இந்தியா விரைவான வளர்ச்சி கண்டு வருவதாக திரு ஷெல்டன் ஹீ குறிப்பிட்டார். இளநிலை மருத்துவ பட்டப்படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் நுழைவு மறுதேர்வுக்கான வினாத்தாள் வெளியானதாக சமூக வலைதளங்களில் பரப்பப்படும் செய்திகளை தேசிய தேர்வு முகமை நிராகரித்துள்ளது. இது தொடர்பாக தேர்வு முகமை வெளியிட்டுள்ள வலைதள பதிவில், மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களிடையே பதற்றத்தை ஏற்படுத்தும் நோக்கில் இதுபோன்ற உண்மைக்கு புறம்பான செய்திகள் வெளியிடப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீட் மறுதேர்வை முறையாகவும் பாதுகாப்பாகவும் நடத்துவதற்கான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தேர்வு முகமை கூறியுள்ளது. தவறான செய்திகளை வெளியிடும் வலைதளங்கள் அடையாளம் காணப்பட்டு அவற்றை தடுக்க உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு சைபர் குற்றவியல் அதிகாரிகளிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளதாக தேசிய தேர்வு முகமை தெளிவுபடுத்தியுள்ளது. தேர்வு எழுதும் மாணவர்கள் இதுபோன்ற போலியான செய்திகளை நம்ப வேண்டாம் என்றும், தேர்வு முகமையின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியிடப்படும் தகவல்களை மட்டுமே நம்ப வேண்டும் என்றும் தேர்வு முகமை கேட்டுக் கொண்டுள்ளது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் வழிகாட்டுதலின்படி வளர்ச்சித் திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய உணவு பதப்படுத்துதல் துறை அமைச்சர் திரு சிராக் பஸ்வான் வலியுறுத்தியுள்ளார். ஆந்திரப்பிரதேச மாநிலம் கணிகிரியில் அரசியல் சாசன சிற்பி டாக்டர் பி ஆர் அம்பேத்கரின் திருவுருவ வெண்கல சிலையை திறந்து வைத்தார். இதையடுத்து நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர், அம்பேத்கரின் சிந்தனைகளால் ஈர்க்கப்பட்டு தலைமுறை தலைமுறையாக தலைவர்கள் உருவாகி வருவதை சுட்டிக்காட்டினார். அம்பேத்கரின் போதனைகளை மனதில் உள்வாங்கிக் கொண்டு அவற்றை நடைமுறைப்படுத்துவதில் முனைப்புடன் செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். முன்னதாக அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு அம்மாநில அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். உலக உணவு பாதுகாப்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. உணவு பாதுகாப்பு குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் ஜூன் 7 இந்த

திரை இசை கேட்டீர்கள். மீண்டும் பண்பலையில் திரை இசை உலாவரும் காலை 7:30 காலை காம்போவில் நேர்லே காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் FM 100.3 ஃபேஸ்புக்

0: தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இத்தினத்தையொட்டி தருமபுரியில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் சிறுதானிய பயன்பாட்டை அதிகரிக்க வேண்டியதன் அவசியம் குறித்து அம்மாவட்ட உணவு பாதுகாப்பு அலுவலர் மருத்துவர் கைலாஷ்குமார் வலியுறுத்தியுள்ளார்.
1: இந்த வருடம் கருப்பொருளானது ஃப்ரம் பர்டன் டு சொல்யூஷன் சேஃப் ஃபுட் எவ்ரிவேர், அதாவது சுத்தமான சுகாதாரமான உணவே மருந்து. மேலும் உணவு பாதுகாப்பு துறை 2012 முதல் நம் இந்தியாவில் இயங்கி வருகிறது. இத்துறையானது அனைத்து இடங்களிலும் உணவு சம்பந்தமான குறைபாடுகள் ஏதேனும் இருந்தால் உடனடியாக கள ஆய்வு செய்து தகுந்த நடவடிக்கை எடுத்து வருகிறது. வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுடைய குறைகளை குரல் பதிவாகவோ மெசேஜ் மூலம் தெரிவிக்கலாம். நம்பர் 9444-042-322.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இந்தியா மீது பொருளாதார தடை விதிப்பது போன்ற அச்சுறுத்தும் நடவடிக்கைகள் அந்நாட்டின் இறையாண்மைக்கு எவ்வித பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்று ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார். செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரில் நடைபெற்று வரும் சர்வதேச பொருளாதார மன்றத்தின் கூட்டத்திற்கு இடையே செய்தி நிறுவனத்திற்கு பேட்டியளித்த அவர், நாட்டின் நலனை கருத்தில் கொண்டு சுதந்திரமாக முடிவெடுக்கும் உரிமை இந்தியாவிற்கு உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்தியா ரஷ்யா இடையேயான உறவுகள் பரஸ்பரம் நம்பிக்கை அடிப்படையிலானது என்றும், இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தகம் மேலும் விரிவடையும் என்றும் திரு விளாடிமிர் புட்டின் கூறியுள்ளார். குவைத் மற்றும் பஹ்ரைனில் உள்ள அமெரிக்க ராணுவ நிலைகளை குறிவைத்து ஏவுகணை மூலம் ஈரான் நேற்று நடத்திய தாக்குதல் காரணமாக அப்பகுதியில் பதற்றம் அதிகரித்துள்ளது. ஹோர்மோஸ் நீரிணை அருகே உள்ள தீவுகளில் அமைக்கப்பட்டுள்ள ரேடார் கண்காணிப்பு கருவிகள் மற்றும் ஈரான் கடலோர கண்காணிப்பு நிலைகளை குறிவைத்து அமெரிக்கா நடத்திய தாக்குதலை அடுத்து இந்த ஏவுகணை தாக்குதலை ஈரான் மேற்கொண்டுள்ளதாக அமெரிக்க பாதுகாப்புத்துறை கூறியுள்ளது. ஈரானின் ஏவுகணை தாக்குதல் முறியடிக்கப்பட்டதாகவும், எனினும் அமெரிக்க படைகளுக்கு ஏற்பட்ட சேத விவரங்கள் குறித்து தரவுகள் எதுவும் இல்லை என்றும் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேற்காசிய பகுதியில் பதற்றத்தை குறைப்பது குறித்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் இத்தகைய ராணுவ நடவடிக்கைகள் அப்பகுதியில் பதற்றத்தை மேலும் அதிகரித்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். குறைந்த செலவில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நடவடிக்கைகளை ஊக்குவிக்கும் நோக்கில் வளங்கள் பாதுகாப்பு குறித்த காமன்வெல்த் நாடாளுமன்ற சங்க மாநாடு நடைபெறவுள்ளதாக ஹரியானா மாநில சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஹர்விந்தர் கல்யாண் தெரிவித்துள்ளார். இந்த மாநாடு நாளை முதல் 10 வரை 3 சண்டிகரில் நடைபெறவுள்ளது. இதில் பங்கேற்கும் பிரதிநிதிகளின் போக்குவரத்திற்காக 6 மின்சார பேருந்துகளை பயன்படுத்த ஹரியானா மாநில அரசு முடிவு செய்துள்ளது. எரிபொருள் பயன்பாட்டை குறைப்பது, போக்குவரத்துக்கான செலவுகளை கட்டுப்படுத்துவது போன்ற முக்கிய முன்முயற்சிகளை குறித்த இம்மாநாட்டில் விவாதிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். உலக தடகள போட்டியில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. தைப்பேயில் நடைபெற்ற மகளிர் 400 ஓட்டத்தில் இப்பதக்கத்தை கைப்பற்றி இந்தியா புதிய சாதனை படைத்துள்ளது. 23 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் நேற்று இந்தியா 2 தங்கம் 3 வெண்கல பதக்கங்களை வென்றுள்ளது. மங்கோலியாவின் உலான்பாத்தர் நகரில் நேற்று நடைபெற்ற ஆடவர் 74 எடைப்பிரிவில் இந்தியாவின் சாகர் ஜக்லன் தங்கப்பதக்கம் வென்றார். மகளிர் 76 எடைப்பிரிவில் இந்தியாவின் காஜல் தோச்சக் தங்கப்பதக்கம் வென்றார். இதே எடைப்பிரிவில் பிரியா மாலிக்கும், 55 எடைப்பிரிவில் ஹன்சிகா லம்பாவும், 62 எடைப்பிரிவில் மான்சி அஜ்லவத்தும் வெண்கல பதக்கம் வென்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா நேபாள நாடுகள் வலுவான கலாச்சார நட்புறவை கொண்டுள்ளது என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். உலக உணவு பாதுகாப்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்தியா மீது பொருளாதார தடை விதிப்பது போன்ற நடவடிக்கைகள்

0: அந்நாட்டின் இறையாண்மைக்கு எவ்வித பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்று ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார். தைபேயில் நடைபெற்ற உலக தடகள போட்டியில் மகளிர் 400 மீட்டர் ஓட்டத்தில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3. நாஞ்சியார் கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர் நேரம் காலை 7:25.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில் திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
3: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்தும் உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாஞ்சியார் கோயில்.
4: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
5: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
4: மீனாட்சி கண் மருத்துவமனை, மாதா கோவில் வீதி IOB எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை, நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
6: மாயவரத்துல என்ன ஃபேமஸ்?
7: நம்ம பாரம்பரியமான ARC காமாட்சி ஜுவல்ஸ் தான். அப்பப்பா ஊரெல்லாம் இதே பேச்சுதான்.
6: 140 வருஷமா பல தலைமுறை மாறினாலும் மாறாத நம்பிக்கை, தரமான தங்கம், கைராசி.
7: ARC காமாட்சி ஜுவல்ஸ் கோலாகல திறப்பு விழா பிப்ரவரி 6 பஜனை மடம் தெரு, மாயவரம்.
6: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
8: கும்பகோணத்தில் யாரை கேட்டாலும் ஸ்ரீ பாலாஜி படக்கடை பெயரைத்தான் சொல்கிறார்கள்.
9: ஆள் உயர படங்கள் அரை மணி நேரத்தில் படம் போட நாகேஸ்வரன் திருமஞ்சன வீதி பாலாஜி படக்கடைக்கு வாங்க.
10: திவ்யா, பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ்.
11: ஆமா, பட் எனக்கு BP சுகரும் இருக்கே.
10: கவலைப்படாத, இது மாதிரி ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கு ரியோ ஹாஸ்பிடல் போ. நானும் அங்கதான் பார்த்தேன். இப்ப பாப்பாவும் நானும் ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்கும்.
12: ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கும் பாதுகாப்பான தாய்சேய் பராமரிப்புக்கும் ரியோ பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை, தஞ்சாவூர்.
13: காரைக்கால் சுந்தரம் பவர் டூல்ஸ் எங்களிடம் வாஷ், மகிட்டா, டிவால்ட், ஆர்கடைல்ஸ் கட்டர், வெல்டிங் மிஷின், செயின்சா அனைத்தும் குறைந்த விலையில் கிடைக்கும். ஆத்தரைஸ்டு சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சென்டர், சுந்தரம் பவர் டூல்ஸ், ஏழை மாரியம்மன் ஆலயம் எதிரில் காரைக்கால். தொடர்புக்கு 9842599297.
14: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
15: மகனே, இந்த வீடு 3 generations பாத்துருக்கு.
14: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
16: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice.
1: நேயர்களே, இப்போது கேட்கலாம் சைபால் வழங்கும் தகவல் நேரம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
17: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கோ சைபால், இதயில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
18: சைபால்
1: தகவல் நேரம் நிகழ்ச்சியினை உடன் வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸ்.
19: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கின காரை எலக்ட்ரிக்கல்ஸ், காரைக்கால்.
20: காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸில் உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான எலக்ட்ரிக்கல் பொருட்கள், லைட்ஸ், ஃபேன், வாட்டர் ஹீட்டர், ஹார்ட்வேர், பிளம்பிங் மற்றும் ஏசியன் பெயிண்ட்ஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும். காரை எலக்ட்ரிக்கல்ஸ், காமராஜர் சாலை, காரைக்கால்.
1: தகவல் நேரம் நிகழ்ச்சியினை உடன் வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
21: உங்கள் கடை காரைக்கால்.
22: தரமான தார்பாய்கள், நெல்பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
23: அவர் ஒரு பெரிய குடும்பத்தில் பிறந்தவர். இருக்கிற சொத்துக்கள் எல்லாத்தையும் வாரி வழங்கிவிட்டு காட்டுக்கு புறப்பட்டார். தவம் செய்கிறதுக்காக இருந்தது பூராவும் கொடுத்துட்டார். இனிமேல் எதுவுமே இல்லை கொடுக்கறதுக்கு. அப்போது கடைசியாக ஒருத்தன் வந்து கையை நீட்டினான். ஐயா, ஏதாவது கொடுங்கன்னா அவர் பார்த்தார். கட்டியிருக்கிற வேட்டியை தவிர வேறு எதுவுமே இல்லை. 8 முழம் பட்டு வேட்டி ஜருகி கரையோடு இருக்குது. கடைசியாக அதை தான் எடுத்து கட்டிக்கிட்டு அவர் புறப்பட்டுக்கிட்டு இருக்கிறார். அவர் பார்த்தார், எதிரில்லாமல் பரிதாபமாக நின்றுக்கிட்டு இருக்கிறான். அந்த 8 முழம் வேட்டியை 2 கிழிச்சார். 4 முழத்தை அவங்ககிட்ட கொடுத்துட்டு மீதி 4 முழத்தை தன்னோட இடுப்பில் கட்டிக்கிட்டு அவர் காட்டுக்கு போயிட்டார். இவன் என்ன பண்ணான் தெரியுமா? கையில் கிடைச்ச 4 முழத்தை எடுத்துக்கிட்டு கடை வீதிக்கு போனான். பழைய பட்டு வேட்டி ஜருகை இதெல்லாம் விலைக்கு வாங்குகிற வணிகர் ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட போனான், இதை விலைக்கு எடுத்துக்கிறீங்களான்னு கேட்டான். அவர் வாங்கி பார்த்தார். ஆகா, ரொம்ப அருமையான வேட்டி, விலை உசந்த ஜருகை, இது ஏது உனக்குன்னு கேட்டார். அவன் நடந்ததை சொன்னான். அப்படின்னா ஒன்று செய், இந்த வேட்டியோட இன்னொரு பாதியையும் மெதுவாக வாங்கிட்டு வந்துடு, உனக்கு நிறைய பணம் தரேன் அப்படின்னார் அந்த வணிகர். இவன் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தான். கொஞ்சம் இருங்க, அதை வந்துவிட்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நேராக காட்டுக்கு போனான். அவர் எங்கே இருக்காருன்னு தேடி கண்டுபிடிச்சான். அவர் ஒரு இடத்துல தவக்கோலத்தில் இருக்கிறார். கட்டியிருந்த இடைவேட்டியும் அவரை அறியாமலே நழுவி கீழே விழுந்து கிடக்குது. இவனுக்கு ரொம்ப வசதியாக போச்சு. அவரை கேட்க வேண்டிய அவசியமே இல்லை.

0: மெதுவாக சத்தம் போடாமல் அடிமேல் அடி வச்சு நெருங்கினான். அவர் கண்ணை மூடிக்கிட்டு அவர் பாட்டு நின்றுக்கிட்டு இருக்கார். இவன் மெதுவாக போய் கீழே கிடந்த அந்த துணியை எடுத்துக்கிட்டு சத்தம் போடாமல் திரும்பி நடந்தான். அப்படி கொஞ்சம் தூரம் நடந்திருப்பான். அப்படி ஓட ஆரம்பிக்கிற சமயத்தில் அவன் காலில் கீழே கிடந்த முள் ஒன்று நறுக்குன்னு தச்சு விட்டுது. வலி தாங்க முடியாமல் அம்மான்னு கத்திவிட்டான். இந்த சத்தத்தினால கண்ணை மூடி நின்றுக்கிட்டு இருந்த அவர் தவம் கலைஞ்சிது. மெதுவாக கண்ணை திறந்து பார்க்குறார். தன் இடையில் இருந்த வேட்டி அவன் கையில் இருக்குது. இப்போது அவர் நினைக்கிறாராம், இந்த வேட்டி மேலே நான் வச்ச ஆசை அல்லவா அவனை வந்து திருடன் ஆக்கிவிட்டது அப்படின்னு நினச்சாராம். இது எப்போ ஏற்பட்ட மனநிலைங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். தான் ஒரு பொருள் மேலே வைத்த பற்று இன்னொரு மனிதன் திருடனாக ஆகிறதுக்கு காரணமாயிட்டுதே அப்படின்னு நினைக்கிறார். அப்படி நினச்ச அவர் யார் தெரியுமா? அவர் தான் மகாவீரர். இழந்துட்டேன் இழந்துட்டேங்கிறியே, நீ என்னத்தை கொண்டு வந்த இங்கே இழக்கிறதுக்கு? நீ என்னத்தை உண்டாக்குன இது அழிஞ்சுட்டுதுன்னு சொல்கிறதுக்கு? இது அவருடைய சிந்தனை. இன்றைக்கி நம்ம சிந்தனையெல்லாம் வேறு மாதிரி இருக்குது. ஒருத்தன் நடுத்தெருவில் உட்காந்து அழுதுகிட்டு இருந்தான். அந்த வழியாக வந்தவர் கேட்டார், ஏன்ப்பா அழற அப்படின்னு கேட்டார். 5 ரூபா சார், இந்த இடத்துல விழுந்துட்டுது, ரொம்ப நேரமாக தேடுறேன், கிடைக்காது போல இருக்குது அப்படின்னா. எப்போ தொலைஞ்சிது அப்படின்னு கேட்டார். அது எனக்கு தெரியாது சார், பணத்தை தொலைச்சவன் தேடி பார்த்துட்டு போயிட்டான், நான் அவனுக்கு பின்னாடி தேட வந்தவன் அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் தேட ஆரம்பித்தானா.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சைபால் வழங்கிய தகவல் நேரம். தகவல் வழங்கினார் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். நிகழ்ச்சி நமது நிலைய ஒலிக்களஞ்சியத்திலிருந்து. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் சைபால். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
2: முகத்தில் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: தகவல் நேரம் நிகழ்ச்சியினை உடன் வழங்கியோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸ்.
4: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ், அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கின காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
5: காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸில் உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான எலக்ட்ரிக்கல் பொருட்கள், லைட்ஸ், ஃபேன், வாட்டர் ஹீட்டர், ஹார்ட்வேர், பிளம்பிங் மற்றும் ஏசியன் பெயிண்ட்ஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும். காரை எலக்ட்ரிக்கல்ஸ், காமராஜர் சாலை, காரைக்கால்.
1: தகவல் நேரம் நிகழ்ச்சியினை உடன் வழங்கியோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
6: தரமான தார்பாய்கள், வெல்பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
7: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
8: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
9: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
1: நேரம் காலை 7:33 இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலையின் 100.3.

0: நேர்களை பண்பலையில் இனி நாம் இணையலாம். விருதாசலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கும் காலை காம்போ நிகழ்ச்சியோடு இந்நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் விருதாசலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: திவ்யா, பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ்.
4: ஆமா, பட் எனக்கு பிபியும் சுகரும் இருக்கே.
3: கவலைப்படாத, இது மாதிரி ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கு ரியோ ஹாஸ்பிடல் போ. நானும் அங்க தான் பார்த்தேன். இப்ப பாப்பாவும் நானும் ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்கும்.
5: ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கும் பாதுகாப்பான தாய்சேய் பராமரிப்புக்கும் ரியோ பெண்கள் மற்றும்

காலை காம்போ அப்படின்னோட கண்டிப்பாக உங்கள் நினைவுக்கு வரும். ஒரு நல்ல சிந்தனையோடு தான் இந்த நிகழ்ச்சியை நம்ம தொடங்குவோம். வெற்றி என்பது தினமும் தொடர்ந்து செய்யப்படும் சிறிய முயற்சிகளின் பலன் அப்படிங்கிறது தான் இன்றைக்கான சிந்தனை. தாமஸ் ஆல்வா எடிசன் அவர் கண்டுபிடித்த விளக்கு ஒளியோட பயனை இன்றைக்கி நம்ம அனுபவிச்சிட்ருக்கோம். ஒரு சமயம் அவரை பார்த்த நண்பர்கள் எல்லோரும் சொன்னாங்களாம், மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு இது, எவ்வளவு கஷ்டப்பட்டு இதை கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்படின்னு எல்லாரும் பாராட்டி பேசினாங்களா. ஒரு நண்பர் மட்டும் அதில் சொன்னாரா, என்ன தான் இருந்தாலும் 1000 முறைக்கிட்ட தொட்டிருக்கீங்கள நீங்கள் இந்த கண்டுபிடிக்கிறதுல, அந்த தோல்விக்கான தோல்வியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்போது தாமஸ் ஆல்வா எடிசன் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரா, இல்லை இல்லை அது தோல்வி அப்படின்னு நான் நினைக்கல, ஒவ்வொரு முறை தோற்ற போதும் அதிலிருந்து நான் ஒரு பாடத்தை எப்படி செய்யக்கூடாது அப்படிங்கிறத நான் கற்றுக்கிட்டேன், அதோடய விளைவு தான் இன்றைய வெற்றி அப்படிங்கிறது அப்படின்னு சொன்னாரா. ஆக வெற்றி அப்படிங்கிறது தினமும் தொடர்ந்து செய்யப்படக்கூடிய முயற்சிகளோட பலன் அப்படிங்கிறத கண்டிப்பாக தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்களுடைய இந்த சிந்தனை நிச்சயமாக சொல்லுது இல்லையா. இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 இது காலை காம்போ.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நாகப்பட்டினம் ஏஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. PE பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ECE, EEE மற்றும் மெக்கானிக்கல், BTech ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், IT, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ் NAAC A++ மற்றும் NBA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுங்கள் ஏஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி, நாகப்பட்டினம்.
3: காரைக்கால் திருப்பட்டினம் அரசு மகளிர் தொழிற்பயிற்சி நிலைய முதல்வரிடமிருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பு. திருமலை ராயன்பட்டினம் அரசு மகளிர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் வேலைவாய்ப்பு பெறக்கூடிய மற்றும் சுயதொழில் தொடங்க உகந்த மத்திய மற்றும் மாநில அரசு அங்கீகாரம் பெற்ற கீழ்கண்ட தொழில் பயிற்சி பிரிவுகளில் மாணவியர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் வரும் 22/6/2026 அன்று வரை ஆன்லைன் மூலமாக வரவேற்கப்படுகிறது. புதுச்சேரி யூனியன் பிரதேச குடியுரிமை பெற்ற மாணவிகள் https://www.centacpuducherry.in/ITA admission அல்லது https://labor.py.gov.in என்கிற சென்டாக் இணையதள இணைப்பு மூலமாக சேர்க்கைக்கான விண்ணப்பத்தை பதிவு செய்யலாம். அல்லது அலுவலக வேலை நாட்களில் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை தொழிற்பயிற்சி நிலையத்திற்கு நேரில் வந்து இலவசமாக சேர்க்கைக்கான விண்ணப்பத்தை பெற்று பதிவு செய்து கொள்ளலாம். தொழிற்பயிற்சி பிரிவுகள் அதாவது கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அண்ட் ப்ரோக்ராமிங் அசிஸ்டண்ட் ஓராண்டு காலம், சிவிங் டெக்னாலஜி ஓராண்டு காலம், காஸ்மெட்டாலஜி ஓராண்டு காலம் மற்றும் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் ஓராண்டு கால பயிற்சியானது அளிக்கப்பட உள்ளது. பயிற்சிகளில் சேரும் மாணவியர்கள் அனைவருக்கும் மாதம் 1000 ரூபாய் உதவித் தொகையும் அதாவது ஸ்டைபண்டாகவும் வழங்கப்படும். தகுதித் தேர்வு அடிப்படையில் மாதம் 1000 ரூபாய் கூடுதல் ஊக்கத்தொகையுடன் இலவச மதிய உணவும் வழங்கப்படும். இதுகுறித்த விவரங்களுக்கு முதல்வர் அரசு மகளிர் தொழிற்பயிற்சி நிலையம் திருப்பட்டினம் அவர்களை அணுகலாம். தொலைபேசி மூலமாக தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 43268 என்கிற முன்னிணைப்பெண்களோடு 234248, அலைபேசி எண்கள் 63811455526 மற்றொரு அலைபேசி எண் 9488326233.
2: புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள். பழைய நகைகளுக்கு 1 பவுனுக்கு ₹2400 முதல் கூடுதல் மதிப்பு. இச்சலுகை June 2 முதல் June 16 வரை மட்டுமே. ARC நடிசி செட்டியார் அண்ட் கோஜ்வெல்லர்ஸ், மயிலாடுதுறை.
4: சம்மர் கூல் காட்டன் கலெக்ஷன்ஸ் உங்கள் நாகை மூராவில். நாகை மூராசன்ஸ், நாகப்பட்டினம்.

0: இனிய காலை பகுதியில் உற்சாகமாக நாம் இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி என் காரைக்கால் பண்பலை 100.3 பண்பலையில் நாம் காலை காம்போ நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நேரம் காலை 7:47. காரைக்கால் மின்துறை செயற்பொறியாளர் அவர்களிடமிருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பு. மின்சார சட்டம் 2003 விதிகளின் கீழ் யூனியன் பிரதேசங்கள் மற்றும் கோவா மாநிலத்தின் இணை மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தால் நுகர்வோர் குறைதீர் அவை புதுச்சேரியில் அமைக்கப்பட்டுள்ளது. நுகர்வோர் குறைதீர் அவையானது 9/6/2026 செவ்வாய் அன்று காலை 11 மணியிலிருந்து நண்பகல் 1 மணி வரை காரைக்கால் மின்துறை தலைமை அலுவலகத்தில் வருகை தந்து மின் நுகர்வோர் சேவைக்கான குறைபாடுகளை நேரடியாக கேட்க உள்ளது. அதனால் மின் நுகர்வோர் கீழ்கண்ட சேவை குறைபாடுகளை சம்பந்தப்பட்ட ஆணையத்திடம் நேரடியாக எழுத்துப்பூர்வமாக, அதாவது தலைவர் நுகர்வோர் குறைதீர் அவை அவர்களிடம் புகார் அளிக்கலாம். மின்சார இணைப்பு சம்பந்தமான சேவைகளை செயல்படுத்துவதில் தாமதம், பெயர் மாற்றுதல், மாதாந்திர மின் விநியோக பில் தொடர்பான பிரச்சினைகள், பழுதான மின் மீட்டர்களை மாற்றுதல் மற்றும் ஆய்வகத்திற்கு அனுப்புதல், பில்களில் திருத்தம் கோருதல், மின்தடை, குறைந்த மின்னழுத்தம் மற்றும் மின்னழுத்த ஏற்ற இறக்கம் தொடர்பான புகார்களை நேரில் அளிக்கலாம். எனவே காரைக்கால் மின் நுகர்வோர்கள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு காரைக்கால் மின்துறையின் செயற்பொறியாளர் அவர்கள் அறிவிக்கின்றார்.
1: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
2: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
3: கோபால் பல் பொடி
4: 105 ஆண்டு கால நம்பிக்கை, 1000 கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
6: தங்க நகைகள் மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன்.

இன்னைக்கு சண்டே ஜாலி டே அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா குடும்பத்தோட எங்கேயாவது வெளியில போகலாம் அப்படின்னு திட்டமிட்டு இருப்பீங்க. ஊரங்கம் பார்த்தீங்க அப்படின்னா கோடைக்காலம், திருவிழாக்கள் கடை கட்டியிருக்கு. எங்கெங்க என்னென்ன நிகழ்ச்சிகள் நடக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய சேவை செய்திகளுக்கான நேரம் இது. தரங்கம்பாடி வட்டம் சங்கரன் பதில் அருள்மிகு ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி சமேத அருள்மிகு ஸ்ரீ சங்கரநாத சுவாமி ஆலய, அருள்மிகு ஸ்ரீ கண் கொடுத்த மாரியம்மன் ஆலயத்தின் மற்றும் அருள்மிகு ஸ்ரீ சொக்கநாத சுவாமி ஆலயம், அருள்மிகு ஸ்ரீ பிடாரியம்மன் ஆலயம் ஆகிய ஆலயங்களில் இன்று காலை மகா கும்பாபிஷேக விழாவானது நடைபெறுகிறது. கும்பகோணம் நாதன் கோயில் ஸ்ரீ ஜெகநாத பெருமாள் திருக்கோயில் வைகாசி பிரம்மோத்சவ விழாவில் இன்று காலை திருத்தேர் வடம் பிடித்தல் நிகழ்வானது நடக்குது. தரங்கம்பாடி வட்டம் திருவிடைக்கழி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் வைகாசி சதய திருவிழாவில் இன்று மாலை இரணிய சூரசம்ஹாரம் பஞ்சமூர்த்திகள் சுவாமி வீதி உலா நிகழ்வுகள் நடக்குது. நாகை மாவட்டம் ஆதலியூர் ஸ்ரீ மகாமாரியம்மன் ஸ்ரீ மகாசாசா ஸ்ரீ மன்னமடையார் ஸ்ரீ தேவி செல்லியம்மன் ஆலயத்தில் இன்று மாலை ஸ்ரீ செல்லியம்மனுக்கு சந்தன காப்பு அலங்காரமும் தீபாராதனை நிகழ்வும் நடக்குது. திருவாரூர் மாவட்டம் நன்னிலம்பட்டம் அதம்பார் ஸ்ரீ ஜெயமங்கல ஆஞ்சநேய சுவாமி திருக்கோயில் சம்வத்சராபிஷேக விழாவில் இன்று இரவு 10 மணிக்கு லவகுசா எனும் ஸ்ரீ ராம நாடகம் நடைபெறுகிறது.

0: நாகை குளிரூட்ட விதவிதமான சம்மர் கூல் காட்டன் கலெக்ஷன்ஸ் உங்கள் நாகை மூராவில். நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: மயிலாடுதுறை ARC நடேசி செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள். பழைய நகைகளுக்கு ஒரு பவுனுக்கு ரூபாய் 2400 முதல் கூடுதல் மதிப்பு. இச்சலுகை June 2 முதல் June 16 வரை மட்டுமே. ARC நடேசி செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மயிலாடுதுறை.
4: காரைக்கால் கலைஞர் கருணாநிதி பட்ட மேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி மைய முதல்வர் அவர்களிடமிருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பு. காரைக்கால் டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி அரசு பட்ட மேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் இந்த கல்வியாண்டிற்கான, அதாவது 2026-27 கல்வியாண்டிற்கான முதுகலை, எம்காம், எம்ஏ, எம்எஸ்டபிள்யூ, எம்எஸ்சி பட்ட மேற்படிப்புகளுக்கான விண்ணப்பங்கள் இணையதளத்தின் வாயிலாக வரவேற்கப்படுகின்றன. மாணவிகள் www.kmkpgskkl.in இணையதள முகவரி உங்களுக்காக ஒரு முறை மீண்டும் www.kmkpgskkl.in என்ற இணையதள முகவரிக்கு சென்று விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து பின்பு பதிவிறக்கம் செய்து அத்துடன் அனைத்து சான்றிதழின் நகலையும் இணைத்து கல்லூரியில் உள்ள பிஜி சேர்க்கை அலுவலகத்தில் அதற்குரிய கட்டணத்தை செலுத்தி சமர்ப்பிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். விண்ணப்பங்கள் இணையதளத்தின் மூலமாக பதிவிறக்கம் செய்ய கடைசி நாள் வரும் July 17 பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தின் இறுதி ஆண்டு தேர்வு முடிவுகள் வெளியான 7 நாட்களுக்குள் விண்ணப்பிக்கலாம் என இப்பயிற்சி மையத்தின் முதல்வர் அவர்கள் அறிவிக்கின்றார்.

0: பண்பலையில் நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது விருதாசலம் ஸ்ரீ ஜெயந்த் வேலரி வழங்கிய காலை காம்போ. இந்நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் விருதாசலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3. திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் நேரம் காலை 8:00.

0: சுப முகூர்த்தத்திற்கான திருமாங்கல்யம் 916 ஹால்மார்க் தங்க நகைகள்
1: அனைத்தையும்
0: மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் அண்ணாசாலை திருவாரூர்.
2: பன்மலையில் தொடர்ந்து உலா வருவது சொல்லி வரும் பாட்டு நிகழ்ச்சியின் முதல் அங்கமாக
3: நேயர்கள் கேட்கவிருப்பது மயிலாடுதுறை நடேசு செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேசு செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ் மணிக்கூண்டு அருகில் மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேசு செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ் மணிக்கூண்டு அருகில் மயிலாடுதுறை.

0: அல்லது கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: வணக்கம் நேயர்களே, நம் அனைவருக்கும் பயன்படக்கூடிய பல்வேறு செய்திகளை இந்த தகவல் சுரங்கம் நிகழ்ச்சி வழியா கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைய தகவல் சுரங்கம் நிகழ்ச்சியில தகவல் தர வராங்க மல்லியம் வி ராமன் அவர்கள்.
2: நேயர்களுக்கு வணக்கம். அதாவது நம்ம சொல்லுவோம், நான் ஒரு கண்ணாடி மாதிரி, நீங்க சிரிச்சு பார்த்தா நான் சிரிப்பா இருப்பேன், நீங்க கோபமா பார்த்தா நான் கோபமா தெரிவேன். அப்ப நீங்க எப்படி என்ன பாக்குறீங்களோ அப்படிதான் தெரியும்னு சொல்லிட்டு நார்மலா எல்லாரும் சொல்லுவாங்க. ஒரு நாள் ஒரு பெரியவர் என்ன பண்றாரு, ஒரு கையில ஒரு கண்ணாடி வச்சிருக்காரு. அந்த கண்ணாடி எடுத்து அடிக்கடி பாக்குறாரு. பாத்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே சிந்தனையில உட்காந்துட்டாரு. இத பக்கத்து வீட்டுல இருந்த ஒரு குறும்புகார இளைஞன் வந்து பாத்துட்டே இருந்தான். பெரியவங்கள அடிக்கடி அந்த கண்ணாடியை பாக்குறீங்க, அப்புறம் ஏதோ கண்ண முடி அப்படியே சாஞ்சு உட்காந்து யோசிக்கிறீங்க, இந்த கண்ணாடியில என்ன தெரியுது, அப்படி என்ன சிந்தனைக்கு போறீங்கன்னு அந்த பையன் கேட்கும்பொழுது அந்த பெரியவர் சொன்னாரு, தம்பி இப்போ உன் கையில ஒரு கண்ணாடி இருக்கு, ஆமா அதுல என்ன தெரியுதுன்னு கேட்டோன்னு அவன் சொல்றான், இதுல பார்த்தா என் முகம் தெரியுது. சரி, அப்படி முகத்தை தெரிஞ்சோன்னு என்ன பண்ற, என் தலையை சரி பண்ணிக்கிறேன், முகத்தை சரி பண்ணிக்கிறேன். ஓ அப்படியா, அப்ப இது சாதாரண கண்ணாடி தானே? ஆமா சாதாரண கண்ணாடி தான், இதுல என்ன சந்தேகம் அப்படின்னு கேக்குறான். இல்ல சாதாரண கண்ணாடி தான், ஆனா அந்த கண்ணாடி நமக்கு கத்துக் கொடுக்குற பாடம் இருக்குல்ல, அது உலகத்துல யாருமே கத்துக் கொடுக்க முடியாது. அப்படி என்ன கண்ணாடி பாடம் கத்துக் கொடுக்குது அப்படின்னு அந்த பையன் ஆச்சரியமா கேக்குறான். அப்ப ரொம்ப அழகா அவர் சொல்றாரு, அந்த கண்ணாடி இருக்கு பாருங்க, ஒருத்தவங்கள்ட்ட என்ன குறை இருந்தாலும் சரி, முகத்துல இப்ப பவுடர் அடிக்கிறோம், ஒருத்தர் அதிகமா இருக்கு ஒருத்தர் கம்மியா இருக்கு அப்படின்னா அந்த கண்ணாடியில பாக்கும்போது அப்படியே தெரியும், அழகா தெரியாது. அப்ப ஒருத்தவங்கள்ட்ட என்ன குறை இருக்கோ அந்த குறையை அப்படியே அது காட்டும். அதை பார்த்துட்டு நம்ம என்ன பண்றோம்னா, ஐயா அசிங்கமா இருக்குன்னு கண்ணாடியை நம்ம உடைக்கிறதுலாம் கிடையாது, கண்ணாடியை திட்டுறதும் கிடையாது. ஆனா என்ன பண்றோம், ஓகே இந்த இடத்துல குறை இருக்கு, அதை காட்டிட்ட கண்ணாடி, நான் உடனே அதை சரி பண்ணிக்கிறேன்னு கர்ச்சிப்பை எடுத்து சரி பண்ணி இமீடியட்டா என்ன பண்றோம்னா அதை லெவல் பண்ணி அழகா கொண்டு வரோம். அதே போல அந்த கண்ணாடியை பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னொரு விஷயம் சொல்லுது, நம்ம முகத்துல ஒரு அழுக்கு இருக்கு, இல்லாட்டி ஷேவ் பண்ணிருக்கோம், எங்கேயாவது கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த கண்ணாடி காட்டுது. இதை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நண்பனா இருக்கலாம், சகோதரனா இருக்கலாம், சகோதரியா இருக்கலாம், இந்த கண்ணாடி மாதிரி எதையுமே மிகைப்படுத்தாம சின்னதா இருந்தாலும் சரி பெருசா இருந்தாலும் சரி எது எப்படி இருக்கோ அது அப்படியே, அதாவது சொல்லுவாங்க துரும்ப கூட தூண் ஆக்கிடுவானுங்க, கடுகு கூட மலையாக்கிடுவாங்க, அப்படி இல்லாம என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்து காட்டுற மாதிரி நீங்க வந்து மற்றவங்க குறைய அப்படியே காட்டுங்க. ஏன்னா அதுதான் வந்து ஒரு நல்ல நண்பனுக்கும் ஒரு நல்ல சகோதரனுக்கும் நல்ல சகோதரிக்கும் உள்ள ஒரு முக்கியமான பாடம். அப்போ வந்து என்ன கேட்டிங்கன்னா, கண்ணாடி வந்து காட்டுற மாதிரி நம்ம வந்து காட்டணும். அதே மாதிரி பார்த்தோம்னு கேட்டிங்கன்னா, கண்ணாடிக்கு முன்னாடி நிற்கும் போது நம்ம குறைய காட்டுது, அந்தான போனால் அது அமைதியாயிடுது. அடுத்தவங்க வந்து நிற்கும் போது அவங்கள்ட்ட இருக்க குறைய காட்டுறது தவிர நம்ம குறைய போய் அங்கே காட்டுறது இல்லை. அப்போ மற்றவங்க வந்து உங்களுக்கு முன்னாடியே அவங்களுடைய குறையை காட்டும் பொழுது நீங்கள் வந்து அவங்கள்ட்ட சொல்லுங்கள், அவங்க அந்தான போனால் நீங்கள் மௌனமாகிடுங்க, அந்த குறையை போய் மற்றவங்கள்ட்ட நீங்கள் சொல்லாதீங்க. ஸோ முதுகுக்கு முன்னாடி பேசாமல் நேரடியாக பேசுங்க, இது கண்ணாடி கொடுக்கக்கூடிய ரெண்டாவது பாடம். அப்படியான அந்த பையன் ரொம்ப ஆச்சரியமாக கேட்குறான். மூணாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த குறையை காட்டும் பொழுது நம்ம கண்ணாடி மேலே எரிச்சலோ கோபமும் அடையிறது கிடையாது. அதே போல நம்ம நண்பர்கள் நம்ம மேல ஏதாவது ஒரு குறைய சொன்னாங்கன்னா அவங்க மேல கோவப்படாம நம்ம குறைய சொன்னாங்க, நம்ம அதை திருத்திக்கலாம்னு சொல்லி நீங்க யோசிச்சிங்க அப்படின்னா இந்த கண்ணாடி வந்து மூணாவது பாடமா அதை சொல்லி கொடுக்குது. எப்பயுமே மற்றவங்கள்ட்ட முன்னாடி, நண்பர்களுக்கு முன்னாடியும் சரி சகோதர சகோதரர்கள்ட்டையும் சரி, நீங்க வந்து கண்ணாடி மாதிரி இருங்க, அவங்களுடைய குறைகளை எடுத்து காட்டுங்க. அந்த குறைகளை காட்டும் பொழுது கண்ணாடி எப்படி காட்டுமோ அதே மாதிரி சொல்லுங்க. அந்தான போய் இந்தான போய் பேசாம நீங்க இருந்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் நீங்க நல்லவங்களா இருப்பீங்க. இப்போ நம்ம கண்ணாடி மாதிரி மற்றவங்களுக்கு தெரிவோம், அப்போ மற்றவங்க வந்து நம்மளுடைய குறைகளை களையட்டும், நம்ம மற்றவங்களுடைய குறைகளை களைவோம். ஸோ நல்ல மகிழ்ச்சியாக வாழ்வோம். வாழ்த்துக்கள், நன்றி.
1: மல்லியம் வி ராமன் அவர்கள் தந்த தகவலை கேட்டோம். உங்க கருத்துக்களையும் பதிவு செய்யுங்க. பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண் 9715167282, 97 15 16 72 82. சரி நேயர்களே, மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு வேறு ஒரு தகவலுடன் சந்திப்போம்.
3: இதுவரை கேட்டது மயிலாடுதுறை ஜிஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஜிஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ.

0: ஜுவல்லர்ஸ் மணிக்கூண்டு அருகில் மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் நீயாசி நடேச செட்டியாரங்கோ ஜுவல்லர்ஸ் மணிக்கூண்டு அருகில் மயிலாடுதுறை.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலையோடு இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நேரம் 8:05. திசை எங்கும் இசையின் ஊற்று. இது நம் காரை பண்பலை 100.3.

0: நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்வி குழுமங்கள் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சி நிப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்வி குழுமங்கள்.
1: நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: விதவிதமான சம்மர் கூல் காட்டன் கலெக்ஷன்ஸ் உங்கள் நாகை மூராவில். நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
0: என்ன நேர்களை பாடல் கேட்க ரெடியா இருக்கீங்களா? அப்படின்னா உங்க மொபைல எடுங்க, உங்களுக்கு மிடித்த பாடலை எங்களுக்காக போன் பண்ணி கேளுங்க. எங்களுக்காகவும் உங்களுக்காகவும் தாங்க. எந்த நம்பருக்கு அப்படின்னு கேக்குறீங்களா? 043-638 இந்த முன்னணிப்பு என்னோட 231-231 இது ஒரு தொலைபேசி எண் தான். அடுத்தது 299-480 இது ஒரு தொலைபேசி எண். இன்னொரு எண் இருக்கு 299-580. இந்த மூன்று தொலைபேசி எண்களிலும் உங்களுக்கு பிடித்த பாடலை நீங்க கேட்கலாம். ஒரு அலைபேசி எண் கூட உங்களுக்காக இருக்குங்க. 9566-4-2-7-2-3-1 இத்தனை உங்களுக்கு இருக்கு. உங்களுக்கு பிடித்த புதிய பாடலை கேட்டு ரசிக்கும் இந்த நிகழ்ச்சி பண்புலையின் துள்ளி வரும் பாட்டு.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நாகப்பட்டினம் ஏஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. BE பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ECE, EEE மற்றும் மெக்கானிக்கல், BTech ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், IT, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ் NAAC A++ மற்றும் NBA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுங்கள் ஏஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி, நாகப்பட்டினம்.
3: மயிலாடுதுறை ARC நடேசி செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள். பழைய நகைகளுக்கு ஒரு பவுனுக்கு ரூபாய் 2400 முதல் கூடுதல் மதிப்பு. இச்சலுகை June 2 முதல் June 16 வரை மட்டுமே. ARC நடேசி செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மயிலாடுதுறை.
4: நேர்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பண்பலையின் துள்ளி வரும் பாட்டு. நம்ம நிகழ்ச்சியில் இணையக்கூடிய முதல் நேயர் யார், என்ன படத்துல இருந்து பாடல் கேட்கிறாங்க, கேட்கலாமா? வணக்கம்.
5: இனிய காலை வணக்கம். சித்ரா மணக்குடி.
4: சொல்லுங்கம்மா, உங்களுக்கு என்ன பாடத்துல இருந்து என்ன பாட்டு வேணும்?
5: ரெட்ரோ படத்தில் கனிமா அந்த பாடல் கொடுங்கம்மா.
4: கண்டிப்பா உங்களுக்காக பாடல் வரும். நன்றி.
5: நல்லா இருக்கீங்களா?
4: ரொம்ப நல்லா இருக்கோம். நீங்களா எப்படி இருக்கீங்க?
5: ரொம்ப நல்லா இருக்கம்மா.
4: நன்றிம்மா, நன்றிம்மா.
5: நன்றிம்மா,
4: நன்றி. அதை நேர்கிட்ட பாடலை கொடுக்கலாமா?

0: நேர்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கோம். எந்த நிகழ்ச்சி பண்பிள்ளை என் துள்ளி வரும் பாட்டு நம்ம நிகழ்ச்சியில் இணையக்கூடிய இந்த நேயர் யாரு, என்ன பாட்டு கேட்கறாங்கன்னு கேட்கலாமா? வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். கூறுவது யாருங்க?
1: நேமத்திலிருந்து அமுதா பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா?
0: ரொம்ப நலமா இருக்கும். சொல்லுங்கம்மா, என்ன பாட்டு வேணும்?
1: பொன்னியின் செல்வன் படத்துல இருந்து பொன்னி நதி பார்க்கணும். என்ன பாக்குறீங்க?
0: கண்டிப்பா பொன்னி நதி பார்க்கலாம், ஒரு சிறு விளம்பர இடைவேளுக்கு பிறகு.
1: நன்றி மேடம்.
0: நன்றிம்மா. அதனே இருக்கிட்ட பாடலை கொடுக்கலாங்க. கொடுப்பதற்கு முன்பு,
2: கம்மி நேரத்துல அதிக லாபம்,
3: ஒரே கிளிக்லயா, அற்புதம்
4: மாட்டிக்கிட்டீங்க.
5: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
6: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
9: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
0: நேயர்களின் நினைவிற்கு, நமது பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட், சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு.
10: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
11: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ், சேகர்ஸ், சேகர்ஸ்.
0: நமது பண்பலையில் நாளை காலை 6:40 மயிலாடுதுறை தீன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வழங்கும் என் சொல் அமுது.
12: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வி ஆண்டிற்கான
13: பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமேக்ஸ். பூமேக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ். நமது பண்பலையில் நாளை மாலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் வழங்கும் பசும் தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச்செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப்.
14: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நமது பண்பலையில் நாளை காலை 7:00

0: 25க்கு சைபால் வழங்கும் தகவல் நேரம் அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும். உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸ்,
1: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம் மற்றும் திருவாரூர். நமது பண்பலையில் நாளை காலை 7 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் மாப்பிள்ளை மன்னார் சாமி. நாளை மாலை 5 மணிக்கு நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோல் வழங்கும் உலாவரும் நேரம். நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். இந்த 3 நிகழ்ச்சிகளும் விளம்பரதார நிகழ்ச்சிகள். அபிப்பெயர்ச்சி நேரம் 8:21. அபிப்பெயர்ச்சி ஓர் இயற்கை உணவு, ஆரோக்கியம் காக்கும் அபிப்பெயர்ச்சி அனைவருக்கும் ஏற்றது. கேட்டு வாங்குங்கள் அபிப்பெயர்ச்சி. இப்ப நாம மேமாத்தூர் அமுதா கேட்ட பாடலை கேட்டு ரசிக்கலாமா?

என்ன நேரங்களே, அப்படியே பொன்னி நதி பார்த்து பார்க்குறதுக்கு போயிட்டே இருக்கும்போது இன்னொரு இடத்துக்கும் உங்களை இப்போ அனுப்ப போகிறேன். என்ன இடம் அப்படின்னு பார்க்குறீங்களா? நம்ம எப்போவுமே நிகழ்ச்சியில் ஒரு துளி உரும் பாட்டில் ஒரு பொது வினா கேட்போம் இல்லையா? அந்த வினா என்ன வினா மேடம்னு கேட்கவே இல்லையே அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா? அதுக்கு தாங்க பொன்னி நதி பார்த்துட்டே அப்படியே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நம்ம பன்மொழியோட முகநூல் பக்கத்துக்கு போங்க. அங்கே போய் பார்த்தீங்கன்னா அந்த கொஷின் உங்களுக்கு தெரியும். அதுக்கு உள்ள ஆன்சரை நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். சரியா? யாரெல்லாம் சரியான விடையை சொல்லியிருக்கீங்கிறதா அப்புறமா நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம பொன்னி நதியும் பார்க்கலாமா?

0: திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும்
1: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

0: நேயர்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பண்பலையின் துள்ளி வரும் பாட்டு. நம்ம நிகழ்ச்சியில் இணையக்கூடிய இந்த நேயர் யாரு, என்ன பாட்டு கேட்குறாங்கன்னு கேட்கலாமா? வணக்கம் வணக்கம், யார் இங்கிருந்துமா? மானாம்பேட்டையிலிருந்து தேவி. சொல்லுங்கம்மா, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு? காற்றோடு பட்டம் போல. நிச்சயமா பாடல் வரும் உங்களுக்காக. நன்றிமா. அந்த நேர்கேட்ட பாடலை கொடுக்கலாம். கொடுப்பதற்கு முன்பு நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ஈஜிஸ் பிள்ளை கல்வி குழுமங்கள் வழங்கிக் கொண்டிருக்கும் துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஏஜிஎஸ் பிள்ளை கல்விக் குழுமங்கள்.
1: நாகப்பட்டினம் ஏஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஏஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
0: நேயர்களை இனி தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, நேரம் 8:30. 916 கேடியம் ஹால் மார்த்தங்கம்பூக்கும் நந்தவனம், மிக குறைந்த சேதாரத்தில் தங்க நகைகள் வாங்க ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி திருவாரூர்.
2: பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள். பழைய நகைகளுக்கு ஒரு பவுனுக்கு ரூபாய் 2400 முதல் கூடுதல் மதிப்பு. இச்சலுகை June 2 முதல் June 16 வரை மட்டுமே. ARC நடிசி செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மயிலாடுதுறை.

0: நேரில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பண்பலையின் துளி வரும் பாட்டு நம்ம நிகழ்ச்சியில் இணையக்கூடிய இந்த நேயர் என்ன படத்துல இந்த பாட்டு கேட்கிறாங்கன்னு கேட்கலாமா? வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். கூறுவது யாருங்க?
1: மயிலாடுதுறை மாவட்டம் அனுமந்தபுரத்துல இருந்து இளவரசுங்க.
0: சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?

0: கருப்பன் திரைப்படத்துல இருந்து முறுக்க மீச மாமா முரட்டு கால போல அந்த பாட்டு கொடுங்க.
1: கண்டிப்பா உங்களுக்காக பாடல் வரும். ஒரு சிறு விளம்பர இடைவெளிக்கு பிறகு நன்றி.
0: நன்றி.
1: அந்த நேயர்கிட்ட பாடலை கொடுக்கலாம். கொடுப்பதற்கு முன்பு

0: நேயர்களை நாம் கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பண்பலையின் துள்ளி வரும் பாட்டு நம்ம நிகழ்ச்சியில் இணையக்கூடிய இந்த நேயர் யார், என்ன பாட்டு கேட்கிறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: ஹலோ, காலை வணக்கம் மேடம்.
0: காலை வணக்கம் கூறுவது யாருங்க? ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களா எப்படி இருக்கீங்க? சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பாட்டு வேணுமா? நன்றி நன்றி. உங்களுக்கான பாடல் வருமா? அந்த நேர் கேட்ட பாடலை கொடுக்கலாம். கொடுப்பதற்கு முன்பு,
2: திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: உங்கள் நாகை மூராவில் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேரில் நாம் வந்து இன்றைக்கி ஒரு பொது அறிவு வினா கேட்டிருந்தோம் இல்லையா, அது எல்லாமே முகநூல் பக்கத்தில் போய் பார்த்து நிறைய பேர் பதில் சொல்லியிருக்கீங்க. என்ன கொஸ்டின் அப்படின்னா, இன்றைக்கி என்ன கேள்வி, உலகில் முதன் முதலில் தேசிய கொடியை அறிமுகப்படுத்திய நாடு எது? இதற்கான விடை டென்மார்க். நிறைய நேர்கள் கிட்டத்தட்ட 63 நேர்கள் சொல்லியிருக்காங்கங்க. எப்படி எல்லாருமே சரியான விடை சொல்லியிருக்காங்க, எல்லாருக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இப்போ யாரெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு கொஞ்சம் பார்க்கலாமா? பட்டாளத்திலிருந்து அப்துல் ஜலீல் இவங்க சொல்லியிருக்காங்க. அகரக்கொந்தகை கார்த்திகேசன், சிங்காரவேல், தேவனூர் ஜோதிலக்ஷ்மி, எரவாஞ்சேரி சாகுல் கமீது, அடுத்தது நாகர்கோவில் மந்திரமூர்த்தி, அடுத்தது அன்னப்பன்பேட்டை ஜோதி, அவரிக்காடு வித்யா, வீரமணி இவங்க சொல்லியிருக்காங்க. ராஜேந்திரன் மணக்குடி, மணக்குடியிலேருந்து ராஜேந்திரன் சொல்லியிருக்காங்க. அடுத்தது அரியலூர் மாவட்டம் அமிர்தராயன் கோட்டை யார் சொல்லியிருக்காங்க? பாரிவள்ளல், பாரிவள்ளல் சொல்லியிருக்காங்க. அடுத்தது நாகூர் ஜெகபர் சாதிக்கு இவங்களும் சொல்லியிருக்காங்க, டென்மார்க்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது சென்னையிலேருந்து பிரமீலா தமிழ்ச்செல்வன் இவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையிலேருந்து சோமசுந்தரம் பிரபு இவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது அரியலூர்லேருந்து வீரதுரை சொல்லியிருக்காங்க. கடலூர் துறைமுகத்திலிருந்து சுரேஷ் இவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது சோமசுந்தரம் அப்படி அவங்க சிதம்பரத்துலேருந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது வைத்தியநாதன் இவங்க சொல்லியிருக்காங்க. இவங்க என்ன ஊர் அப்படிங்கிறது சரியாக தெரியல, இவங்களும் ஆனால் சரியான விடை தான் சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்க, அப்பா அடுத்து பாருங்கள் வந்துகிட்டே இருக்காங்கங்க, நிறைய பேர் சொல்லிகிட்டே இருக்காங்க. என்ன பண்ணுறது, எல்லாரும் பேரையும் படிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு முடிவை தான் நானும் படிச்சுட்டே இருக்கேன். அடுத்தது அம்மாப்பேட்டை வைத்தியநாதன் இவங்க அம்மாப்பேட்டையிலேருந்து சொல்லியிருக்காங்க. பட்டாளத்துலேருந்து இவங்களும் சொல்லியிருக்காங்க. பட்டாளத்துலேருந்து ராஜா இவங்க டென்மார்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேரிலம் கந்த சந்தோஷ்குமார் அவங்களும் சொல்லியிருக்காங்க சரியான விடை. நன்னிலம் சுப்பிரமணியன் இவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது டென்மார்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் சொல்லியிருக்காங்க? ஐயாவாடி அசோக் இவங்க சொல்லியிருக்காங்க. காரைக்கால்லேருந்து நளினி இவங்க சொல்லியிருக்காங்க. தானிக்கோட்டகம் தெற்கு இந்த ஊர்லேருந்து ரவிக்குமார், ரவிக்குமரன் இவங்களும் சரியான விடை தான் சொல்லியிருக்காங்க. திருமூலஸ்தானம் வீரசுந்தர் இவங்க சொல்லியிருக்காங்க. பூவம் குபேர் இவங்களும் சரியான விடை சொல்லியிருக்காங்க. குவைத்திலிருந்து திட்டச்சேரி நிஷான் ஹலீம் இவங்களும் சரியான விடை சொல்லியிருக்காங்க. அக்கரை வட்டத்திலிருந்து அமுதா குமரன் இவங்களும் சரியான விடை சொல்லியிருக்காங்க. குத்தாலம் கிருஷ்ணமூர்த்தி, இஞ்சுக்குடி மின்சார கண்ணன், காரைக்கால் மேல ஓடுதுறை சேப்பு விஜயராகவன், அடுத்தது புதுத்துறை செல்வகுமார், அடுத்தது வினோத்குமார் இவங்க எங்க இருந்து சொல்லியிருக்காங்க? முதல் முறையாக தெரியலையே. சரி, வினோத்குமார் இவங்களும் சொல்லியிருக்காங்க. கும்பகோணத்திலிருந்து செந்தில்நாதன், ஜெயா விவேகானந்தன், செந்தில்நாதன், ஜெயா விவேகானந்தன் இவங்களும் சரியான விடைதான் சொல்லியிருக்காங்க, டென்மார்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோமல்ல இருந்து சரவணன் சொல்லியிருக்காங்க. அச்சோச்சோ முடியலையே, இவ்வளவு பேரு சரியான விடைதான் சொல்லியிருக்காங்க. அடுத்தது பூழுவப்பாளையம் ஆனந்த முருகன் அப்படின்னு ஒரு ஊர்ல இருந்து ஆனந்த முருகன் இவங்க சொல்லியிருக்காங்க, டென்மார்க் அப்படின்னு சரியான விடைதான் சொல்லியிருக்காங்க. சரி நேயர்களே, அப்படியே நம்ம கொஞ்சம் நம்மளை நேரத்தை சரி பார்க்கலாமா? நேரத்தை சரி பார்த்துட்டு இன்னும் யாரெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு சொல்றேன், கோச்சுக்காதீங்க. திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ் நேரம் 8:45 நிமிடம்.
6: கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, இன்னும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவளம் திருவாரூர்.
7: திவ்யா, பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ்.
8: ஆமா, பட் எனக்கு பிபி

0: சுகரும் இருக்கே, கவலைப்படாத. இது மாதிரி ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கு ரியோ ஹாஸ்பிடல் போ. நானும் அங்க தான் பார்த்தேன். இப்ப பாப்பாவும் நானும் ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்கும்.
1: ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கும் பாதுகாப்பான தாய்சேய் பராமரிப்புக்கும் ரியோ பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நாகப்பட்டினம் HS பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. PE பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ECE, EEE மற்றும் மெக்கானிக்கல், BTech, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், IT, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ், NAAC A++ மற்றும் NTA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுங்கள் HS பிள்ளை பொறியியல் கல்லூரி, நாகப்பட்டினம்.
2: பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள். பழைய நகைகளுக்கு ஒரு பவுனுக்கு ரூபாய் 2400 முதல் கூடுதல் மதிப்பு. இச்சலுகை June 2 முதல் June 16 வரை மட்டுமே. ARC நடிசி செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மயிலாடுதுறை.
3: நேயர்களுக்கு தங்களது உளம் கனிந்த நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். திருச்சி மற்றும் சேலம், மங்களன், மங்கள் விருத்தாச்சலம், ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, நாகப்பட்டினம், AGS பிள்ளை கல்வி குழுமங்கள், மயிலாடுதுறை, ARC நடிசி செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மோரா சன்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், நாகப்பட்டினம்.
4: திருச்சி மற்றும் சேலம், மங்களன், மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
5: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, விருதாச்சலம்.
1: நாகப்பட்டினம் HS பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. HS பிள்ளை பொறியியல் கல்லூரி, நாகப்பட்டினம்.
2: மயிலாடுதுறை ARC நடசி செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள்.
6: உங்கள் நாகை மூராவில் விதவிதமான சம்மர் பூல் காட்டன் கலெக்ஷன்ஸ்.
3: என்ன நேர்களை, இன்னும் நிறைய விடையெல்லாம் சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா, வலங்கை மாநிலேருந்து ஆட்டோ துரை சொல்லியிருக்காங்க, ஜெயங்கொண்டம், கலைவாணன், மெர்சி, ராணி இவங்க சொல்லியிருக்காங்க, பேரளம், செந்தில்கண்ணன் சொல்லியிருக்காங்க, காரைக்கால் முத்துகிருஷ்ணன் சொல்லியிருக்காங்க, TR பட்டணம் நளினி இவங்களும் சொல்லியிருக்காங்க, மாஸ்நகர் ஸ்ரீதர் காரைக்கால்லேருந்து இவங்க சரியான விடை சொல்லியிருக்காங்க, நாகை பாபு சரியான விடை சொல்லியிருக்காங்க, கதிராமங்கலம் கணேசன், தங்கவேலு, பூந்தோட்டம் ஆட்டோ கார்த்திகேயன் இவங்க சொல்லியிருக்காங்க, அடுத்தது காட்டுமன்னார் கோயில் மீனாட்சி குளஞ்சியப்பன் சொல்லியிருக்காங்க, இரவாஞ்சேரி கலாவதி ராஜ்மோகன் சொல்லியிருக்காங்க, முல்லக்காடு பாபு இவங்களும் சரியாக சொல்லியிருக்காங்க, முக்கரும்பூர் ஆனந்த், கூத்தாநல்லூர் முகமது ஜப்ரான் இவங்களும் சரியான விடை சொல்லியிருக்காங்க. எல்லா நேயர்களுக்காகவும் வாழ்த்துக்கள் நேயர்களே. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க. நீங்கள் விடையை வேணால் நீங்கள் வந்து எல்லாம் சொல்லியிருப்பீங்க, ஈஸியான கொஷினாக இருக்கும் அப்படின்னு. எந்த கொஷினாக இருந்தாலும் இப்போ நீங்கள் எல்லாம் கூகுளில் போட்டால் உடனே விடை தெரிய போகுது. இருந்தாலும் அதை பார்த்துட்டு உங்களோட நேரத்தை ஒதுக்கி எங்கள் பண்பலையோட ஃபேஸ்புக் பக்கத்துக்கு வந்து உங்களோட பதிவை போட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து உங்களை ஆதரவோடு எதிர்நோக்கி காத்திருக்கும் உங்கள் காரைக்கால் பண்பலை 100.3. இப்போ நாம் அந்த நேயர் கேட்ட பாடலை கேட்கலாமா? மேடம், நீங்கள் படித்ததில் அது எந்த நேயர் அப்படிங்கிறதையும் மறந்துட்டோம் அப்படிங்கிறது நீங்கள் சொல்கிறது காதில் கேட்குது. யாருன்னு பார்க்கலாமா? ஜெயங்கொண்டம், லதா இவங்களுக்காக பாடல் வருதுங்க, கேட்போமா?

0: நேயர்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பண்பலையின் துள்ளி வரும் பாட்டு நம்ம நிகழ்ச்சியில் இணையக்கூடிய இந்த நேயர் யாரு என்ன பாட்டு கேட்குறாங்கன்னு கேட்கலாமா? வணக்கம். பாருங்க, வணக்கம்னு சொல்லங்காட்டியுமே அவங்களுக்காக விளம்பரம் பாட்டுன்னு போயிடுச்சு. சரி பரவாயில்ல, அவங்களுக்கு என்ன பாடு வேணும் கேட்கலாமா? என்ன பாட்டு?
1: என்ன
0: பாட்டு வேணும் உங்களுக்கு? கண்டிப்பா உங்களுக்கான பாடல் வரும். நன்றி. அந்த நேர்கேட்ட பாடலை கொடுக்கலாம். கொடுப்பதற்கு முன்பு

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
2: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
3: மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
4: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் அண்ட் கோச் ஜுவல்லர்ஸ். பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள். பழைய நகைகளுக்கு ஒரு பவுனுக்கு ரூபாய் 2400 முதல் கூடுதல் மதிப்பு. இச்சலுகை June 2 முதல் June 16 வரை மட்டுமே. ARC நடேச செட்டியார் அண்ட் கோச் ஜுவல்லர்ஸ், மயிலாடுதுறை.
8: அந்த நேர்கேட்ட பாடலை கொடுக்கலாமா?

நேர்களை இதுவரை கேட்டு ரசித்தது. வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கிய துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ஆகாஷ் வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒளிபரப்பு. நாச்சியார் கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர் நேரம் காலை 9 மணி.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில் திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
3: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்து உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
0: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
4: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
0: மீனாட்சி கண் மருத்துவமனை, மாதா கோவில் வீதி IOB எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
5: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி இளையம்மன் சன்னதி கடை திருவாரூர்.
6: அசத்தலான தள்ளுபடியுடன் உங்கள் எண்ணத்திற்கு ஏற்ற விதமான தங்கடகைகள், தங்கம் பூக்கும் நந்தவனம்.
5: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி இளையம்மன் சன்னதி கடை திருவாரூர்.
7: நந்தினி, நீ கேட்ட சாமி படம் மார்க்கெட்ல எங்கேயுமே இல்ல.
8: உங்களை கும்பகோணம் பாலாஜி படக்கடைக்கு போக சொன்ன,
7: அத முன்னாடியே சொல்ல வேண்டியதானே
8: சொல்றதே.

0: காது கொடுத்து கேட்டாதானே? சமைச்சுகிட்டு இருக்க மாமா.
1: பாலாஜி படக்கடை நாகேஸ்வரன் திருமஞ்சன வீதி கும்பகோணம்.
2: மற்றும் உயரிய மருத்துவர்கள் கொண்டு அனைத்து நவீன சிகிச்சை மற்றும் அவசர சிகிச்சை அளிக்கப்படுகிறது. திருவாரூர் மெடிக்கல் சென்டர், ஜவுளிக்கார தெரு, திருவாரூர்.
3: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
4: காரைக்கால் டாக்டர் சக்திவேல் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்,
5: மக்களின் அத்தியாவசிய தேவை அறிந்து
4: இப்போது அதிநவீன வசதிகள் உள்ள லேமினர் ஃப்ளோ ஆபரேஷன் தியேட்டர், லேப்ரோஸ்கோபி, பிரசவ அறை,
5: சிசுக்களுக்கான என்ஐசியு பிரிவு, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அறுவை சிகிச்சை,
4: சிஎம், யூரோலஜி, வாஸ்குலர் சர்ஜரி, பல்மனாலஜி, இஎன்டி, குழந்தைகள் மருத்துவம், சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோஎண்டரோலஜி
5: மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை ஆகிய வசதிகளுடன் டாக்டர் சக்திவேல் மருத்துவமனை, காரைக்கால்.
6: நேர்களே, பண்பலையில் இனி உலா வருவது பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியின் முதல் அங்கமாக காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ கேட்கலாம். நலமாய் வாழ நிகழ்ச்சியினை வழங்குவோர் ஜிஎல் மருத்துவமனை காரைக்கால்.
4: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை,
5: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
4: ஜிஎல் மருத்துவமனை
5: காரைக்கால்.
7: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல். 24 மணி நேர டயாலிசிஸ் சேவை, விஷமுறிவு சிகிச்சை, கருத்தரை சிகிச்சை, அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் ஜிஎல் ஹாஸ்பிட்டல், சேத்திலால் நகர், காரைக்கால்.
6: நலமாய் வாழ நிகழ்ச்சியினை மேலும் வழங்குவோர் அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். செங்கல் சோலை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லு செய்வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர்.
8: திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ், புதுசாய் பெருசாய்.
9: அடுதா, தார்பாய், நாத்துப்பாய், நெல் சாக்கு, பேக்கரி, ஃபாஸ்ட் ஃபுட், மிட்டாய் கம்பெனிகளுக்கு தேவையான மூலப்பொருட்கள் சல்லு செய்வாங்க
8: அருண் என்டர்பிரைசஸ், எல்ஐஎம்என் கோயில் தெற்கு தெரு, தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் அருகில், திருவாரூர்.
9: தரமான தார்பாய்னா அருண் என்டர்பிரைசஸ், திருவாரூர்.
10: நலமாய் வாழ. வாழ்க்கை முறை மாற்றத்தால் ஏற்படும் விளைவுகளும் தீர்வுகளும் ஆலோசனைகள் வழங்குகிறார் காரைக்கால் யோகா மற்றும் இயற்கை மருத்துவ வல்லுநர் டாக்டர் எம் தனலட்சுமி அவர்கள்.
11: HbA1c 5.7 அது வந்து நார்மல். 5.7க்கு மேலே போகாமல் பார்த்துக்கணும் 40 அபவ் இருக்கிறவங்க. இப்போ 30-25 இந்த மாதிரி ஏஜில் இருக்கிறவங்களுக்கே வந்து HbA1c அதிகமாக இருக்குது. காரணம் வந்து ஃபுட் ஸ்டைல் தான். அதுதான் பிரதானமாக எல்லா விதமான லைஃப் ஸ்டைல் டிசார்டருக்கும் மெயினாக இருக்கக்கூடியது உணவு தான்.
12: ஓகே டாக்டர், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ புதுசாக ஒரு ட்ரெண்ட் வந்திருக்கு, என்னென்னா ஸ்ட்ரெஸ் ஈட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணுறதுக்காக சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு டேஞ்சர் டாக்டர்?
11: அதாவது நம்ம டோபமைன் அப்படின்ற ஒரு ஹார்மோன்ஸை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தவங்க மொபைல் பார்க்குறாங்கன்னா அந்த மொபைலில் வந்து இப்போ வாட்ஸ்அப் இருக்குது, அவங்களுக்கு மெசேஜ் அனுப்புகிறாங்க. மெசேஜ் அனுப்பின உடனே அவங்க ரிப்ளை பண்ணிட்டாங்களா, பாராட்டிட்டாங்களா, இவங்களுக்கு ஒரு சந்தோஷம், ஒரு ரிவார்டு கிடச்சிருச்சா, அது ஒரு சந்தோஷம். அப்போ டோபமைன் செக்ரீட் ஆகுது. டோபமைன்றதே ஒரு ஆக்டிவாக நம்மளை வச்சுக்கிற ஒரு ஹார்மோன். இது இப்போ மொபைல் யூஸ்னாலையும், ஸ்க்ரீன் டைம்னாலையும், கேமிங்னாலையும், சேட்டிங்னாலையும் இந்த மாதிரி பண்ணும்போது டோபமைன் வந்து அதிகமாகும். அப்போ திரும்ப திரும்ப திரும்ப அதையே கேட்கும். திரும்ப திரும்ப வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க, அவங்க மெசேஜ் வந்திருக்கான்னு பார்ப்பாங்க, ரிப்ளை வந்திருக்கா, லைக்ஸ் போட்டிருக்காங்களா, இப்பெல்லாம் பார்ப்பாங்க. இதே மாதிரி தான் டோபமைன் வந்து எப்போவுமே ஒரு ரிவார்டு வேணும்னு நினைக்கும். இப்போ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது நம்ம உணவு சாப்பிடக்கூடாது அப்படின்னு நம்ம பெரியவங்க வந்து சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஏன்னா ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது நம்மளுக்கு கார்டிசோல் ஹார்மோன் தான் வந்து செக்ரீட் ஆகும். அது வந்து என்ன பண்ணுன்னா நம்ம பிளட் சுகரை வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்கு பார்க்கும். அது அப்போ வந்து நம்ம சாப்பிடக்கூடாது. ஆனால் நம்ம சாப்பிட்டோன்னா நம்ம மனநிலை சரியான இதில் இல்லை, ஆங்ஷியஸாக இருக்கும், இல்லை டிப்ரெஸ்டாக இருக்கும், ஒரு கவலையில் இருப்போம், ஏதாவது அழுதுட்டு அந்த மாதிரி சாப்பிட்டோம்னா நம்ம என்ன சாப்பிட்றோம், எவ்வளவு சாப்பிட்றோம் அப்படின்றத நம்ம பார்க்க மாட்டோம், கவனிக்க மாட்டோம். ரெண்டாவது நல்லா மென்று சாப்பிட மாட்டோம். இதெல்லாம் செய்யாததுனால அஜீரண கோளாறு ஏற்படும். இந்த அஜீரண கோளாறு ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், ஃபியர் இந்த மாதிரி ஸ்டேஜஸில் தான் வந்து அதிகப்படுது. இந்த குடல் புண்கள் இருந்தாலும் இந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்து அதை அதிகப்படுத்திது. அதனால் இந்த ஜிஆர்டி ப்ராப்ளம் வந்து வருது. மேலே எதுக்களிக்கிறது, இல்லை ஏப்பம் வருது, பிளாட்டிங் ஆகிறது, இந்த மாதிரி டைஜஸ்டிவ் டிஸ்டர்பன்சஸை வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. அதனால் ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது நம்ம சாப்பிட்றது வந்து நல்லது கிடையாது. அவங்களையே மீறி அவங்க சாப்பிட்றாங்கன்னா அவங்க ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவங்களுக்கு கிடைக்கும்.

0: அந்த
1: இதனால
0: சாப்பிடும்போது கிடைக்கிற சந்தோஷம் அவங்களுக்கு தேவைப்படுது.
1: தேவைப்படுது. அதனால திரும்ப திரும்ப அவங்க விதமான உணவுகளை தேடி தேடி அவங்க சாப்பிட ஆரம்பிப்பாங்க. ஆரம்பிக்கும் போது அவங்களையே அறியாம அவங்க வந்து குண்டாயிட்டே போவாங்க.
0: அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் டாக்டர்?
1: நம்ம மைண்ட்ஃபுல்லாக இருக்கணும், செல்ஃப் அவேர்னஸோடு இருக்கணும். நம்ம யாரையும் யார் கூடயும் கம்பேர் பண்ணக்கூடாது. ஒரு ஒருத்தவங்களும் ஒரு ஒரு யூனிக்காக இருக்கிறாங்க. ஸோ அவங்க அவங்களோட இதை வந்து இன்னொருத்தவங்களோட கம்பேர் பண்ணி அதுக்காக வருத்தப்படுறதோ பொறாமைப்படுறதோ எந்த விதத்துலேயும் அவங்களுக்கு நல்லது செய்யாது. ஸோ செல்ஃப் அவேராக இருந்து கான்ஷியஸாக அவங்க வந்து மைண்ட்ஃபுல் ஈட்டிங் அப்படின்றத வந்து கொண்டு வந்தாங்கன்னா அவங்க இந்த பிரச்சனையிலேருந்து ஈஸியாக வெளியில் வரலாம்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. வாழ்க்கை முறை மாற்றத்தால் ஏற்படும் விளைவுகளும் தீர்வுகளும் ஆலோசனைகள் வழங்கினார் காரைக்கால் யோகா மற்றும் இயற்கை மருத்துவ வல்லுநர் டாக்டர் எம் தனலட்சுமி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை நாளை காலை நலமாய் வாழ நிகழ்ச்சியில் கேட்கலாம்.
3: நேற்று இதுவரை கேட்டது காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கிய நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஜிஎல் மருத்துவமனை காரைக்கால்,
4: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
5: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
4: ஜிஎல் மருத்துவமனை
5: காரைக்கால்.
6: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிடல். 24 மணி நேர டயாலிசிஸ் சேவை, விஷமுறிவு சிகிச்சை, கருத்தரை சிகிச்சை, அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் ஜிஎல் ஹாஸ்பிடல், சேத்திலான் நகர், காரைக்கால்.
3: நலமாய் வாழ் நிகழ்ச்சியினை மேலும் வழங்கியோர் அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லு செய்வாங்க அருண் என்டர்பிரைசஸ். இனிய காலை பொழுதில் உற்சாகமாக அமைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் காலை 9 மணி 7 நிமிடம் 30 நொடி.

0: பண்பலையில் இனி நாம் இணையலாம். திருச்சி மற்றும் சேலம் மங்கள் மங்கள் தங்க மாளிகை வழங்கும் பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியோடு. மழைக்காலத்தில் குளிர்பானம், வெயில் காலத்தில் தேநீர் அப்படின்னு மாற்றி யோசிச்சிருக்காங்க லக்ஷ்மி. கண்டிப்பாக பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சிக்கான தலைப்பு மழைக்காலத்தில் குளிர்பானம், வெயில் காலத்தில் தேநீர். உங்களுடைய தேர்வு எது அப்படிங்கிறதா இன்றைக்கி கேள்வியாக பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் வர இருக்கு. எப்படிப்பட்ட தலைப்போடு வரக்கூடிய பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியின் இப்பகுதியை உங்களுக்கு வழங்குவோம். நமது பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் மங்கள் மங்கள் மாபெரும் தங்க நகை மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
0: இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3 பாயிண்ட் டு பாயிண்ட்.
3: பாயிண்ட் டு பாயிண்ட் அப்படின்னு எல்லாரும் யோசிச்சிருப்பாங்க. மழைக்காலத்துல போய் எப்படிங்க எல்லாரும் ஐஸ்கிரீம் நிறைய பேர் சாப்பிடுறாங்க சார். எனக்கே அது பிடிக்கும், அதனாலதான் அந்த தலைப்பு.
0: எங்க நம்பி தானங்க நிறைய கடைகள் வச்சு
3: எங்களை மாதிரி இருக்கவங்களை நம்பிதான். அப்ப ஒரே காலத்துல, ஆனா டீ வந்து எந்த காலத்திலயும் குடிக்கலாம். நேத்து இதை யோசிக்கும் போது பார்த்தா ஒருத்தர் கரெக்டா 12 மணி வேர்த்த ஊத்துது, ஆனா சூடா வந்து டீ குடிக்கிறார். அப்பதான் யோசிச்சோம், சரி வெயில் காலத்துல எல்லாரும் அந்த பக்கம் போவாங்க, இளநீர் நொங்கு அப்படி போயிட்டே இருப்பாங்கன்னு பார்த்தா இவர் டீ குடிச்சாரு. சரி அப்ப யோசிச்சு பார்த்தா அப்ப நிறைய நேர்களுக்கு கூட இது பிடிக்கும் போல
0: அவங்களுக்கு. ஆமாம், கண்டிப்பாக மனசு, அவங்க மனசு வந்து தேநீர் வேணும் அப்படின்னு நினைக்கிது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா வெயில் காலத்தில் 11 மணி 12 மணி வரைக்குமே நிறைய பேர் டீ குடிக்கிறது நம்ம பார்க்குறோம். வழக்கமாக என்னென்னா சில நேரங்களில் இந்த வேர்வையோட விளைவு, இந்த நேரத்தில் வந்து சில்லுன்னு ஏதாவது சாப்பிட்டோம் அப்படின்னா அதுவும் சளி பிடிச்சிக்கும் அப்படிங்கிற பயமாக கூட சில நேரங்கள் இருக்குது. ஆனால் கோடை காலத்தை பொறுத்த வரைக்கும் காலையில்

0: 9 மணிக்கு மேலே வெளியூர் பயணங்களை, வெளியில் வரக்கூடிய, அதாவது வெயிலில் வரக்கூடிய பயணங்களை தவிர்த்துருங்க. அந்த நிறைய தண்ணி குடிங்க, ஜூஸ் மாதிரியான விஷயங்கள் குடிங்க, பழங்களை சேர்த்துக்குங்க, நுங்கு மாதிரியான விஷயங்களை, இயற்கை தந்திருக்கிற விஷயங்களை சேர்த்துங்க அப்படின்னு தான் மருத்துவர்கள் சொல்கிறாங்க. இருந்தாலும் கூட நீங்கள் சொல்லிட்டீங்க, காலையில் எழுந்து டீ குடிச்சிட்டு மதியானம் 12 மணி வரைக்கும்
1: டீ குடிக்கிறாங்க, இருக்காங்க.
0: ஆமாம்,
1: டீ குடி இப்போயுமே இருக்காங்க. அதாவது நம்ம நிறைய யோசிச்சு பாருங்களேன், நம்ம நிறைய பேர் வந்து பிரியாணி சாப்பிட்டுட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்க, அது அவங்களுக்கு எப்படி பிடிச்சிச்சு அப்படின்னு தெரியல. ஆனால் பிரியாணி சாப்பிட்டுட்டு சூடாக வெந்நீரோ இல்லை டீயோ குடிச்சு பாருங்க, எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது, டைஜஷன் ஆகிடும்.
0: ஆமாம், பிரியாணி சாப்பிட்டுட்டு கூல் ட்ரிங்க்ஸில் கொஞ்சம் இதாக இருக்கிற சோடா மாதிரியான விஷயங்கள் குடிக்கிறவங்களும் இருக்காங்க. இரவாஞ்சல்லு ஷாகுல் கமி இது ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. வெயில் காலத்தில் தேநீர் கூட நல்லா தாங்க இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. கண்டிப்பாக இவருக்கு டீ பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தது யார் சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம்.
1: வெயிலில் வந்து 40-40 டிகிரி அடித்தாலும் தலை சுத்தினாலும் டீ தான் குடிப்பேன் அப்படின்னு காரைக்காலில் இருந்து ராஜா சொல்லியிருக்காங்க.
0: ராஜேந்திரன் மணக்குடியிலேருந்து அனுப்பியிருக்காங்க. எனது தேர்வு மழைக்காலத்தில் சூடான தேநீரும் வெயில் காலத்தில் குளிர்ச்சியான குளிர்பானமும் தான். காலநிலைக்கு ஏற்ப

0: அடுத்தது யார் சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம்.
1: வெயிலில் வந்து 40 டிகிரி அடித்தாலும் தலை சுற்றினாலும் டீ தான் குடிப்பேன் அப்படின்னு காரைக்காலில் இருந்து ராஜா சொல்லியிருக்காங்க.
0: ராஜேந்திரன் மணக்குடியிலேருந்து அனுப்பியிருக்காங்க. எனது தேர்வு மழைக்காலத்தில் சூடான தேநீரும் வெயில் காலத்தில் குளிர்ச்சியான குளிர்பானமும் தான். காலநிலைக்கு ஏற்ப ஏற்ற பானம் மனதிற்கும் உடலிற்கும் புத்துணர்ச்சி தரும் அப்படின்ருக்காங்க. கண்டிப்பாக ராஜேந்திரன் அவர்களுக்கு குளிர்காலத்தில் டீ வேணும், அது இதமாக இருக்கும். இது மாதிரி வெயில் காலத்தில் ஜில்லுன்னு விஷயங்கள் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கடலூர் துறைமுகம் சுரேஷ், இனிய காலை வணக்கம் அப்படிங்கிற வரிகளோடு அனுப்பியிருக்கிறாங்க. சார், வெயிலில் 100 டிகிரி தாண்டினாலும் நமக்கு டீ தான் சார், எல்லா காலத்துலேயும் ஒரே சாய்
1: பாருங்க.
0: ஆமாம், இது வரைக்கும் வந்த எண்ணிக்கையே பார்த்தீங்கன்னா டீயோட எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. நேர்லேயே காரைக்கால் பண்பலை 100.3 காரை எஃப்எம் 100.3 முகநூல் பக்கத்தில் இதுக்காக ஒரு போஸ்டர் போட்டிருக்கோம். அந்த போஸ்டருக்கு பக்கத்தில் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவிடலாம். உங்களுக்கு எது வேணால் பிடிக்கலாம், குளிர்பானமாக கூட இருக்கலாம், டீயாக கூட இருக்கலாம், காலநிலை கூட மாறி இருக்கலாம். உங்களோட கருத்தை பதிவிடுங்க. காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக்கில் காரைப்பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு அப்பப்போ நீங்கள் காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் மற்றும் எக்ஸ் வலைதளப்பங்களை ஃபாலோ பண்ணலாம்.
1: அதாவது டீ ஏன் குடிக்கிறாங்க அப்படின்னா மூளையை சுறுசுறுப்பாக வச்சுருக்கோம் அப்படிங்கிறது நம்பப்படுற ஒரு விஷயம். வெளியில் ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, வீட்டில் வேலை பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, அந்த 11 மணி 12 மணிக்கு டீ குடிக்கணும் அப்படிங்கிறது அவங்க மைண்டு செட் பண்ணிடுச்சுன்னா அந்த நேரத்தில் நீங்கள் எந்த கூல் ட்ரிங்க்ஸ் கொடுத்தாலும் சரி.
0: திருமூலஸ்தானத்துலேருந்து
1: அவங்களும் சொல்லியிருக்காங்களோ, அப்போ வந்து அவங்க சொல்லட்டும், அதை மட்டும் சொல்லுங்களேன்.
0: அங்கே பாருங்கள், கொளுத்த வெயிலோட தகிப்பில் களைத்து போன மாலையிலே நுரை ததமும் தேநீர் கோப்பை என் கரமசைத்து அழைக்குது. சூடான தேநீரின் சுவையோடு சற்று சில்லென காற்றும் சேர கோடை வெப்பத்தின் களைப்பெல்லாம் காணாமல் போகுது. என்னுடைய சூப்பர் அழகாக
1: பார்த்தீங்களா? அப்போ நிறைய பேர் இருக்காங்க.
0: அதாவது டீ அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வருஷத்துடைய பெரும்பகுதி நாட்கள் நம்ம எடுத்துக்கிறோம். அதுவும் காலை நேரத்தில் டீ காஃபி அப்படிங்கிற ஒரு விஷயம் எடுத்துக்கிறோம். காஃபியை விட டீ குடிக்கிறவங்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது அந்த தேநீர் அப்படிங்கிறது ஒரு சுறுசுறுப்பு. அதாவது அதனால உடலில் ஏதாவது சுறுசுறுப்பு ஏற்படுதோ இல்லையோ அதை குடித்தாதான் ஒரு சுறுசுறுப்பு வரும்னு நம்ம மனநிலை நம்ம அதுக்கு தயாராகிக்கிறோம். அடுத்து பாருங்கள், பாபு, நாகி பாபு அனுப்பியிருக்கிறாங்க. இப்படியும் உங்கள் யோசிக்க உங்களால் மட்டுமே முடியும். இருந்தாலும் என்ன பண்ணுறது, மழைக்காலத்தில் இதமான இஞ்சி டீ, வெயில் காலத்தில் மிதமான நீர்மோர் மட்டுமே எனக்கு எப்போதும் பிடிக்கும். நாகை பாபு கண்டிப்பாக மாற்றி நாங்கள் யோசிச்சு வந்தாலும் கூட உங்களுடைய கருத்து அப்படிங்கிறது நல்லாயிருக்கு. வந்து அடுத்து முகமது ரிஸ்வான் அனுப்பியிருக்கிறாங்க. ரிஸ்வான் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, வெயில் காலத்தில் மோர் குடிப்பேன், மழை காலத்தில் காஃபி குடிப்பேன் அப்படின்னு நாகூர்லேருந்து முகமது ரஃபீக் அனுப்பியிருக்கிறாங்க. அடுத்த இது யார் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி,
2: நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசி செட்டியார் அண்ட் கோச் வெல்லர்ஸ், பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள். பழைய நகைகளுக்கு 1 பவுனுக்கு ₹2400 முதல் கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூன் 2 முதல் ஜூன் 16 வரை மட்டுமே. ஏஆர்சி நடேசி செட்டியார் அண்ட் கோச் வெல்லர்ஸ், மயிலாடுதுறை.

0: இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 இது பாயிண்ட் டு பாயிண்ட் உலாவரும் நேரம். மழைக்காலத்தில் குளிர்பானம், வெயில் காலத்தில் தேநீர் அப்படின்னு மாற்றிய வச்சு ஒரு தலைப்பு கொடுத்துருக்கோம். உங்களுடைய இதில் வந்து உங்களுடைய தேர்வு எது அப்படின்னா கேட்டிருக்கோம். நிறைய நேர்கள் போஸ்டர் பக்கத்தில் கருத்துக்களை பதிவிட்டுருக்காங்க. இஞ்சிக்குடி மின்சார கண்ணன் நினைக்கிறேன், ஆமாம் இஞ்சிக்குடி மின்சார கண்ணன் அனுப்பியிருக்காங்க. மழைக்காலங்களில் அளவாக சூடு பண்ணிய மிதமான வெந்நீர் குடிப்பேன், வெயில் காலங்களில் கருவேப்பிள்ளை கொத்தமல்லி கடுகு தாளித்து போட்டு குடிக்கும், நீர் மோர் சூப்பராக இருக்கும் அப்படின்னு இருக்கிறாங்க. இந்த நீர் மோர் அப்படிங்கிறது ஒவ்வொரு வீட்லேயும் மாடுகள் வச்சு பால் கறந்து கிராமத்தில் இருக்கும்போது அந்த மோரோட வாசனை அப்படிங்கிறது தனியானா இப்போ எல்லாருமே பாக்கெட்டுக்கு மாறிட்டோம். பாக்கெட் பால் அப்படிங்கிறது தான் நம்மளை ஆக்கிரமிச்சிருக்கிற ஒரு விஷயமா இருக்குது. கண்டிப்பாக வீட்டில் கால்நடைகள் வளர்கிற காலத்தில் எந்த வீட்லேயும் மோருக்கு பஞ்சம் இருக்காது, பாலுக்கும் பஞ்சம் இருக்காது. நல்ல மோராக அது இதமாக இருக்கும். அதுவும் இவங்க சொன்ன அந்த கலவையெல்லாம் கலந்துட்டால் கருவேப்பிள்ளை கொத்தமல்லி கடுகுலாம் தாளித்து போட்டு அதில் கூட இஞ்சியும் சேர்த்துட்டாங்க அப்படின்னா சில நேரங்களில் வயலில் இருக்கிறவங்க பச்சை மிளகாய் ரெண்டு அதில் போட்டுக்குவாங்க, அந்த மாதிரி இருக்கும் கண்டிப்பாக. ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் நீர் தேநீர் குளிர்பானம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஆனால் பெரும்பாலான விவசாயம் செழித்து அந்த காலகட்டம் அதிகாலையில் வேலைக்கு போகிறவங்க எல்லாருக்கும் மிக முக்கியமான ஒரு விஷயம் வந்து நீராகாரம்.
1: காலையில் அவங்க நீராகாரம் குடிப்பாங்க, ஒத்துக்கிறேன். 11 மணிக்கு என்ன சாப்பிடுவாங்கன்னு சொல்லுங்க.
0: 11 மணிக்கு வந்து சாதம் தான், பழைய சாதம்
1: இருந்தாலும் அதுக்கு முன்னாடி டீ பூரியா வடை அப்படிதான் சாப்பிடுவாங்க. அது என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இந்த பூரி அந்த பூரி அந்த வடையெல்லாம் சூடே இல்லை அப்படிம்பாங்க. அவ்வளவு வெயில் அவங்க வேலை செஞ்சாங்க.
0: இப்பயும் கூட வயல்ல வேலை செய்யறவங்களுக்கு 11 மணிக்கு நம்ம அதை பாக்குறோம். ஆனா ஒரு ஆரோக்கியமான உணவா அது இருக்கு அப்படிங்கிற கேள்வியை நம்ம கூட நிச்சயமா எல்லாருக்குள்ளாரையும் கேட்டுக்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்கு. அடுத்து நல்ல மலை இருந்து ஷேக் அலாவுதீன் சொல்லி
1: அதுக்கு தாங்க சொல்றோம், டீ வந்து உங்களுக்கு நேராவே தண்ணியை சுட வச்சு சூடா ஆரோக்கியமா நீங்க சாப்பிடலாம். ஆனா இந்த ஐஸ்கிரீம் அப்படிலாம் எங்க கரெக்டா எல்லாம் செய்யறாங்க அப்படிங்க நமக்கு தெரியுமா? அதனாலதான் என்ன சொல்லுவாங்க, ஐஸ்கிரீம் சாப்பிட்டா சளி பிடிச்சுக்கும், அந்த பாக்டீரியா போய் நம்ம தொண்டையில ஒட்டிக்குவோம்.
0: என்னதான் இருந்தாலுங்க வீட்டுல டீ போடும்போது கிடைக்கிற எல்லாருக்கும் இருக்கிறத வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கால் டம்ளர் அரை டம்ளர்
1: அதுதான் அதுதான்
0: அப்படிங்கிறது ஒரு மகிழ்ச்சி கண்டிப்பா. அது வந்து டீ அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு கோடை காலமா இருந்தாலும் என்னுடைய மவுஸ் நான் விட்டு கொடுக்கலங்கிறது டீல தெரியுது. நிறைய நேரம் டீ கிளாஸ் எடுத்து வராங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நல்ல மலை ஷேக் அலாவுதீன் சொல்லியிருக்காங்க, குளிர்பானம் எப்பொழுதாவது குடிப்பேன் ஆனால் தேநீர் குடிக்காமல் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. டீ அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பா எங்களுக்கு முடிச்சிருக்கு. அடுத்து யார் சொல்லியிருக்காங்கன்னா திருவாரூர் மருதப்பட்டினம் இருவேலி ரேவதி இளங்கோவன் அனுப்பியிருக்காங்க. மழைக்காலத்தில் குளிர்பானம் தாங்க, அது மழையில சாப்பிடும்போது நல்லா
1: ஜில்லுன்னு இருக்கும்,
0: உடம்பு முழுவதும் நல்லா ஜிலு ஜிலுப்பா மாறிடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பா மழைக்காலத்தில் குடிக்கும்போது கொஞ்சம் யோசிப்பாங்க, சளி பிடிச்சிருமோ அப்படின்னு. அடுத்து யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம்.
1: அடுத்து யார் சொல்லியிருக்காங்க, எல்லாருமே டீயை பத்தி தான் சொல்லிட்டு இருக்காங்க.
0: நாகூர்லேருந்து யூசுப் மாலிம், இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருவருக்கும். மழைக்காலத்தில் டீ காஃபி அருந்துவேன், வெயில் காலத்தில் சர்பத் ஐஸ்கிரீம் அருந்துவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாகூர்லேருந்து யூசுப் மாலிம். கண்டிப்பாக காலத்துக்கு ஏற்ற மாதிரி இவங்களும் மாறி இருக்கிறாங்க. அடுத்து இனிய காலை வணக்கம் அப்படிங்கிறவர்களோட, மழைக்காலமாக இருந்தாலும் வெயில் காலமாக இருந்தாலும் நான் எப்போதும் டீ பிரியனே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரியலூர் மாவட்டம் அமிர்தராயன் கோட்டையிலேருந்து பாரி வள்ளல் இப்படி சொல்லியிருக்காங்க. அடுத்து மயிலாடுதுறை ஜேஜி நகர் ஆனந்த், மழையோ வெயிலோ நம்மளுக்கு ஒரு டீயை போட்டால் தாங்க வேலை ஆகும் அப்படின்னு இருக்கிறாங்க இவங்க கண்டிப்பாக. அடுத்து பார்த்திங்கன்னா திருவாரூர் கேக்கரை குமார் வழக்கமாக செய்தி அனுப்பக்கூடியவங்க தான், இருவருக்கும் காலை வணக்கம். டீ எப்போதும் குடிக்கலாம் ஆனால் குளிர்பானம் சுடு காலத்தில் அது வெயில் காலத்தில் மட்டும்தான் குடிக்க முடியும் அப்படின்னு இருக்கிறாங்க. கண்டிப்பாக டீ அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லா காலத்தையும் மாட்கொண்ட ஒரு விஷயமாக இருக்குது. அடுத்து நாகூர்லேருந்து அலோன்ஸ் ராஜ் அனுப்பியிருக்காங்க, இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு, கோடை காலம் குளிர்காலம் இரண்டு காலங்களிலும் உடலுக்கு தீங்கு விளையாத இயற்கை பானங்களான நுண்ணீர் லெமன் ஜூஸ் தர்பூசணி, குளிர்காலத்தில் இஞ்சி லெமன் டீ அருந்தது உடலுக்கு சிறந்தது அப்படின்னு ஒரு ஆலோசனை சொல்லியிருக்கிறாங்க. நன்றி உங்களுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜெகபர் சாதிக் அனுப்பியிருக்காங்க, மழைக்காலத்தில்

0: இயற்கையினர் வெயில் காலத்தில் குளிர்பானம் அப்படின்னு ஜவஹர் சாதிக் நாகூர்லேருந்து சொல்லியிருக்கிறாங்க.
1: நம்ம கம்பெனி கடலை நினைக்கும் கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
2: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலையா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
1: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
2: அளவாவது மிஸ்டர் கோல்ட் மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
1: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
2: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்,
3: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பைகள் சலு செய்வாங்க. அருண் என்டர்பிரைசஸ்
7: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
8: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
7: ஜிஎல் மருத்துவமனை
8: காரைக்கால்.
0: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும்.
9: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
10: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
9: விபிஎன் கண் மருத்துவமனையும். தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
11: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நேர்களே, பண்பலையில் நாளை பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர் உலாவரும்.
12: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நமது பண்பலையில் நாளை காலை 11:30 திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ் மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் ஜுவல்லர்ஸ் வழங்கும் அடுத்தது என்ன சிறப்பு கல்வித் தொடர் நிகழ்ச்சியில் நாகப்பட்டினம் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை பிராந்திய இணை இயக்குநர் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. மாணவர்கள் பலன் பெற்ற உயர்வடைய இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் திருவாரூர். நாளை மாலை 6:20 நாச்சியர் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல்ல முதலாவரும்.
13: வீட்டு உபயோக பொருட்கள்
14: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
15: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை இரவு 7:30 காரைக்கால் ONGC காவிரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம்.
16: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம்.
0: முன்னதாக நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் தேநீர் நேரம்.

0: பண்பலையில் நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகை வழங்கிய பாயிண்ட் டு பாயிண்ட். மழை காலத்தில் குளிர்பானம், வெயில் காலத்தில் தேநீர், உங்களுடைய தேர்வு எது அப்படின்னு கேட்டு ஒரு போஸ்டர் போட்டிருந்தோம். நிறைய நேர்கள் கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறீங்க. இது வரைக்கும் வந்த நேர்கள் சந்தோஷப்பட்டிருப்பாங்க. இன்னொன்று என்னுடைய கருத்து வரலி அப்படின்னு கண்டிப்பாக சில நேர்கள் வருத்தப்பட வேணாம். கண்டிப்பாக 9:35 தேதியும் செய்தி நிகழ்ச்சிக்கு பிறகு உங்களுடைய கருத்துக்கள் அப்படிங்கிறது வரும், பாயிண்ட் டு பாயிண்ட் தொடரும். நேர்கள் இதுவரை கேட்டது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகை வழங்கிய பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியின் பகுதி உங்களுக்கு வழங்கிய ஒரு இன்றைய நிகழ்ச்சி அனைத்தும் வழங்கும் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க நகை மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
0: இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3.
3: ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட்டை தான் யூஸ் பண்றேன் பாரு.
4: டெய்லி கோபால் பல்பொடியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சி விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
5: கோபால் பல்பொடி.
0: நேரம் காலை 9:30. நேர்கள் இப்போது கேட்கலாம். நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும். இந்நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவோர் VPN கண் மருத்துவமனை நாகப்பட்டினம்.
6: நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை,
7: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
6: VPN கண் மருத்துவமனை
7: நாகப்பட்டினம். VPN கண் மருத்துவமனை இப்பொழுது உலகத்தரம் வாய்ந்த சிகிச்சைகளுடன், அனைத்து கண் நோய்களுக்கான சிறப்பு ஆய்வு கூடங்களுடன் கண் நோய்களை மிக துல்லியமாக. VPN கண் மருத்துவமனை நாகப்பட்டினம்.
8: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
9: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
0: தேதியும் செய்தியும் நிகழ்ச்சியினை மேலும் வழங்குவோர் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட் பேக்கரி.
8: ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, 121 பழைய நாகை சாலை, திருவாரூர். 23 ஆண்டு கால சேவையில் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள். ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
0: தேதியின் செய்தி நிகழ்ச்சியில் இந்த நாளில் என்னென்ன முக்கியமான நிகழ்வுகள் நடந்தது அப்படின்னு நாள்தோறும் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி என்னென்ன முக்கியமான நிகழ்வுகள் அப்படின்னு பார்க்கலாம்.
10: 1893 ஆம் ஆண்டு மகாத்மா காந்தி அவர்கள் தென்னாப்பிரிக்காவில் பீட்டர் மிரிட்ஸ்பர்க் ரயில்

0: நிலையத்தில் முதல் வகுப்பு பெட்டியிலிருந்து வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்டார். இதுவே அவரது முதல் சத்தியாகிரக போராட்டத்திற்கு வித்திட்டது.
1: 1929 அதாவது வாடிக்கை நகரம் ஒரு தனி மற்றும் இறையாண்மையை கொண்ட நாடாக உருவெடுத்தது.
0: 1975 இதே நாளில் தான் முதலாவது ஆடவர் ஒரு நாள் கிரிக்கெட் உலக கோப்பை இங்கிலாந்தில் தொடங்கியது.
1: 1952 நோபல் பரிசு பெற்ற துருக்கிய எழுத்தாளர் ஓரான் பாமுக் பிறந்த நாள் இது.
0: 1974 இதே நாளில் தான் புகழ்பெற்ற இந்திய டென்னிஸ் வீரர் மகேஷ் பூபதி பிறந்தார்.
1: அப்புறம் சொல்லணும் அப்படின்னா, இன்னைக்கு உலக உணவு பாதுகாப்பு நாள், வேர்ல்டு ஃபுட் சேஃப்டி டே அப்படின்னு இதனால் சொல்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் June 7 அன்று உலக பாதுகாப்பு தினம் அப்படிங்கிறது கடைபிடிக்கப்படுது. உணவு மூலமாக ஏற்படக்கூடிய நோய்களை தடுக்கிற வகையிலையும் பாதுகாப்பான உணவை உறுதிப்படுத்துகிற வகையிலையும் உலக சுகாதார அமைப்பு, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் மற்றும் ஐக்கிய நாடுகளுடைய உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பு FAO இணைந்து இந்த நாளை முன்னெடுக்கின்றன. உலக உணவு பாதுகாப்பு நாள் இன்று.
0: இதனோட முக்கிய நோக்கங்கள் என்னென்னா, விழிப்புணர்வு மற்றும் பாதுகாப்பான மற்றும் சத்தான உணவு உண்பதன் அவசியத்தை மக்களிடம் கொண்டு சேர்த்தல், தடுப்பு நடவடிக்கை உணவில் நச்சுத்தன்மை மற்றும் உணவு சார்ந்த நோய்கள் ஏற்படுவதை தடுத்தல், தரமான நடைமுறைகள், உணவு உற்பத்தி சேமிப்பு மற்றும் விநியோகத்தில் சுகாதாரமான முறைகளை கையாளுதலாகும்.
1: பண்பலையில் நேயர்கள் இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கிய தேதியும் சேதியும். தேதியும் சேதியும் நிகழ்ச்சியினை உங்களுக்கு வழங்கிய ஒரு VPN கண் மருத்துவமனை நாகப்பட்டினம்.
2: நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை,
3: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு,
2: VPN கண் மருத்துவமனை.
1: தேதியும் சேதியும் நிகழ்ச்சியினை மேலும் வழங்கியோர் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி.
4: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
4: ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி 121 பழைய நாகை சாலை திருவாரூர். 23 ஆண்டுகால சேவையில் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள். ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
1: நேர்களே, பண்பலையில் பாயிண்ட் டு பாயிண்ட் தொடர்கிறது. பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் இன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா, மழை காலத்தில் குளிர்பானம், வெயில் காலத்தில் தேநீர், உங்களுடைய விருப்பம், உங்களுடைய தேர்வு எது அப்படின்னு தான் கொடுத்துருக்குறோம். கண்டிப்பாக நேர்கள் நிறைய பேர் கருத்துக்களை போட்டிருக்கிறாங்க. இன்னும் நிறைய நேர்கள் கருத்துக்களை பதிவிடணும் அப்படின்னு நினைக்கிற நேர்களுக்கு காரைக்கால் FM 100.3 முகநூல் பக்கத்தில் இதற்கான போஸ்டர் பக்கத்தில் உங்களுடைய கருத்தை போடுங்க. அடுத்த கருத்து யாருடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேல ஓடுதலிருந்து சேப்பு விஜயராகவன். இருவருக்கும் இனிய காலை வணக்கம். மழைக்காலத்தில் நான் எப்பொழுதும் குளிர்பானங்கள் அருந்துவது இல்லை. தேநீர் அருந்தி சுமார் 26 ஆண்டுகள் ஆகிவிட்டது. தேநீர் அதிகமாக அருந்தியது ஒரு கணா காலமுங்க, அவ்வளவுதாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க காரைக்கால் மேல ஓடுதலிருந்து சேப்பு விஜயராகவன்.
0: மழைக்கு குளிர்பானமோ, வெயிலுக்கு தேநீரோ, மனசுக்கு பிடிச்சத ரசிச்சு செஞ்சா எல்லாமே நல்லா இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லையா?
1: அப்படின்னு சொல்லலாம். யார் சொல்லியிருக்காங்க அப்படி?
0: அப்படின்னு சொல்லியிருக்காங்க பவித்ரா, சொல்லியிருக்காங்க கோடிச்சேரியிலிருந்து.
1: அடுத்து குடவாசிலிருந்து சசிகலா சொல்லியிருக்காங்க, அடிக்கவே இல்லை, எப்படிங்க சூடாக தேநீர், மழையில் தாங்க தேநீர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு கண்டிப்பாக குளிர்பானம் தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க கூட இருக்குது. அடுத்து அவரிக்காடு வித்யா வீரமணி, வெயில் காலத்தில் தேநீர் அருந்துவது பிடிக்கும், மழைக்காலத்திலும் தேநீர் தான் பிடிக்கும், உங்களுக்கு தாங்க சப்போர்ட்டாக இருக்காங்க அவங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இளங்கோவன் வைத்தியலிங்கம், நான் எப்போதும் குளிர்பானம் வருத மாட்டேன், டீ இல்லாமல் என்னால் ஒரு நாள் கூட இருக்க முடியாது அப்படின்னு இருக்காங்க செங்குந்தபுரத்துலேருந்து இளங்கோவன்.
0: அடுத்தது பாருங்க, மழை பெய்யுது ஒரு ஐஸ்கிரீம் வாங்கித்தாங்க அம்மா அப்படின்னு ஒரு குழந்தை கேட்டா, அம்மா என்ன சொல்லுவாங்க, இவ்வளோ மழையில உனக்கு ஐஸ்கிரீம் கேட்குதா அப்படின்னு திட்ட தான் செய்வாங்க, இருந்தாலும் எனக்கு ஐஸ்கிரீம் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரோஜா திருநகர்ல இருந்து.
1: காரைக்கால் நளினி சொல்லியிருக்காங்க, வெயில் காலத்தில் குளிர்பானம், மழை காலத்தில் காஃபி தாங்க எனக்கு பிடிக்கும், உங்களுக்காக வேண்டாம் மாற்றி அடுத்த தடவை குடிச்சு பார்க்குறேன், மழை காலத்தில் குளிர்பானம், வெயில் காலத்தில் காஃபி ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு இருக்காங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், அந்த சுவை எப்படி இருக்குது அப்படின்னு தெரியல. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, சீராக வெப்பநிலையை சீராக வைத்திருக்கவும், மனதிற்கு இதமளிக்கவும் இந்த தேர்வுகளை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலநிலைக்கு ஏற்ப உடலின் வெப்பநிலையை சீராக வைத்திருக்கிறது. அந்த மாதிரி குளிர்பானங்களையும் டீயும் நான் தேர்வு செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குவைத்தில் எழுந்திருத்துட்டு சரி நிஷான் ஹலீம்.
0: அடுத்தது பாருங்க, மெடிக்கல் மிராக்கல் அப்படின்னு போட்டு வெயிலில் டீ குடித்தா உடம்பு குளிர்ச்சியாகன்னு சொல்கிறாங்களே அது உண்மையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்களே ஆன்சரை சொல்லியிருக்காங்க. ஆமாங்க, அது சயின்டிஃபிக்காக பார்த்தீங்கன்னா சூடான வெயிலில் வந்து சூடான பானம் குடிக்கும்போது வேர்வை அதிகமாகி உடம்பு கொஞ்சம் குளிர்

0: அதனால டீ கூட குடிக்கலாம் வெயில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க குபேர் பூவத்தில இருந்து.
1: அடுத்து பிரபாகரன் சொல்லியிருக்காங்க கொரநாட்டு கருப்பூர்ல இருந்து, எனக்கு மிகவும் எந்த காலத்திலும் டீ எந்த நேரத்திலும் எந்த காலத்திலும் டீ குடிக்க நான் தயங்கவே மாட்டேன் மேடம் அப்படின்னு இருக்காங்க. டீ தான் அவங்களோட சாய்ஸாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா சென்னை பழைய வண்ணாரப்பட்டியிலேருந்து சோமசுந்தர பிரபு, நான் வெயில் காலத்தில் மோர் அடிக்கடி குடிப்பேன், மழை காலத்தில் சீராக தண்ணீர் குடிப்பேன், இது உடல் நடத்தி நன்றாக பார்த்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கருத்து சொல்லியிருக்காங்க. அடுத்து அன்பான காலை வணக்கம் அப்படிங்கிறவர்களோட குத்தாலம் மாரியம்மன் கோயில் என் எஸ் மோகன் அனுப்பியிருக்காங்க. மழை காலத்தில் குளிர்பானம் ஏற்றதா? ஏற்றது அல்ல. மழை காலத்தில் தேநீர், வெயில் காலத்தில் குளிர்பானம், மாற்றித்தான் யோசிக்க வேண்டும். யோசித்து முடிவு எடுத்தது இதுதான் என் முடிவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாஸ்கர் ஆண்டிமடம் பாஸ்கர் அனுப்பியிருக்காங்க. இரண்டுமே இரண்டு காலத்திற்கும் தேவையற்றது. காலை எழுந்தவுடன் நீராகாரம், அதற்கு பிறகு உடலுக்கு ஏற்ற குளிர்ச்சி தரும் பொருள்கள், அது இளநீராக இருக்கலாம் அல்லது மோராக இருக்கலாம், இதுவே சிறந்தது அப்படின்னு என் பக்கம் சேர்ந்துருக்கிறாங்க பாஸ்கர்.
0: அடுத்தது பாருங்க, டீ பிரியர்களுக்கு வெயிலாவது மழையாவது சுடு தண்ணியவே மூணு வேளை சூடாவே குடிப்போம், இதுல டீ குடிக்க மாட்டோமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க வரிச்சுக்குடியில இருந்து தீபா.
1: மழை காலத்தில் தேநீர், வெயில் காலத்தில் குளிர்பானம், இரண்டுமே நான் குடிப்பதில்லை. எப்போதாவது ஒரு முறை இரண்டும் உண்டு, ஆனால் தினசரியான என் இந்த பழக்கத்தை தவிர்த்து விட்டேன். வெயில் காலத்தில் இளநீர், பனநுங்கு, தர்பூசணி சாப்பிடுவேன், குளிர்காலத்தில் தேநீர் குடிப்பது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேவனூர்லேருந்து ஜோதிலட்சுமி.
0: அடுத்தது பாருங்க, பூவத்திலிருந்து வினோதினி சொல்லியிருக்காங்க, அதுவும் அடை மழையில் ஐஸ்கிரீம் பார்லர் போய் கூலாக ஏசியை போட்டுட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்றது தான் இப்போது அல்டிமேட் லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: பிள்ளைத்தருவாசிலேருந்து ஆரோக்கியதாஸ் செல்வமரை அனுப்பியிருக்காங்க, என்னாலும் தேநீர் மட்டும்தாங்க, இருவருக்கும் காலை வணக்கம்ங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆரோக்கியதாஸ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் இருவருக்கும் காலை வணக்கம், மேமாத்தூர்லேருந்து அமுதா அப்படி அனுப்பியிருக்காங்க. சேகர் அமுதா சேகர், மழை காலத்தில் குளிர்பானம் குடிக்க விருப்பம் இருக்காது, எப்படி வெயில் அடித்தாலும் டீ குடிக்க தோணும், குளிர்பானம் பிடிக்கும், இருந்தாலும் டீக்கு தான் முதலிடம் அப்படின்னு இருக்கிறாங்க. அடுத்து கும்பகோணம் குமரன், மழைக்காலமோ குளிர்காலமோ எனக்கு பிடித்தது தேநீர் தான் சார் மேடம்னு உங்களையும் சேர்த்து சொல்லியிருக்கிறாங்க.
0: அடுத்தது நான் சொல்கிறேன் பாருங்க, மழை பெய்யும் போது சுட சுட காஃபி குடிக்கிறதெல்லாம் அந்த காலங்க, இப்போ குளிருக்கு போட்டியா ஜில்லுன்னு ஒரு கோல்டு காஃபி குடிக்கிறாங்களாம்.
1: ஆமாம், மாறிட்டு
0: ட்ரெண்டு மாறிட்டே வருதுங்க.
1: நகர்ப்புறங்களெல்லாம் கோல்டு காஃபி
0: கோல்டு காஃபி தான் குடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
1: ஆமாம்,
0: அது ஒரு தனி சுகம் அப்படின்னு வேற சொல்லியிருக்காங்க.
1: ஆனால்
0: இதுலேருந்து என்ன தெரியுது, எப்படி இருந்தாலும் ட்ரெண்டு மாறி சூடு குளிர் கூட பாருங்க மாறிட்டு போகுதுன்னு தான் சொல்கிறோம்.
1: ஆமாம்,
0: அந்த காலத்துலலாம் ஒரே இதை போட்டு வச்சுருந்தாங்க.
1: ஆமாம்,
0: மழைக்குனா நீ குடிக்கவே கூடாது, நீ ஜில்லுன்னு தொடவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ பாருங்கள், மழை பெஞ்சாலும் நாங்கள் ஜில்லுன்னு தான் குடிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க.
1: ஆமாம், இருவருக்கும் இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிஆர் பட்டினம் நளினி சங்கர். உண்மைதான், மழை காலத்தில் இஞ்சி டீ, வெயில் காலத்தில் குளிர்ச்சியான மோர், இதாங்க என்னோட சாய்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஜான் ஸ்டீஃபன் சொல்லியிருக்காங்க, எங்கேருந்துன்னா ஏங்க ஜார்ஜ் ஸ்டீஃபன் ஐயா, அவங்க ஊர் பேரையே சொல்லலை. வணக்கம் மேடம், காலையில் டீ குடித்த பிறகு தான் அடுத்த வேலை அப்படிங்கிறதோட நிறுத்திட்டாங்க அவங்க. அடுத்து ஜோதி சதீஷ் அனுப்பியிருக்கிறாங்க, அண்ணப்பன் பேட்டையிலேருந்து, இருவருக்கும் இனி காலை வணக்கம். வெயில் காலமாக இருந்தாலும் காலையில் சூடாக சீரக தண்ணியும் ஒரு மணி நேரம் கழித்து டீயும் குடித்தால் தான் மனது உற்சாகமாக இருக்கும், நன்றிங்க அப்படின்னு இருக்காங்க. இந்த சீரக தண்ணி அப்படிங்கிறது கண்டிப்பாக உடல்நிலை சீராக வைத்திருக்கும் அப்படிங்கிற அதோட பண்பை பாராட்டுற வகையில் நிறைய பேர் தண்ணீரில் இப்போ சீரகத்தை கலந்து குடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க.
0: அதாவது பசிக்கவே இல்லை அப்படின்னு யோசிக்கிறவங்க கூட தினமும் சீரக தண்ணியை குடிச்சு பாருங்களேன், கரெக்ட் பசிக்க ஆரம்பிச்சிடும்.
1: கோமல் சரவணன், வெயில் காலத்தில் டீ குடிக்கிறதுனால நாக்கு வறட்சி ஏற்படுத்துங்க அப்படின்னு இருக்காங்க அனுபவம் நினைக்கிறேன். டீ குடிக்கிற நேரங்களில் அதுக்கு பிறகு வறட்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, சில நேரங்களில் குளிர்பானம் குடித்த பிறகு கூட இந்த வறட்சி அப்படிங்கிறது நம்ம
0: இருக்கும்
1: வேர்வையோடு குடிக்கும்போது அந்த அதை உணர்றது வாய்ப்பு இருக்குது. அடுத்து கதிராமங்கலம் கணேசன் தங்கவேல், எனக்கு வெயில் காலமோ குளிர்காலமோ எப்போதும் சூடான பால் அல்லது காஃபி மட்டும் தாங்க பிடிக்கும், பாக்கெட் பால் இல்லை பசும்பால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில நேரங்களில் ஐஸ் போடாமல் மோர் குடிக்கும் பழக்கம் உள்ளது அப்படின்னு இருக்காங்க. கண்டிப்பாக நல்ல பால் கிடைக்கிது உங்களுக்கு அப்படிங்கிறது எங்களுக்கு சந்தோஷம். அடுத்து பாபு முள்ளக்காடுலேருந்து அனுப்பியிருக்காங்க, வெயில் காலத்தில் தேநீர் தான் பெஸ்ட் அப்படின்னு அவங்களோட ஆப்ஷன் அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து மும்பை நடராஜன் அவங்க சொல்லியிருக்காங்க, வெயில் காலத்தில் இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி மிக்சியில் அரைச்சி புளிக்காத மோரில் கரைச்சி சிறிது நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டாஹா
0: அருமையாக இருக்கும்ல. ஆமாம்,
1: அடுத்து அதையே சொல்லிட்டாங்க, மழை காலத்தில் லெமன் டீயில் தேன் விட்டு சாப்பிட்டா இது ஒன்றும் அமிர்தம் அப்படின்னு அழகாக அனுபவித்து சாப்பிட்டுருக்குறாங்க. சாப்பாட்டில் கூட ஒரு நல்ல அனுபவம் அப்படிங்கிறது நீரிழக்கு இருக்குது. அது ரொம்ப உற்சாகமாக அது அனுபவபூர்வமாக சொல்லும்போது அது இன்னும் அழகாக இருக்குது. வணக்கம், நான் மழைக்காலமாக இருந்தாலும் வெயில் காலமாக இருந்தாலும் குளிர்பானம் குடிக்க மாட்டேன், தேநீர் குடிப்பது அளவோடு மட்டுமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரியலூர் மாவட்டம் கேட்கக்கூடியிருப்ப சிங்காரவேல், அடுத்து வந்திருக்கக்கூடிய நேர்களோட கருத்துக்களை நம்ம பார்க்கலாம். நேர்களை வாழ்த்துவோர் நமது பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: நாகப்பட்டினம் ஏஜஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஏஜஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
5: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோச் பல்லஸ் பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள்.

0: மதுரை ஏஆர்சி நடேசி செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ். பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள். பழைய நகைகளுக்கு ஒரு பவுனுக்கு ரூபாய் 2400 முதல் கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூன் 2 முதல் ஜூன் 16 வரை மட்டுமே. ஏஆர்சி நடேசி செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மயிலாடுதுறை.
1: நமது பன்மொழியில் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: உங்கள் நாகை ஊராவில் விதவிதமான சம்மர் கூல் காட்டன் கலெக்ஷன்ஸ்.
3: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். யார் யார் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அடுத்து யார் அனுப்பியிருக்காங்க? கடலூர் விளக்கப்பாடியிலேருந்து வீரா செந்தில் முருகன் அனுப்பியிருக்காங்க. என்னுடைய தேர்வு வெயில் காலத்தில் குளிர்பானமும் குளிர்காலத்தில் தேநீரும் தேர்வாகும் அப்படின்னு சொல்லி அவங்களோட தேர்வு சொல்லியிருக்காங்க. அடுத்து காட்டுமன்னார் கோயிலிருந்து மடப்புறம் தொப்புதர் வேல்முருகன் அனுப்பியிருக்காங்க. இருவருக்கும் இனிய காலை வணக்கம். மழைக்காலமாக இருந்தாலும் வெயில் காலமாக இருந்தாலும் ஒரு நாளைக்கு 3 வேளை தேநீர் குடிப்பாங்க. கூல்ட்ரிங்க்ஸ் குடிப்பது மிக குறைவான அளவிலேயே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றி நேரே. அடுத்து பார்த்தீங்கன்னா அன்பான அறிவிப்பாளர்களுக்கு வணக்கம். மழைக்காலங்களில் காஃபி, வெயில் காலங்களில் நுங்கு தான். அரியலூர் மாவட்டம் அமிர்தராயன் கோட்டை ஜெயகாந்தி இப்படி அனுப்பியிருக்காங்க. அடுத்து மழைக்காலமோ வெயில் காலமோ சூழலுக்கு ஏற்ப நாங்கள் தேநீரும் குளிர்பானமும் தினசரி குடிப்போம். காலையில் வேலையில் தேநீர் மட்டும்தான். மழைக்காலத்தில் மதிய வேளையில் இஞ்சி அல்லது சுக்கு போட்டு குடிப்போம். கோடை காலங்களில் இளநீர் காலை உணவுக்கு பிறகு சாப்பிட்டால் இதமாக இருக்கும். வெறுமையில் சாப்பிட மாட்டேன். எலுமிச்சை குளிர்ந்த நீர், நன்னாரி சர்பத் போட்டு, சப்ஜா விதை, பாதாம் பிசின் ஊற வைத்து சர்பத்தில் போட்டு குடித்து அப்படியே அமிர்தம் போல் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தையப்பன் காட்டுமன்னார் கோயிலேருந்து. ஏங்க 10 மணி ஆகும் போது குழந்தையப்பன் என்ன வேலை பண்ணுறாங்க பாருங்க.
6: அதாவது நம்ம எப்படி டைப்பு பண்ணி எந்த விதத்தில் நம்ம ஒரு தலைப்பு கொடுத்தாலும் சரி, நேரெல்லாம் சலிச்சவங்களே கிடையாதுங்க.
1: ஆமாம். சிதம்பரத்துலேருந்து ரமணி ராஜேஷ் அனுப்பியிருக்கிறாங்க. இருவருக்கும் காலை வணக்கம். வெயில் காலத்தில் தேநீர் குடிப்பது எனக்கு மிகவும் பிடிக்கும். சுட்டரிக்கும் வெயிலில் நின்று சூடாக தேநீர் எனக்கு சிறு வயது முதலே ரொம்ப பிடிக்கும் தேநீர் அருந்துவது உண்டு. இந்த கேள்வி எனக்காக கேட்கப்பட்டது போல் உள்ளது. நன்றிங்க அப்படின்னு இருக்காங்க சிதம்பரம் ரமணி ராஜேஷ். கண்டிப்பாக உங்களை மாதிரி இருக்க எல்லா நேர்களுக்காகவும் எல்லா கேள்வியும் குளிர்பானம் குடிக்கிறவங்களையும் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். அடுத்து கோமல்லேருந்து ஃப்ரீயாக அனுப்பியிருக்கிறாங்க. ஐஸ்வர்யா, மணிகண்டன், பிருந்தா இவங்க எல்லாமே இவங்க கூட சேர்ந்துருக்காங்க. காலை வணக்கம். நாங்கள் எப்பொழுதும் டீ காஃபி குடிக்கும் பழக்கம் இல்லை. ஃப்ரெஷ் ஜூஸ், ஆப்பிள், ஆரஞ்சு, மாதுளை, எலுமிச்சை பழங்கள் ஜூஸ் மட்டுமே குடிக்கும் பழக்கம் இருக்குது. ஏங்க எல்லாருக்கும் எல்லா நாளையும் இது சாத்தியமா அப்படின்னு நினைக்கிறேன், என்னன்னு தெரில. அடுத்து பார்த்தீங்கன்னா இருவருக்கும் வணக்கம்னு சொல்லிட்டு எப்போதும் தேநீர் தான் அப்படின்னு ஆப்ஷன்ஸ். மழை வெயில் என்றாலும் கணக்கு இல்லை. எப்போதாவது சாத்துக்குடி ஜூஸ், ஐஸ்கிரீம் மழை வெயில் என்று பார்ப்பதில்லை. எப்போது வேண்டுமானாலும் உடன் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செந்தில் கண்ணன் பேரலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீதர் நடேசன் அவங்க எங்கேருந்து அனுப்பியிருக்காங்கன்னா மாஸ் நகர் காரைக்கால்லேருந்து அனுப்பியிருக்காங்க. ஓகே, ரெண்டுமே தேநீர் தாங்க எனக்கு ஓகே அப்படின்ட்டுருக்காங்க. அடுத்து முகமது ஜலீல் அனுப்பியிருக்காங்க. வெயில் காலத்தில் குளிர்பானம், மழை காலத்தில் தேநீர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்படி கருத்துக்களை தெரிவித்த அத்தனை இணையர்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறது இன்றைய பாயிண்ட் டு பாயிண்ட். பண்பலையில் நேர்கள் இதுவரை கேட்டது பாயிண்ட் டு பாயிண்ட். இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலையின் 1:03 நேரம். காலை 9:45.
7: நேயர்கள் கேட்க விருப்பது வானொலிக்கு 90 வான்வெளியில் இசை தூரிகை.
8: வானில் வர்ணஜாலம் படைத்திடும் பாட்டு பறவையே, வாசல் தோறும் தேனொலி பரப்பும் தேனிசை தென்றலே, ஒட்டுமொத்த ஊடகத்தின் அகரமே, நேயர்களின் மனதில் உயர்ந்து நிற்கும் சிகரமே, ஆகச் சிறந்த ஆகாஷ்வாணியே உனக்கு அகவை 90 ஆச்சரியம். ஆம் ஆச்சரியம், அகவை 90 மிளர்கிறாய், வசீகரிக்கிறாய், பகலென்ன இரவென்ன என்றும் உடனிருக்கிறாய். காற்று பெட்டக பொக்கிஷத்தை வண்ணச் சொற்களால் அலங்கரிக்கலாமா? வானோடு கலந்து வண்ணத் தூரிகையால் இசையோவியம் உறப்பிடும் ரீங்கார தேனிக்கு புகழாரம் சூட்டிடலாமா?

0: தேனிசை பரப்பி வரும் வானொலிக்கு வாழ்த்து மழை பொழிய வரும் நெஞ்சங்களை வரவேற்போம், வாருங்கள்.
1: அனைவருக்கும் வணக்கம். நான் எம் கே மணிமேகலை, கணித பட்டதாரி ஆசிரியர், ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி, டி வாடிப்பட்டி, தேனி மாவட்டம். காற்றென்ற ஊடகத்தின் வழியே உங்களை சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. எண்ணங்களின் பரிமாற்றத்திற்கும் தகவல்களை நம் குரல் மூலம் கடத்துவதற்கும் எத்தனை எத்தனையோ ஊடகங்கள் என்று இருந்தாலும் இதன் மூல ஆதாரம் வானொலிதாங்க. இந்தியாவின் தேசிய பொது வானொலி ஒலிபரப்பு நிறுவனம் 1936 தொடங்கப்பட்டது. அதற்கு இன்று அகவை 90. 90 ஆண்டுகள் கடந்து இன்றைக்கும் காற்றலைகளை கம்பீரமாக வளம் வருது. ஒரு புதிய கண்டுபிடிப்பு அதற்கு முந்தைய கண்டுபிடிப்பை ரீப்ளேஸ் பண்ணிடும்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னும் பல நூற்றாண்டுகள் கடந்தாலும் வானொலியின் இடத்தை யாராலும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஒரு சின்ன பெட்டியில இருந்து எப்படி பேச்சு, பாட்டு, இசை அப்படின்னு பல விஷயங்கள் கேட்குதுன்னு வியக்க வச்சது நம்ம வானொலி தாங்க. வானொலியில ஒளிபரப்பப்படாத விஷயங்களே இல்லைன்னு சொல்லலாம். நம் நாட்டின் ஆணி வேறான வேளாண்மை தொடங்கி தொழில் வளம், அனுபவ பகிர்வு, இசை, பாட்டு, வேலை வாய்ப்பு, அறிவியல், மருத்துவம், வங்கி சேவை, வர்த்தகம், இப்படி பலதரப்பட்ட நிகழ்ச்சிகளை மனித சமுதாயத்திற்கு வழங்குறது நம்ம ரேடியோ தாங்க. பொருளாதார வளர்ச்சிக்கு அடிப்படை வர்த்தகம். இத மக்களிடம் கொண்டு சேர்க்கிறதுல வானொலி விளம்பரங்கள் முக்கிய பங்கு வகிக்குது. ஒரு நாட்டுல எதிர்பாராம நடக்கிற மழை, வெள்ளம், புயல், நிலச்சரிவு போன்ற இயற்கை பேரிடர் காலங்கள்ல மக்களுக்கு தகவல்களை உடனுக்குடன் சொல்றதும் நம்ம வானொலி தாங்க. வானொலியின் சேவையை வியந்து பார்த்த பலர்ல நானும் ஒருத்தி. வானொலியில அறிவியல் தொடர்கள் ஒளிபரப்பு செய்வாங்க. ஆசிரியர் பணிக்கு வந்த பிறகு வானொலி அறிவியல் தொடர்களை எழுதி வழங்கும் வாய்ப்பையும் அத்தொடர்கள்ல பங்கு பெறும் வாய்ப்பையும் ஒரு சிறிய கிராமத்துல பணியாற்றும் எங்களுக்கும் எங்களுடைய மாணவர்களுக்கும் மதுரை வானொலி நிலையமும் எங்களுக்கு பெற்று தந்தாங்க. முதன் முதல்ல மதுரை வானொலி நிலையத்துல நுழையும் போது ஏற்பட்ட மகிழ்ச்சியான தருணம் இன்னும் என் நினைவுகள்ல வந்து போகுது. காலந்தோறும் கணிதம் என்ற நிகழ்வு தொடங்கி ஏழை பற்றிய தொடரான இனியாவும் நுண்ணறிவே என்ற தொடர் வரை எங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது. என் பள்ளி மாணவர்கள் குழந்தைகளுக்கான நிகழ்ச்சிகள்ல பங்கு பெற வாய்ப்பும் மதுரை வானொலியால் வழங்கப்பட்டது. சமீபத்தில் சிறப்பு விருந்தினர் பகுதியில் கலந்து கொண்டு எம் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டதும் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. வானுக்கு இல்லை எல்லை, வானொலி சேவைக்கும் ஏதுங்க எல்லை. படித்தவர், பாமரர், பெரியவர், சிறியவர், தொட்டு பட்டி தொட்டி எல்லாம் ஏஎம் எஃப்எம் அலைவரிசைகளில் நிகழ்ச்சிகளை நிறைவாய் வழங்கி வரும் அகில இந்திய வானொலியின் சேவை பல்லாண்டுகள் சிறந்து விளங்க வானொலி நேயர்களின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றி.

நெஞ்சங்களுக்கு என்றும் வளர் அன்புடன் வணக்கம் கூறுவது மதுரையிலிருந்து நா முத்தையா. 26 ஆண்டுகளுக்கு முன் கணக்கு அலுவலராக பணிநிறைவு செய்தேன். வானொலியின் 90ஆம் ஆண்டு விழாவில் வாழ்த்தி வணங்குவது மனநிறைவு தரும் அரிய வாய்ப்பாகும். எழுத படிக்க தெரிந்த நாள் முதல் ஈர்ப்புடையவற்றை பதிவு செய்து பாதுகாக்கும் பழக்கம் இயல்பாக பற்றி கொண்டது. பெற்றவற்றை பகிர்ந்து கொள்ளும் ஏக்கத்துக்கு மருந்தாக வானொலி கை கொடுத்தது. பணி ஓய்வுக்கு பின் உலக விவரம் அறியும் ஆர்வம் அமைதி அளிக்கிறது. 80 வயது நிறைவு பெற்று சில ஆண்டுகள் சென்றுவிட்ட போதும் முதுமையிலும் கலகலப்பாக வாழ வழிகாட்டியாக வானொலி பயன்படுகிறது. விதர்சனத்தை காட்டிலும் கற்பனை வலுவானது என்பார் ஐன்ஸ்டீன். வானொலி நிகழ்ச்சியின் பங்கேற்பாளர்கள், அறிவிப்பாளர்கள் என பல்வேறு தரப்பினரையும் நேரில் கண்டு நிகழ்வுறும் மனநிறைவு கிடைக்கிறது. உட்கார்ந்திருக்கும் இடத்திலேயே உலகை காணும் வாய்ப்புகள் வானொலி வழியே வருகின்றன. ஜான் ரோஃபின்ஸ் என்பார்,

0: குறித்த 100 வயதில் ஆரோக்கியம் என்னும் நூலில் வயதானோர் என்று சொல்லாடல் இல்லை. வானொலிக்கும் வயது கிடையாது, வான்வெளியில் காற்றிருக்கும் வரை வானொலி பரவி நிலைத்து நிற்கும் என வாழ்த்துவோம். 1978 ஒரு நாள் சென்னையை தாக்கக்கூடிய புயல் குறித்த எச்சரிக்கை வந்த வண்ணம் இருந்தது. புயல் சென்னையை நெருங்கியது. கடல் கொந்தளிப்பும் கடல் நீர் வெப்பமும் உணர முடிந்தது. சென்னை பட்டினப்பாக்கம் குடியிருப்புகளில் தரைத்தளங்களில் குடியிருந்தோர் மேல் மாடியில் தஞ்சம் அடைய வேண்டிய நிலை ஏற்பட்டது. கைவசம் இருந்த வானொலி பெட்டியுடன் மேல் மாடி சென்றோம். தகவல் தொடர்பு அடைபட்டிருந்த நிலையில் பதற்றத்துடன் இருந்தோம். நள்ளிரவில் புயல் சென்னையை விட்டு விலகி ஆந்திராவை நோக்கி திசை மாற்றம் அடைந்து விட்டதாக வானொலியில் செய்தி ஒலித்தது. விற்கதியாய் செய்வது அறியாமல் குடும்பத்துடன் திகைத்திருந்த நிலையில் சென்னைக்கு புயல் தாக்கம் இல்லை என்று வானொலியில் ஒலித்தது இன்றும் காதுகளை துளைக்கிறது. எத்தனை உள்ளங்கள் வானொலியை வாழ்த்தியிருக்கும் என கணக்கிட முடியாது. இப்படி மக்களோடு ஒன்றிவிட்ட எத்தனையோ அரிய நிகழ்ச்சிகளை வழங்கும் வானொலி என்றென்றும் வாழும். மதுரை பண்பலை 103.3 வலம் வரும் நிகழ்ச்சிகள் வானொலிக்கு வாழ்த்துக்களை கொண்டு குவிக்கும் தரமான தன்மையை குறிப்பிட்டு ஆக வேண்டும். வள்ளுவர் வாழ்க்கை விளக்கத்தை அதிகாலை வேளையில் இசையோடும் பொருளோடும் வழங்கும் நாளொரு குரல் நாள் சிறக்க உதவும் கருத்துக்களை தெளிக்கிறது. எனைத்தாலும் நல்லவி நிகழ்ச்சி கேட்பது நெறிபிறழ்வற்ற அறமுறையான ஒழுக்கவியல் வாழ்க்கைக்கு வழிகாட்டுகிறது. இரவு நிகழ்ச்சியாக பட்டுச்சிறவில் ஒழிக்கும் பாடல்கள் இசை சுவைத்து இதமான உள்ளத்தோடு நாள் நிறைவதற்கு உதவுகிறது. இவ்வாறு உறக்கத்திலிருந்து விழித்து இரவு மீண்டும் உறங்கச் செல்லும் வரை எண்ணங்களை சீரமைத்து வாழ்க்கையை வளப்படுத்தும் அற வழி செயல்களுக்கு தூண்டல்களாக அமையும் நிலைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் மனித மேன்மைக்கு உரமாக அமைகின்றன. பிரபஞ்சத்தோடு இணைந்து இயங்கும் நற்செயல்களுக்கு பிரபஞ்ச பேராற்றல் துணை இருக்கும் என்பது அறிவியல் கூற்றாகும். எப்படி இருந்தோம் என்பதை எடுத்துக்காட்டி, எப்படி இருக்கிறோம் என்பதை சுட்டிக்காட்டி, எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான வானொலி நிகழ்ச்சிகள் அனைத்தும் ஆசிரியராய் செவிக்கு விருந்தளிக்கின்றன. சாமானியரையும் சென்றடையும் எளிமையான ஊடகமாக வானொலி விளங்குகிறது. வானொலி கேட்டு எழுத்தறிவையும் படிப்பறிவையும் பெருக்கி கடிதம் எழுதுவதிலும் சிறப்பு நிலையடைய கற்றுக்கொண்டதாக மக்கள் கூற கேட்டதுண்டு. காற்றில் விரியும் கடித மலர்கள் போன்ற நிகழ்ச்சிகளை சான்றாக கூறலாம். மனித வளர்ச்சியையும் பெருமையையும் வெளிச்சமிடும் மேம்பாட்டு நிகழ்ச்சிகள் நிறைய ஒலிபரப்பாகின்றன. தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு உதவும் அறிவார்ந்த நிகழ்ச்சி நன்றியுடன் என்றும் நினைவு கூறத்தக்கவை. செய்திகள் தரும் விவரங்களும் கேட்பவர்களை சிறப்பு நிலைக்கு உயர்த்தும். June 5 உலக சுற்றுச்சூழல் தினம். வாழும் பூமியை பசுமைப்படுத்த வேண்டும் என்னும் முயற்சிக்கிறோம். மனித மனங்களை மேலும் பசுமையாக்கும் வானொலி வளம் பெருகிட வாழ்த்துவோம். நிகழ்ச்சிகள் கேட்டு பயன்பெறுவோர் உள்ளவரை, பிரபஞ்சம் உள்ளவரை வானொலி வளமாய் வளம் பெற வாழ்த்தும் உள்ளங்கள் நாளும் அதிகரித்து வருகின்றன. நன்றி, வணக்கம்.
1: அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் ஷோ சண்முக சுந்தரம். இந்த வானொலிக்கு 90 நிகழ்ச்சியில் பங்கேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வானொலி நிகழ்ச்சிகளில் வந்து நான் வந்து 1998 இந்த நிகழ்ச்சிகளை வந்து கேட்டு வர்றேன். நான் வானொலினாலே என்ன சொல்வேன்னா, தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்னா அது ரேடியோ தான். இதில் வந்து பல்வேறு நிகழ்ச்சிகள் வந்து ஒளிபரப்பாகி வருது. எனக்கு பிடிச்சது அப்படின்னா செய்திகள் தான். மார்னிங் செய்திகள் வந்து நான் ஆரம்ப காலத்துக்கு வந்து காலையில் வந்து சொன்னே அதை கேட்பேன். அந்த செய்திகளை கேட்கும்போது முந்தைய நாள் நிகழ்வுகள், இன்றைய நாளுடைய சிறப்புகள் எல்லாமே வந்து இந்த செய்திகள் வந்து கொடுக்கும்போது மனதில் வந்து ஆழமாக பதிகிறது. ரெண்டாவது வந்து பொதறிவு நிகழ்ச்சிகள். நம்ம அகில இந்திய வானொலி வந்து அனைத்து நிலையங்களும் வந்து பொதறிவு நிகழ்ச்சிகள் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி இந்த நிகழ்ச்சிகள்லாம் தலையங்கமாக இன்று ஒரு தகவல் அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கக்கூடிய தகவல்கள், ஒரு 5 தகவல்கள் வந்து எவ்வளவு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னா, அந்த நிகழ்ச்சியை கேட்கும் போது ஒரு தகவலை வந்து இன்னொருத்தருக்கு எப்படி சொல்லி அவருக்கு புரிய வைக்கணும் அப்படின்றத வந்து நம்ம அதுல வந்து தெரிஞ்சுக்க முடியுது. அதே நிகழ்ச்சியில வந்து நீதி கதையை சொல்லி அதுக்கான விளக்கத்தை கொடுக்கும்போது அந்த நிகழ்ச்சி வந்து மனசுல வந்து ஆழமா பதியுது. அது முடிவில் நகைச்சுவும் சொல்லுவாரு. இந்த வானொலிக்கு 90 நிகழ்ச்சியில வந்து நானும் நிறைய பங்களிப்பு செஞ்சிருக்கேன். இப்ப அண்மையில நடந்த மதுரை வானொலி நடத்திய வாக்கத்தான் நிகழ்வையும் கலந்து கொண்டேன். அங்க வரும்போது நம்ம ஆர்ஜிஏக்கள்ல பார்க்க முடிஞ்சது, நேர்களை பார்க்க முடிஞ்சது. நல்லா ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தாங்க.

இதெல்லாம் வந்து பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து வானொலி வந்து நம்ம வந்து பல்வேறு வடிவில் இருக்குது. வித் பாரதி, கிசான் வாணி, யுவவாணி, அப்புறம் இந்த டிஆர்எம் சேவை, பண்பலை, மத்தியலை அப்படின்ற பல்வேறு அலைவரிசைகள் நம்மளுக்கு கொடுத்துட்டு வராங்க. அப்புறம் இந்த நியூஸ் ஆன் ஏர் ஆப் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த நியூஸ் ஆன் ஏர் ஆப் வந்த பிறகு நம்ம செயலியிலேயே ரொம்ப கிளியர் கட்டாக நம்ம சென்னையிலேருந்து நாகர்கோவில் வரைக்கும் இருக்கக்கூடிய வானொலி நிகழ்ச்சிகளை வந்து ரொம்ப துல்லியமாக கேட்க முடியுது. அதே மாதிரி நம்ம செய்தி பிரிவில் வந்து ஒரு வாட்ஸ்அப் சேவை வச்சுருக்காங்க. இந்த வாட்ஸ்அப் சேவை என்னென்னா, நம்ம இன்கேஸ் நியூஸ் கேட்க முடியல அப்படின்னா அந்த நியூஸே நம்மளுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிடுறாங்க. அன்றைக்கி கொஞ்சம் பிஸியாக இருந்தோம் அப்படின்னா எப்போ தேவையோ அந்த செய்திகளை வந்து நம்ம கேட்குறதுக்கு இந்த ஆப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. 90 ஆண்டுகள் கடந்து இந்த வானொலி ஒழித்துக் கொண்டிருக்கிறது. மேலும் பல ஆண்டுகள் இந்த சேவையானது தொடர வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன்.

காலங்கள் கடந்தாலும் இளமை மாறாது நேயர்களின் நெஞ்சங்களில் சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கும் ஆகாஷ்வாணிக்கும் வாழ்த்து மழை பொழிந்த நன்மக்களுக்கும் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் வானொலி வசந்தமாம் வானொலியை கொண்டாடி வரும் பொன் நெஞ்சங்களுக்கும் மனம் நிறை நன்றிகள்.

வானொலிக்கு 90 வான்வெளியில் இசை தூரிகை. அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன். நிகழ்ச்சி படைப்பு மதுரை வானொலி நிலையம்.

0: பாரேன், நல்லா பாடிட்டு இருந்த ரேடியோவை வந்ததும் திருவினா எப்படி கேக்குறதாம்.
1: எப்பவும் நான் தான் நேரா நேரத்துக்கு ரேடியோ வைப்பேன், இன்னைக்கு நீங்க வச்சீங்களாக்கும். அப்படி என்னென்ன கேட்டீங்க?
0: பாட்டுனா எனக்கு உசுறு. சினிமா பாட்டு மட்டும்தான் கேட்பேன்னு நினைச்சியா? கர்நாடக சங்கீதத்தை தவறாம கேட்பேன். எம்எஸ் சுப்லட்சுமி அம்மா பாடினாலும் கேட்பேன், கிளாரினெட்டும் கேட்பேன்.
1: இருங்க இருங்க, கிளாரினெட்டா?
0: நாதஸ்வர இசை மாதிரியே இருக்கும்.
1: வானொலிக்கு வயது என்ன தெரியுமா?
0: வானொலிக்கு அகவை 90.
2: வாழ்க வளர்க ஆகாஷ்வாணி, நம் வானொலி நம் பெருமை.
3: இனி உற்சாகமான காலை வணக்கம் நேயர்களே. நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 10 மணி.

0: இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கும் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாகை மூராசன்ஸ் ரெடிமேட்ஸ்.
1: உங்கள் நாகை மூராவில் விதவிதமான சம்மர் கூல் காட்டன் கலெக்ஷன்ஸ்.
2: ஏப்ரல் மே சம்மர் ஷாப்பிங் ஜாலி ரைடிங் மூராசன்ஸ்
1: கோடையை குளிரூட்ட விதவிதமான சம்மர் கூல் காட்டன் கலெக்ஷன்ஸ் உங்கள் நாகை மூராவில். நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
3: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: நாகப்பட்டினம் ஏஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. PE பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ECE, EEE மற்றும் மெக்கானிக்கல், BTech, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், IT, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ் NAAC A++ மற்றும் NTA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுங்கள் ஏஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
5: மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் அண்ட் கோச் வெல்லர்ஸ் பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள். பழைய நகைகளுக்கு ஒரு பவுனுக்கு ரூபாய் 2400 முதல் கூடுதல் மதிப்பு. இச்சலுகை June 2 முதல் June 16 வரை மட்டுமே. ARC நடேச செட்டியார் அண்ட் கோச் வெல்லர்ஸ் மயிலாடுதுறை.
0: என்ன குட்டீஸ், எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? நம்ம ஜீபம்பா நிகழ்ச்சியில எல்லாரும் வாங்க, ஜாலியா விளையாடலாம். இன்னைக்கு நம்ம ஜி பூம்பால ஜி அப்படின்னா திருக்குறள், பூம் அப்படின்னா விடுகதை, பா அப்படின்னா வார்த்தை விளையாட்டு தாங்க. நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன், அதனுடைய தொடர்புடைய வார்த்தைகளை நீங்க 30 செகண்ட்ஸ்க்குள்ள சொல்லணும். இவ்வளவுதாங்க இன்னைக்கான கேமு. ஓகே, டைம் வந்தாச்சு. ஆனா என்ன, ஸ்கூல் ஓபன் பண்ணியாச்சு அப்படிங்கிற ஒரு சோகம் இருந்தாலும் நம்ம ஞாயிற்றுக்கிழமையில நம்ம விளையாட்டு தாங்க. அதனால சுட்டி குட்டிஸ் எல்லாரும் என்ன பண்றீங்க அப்படின்னா, நம்ம ஜீபம்பால விளையாட ரெடி ஆயிடுங்க. ஓகே, ஜீபம்பால நாங்க விளையாடணும்னு ஆசையா இருக்கோம், ஆனா எனக்கு போன் நம்பர் மட்டும் சொல்றீங்களா அப்படின்னு நீங்க கேக்குறீங்களா? உங்களுக்காக சொல்லிடலாங்க. 0-4-3-6-8 இந்த முன்னிணைப்பு என்னோட, 2-3-1-2-3-1 அல்லது 2-9-9-4-8-0 அல்லது 2-9-9-5-8-0 இந்த தொலைபேசி எண்ணிலோ, அல்லது 9-5-6-6-4-2-7-2-3-1 இந்த அலைபேசி எண்ணிலோ நீங்க அழைக்கலாம். ஓகே, உங்க கூட ஜி பூம்பா விளையாட அவளோடு காத்திருப்பது நான் உங்கள் அன்பு ஆர்ஜே அகல்யா பிரபாகரன். ஜி பூம்பா ப்ரோக்ராம் வந்ததுமே நாங்க உடனே வந்துடுவோம் அப்படின்னு குழந்தைங்கலாம் லைன்ல வர ஆரம்பிச்சிட்டாங்க. முத எடுத்துன வந்திருக்க குழந்தை யாருன்னு கேட்போம். வருக வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? யாருமா பேசுறீங்க? ஹலோ, கௌசிகா, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? சரி கௌசிகா குட்டி, அப்படிங்களாடி தங்கம். சரி, என்ன படிக்கிறீங்க நீங்க? அப்போ பெரிய படிப்பு தான் படிக்கிறீங்க. நீங்க ஜீபம்பால என்ன விளையாட போறீங்க? திருக்குறள் சொல்றீங்களா? சொல்லுங்க கேப்போ. பரவாயில்லையே, திருக்குறளே குட்டியா இருக்கும், அதை இன்னும் குட்டியா முடிச்சிட்டீங்களே, ரொம்ப அழகா சொல்லிட்டீங்கம்மா. உங்களோட முதலி மொழியில கேக்கும் போதே எங்களுக்கு ஒரு தனி சந்தோஷம்
6: தான்.
0: ஓ, நன்றி மேடம் தான் இவ்வளவு அழகா சொல்றீங்களே அடி தங்கம், வாழ்த்துக்கள். அடுத்து வர குட்டீஸ் யாருன்னு கேப்போம். வருக வணக்கம். லைன்ல வந்துட்டாங்க, யாருன்னு கேப்போம். வாங்க, வணக்கம்.
7: வணக்கம் மேடம்.
0: யாரு பேசுறீங்க?
7: நான் தீட்டாம்பட்டில இருந்து ரஜினா பேசுறேன் மேடம்.
0: ரஜினா, என்ன படிக்கிறீங்க?
7: நான் 7th படிக்கிறேன் மேடம்.
0: 7th படிக்கிறீங்களா? சரி, ஜி பூம்பால என்ன விளையாட போறீங்க?
7: ஜி மேடம்.
0: திருக்குறள் சொல்றீங்களா? சொல்லுங்க கேப்போம்.
7: என்னன்பா ஏன என்கம்பா.

நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. பண்பலையில் நாம் கீற்று ரசிக்கலாம். நாகை மொராசன்ஸ் ரெடிமேட்ஸ் வழங்கும் ஜி பூ பா.

0: பொருள் உண்டா?
1: வாழும் மக்களுக்கு இரு கண்கள் போன்றவை.
0: நிச்சயமா, சூப்பர்மா, வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில வர அடுத்த குட்டீஸ் யாருன்னு கேட்போம். வருக, வணக்கம். வணக்கமுங்க, யார் வந்திருக்கீங்க?
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கமுங்க, யாருங்க?
2: இங்கிட்டில இருந்து கா பிரவாகினி.
0: சொல்லுங்க பிரவாகினி, சாப்பிட்டாச்சா?
2: சாப்பிட்டாச்சு மேடம்.
0: என்ன விளையாட போறீங்க?
2: ஜி
0: சொல்லுங்க. திருக்குறள் பொருளோட வந்திருக்கீங்களா? சொல்லுங்க கேப்போம்.
2: கற்றதனால் ஆய பயனன் கோள் வாழறிவன் அச்சால் தொழாரியணி. பொருள், தூய அறிவு வடிவாக விளங்கும் இறைவனுடைய நல்ல திருவடிகளை தொழாமல் இருப்பாரானால் அவர் கற்ற கல்வினால் ஆகிய பயன் என்ன?
0: நிச்சயமா, இறைவணக்கமும் நமக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அப்படிதானே? வெரி குட். நிகழ்ச்சியில இருந்தமைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து வர குட்டீஸ் யாருன்னு கேட்போம். வருக, வணக்கம். வணக்கம்ங்க, யாருங்க?
3: பாலபத்ரன்.
0: பாலபத்ரன் எந்த ஊர்மா? சொல்லுங்க பாலபத்ரன், என்ன விளையாட போறீங்க? பூம். விடுகதையா? சொல்லுங்க, கண்டுபிடிக்குமாமான்னு கண்டுபிடிப்போம், பாப்போம். நீங்க என்ன ஈஸியா எடுத்துட்டு வந்திருக்கீங்களா இல்ல கஷ்டமா எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? அப்படிங்களா, அப்ப கண்டுபிடிச்சிடலாம். சொல்லுங்க கேப்போம். பதில் சொல்லிடவா? தண்ணி
3: தானே.
0: அப்புறம் அப்படிங்களா, இது என்னவா இருக்கும்? அல்ல முடியும் கிள்ள
3: முடியாதுன்னா
0: தண்ணி. ஓ, கிள்ளவும் முடியாது, அப்படி வந்துட்டீங்களா நீங்க? சூப்பர் சூப்பர், வெரி குட். நிகழ்ச்சியில இருந்தமைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து வர குட்டீஸ் யாருன்னு கேட்கலாம். நம்ம ஜி பூம்பா நிகழ்ச்சியில ஜி பூம்பா அப்படின்னு மூணு விஷயம் இருக்குங்க. குழந்தைங்க ஜி அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அவங்க ஒரு திருக்குறள் சொல்லணும். பூம் சூஸ் பண்ணாங்கன்னா ஒரு விடுகதை சொல்லணும். பா சூஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கான வார்த்தையை நான் சொல்லுவேன். அந்த வார்த்தையுடைய தொடர்புடைய 5 வார்த்தைகளை 30 seconds சொல்லணும். இது தாங்க கேமு. இப்போ நம்ம கேம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு பாட்டை கேட்டுட்டு வந்து மறுபடியும் கண்டினியூ பண்ணுவோம்.

0: பண்பலையில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது நகை மூராசன்ஸ் ரெடிமேட்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் ஜி பூம்பா. நேர்கள் நமது பண்பலையில் நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
0: பண்பலையில் நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தாருப்பாய்கள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நமது பண்பலையில் நாளை இரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்ட் இயற்கை உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்ட் இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்ட் உரம்.
3: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
0: நமது பண்பலையில் நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் வழங்கும் இன்சல் அமுது தார்பைகள் கிரீனைட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
4: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
5: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: ஜி பூம்பா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம் ஜி திருக்குறள், பூம் வந்து விடுகதை, பா வந்து வார்த்தை விளையாட்டு, இதுதான் இன்னைக்கு விளையாண்டுகிட்டு இருக்கோம். சுட்டு குட்டீஸ் எல்லாம் அப்படி லைன்ல வந்துகிட்டே இருக்காங்க. அது போல இப்ப வந்திருக்க குட்டீஸ் யாருன்னு கேட்போம். வருக வணக்கம். அடுத்து வர குட்டீஸ் யாருன்னு கேட்போம். குட்டீஸ்லாம் லைனில் வந்துக்கிட்டே இருந்தாங்க, திடீர்னு என்னன்னு தெரியல, லைன் அவங்களுக்கு கிடைக்க மாட்டுது. சொன்னதுமே நான் இருக்கேங்க அப்படின்னு வந்திருக்காங்க, யாருன்னு கேட்போம். ஹலோ,
8: ஹலோ,
0: வணக்கமுங்க, யார் வந்திருக்கீங்க?
8: காளியாகுடி சிக்கல்லேருந்து பேசுகிறேன்.
0: யார் பேசுகிறீங்க?
8: காளியாகுடி சிக்கல்லேருந்து பேசுகிறேன். என் பேர் ருத்திகாஸ்டி.
0: ருத்திகாஸ்டி, என்ன படிக்கிறீங்க?
8: சிக்ஸ்த்து.
0: சிக்ஸ்த்து படிக்கிறீங்களா? ஸ்கூல்லாம் ஆரம்பிச்சாச்சா? ஜாலியாக போதா? சரி சொல்லுங்க, ஜிபும்பால என்ன விளையாட போறீங்க?
8: திருக்குறள்.
0: திருக்குறள் சொல்றீங்களா? சொல்லுங்க கேப்போம்.
8: கற்க கசரற கற்பவை கற்றபின் நிற்காதற்கு தக.
0: பொருள் பொருள் தெரியுமா? தெரியாதா? சரி ஓகே, அடுத்த வாட்டி நீங்க கால் பண்ணும்போது திருக்குறள் அதோட பொருளையும் சேர்த்து சொல்லுங்க, ஓகேவா? நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள். நினைச்சீங்க 0436 8 இந்த முன்னெடுப்பு என்னோட 2311 அல்லது 231

0: 2 3 1 அல்லது 2 9 9 4 8 0 அல்லது 2 9 9 5 8 0. இந்த தொலைபேசி எண்ணிலும் அழைக்கலாம் அல்லது 9 5 6 6 4 2 7 2 3 1 இந்த அலைபேசி எண்ணுக்கும் அழைக்கலாம். அதுபோல இப்ப லைன்ல வந்திருக்க குட்டீஸ் யாருன்னு கேட்போம். வருக வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம்ங்க. யார் வந்திருக்கீங்க?
1: ஆர்பாக்கத்துல நான் ஆர்த்தி பேசுறேன்.
0: ஆர்த்தி பேசுறீங்களா? எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க ஆர்த்தி?
1: ஆர்பாக்கம்.
0: ஆர்பாக்கத்துல இருந்து ஆர்த்தி பேசுறீங்க. என்ன படிக்கிறீங்க?
1: 7th போறேன்.
0: 7th ஸ்கூல் என்ன ஓபன் பண்ணலையா?
1: புரியல.
0: ஸ்கூல்ல என்ன போகலையா இன்னும்?
1: என்ன
0: ஆச்சு? ஹலோ, இருக்கீங்களா?
1: இருக்கேன் மேடம்.
0: என்னாச்சு? டக்குன்னு மறந்து போச்சா?
1: மறந்துருச்சுங்க மேடம்.
0: ஓகே ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த வாட்டி வரும்போது இன்னும் தெளிவாக நம்ம கொடுத்துடலாம். ஓகேவா? நல்ல முயற்சி பண்ணியிருக்கீங்க. வாழ்த்துக்கள். அடுத்து வர குட்டீஸ் யாருன்னு கேட்குறோம். வருக வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் வந்திருக்கீங்க?
2: குடவாசல்லி ஆனந்தபாலன்.
0: சொல்லுங்க, என்ன விளையாட போறீங்க இன்னைக்கு?
2: பூம்
0: பூம். விடுகதை கேட்க போறீங்களா? கேளுங்க.
2: கிளை இல்லாத செடியில் ஒற்றை பூ.
0: கிளை இல்லாத செடியில் ஒற்றை பூ, என்னவா இருக்கும்? வானம், நிலா, அந்த மாதிரியா?
2: அப்படி இல்ல மேடம்.
0: என்ன பதில் நீங்களே சொல்லிடுங்களேன்.
2: மெழுகுவத்தி.
0: மெழுகுவத்தி? ஆமா, இல்ல கிளையே இல்ல, ஆனா அதுல ஒரு மொட்டை, அந்த ஜுவாலை எரியும் போது அதோட மொட்டை கம்பேர் பண்ணிருக்கீங்க. சூப்பர். வாழ்த்துக்கள் நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு. ஜிபும்பா நிகழ்ச்சியில நாம சூப்பரா விளையாண்டுகிட்டே இருக்கோம். இந்த பாடலை தொடர்ந்து மறுபடியும் நாம விளையாடலாம்.

0: சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
1: ஆர்கேஜி நெய்
2: பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கவிருப்பார் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
3: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கவிருப்பார் மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் அண்ட் கோச் வல்லர்ஸ்.
4: மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் அண்ட் கோச் வல்லர்ஸ் பழைய தங்கம் கொடுத்த புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள்.
5: அப்பா,
6: ஆ
5: 3000 கொடுங்களேன்.
6: எதுக்குப்பா?
5: என்னோட பாக்கெட் மணி.
6: அடடா, இப்ப என்கிட்ட 2000 தான் கேஷ் இருக்கு.
5: என்னப்பா, புல்லட் ட்ரெயின் காலத்துல மாட்டு வண்டி ஓட்டிட்டு இருக்கீங்க, டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணுங்க. இல்ல, நேரா UPI மூலமா பேமெண்ட் பண்ணுங்க, இட்ஸ் ஈஸி.
6: அடடா, எனக்கும் சொல்லி கொடு, உன்னோட 1000 எடுத்துட்டு போ.
5: உங்க மொபைல கொடுங்க,
6: எடுத்துட்டு போ.
7: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
8: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.
9: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
10: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் PSR தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க. ஜிபும்பா நிகழ்ச்சியில விளையாண்டுகிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில வர இந்த குட்டீஸ் யாருன்னு பாப்போம். வருக, வணக்கம். வணக்கம், யார் வந்திருக்கீங்க? ஹலோ, வணக்கம், யாரு? ஹலோ, லைன்ல இருக்கீங்க, பேசுங்க. யார் பேசுறீங்க? கும்பகோணத்துல இருந்து ரித்திகாஸ்ரீயா? அப்படிங்களா, எனக்கும் கொஞ்சம் லைட்டா கேட்டுச்சு, அதான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். சொல்லுங்க, என்ன விளையாட போறீங்க? திருக்குறள் சொல்றீங்களா? சொல்லுங்க ரித்திகா, என்ன படிக்கிறீங்க? சூப்பர், சொல்லுங்க, திருக்குறள் கேட்போம். பொருள் தெரியுமா? அப்படிங்களா, சரி ஓகே. இருந்தாலும் நல்ல முயற்சி பண்ணிருக்கீங்க, அதுக்காகவே உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஜிபும்பா நிகழ்ச்சிக்கு இப்ப வர குட்டீஸ் யாருன்னு கேட்போம். ஹலோ, வணக்கமுங்க, யார் வந்திருக்கீங்க? ஆஹா, நாங்க ஆசையா வந்தேன், திடீர்னு லைன் கட் ஆயிடுச்சு அப்படின்னு அந்த குட்டீஸ் சொல்றது கேக்குதுங்க. உங்களோட குட்டீஸும் ஜிபும்பா நிகழ்ச்சியில் விளையாடணும் அப்படின்னா பேரண்ட்ஸ் நீங்கள் உடனே ஒரு ஃபோன் போட்டு கொடுங்க. நம்பர் என்ன அப்படின்னா 0436 இந்த முன்னிணைப்பு என்னோட

0: 2311231 அல்லது 2999480 அல்லது 2995580 இந்த தொலைபேசி எண்ணுக்கு அழைக்கலாங்க. நம்பர் சொன்னதை நாங்க வந்துட்டோம் அப்படின்னு வந்திருக்காங்க, யாருன்னு கேட்போம். வருக வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம்ங்க, யார் வந்திருக்கீங்க?
1: முன்னாடி
0: வர கவிதையை காணுமா? அதான் யோசிக்கிறேன், எங்கடா இந்த குட்டீஸ் என்ன காணுமே அப்படின்னு. தொடர்புடைய வார்த்தைகளை நீங்க சொல்லணும், ஓகேவா? அஞ்சு சொல்லுங்க, அதுவே போதும். உங்களுக்கான வார்த்தை வந்து கடற்கரை. கடற்கரையில நீங்க பார்த்த விஷயங்கள் அல்லது அங்க இருக்கக்கூடிய பொருட்கள், அதோட பெயர்களை அப்படியே சொல்லுங்க. அஞ்சு சொன்னா போதும், ஓகேவா? டைம் ஸ்டார்ட் நவ்.
1: நீங்கள், சார்பீஸ், பாறைகள், கடற்பாசி, நீர், உணவு பொருட்கள், பபிள், மணல், கோட்டை, இந்த மணல்ல கோட்டை கட்டுறது, சிற்பி,
0: சொல்லிட்டாங்க. இது போல உங்களோட குட்டீஸும் நிகழ்ச்சியில கலந்துக்கணும்னா உடனே போன் பண்ணுங்க. அடுத்து வர குட்டீஸ் யாருன்னு கேட்போம். வருக வணக்கம்.
2: வணக்கம்.
0: யார் வந்திருக்கீங்க? ஜனனி, என்ன படிக்கிறீங்க? ஆறாவது படிக்கிறீங்களா? என்ன விளையாட போறீங்க ஜனனி?
2: விடுகதை
0: கேக்குறீங்களா? சொல்லுங்க கேப்போம். மறுபடியும் சொல்லுங்க. நிகழ்ச்சியில இருந்தமைக்கு வாழ்த்துக்கள்மா.
2: நன்றி.
0: சூப்பர் குட்டீஸ் எல்லாம் ஆர்வமா நம்ம ஜீவும்பால விளையாண்டுகிட்டே இருக்காங்க, தொடர்ந்து அவங்க கூட விளையாடலாம். நெக்லை நாம் பண்பலையில் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது நகை மோராசன்ஸ் ரெடிமேட்ஸ் வழங்கிய ஜி பூம் பா. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கிய இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாகை மூராசன்ஸ் ரெடிமேட்ஸ்.
3: உங்கள் நாகை மூராவில் விதவிதமான சம்மர் கூல் காட்டன் கலெக்ஷன்ஸ்.

0: நாகை குளிரூட்ட விதவிதமான சம்மர் கூல் காட்டன் கலெக்ஷன்ஸ் உங்கள் நாகை மூராவில். நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசி செட்டியாரன் கோச் வெல்லர்ஸ் பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள். பழைய நகைகளுக்கு ஒரு பவுனுக்கு ரூபாய் 2400 முதல் கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூன் 2 முதல் ஜூன் 16 வரை மட்டுமே. ஏஆர்சி நடேசி செட்டியாரன் கோச் வெல்லர்ஸ் மயிலாடுதுறை.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. இது ஜி பூம்பா. இது சுட்டி குட்டிஸ்கான சிறப்பு நேரம். இப்போ லைன்ல நான் விளையாட வந்துட்டேன் அப்படின்னு வந்திருக்காங்க யாருன்னு கேட்போம். வருக, வணக்கம்.
5: ஹலோ.
4: வணக்கம், யார் பேசுறீங்க?
5: நான் மங்களில இருந்து அமிர்தவர்ஷி பேசுகிறேன்.
4: அமிர்தவர்ஷினியா? என்ன படிக்கிறீங்க அமிர்தவர்ஷினி நீங்க?
5: 8th ஸ்டாண்டர்ட்.
4: 8th போயிட்டீங்களா? ஸ்கூல்ல ஓபன் பண்ணியாச்சா?

0: சரி சொல்லுங்க, என்ன விளையாட போறீங்க?
1: நான் விடுகதை.
0: விடுகதை கேட்க போறீங்களா? சரி கேளுங்க.
1: 1000 கச்சர் கூடி அழகான மண்டபம் கட்டி
0: ஓகே,
1: ஒருவன் கண் பட்டு உடையதான், அது என்ன?
0: 1000 மறுபடி சொல்லுங்க.
1: 1000 தச்சர் கூடி,
0: 1000 தச்சர் கூடி
1: அழகான மண்டபம் கட்டி,
0: அழகான மண்டபம் கட்டி
1: ஒருவன் கண் பட்டு உடைந்தான்,
0: ஒருவன் கண் பட்டு உடைந்தான், என்னவா இருக்கும்? என்ன பதில் நீங்களே சொல்லுங்க கேப்போம்.
1: தேன் கூடு.
0: ஆமா, தேன் கூடு. அதுல 1000 தேனீக்கள்லாம் சேர்ந்து அழகா அவங்க கூட்ட ரெடி பண்ணி ஒரு கல் பட்டுச்சுன்னா அவங்க எல்லாருமே பயந்து விலகிடுவாங்க இல்லையா? உண்மை. அழகான ஒரு விடுகதையோட வந்திருக்கீங்க, வாழ்த்துக்கள். அடுத்து வர குட்டீஸ் யாருன்னு கேட்போம். ஜி பூம்பா நிகழ்ச்சியில குட்டீஸ் எல்லாம் ஜி அப்படின்னா திருக்குறள், பூம் அப்படின்னா வந்து விடுகதை, பா அப்படின்னா வார்த்தை விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில வர இந்த குட்டீஸ் என்ன விளையாடுறாங்கன்னு கேட்போம். வணக்கம். வணக்கம். யார் வந்திருக்கீங்க?
2: பூவத்திலிருந்து
0: சாய்
2: சர்வின் பேசுறேன்.
0: சர்வின், என்ன படிக்கிறீங்க?
2: எல்கேஜி.
0: எல்கேஜி படிக்கிறீங்களா? ஸ்கூல் ஓபன் பண்ணிட்டாங்களா? ஸ்கூல் போயிட்டு இருக்கீங்களா? அப்படிங்களா, ஜாலி தான். சரி வாங்க, என்ன விளையாட போறீங்க ஜி பூம்பால? ஜி பூம்பா மூணுமே விளையாடுறீங்களா? சரி, திருக்குறள் சொல்றீங்களா, விடுகதை சொல்றீங்களா, என்ன சொல்ல போறீங்க? திருக்குறள் சொல்றீங்களா? ஆதி
2: பகவன்.
0: சூப்பர். பொருள் தெரியுமா? தெரியுமா? அப்படிங்களா, சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் இப்போ தானே குட்டி குழந்தையா இருக்கீங்க, அடுத்த வாட்டி வரும்போது பொருளோட சொல்லிடலாம். ஓகேவா? ஓகே, நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு வாழ்த்துக்கள். ஓகே குட்டீஸ் எல்லாம் உங்களோட மதலை மொழியில் பேசுறதை கேட்கறதே ஒரு மாதிரி சந்தோஷமாக தாங்க இருக்கு. அதுவும் திருக்குறள் அப்படின்னு அந்த வார்த்தையில் சொல்லும் போதும் அந்த திருக்குறள் அவங்கள சொல்கிற விதமும், அப்பப்பா உண்மையாக சொல்லணும்னா இதெல்லாம் கேட்கும்போது பெற்றோர்களுக்கு ரொம்பவே பெருமிதமாக தாங்க இருக்கும். அவங்களுடைய குட்டீஸையும் நம்ம ஜீபம்பா நிகழ்ச்சியில் பேச வைங்க. அதுக்கு முன்னாடி அந்த குழந்தைங்களுக்கு நம்ம வந்து ரேடியோவில் பேச போகிறோம், நீ பேசிட்டு அவன் பேர் சொல்லிட்டு அழகாக திருக்குறளோ விடுகதையோ சொல்லுப்பா, அதனால் எந்த பயமும் கிடையாது அப்படின்னு பயமே இல்லாமல் அந்த குழந்தைங்களை நல்லா ஜாலியாக பேச வைங்க. ஜாலியாக பேசுவோம் அப்படின்னு சொன்னதுமே ஒரு குட்டீஸ் வந்துட்டாங்க, அவங்க என்ன ஜாலியாக பேசுகிறாங்கன்னு கேட்போம். வருக வணக்கம்.
3: ஹலோ.
0: ஹலோ வணக்கம்.
3: என்ன
0: படிக்கிறீங்க? எட்டாம் வகுப்பு படிக்கிறீங்களா? சரி, ஜீபம்பால என்ன விளையாட போறீங்க? திருக்குறள் சொல்றீங்களா? பொருளோட சொல்வீங்களா? அப்படிங்களா, சரி திருக்குறள் மட்டும் சொல்லுங்க கேப்போம். என்ன குறள்? ஒரே ஒரு வேர்டு மட்டும் மிஸ் ஆயிடுச்சு, அது கொஞ்சம் ஃப்ளோல சொல்லும் போது லைட்டா விட்டுட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்த வாட்டி சொல்லும் போது இன்னும் தெளிவா. வெரி குட், இப்படிதான் இருக்கணும். நம்ம ஒரு குட்டியோட மிஸ்டேக் ஆனாலும் அதை உடனே மாத்திக்கிட்டு அடுத்த வாட்டி சூப்பரா ஷைன் ஆயிட்டு வந்துடணும். சூப்பர். நிகழ்ச்சியில இருந்தமைக்கு வாழ்த்துக்கள். சுட்டி குட்டீஸ் எல்லாம் அழகா விளையாண்டுகிட்டே இருக்காங்க. இந்த விளம்பர இடைவெளியை தொடர்ந்து குழந்தைங்க கிட்ட மறுபடியும் பேசுவோம்.
4: நாகப்பட்டினம் ஏஜஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. PE பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ECE, EEE மற்றும் மெக்கானிக்கல், BTech, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், IT, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ் NAAC A++ மற்றும் NTA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்

0: என்ன
1: விளையாட
0: மறுபடி சொல்லுங்கடி தங்கம். சூப்பர் சூப்பர். அதான் நீங்க அந்த மயிலாடுதுறைன்னு சொல்லும் போதே ஒரு மாதிரி அழகா சொல்றீங்களா, அதான் மறுபடியும் உங்களை சொல்ல சொன்னேன். சரி சொல்லுங்க, என்ன விளையாட போறீங்க ஜீபும் பால? விடுகதை. சொல்றீங்களா? நான் பாவம் இல்ல, அதனால கொஞ்சம் எளிமையாவே கேக்குறீங்களா விடுகதைய? சரி சொல்லுங்க கேப்போம், என்ன
1: விடுகதைன்னு?
0: முதுகை தொட்டால் மூச்சு விடுவான்,
1: பல்லை தொட்டால் பாட்டு
0: பாடுவான். இது அந்த ஹார்மோனிய பெட்டின்னு சொல்லுவாங்களே அதுவா? வாழ்த்துக்கள். ஜிபூம்பாவில குழந்தைங்க வந்து அந்த விடுகதை கேக்கும் போதே அந்த பதில் இவங்க கரெக்டா சொல்லிடுவாங்களான்னு ஒரு யோசனையில இருக்காங்க பாருங்க. அத பக்கத்துல நின்னு ரசிக்கும் போது பெத்தவங்களுக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமா தாங்க இருக்கும். இங்க இருந்து கேக்கும் போதும் குழந்தைங்க, அடடா எவ்வளவு அழகா நேர்த்தியா அந்த திருக்குறளா இருக்கட்டும் விடுகதையா இருக்கட்டும் அவங்க அதை உள்வாங்கிக்கிட்டு அதை வெளியில எவ்வளவு அழகா வந்து நம்ம கிட்ட சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது குழந்தைங்களோட திறமைகள் நிறைய உள்ளுக்குள்ள ஒளிஞ்சிருக்கு அப்படிங்கறதும் உண்மைதாங்க. இது போல உங்களோட குட்டீஸும் ஜீபும்பால விளையாடுறதுக்கு லைன் பிடிச்சு கொடுங்க. இந்த பாடலை தொடர்ந்து வந்து குட்டீஸ் கூடலாம் பேசலாம்.

0: நேர்களுக்கு தங்களின் உள்ளம் கடிந்த நல்வாழ்த்துக்களை கூறுவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள்.
3: புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: நேர்களுக்கு தங்களின் உளம் கணிந்த நல்வாழ்த்துக்களை கோருவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாகப்பட்டினம் ஏஜிஎஸ் பிள்ளை கல்வி குழுமங்கள்.
4: நாகப்பட்டினம் ஏஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஏஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
0: நேர்களுக்கு தங்களின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை கூறுவோர். நாகை மூராசன்ஸ் ரெடிமேட்.
5: உங்கள் நாகை மூராவில் விதவிதமான சம்மர் கூல் காட்டன் கலெக்ஷன்ஸ்.
0: ஜிபூம்பால விளையாண்டுகிட்டு இருக்கோம். இப்ப வர குட்டீஸ் என்ன விளையாட போறாங்கன்னு கேட்போம். வருக வணக்கம். அடுத்து வர குட்டீஸ் யாரு? ஹலோ, யார் வந்திருக்கீங்க? ஹலோ, வணக்கம். யார் பேசுறீங்க? கேக்குது குட்டீஸ், நீங்க பேசுறது எனக்கு நல்லா கேக்குது. சொல்லுங்க, யார் வந்திருக்கீங்க?
6: திருவாரூர்ல இருந்து தக்ஷிகா பேசுறேன்.
0: திருவாரூர்ல இருந்து தக்ஷிகா பேசுறீங்களா? தக்ஷிகா, என்ன படிக்கிறீங்க?
6: 8th.
0: அப்படியே கொஞ்சம் ரேடியோ விட்டு கொஞ்சம் தூரமா வாங்க பாப்போம். ஓகே தக்ஷிதா.
6: ஹலோ.
0: இப்போ ஓகே, சூப்பரா கேக்குது. என்ன விளையாட போறீங்க?
6: பா
0: விளையாடுறீங்களா? ஓகே, உங்களுக்கான வார்த்தையை நான் ஒன்று சொல்லுவேன். அதோட தொடர்புடைய 5 வார்த்தைகள் அல்லது 6 வார்த்தைகள் நீங்க சொல்லணும். அவ்வளவுதான் கேம். ஓகேவா?
6: ஓகே.
0: உங்களுக்கான வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டா பறவை. நீங்க ஒரு 6 பறவையோட பேர் சொன்னா போதும். ஓகேவா? உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் நவ.
6: கல்லுக்குருவி, பச்சைக்கிளி, மைனா, மயில், ஆந்தை.
0: ஆந்தை. ஓகே, இன்னொன்னு? ஓகே, நல்ல முயற்சி பண்ணிருக்கீங்க. டக்குன்னு கேட்டா வார்த்தை வராதுதான். நமக்கு பழையபடி பார்த்தா டக்குன்னு பார்த்தா நிறைய விஷயம் சொல்லுவோம். ஆனால் திடீர்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டேன்னா ஒரு பதட்டம் எல்லாருக்குமே வராது தான். ஆனால் நீங்கள் சூப்பராக சொல்லிட்டீங்க, சூப்பராக விளாண்டுட்டீங்க. கரெக்டாக நீங்கள் 5 வேர்ட்ஸும் சொல்லிட்டீங்க. ஓகேவா? இது போல தொடர்ந்து நம்ம ஜிபூம்பாக்கு கால் பண்ணி விளையாடலாம். ஓகேவா? ஓகே, வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் வர அடுத்த குட்டீஸ் யாருன்னு கேட்போம். வருக வணக்கம்.
7: ஹலோ,
0: வணக்கம். யார் வந்திருக்கீங்க?
7: காக்கைக்கு ஒரு பொருள் கிடைத்தால் அதை தான் மட்டும் முன்னாள் சுற்றத்தாரையும் கூறி அழைத்து விடும். அது போல நாமும் நமக்கு ஒரு பொருள் கிடைத்தால் அதை பகிர்ந்து கொடுக்க வேண்டும்.
0: நிச்சயமா, நம்ம கிட்ட இருக்க பொருள்ல பகிர்ந்துகிட்டோம் அப்படின்னா அது நம்ம கிட்ட மென்மேலும் பெருகதான் செய்யுமே தவிர அது என்னைக்கும் குறைஞ்சு போகாது. அப்படியே குறையிற மாதிரி இருந்தாலும் அது மறுபடியும் எப்படி உயர்த்தலாம் அப்படிங்கிறான ஒரு சூழ்நிலை நமக்கு இயல்பாவே அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாண்ணா? ஆமா, சூப்பர். அடுத்து வர குட்டீஸ் யாருன்னு கேட்கலாம். ஜிபூம்பா நிகழ்ச்சியில் அழகழகாக பேசுகிறீங்க குட்டீஸ். உங்கள்கிட்டலாம் பேசும்போது நாமெல்லாம் இந்த வயசில் எப்படி இருந்திருப்போம் அப்படின்னு யோசிக்கும் போதே பரவாயில்ல, இப்போ இருக்க சுட்டி குட்டீஸ்லாம் ரொம்ப

0: ஆர்வமாகவும் திறமையாகவும் இருக்காங்கன்ட்டு லைட்டாக பொறாமையாக தாங்க இருக்கு. நீங்களும் ஜி பூம்பால விளையாடணும் அப்படின்னு அமைதியாக வெயிட் எல்லாம் பண்ணாதீங்கங்க. உடனே நம்ம காரைக்கால் பண்பலைக்கு கால் பண்ணுங்க. உங்களுக்கான தொலைபேசி எண் மறுபடியும் நான் சொல்லிடுறேன். 0436 8 இந்த முன்னிணைப்பு என்னோட 2311231 அல்லது 2994 8 0 அல்லது 2995 8 0 இந்த தொலைபேசி எண்ணுக்கும் அழைக்கலாம். இப்போ வந்திருக்க குட்டீஸ் யாருன்னு கேட்போம். வருக வணக்கம். ஹலோ, யார் வந்திருக்கீங்க? ஆஹா, ஹலோன்னு சொன்னாங்க, ஆனா யாருன்னு தான் சொல்ல முடியல. அடுத்து வர குட்டீஸ் யாருன்னு கேட்டுருவோம். வருக வணக்கம். ஹலோ, வணக்கம், யார் வந்திருக்கீங்க? ஆஹா, அம்மா லைன் போட்டு கொடுங்க கொடுங்க.
1: ஹலோ,
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: கயல்விழி பேசுறேன்.
1: கயல்விழி பேசுறேன்.
0: எந்த ஊர்ல இருந்து கயல்விழி பேசுறீங்க?
1: மயிலாடுதுறை.
0: மயிலாடுதுறையில இருந்து பேசுறீங்களா? சரி, என்ன படிக்கிறீங்க நீங்க? அப்படிங்களா? ஓகே, ஃபிஃப்த் படிக்கிறீங்க. நம்ம ஜி பூம்பால என்ன விளையாட போறீங்க? திருக்குறள் சொல்றீங்களா, விடுகதை சொல்றீங்களா? ஹலோ, ஒரு திருக்குறள் சொல்றீங்களா? சொல்லுங்க கேப்போம். ஆஹா, டக்குனு அம்மா போன் போட்டு கொடுத்துட்டாங்க. என்ன திருக்குறள் சொல்றதுதான் தெரியல அப்படின்னு குட்டீஸ் யோசிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு குறள் சொல்லுங்க.
1: அழகா
0: ஒரு திருக்குறள் சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள் குட்டீஸ். வந்து திடீர்னு அம்மா லைன் பிடிச்சி கொடுத்தாலும் நான் திருக்குறள் சொல்லிடுறேன் அப்படின்னு யோசிக்காம ஒரு திருக்குறள் சொல்லிட்டாங்க. இது போல உங்களோட குட்டீஸையும் உடனே கால் பண்ணி பேச வையுங்க. சொன்னதுமே ஒருத்தவங்க வந்துட்டாங்கங்க. யாருன்னு கேட்போம். வருக வணக்கம்.
3: ஹலோ.
0: ஹலோ, வணக்கம். சிண்ட்ரல்லா, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? குத்தாலத்துல இருந்து சிண்ட்ரல்லா பேசுறீங்களா? என்ன படிக்கிறீங்க சிண்ட்ரல்லா நீங்க? ஹலோ, தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்களா? ஃபிஃப்த் படிக்கிறீங்களா? சரி, ஓகே. நம்ம ஜீபும்பால என்ன விளையாட போறீங்க நீங்க சிண்ட்ரல்லா?
3: வார்த்தைகள் விளையாட்டு.
0: அப்படிங்களா, சரி. உங்களுக்கான வார்த்தை நான் கொடுக்கலாமா? ஓகே, உங்களுக்கான வார்த்தை கொடுத்துறேன். அதுக்குள்ளார நீங்க அது தொடர்புடைய ஒரு 6 வார்த்தை சொன்னா போதும். ஓகேவா? சரி, உங்களுக்கான வார்த்தை வந்து ஸ்கூல் பேக் திங்ஸ். நம்ம ஸ்கூல் பேக்குள்ள என்னென்ன பொருள்லாம் வச்சிருப்போம் அப்படிங்கறத சொல்ல போறீங்க. ஓகேவா? உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் நவ். ஓகே. சூப்பர். இந்த நான் கொடுத்த டைமுக்கு முன்னாடி நீங்க நிறைய பொருட்களை சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள். சூப்பர். இது போல குட்டி ஸ்டக்கு டக்குன்னு சொல்றாங்க பாருங்க. இது தாங்க உண்மையிலே டேலண்ட். கேட்ட கேள்விக்கு யோசனையே இல்லை. நான் இத்தனை இந்த நேரத்துக்குள்ள நான் இத்தனை சொல்ல போறேன் அப்படின்னு குட்டீஸ் ரொம்ப சூப்பரா விளையாடுறாங்க. இப்ப வந்திருக்க குட்டீஸ் என்ன விளையாடுறாங்கன்னு கேட்போம். வருக வணக்கம்.
3: ஹலோ,
0: வணக்கம், யார் வந்திருக்கீங்க?
3: ராமேஸ்வரத்துல இருந்து தானியா பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க தானியா, என்ன விளையாட போறீங்க?
3: விடுகதை சொல்ல போறேன் மேடம்.
0: அப்படிங்களா, சரி சொல்லுங்க கேட்போம்.
3: கண்டு பூக்கும் காணாமல் காய் காய்க்கும்.
0: கண்டு பூக்கும் காணாமல் காய் காய்க்கும். இதற்கான பதில் தானியாவே சொன்னா நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். சொல்லுங்க தானியா கேட்போம்.
3: கள்ளச்செடி மேடம்.
0: என்ன செடிமா?
3: கள்ளச்செடி.
0: கள்ளச்செடியா? சூப்பர். ஆமா, அதுல வந்து பூ வந்துட்டு வெளியில தெரியும், ஆனா அதுல காய் வச்சிருக்கிறது வெளியில தெரியாது அதானே?
3: ஆமா மேடம்.
0: ஆமா, இது போல நிறைய விடுகதை எல்லாம் அம்மா அப்பா கிட்ட கேட்டுக்கோங்க. நிறைய விடுகதை இந்த மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? நிகழ்ச்சியில இருந்து மிக்க வாழ்த்துக்கள்.
3: தேங்க்யூ.

0: மேடம்.
1: ஓகே. ஜிபூம்பால குட்டீஸ்க்கான நேரம் இது. குட்டீஸ் எல்லாம் ஜாலியாக விளாண்டுக்கிட்டே இருக்காங்க. திருக்குறள் சொல்கிறேன், விடுகதை கேட்குறேன், வார்த்தை விளையாட்டு விளையாடுறேன் அப்படின்னு சூப்பராக வந்துக்கிட்டே இருக்காங்க. இந்த பாடலை தொடர்ந்து மறுபடியும் நம்ம குட்டீஸ்கோடலாம் பேசுவோம்.

0: படினம் HS பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. BE பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ECE, EEE மற்றும் மெக்கானிக்கல், BTech ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், IT, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ் NAAC A++ மற்றும் NTA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுங்கள் HS பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: ஜிபும்பா நிகழ்ச்சியில விளையாண்டு இருக்கோம். இப்ப வர குட்டீஸ் என்ன விளையாடுறாங்கன்னு கேப்போம். வருக வணக்கம். ஹலோ, யார் வந்திருக்கீங்க? போல இருக்கு. அப்படி சொன்னதும் அடுத்த குட்டீஸ் வந்திருக்காங்க, யாருன்னு கேட்போம். வருக வணக்கம். வணக்கம்.

0: This call is now being recorded.
1: ஹலோ, யார் பேசுறீங்க? மேட்டுக்குடியிலேருந்து தீக்ஷையா பேசுறீங்களா? சரி தீக்ஷையா, என்ன விளையாட போறீங்க? என்ன விளையாட போறீங்க? ஜி பூம்பால ஜியா, திருக்குறள் சொல்லுங்க கேப்போம். ஹலோ ஹலோ தீக்ஷையா குட்டி, இருக்கீங்களா? ஆஹா, லைன்ல வந்து திருக்குறள் சொல்றேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா என்னமா சொல்லுங்க கேப்போம். ஜி சொல்லுங்க, சொல்லுங்கடி தங்கம். சூப்பர் தீக்ஷி, அழகா சொல்லிட்டீங்க. நிகழ்ச்சியில இருந்தமைக்கு வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம ஜிபூம்பா நிகழ்ச்சியில குழந்தைங்கள ரொம்பவே ஆர்வமா கலந்துக்கிட்டு ரொம்ப சூப்பரா ஜிபூம்பா அப்படின்னு விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு ஜிபூம்பால கலந்துகிட்ட குழந்தைகளுக்கும் பொறுமையா தூரத்துல இருந்து கேட்டு ரசிச்ச குழந்தைகள் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். இது போல மீண்டும் ஒரு இனிய தருணத்தில் சந்திப்போம் நேயர்களே. ஒலிக்கவிருக்கும் இந்த பாடலோடு நம்மிடமிருந்து விடைபெறுகிறது ஜிபூம்பா.

0: நேர்வே பண்பலையில் இனி நாம் இணையலாம். நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்வி குழுமங்கள், மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அன்கோ ஜுவல்லர்ஸ் வழங்கும் அடுத்தது என்ன சிறப்பு கல்வி தொடர் நிகழ்ச்சியோடு அடுத்தது என்ன சிறப்பு கல்வி தொடர் நிகழ்ச்சியின் இப்பகுதியை உங்களுக்கு வழங்குவோர் விபிஎன் கண் மருத்துவமனை நாகப்பட்டினம். மாணவர்கள் பலன் பெற்று உயர்வடைய இனிய நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது உங்கள் விபிஎன் கண் மருத்துவமனை நாகப்பட்டினம்.
1: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை இப்பொழுது உலகத்தரம் வாய்ந்த சிகிச்சைகளுடன், அனைத்து கண் நோய்களுக்கான சிறப்பு ஆய்வு கூடங்களுடன், கண் நோய்களை மிக துல்லியமாக

0: மையமாக பிபிஎன் கண் மருத்துவமனை நாகப்பட்டினம்.
1: அடுத்தது என்ன சிறப்பு கல்வி தொடர் நிகழ்ச்சி பகுதியை மேலும் வழங்குவோர் இஜிஎஸ் பிள்ளை கல்வி குழுமங்கள் நாகப்பட்டினம்.
2: நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம். நாகப்பட்டினம்
1: அடுத்தது என்ன சிறப்பு கல்வி தொடர் நிகழ்ச்சி நிப்பகுதியை மேலும் வழங்குவோர் மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசி செட்டியார் அண்ட் கோச் வெல்லர்ஸ்.
3: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசி செட்டியார் அண்ட் கோச் வெல்லர்ஸ் பழைய தங்கம் கொடுத்த புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள். மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசி செட்டியார் அண்ட் கோச் வெல்லர்ஸ் பழைய தங்கம் கொடுத்த புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள். பழைய நகைகளுக்கு ஒரு பவுனுக்கு ரூபாய் 2400 முதல் கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூன் 2 முதல் ஜூன் 16 வரை மட்டுமே. ஏஆர்சி நடேசி செட்டியார் அண்ட் கோச் வெல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: அடுத்தது என்ன அப்படிங்கிற கேள்வி நம்ம எல்லாருக்குள்ளாரையும் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ப்ளஸ் டூ ரிசல்ட் வந்தாச்சு, டென்த்து ரிசல்ட் வந்தாச்சு, அடுத்தது என்ன படிக்க போகிறோம், எதிர்கால வாழ்க்கைக்கான ஒரு அடித்தளம் நிச்சயமாக வரக்கூடிய படிப்பு தான் அப்படிங்கிறதுல எல்லாருடைய மனநிலையும் இருக்குது. குறிப்பாக பெற்றோர்கள் வந்து பரிதவித்து போகிறாங்க, பிள்ளைகளுக்கு அடுத்து என்ன வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற விஷயங்களை பற்றி யோசிக்கிறாங்க. அடுத்து பிள்ளைகள் வந்து தங்கள் விரும்பின படிப்பு கிடைக்குமா அப்படின்னு நினைக்கிறாங்க. சென்டாக் மூலமாக பல்வேறு படிப்புகளுக்கு அப்ளை பண்ணிட்டு மாணவர்கள் காத்துட்ருக்குறாங்க. நம்முடைய பண்பலையில் ஒவ்வொரு நாளும் காலை 11 மணிக்கு அடுத்தது என்ன அப்படிங்கிற கேள்வியோட இந்த சிறப்பு கல்வி தொடர் நிகழ்ச்சியை நம்ம நடத்திட்டுருக்கோம். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா, பேராமெடிக்கல் துறை சார்ந்த படிப்புகளுக்கான வாய்ப்புகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு தான் பேச போகிறோம் நிகழ்ச்சியில். நம்மோட பேசுகிறதுக்காக கோட்டிச்சேரி தனியார் பேராமெடிக்கல் மற்றும் நர்சிங் கல்லூரியோட தலைவர் முனைவர் ஏ மாரியப்பன் அவர்கள் நம்முடைய அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. சார் வருக, வணக்கம். பொதுவாக பேராமெடிக்கல் அப்படின்னோடனே அது என்ன சார்ந்த படிப்பாக இருக்கும் அப்படிங்கிற கேள்வி பெற்றோர்களுக்கு வரலாம். ப்ளஸ் டூ படிச்சிருக்கிற பிள்ளைகளுக்கு நம்ம வந்து நீட் மாதிரியான தேர்வுகளுக்கு நம்மளுக்கு மேலதிக அளவில் மார்க் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அடுத்து மருத்துவம் சார்ந்த படிப்பை படிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட மாணவர்கள் முயற்சி பண்ணலாம். பொதுவாக இந்த பேராமெடிக்கல் கோர்சஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற உங்களுடைய சந்தேகங்களுக்கு நீங்கள் இப்போது அழைக்கலாம். 043-368 என்கிற முன்னணி பெண்களோடு 2311-2311-2998-0299-558-0 இந்த மூன்று தொலைபேசி எண்களையும் நீங்கள் அழைக்கலாம். கூடவே ஒரு அலைபேசி எண்ணிலும் அழைக்கலாம். அது 9566-42-7231. நேர்களே, இது காரைக்கால் பண்பலை 100.3 அடுத்தது என்ன சிறப்பு கல்வி தொடர். இன்று நம்மோடு நீரலையில் கோட்டிச்சேரி தனியார் பேராமெடிக்கல் மற்றும் நர்சிங் கல்லூரி தலைவர் முனைவர் ஏ மாரியப்பன் அவர்கள். சார் வணக்கம்.
4: சார் வணக்கம். சார்,
1: பொதுவாக அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கிற கனவோட ப்ளஸ் டூ மாணவர்கள் காத்துட்டு இருக்கிறாங்க, நமக்கு என்ன வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு. பேராமெடிக்கல் துறை சார்ந்து என்னென்ன படிப்புகள் பொதுவாக நம்முடைய பகுதியில், புதுவை சார்ந்த பகுதிகளில் என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்களா சார்.
4: கண்டிப்பாக சார். முதல்ல இந்த 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு நம்ம பேராமெடிக்கல் போகிறதுக்கு முன்னாடி 12ஆம் வகுப்பினை முழுமையாக பூர்த்தி செய்து கல்லூரி கனவுகளோடு காரைக்கால் பண்பலை இணைந்திருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு எனது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன்.
1: மகிழ்ச்சி சார், கண்டிப்பாக அவங்கள சந்தோஷப்படுவாங்க.
4: கண்டிப்பாக சார், நம்ம கல்லூரி வாழ்க்கை துவங்குறதுக்கு முன்னாடி சில தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டு போனோம்னா நல்லாயிருக்கும்னு கருதுகிறேன். அதாவது பள்ளிக்கல்விங்கிறது ஒரு 1ஆம் வகுப்பில் துவங்கி 12ஆம் வகுப்போடு முடிவடைகிறது சார். 12ஆம் வகுப்பு முடிவடைந்தோடனே அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வேலை வாய்ப்புக்கு போகலாம் சார். அதுக்கு பிறகு தான் சார் கல்லூரி படிப்புக்கு போகலாம். அந்த 12ஆம் வகுப்பு பூர்த்தி செய்கிறதுங்கிறது ஒரு முழுமையான பள்ளிக்கல்வி சார். அந்த வகையில் அவங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அகில இந்திய அளவில் 60% வேலை வாய்ப்பு 12ஆம் வகுப்பு கல்வி தகுதியின் அடிப்படையில் தான் சார் வழங்கப்படுகிறது. அதனால் 12ஆம் வகுப்பு படித்த மாணவர்கள் என்டிஏ போன்ற எக்ஸாம் எழுதி ஸ்ட்ரைஃபண்டோடையும் அவங்க படிச்சுக்கிட்டு இருக்கலாம். அது இல்லாமல் ஃபோர்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, ரயில்வே டிபார்ட்மெண்ட்டு, போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டு, இது மாதிரி டிபார்ட்மெண்ட்டில் பணிகளுக்கான ஆவணங்களையும் தேடி பார்க்கலாம் சார். அதன் பிறகு படிப்புக்குள்ளார வந்துடலாம். இப்போ நீங்கள் பேராமெடிக்கல் பற்றி கேட்டீங்க. பேராமெடிக்கலுங்கிறது இன்றைக்கி மருத்துவத்துறையில் ஒரு மிகப்பெரிய பங்கை வகிச்சிக்கிட்டு இருக்கு சார். எப்படி ஒரு மெடிக்கல் காலேஜ் ரொம்ப சிறப்பாக செயல்படுதோ அதேமாரி இன்றைக்கி பேராமெடிக்கல் காலேஜும் இன்றைக்கி இந்தியா முழுவதும் மிக சிறப்பாக செயல்பட்டு இருக்குது சார். பேராமெடிக்கல் காலேஜ் அப்படிங்கும்போது அதில் நிறைய கோர்சஸ் இருக்குது. டிப்ளமோ கோர்சஸ்ஸு, டிகிரி கோர்சஸ்ஸு, அலைடு ஹெல்த் கோர்சஸ் அப்படின்னு

0: நிறைய கோர்சஸ் இருக்குது, மாணவர்கள் தங்களுடைய மதிப்பெண் நிறையா எடுக்கலையே, ப்ளஸ் டூவில் என்னோடய மார்க் குறைஞ்சிருச்சு, என்னுடைய மருத்துவ கனவு வந்து நினைவாகாது அப்படிங்கிற சூழ்நிலையில் இருக்கும் பட்சத்தில் அவங்க கொஞ்சம் கூட கவலைப்படாமல் பேராமெடிக்கலை சூஸ் பண்ணுன்னா அவங்களோட பிரைட் ஃப்யூச்சர் இருக்குது சார், நல்ல எதிர்காலம் இருக்குது. அந்த வகையில் பார்த்திங்கன்னா ஒரு கல்வி கட்டணமும் ரொம்ப குறைவாக இருக்கும், அவங்களோட படிக்க வேண்டிய காலங்களும் கம்மியாக இருக்கும், எதிர்காலமும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் சார்.
1: இப்போ சார் பார்த்தீங்கன்னா அங்கங்கே மருத்துவமனைகளுக்கு போகிறோம், இல்லை வெளியில் கிளினிக்கல் லேபுக்கெல்லாம் போகிறோம் அப்படின்னா இந்த பேராமெடிக்கல் ஸ்டாஃபை நம்ம நிறைய பேர் பார்க்குறோம். நம்ம சீருடைகளில் பல்வேறு விஷயங்கள் பார்க்குறாங்க, குறிப்பாக நர்சிங்கு, லேப் டெக்னீஷியன், ரேடியாலஜி டெக்னீஷியன், ஓடி டெக்னீஷியன், ஃபிசியோதெரபி, அனஸ்தீசியா டெக்னாலஜி, டயாலிஸ் டெக்னாலஜி, ஆப்டோமெட்ரிஸ்ட்டு, அப்புறம் ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச்சு, டென்டல் மெக்கானிக்ஸ் டெக்னாலஜி, டென்டல் ஹைஜீன் டெக்னாலஜி, பிளட் பேங்க் டெக்னீஷியன், ரூரல் ஹெல்த், அப்புறம் சைல்டு ஹெல்த், கம்யூனிட்டி ஹெல்த் சென்டர், இப்படி பல்வேறு விஷயங்களுக்கு இன்னும் கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி, ஏன் நம்ம இப்படிப்பட்ட படிப்புகள்லாம் கூட இருக்குது அப்படின்னு நான் பார்த்தேன். இவ்வளவு விஷயங்கள் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு மருத்துவருக்கு பின்னாடி இந்த பேராமெடிக்கல் ஸ்டாஃபுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது அளவுக்கு அதிகமாக இருக்குது. ப்ளஸ் டூ படித்த உடனே இவங்க வேலைக்கு போகலாம், அதுக்கான வாய்ப்பு இவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னீங்க சார். குறிப்பாக என்னென்ன படிப்புகளில் அந்த மாதிரி உடனடியான வேலை வாய்ப்புகளுக்கு வாய்ப்பு இருக்குது சார்?
0: நல்ல சார், ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ முடித்தோன்னே அவங்க ஒரு லேப் டெக்னீஷியன் எடுக்கிறாங்க அப்படின்னா அது இரண்டாண்டு கால படிப்பு தான் சார். டிப்ளமோவில் படிச்சிங்கன்னா இரண்டாண்டு கால படிப்பு தான். அந்த ரெண்டாண்டு காலத்துக்கு வந்து படித்து முடித்தோடனே அவங்க அரசு மருத்துவத்துறையிலையும் தனியார் மருத்துவத்துறையிலும் பணிக்கு செல்ல முடியும். மேல் படிப்பு படிக்கணும் அப்படின்னாலும் அதுக்கு மேலே அவங்க டிகிரி பிஎஸ்சி மெடிக்கல் டெக்னாலஜி படிச்சிக்கலாம், அதுக்கு மேலே எம்எஸ்சி மெடிக்கல் டெக்னாலஜி பண்ணி கல்லூரியில் விரிவுரையாளர்களாகவும் செல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை மாதிரி ஒரு ஒரு துறையிலையும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா லேப் டெக்னீஷியன், எக்ஸ்ரே டெக்னீஷியன், இசிஜி டெக்னீஷியன், அனஸ்தீசியா, ஓடி டெக்னீஷியன், ஆப்டோமெட்ரி, இது மாதிரி பல்வேறு படிப்புகள் இருக்குது சார். ஒரு சில படிப்புகளுக்கு மட்டும் இரண்டாண்டு காலம் மட்டும் படித்தா போதுமானது. மற்ற டிப்ளமோ படிப்புகளுக்குலாம் வந்தீங்கன்னா இரண்டாண்டு காலம் கல்லூரி படிப்பும் ஓராண்டு காலம் இன்டர்ன்ஷிப்பும் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கும் சார். இது வந்து டிப்ளமோவுக்கு. டிகிரி உள்ளார வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 வருஷம் அவங்களுடைய படிப்பு கால அளவும் 1 வருஷம் இன்டர்ன்ஷிப்பும் இருக்கிற மாதிரி இருக்கும் சார். இதை முடிச்சிட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு வேலைவாய்ப்புங்கிறது மருத்துவத்துறை மட்டும் இல்லாமல் ரயில்வே துறை, ஃபோர்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, ஆர்மி, இதை மாதிரி பல துறைகளிலேயும் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் இருக்குது சார். உள்நாடுகள் மட்டும் இல்லாமல் அயல் நாடுகள்லையும் போய் இவங்க வேலை செய்கிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது, நல்ல சம்பளம் கிடைக்கும். அதனால் இவங்க பேராமெடிக்கல் சயின்ஸ் அவங்க சூஸ் பண்ணும் பட்சத்தில் அவங்களுக்கு ஒரு பிரைட் ஃப்யூச்சர் இருக்கும் சார்.
1: பொதுவாக வேலை வாய்ப்பு அப்படின்னு சார் எந்த துறையாக இருந்தாலும் சரி, குறிப்பாக மருத்துவம் சார்ந்த துறைகளில் எல்லாருடைய எதிர்பார்ப்பு என்ன இருக்குது அப்படின்னா படித்த உடனே வேலை கிடைக்கணும், அதுவும் அரசாங்கம் சார்ந்து வேலை கிடைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் இருக்குது. இப்போ நீங்கள் படிப்பில் சொல்லும்பொழுது 2 ஆண்டு படிப்புகள்னு சொன்னீங்க, அப்புறம் 3 ஆண்டு படிப்புகள்னு சொன்னீங்க, அப்புறம் அதுக்கு மேலே அவங்க விருப்பப்பட்ட டிகிரி படிக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. இந்த 2 ஆண்டு படிப்புகள் அப்படிங்கிறதுல என்னென்ன வகைகள்லாம் இருக்குது, அதுக்கான வாய்ப்புகள் நம்முடைய பகுதியில் புதுவை மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கா, அண்டை தமிழக பகுதியிலையும் இருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா நம்முடைய வெகுவான நேயர்கள் தமிழக பகுதியை சார்ந்தவர்களும் கூட.
0: கண்டிப்பாக சார், அந்த எம்எல்டின்னு சொல்கிற லேப் டெக்னீஷியன் படிப்பு 2 ஆண்டுகள் தான் சார், அதுக்கு இன்டர்ன்ஷிப் கிடையாது. அதனால் அந்த படிப்புகளுக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது, அரசு வேலை வாய்ப்பும் இருக்குது, தனியார் வேலை வாய்ப்பும் இருக்குது, சுய தொழிலும் செஞ்சுக்கலாம். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா அந்த எல்லாம் டெய்லி அன்றாட ஆய்வு ரத்த டெஸ்ட்டை எடுத்து நம்ம மருத்துவத்துறையில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பேராமெடிக்கல் இல்லாமல் இண்டஸ்ட்ரியை செயல்பட முடியாதுங்கிற காலகட்டங்கள் வந்துருச்சு. அந்த வகையில் இவங்க நிறைய லேப் வந்துருச்சு, அதனால் சுய தொழிலும் செய்துக்கிட்டு அரசு வேலைக்கும் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி கோர்சஸ்க்கெலாம் இருக்குது சார். அதுமாரி ஏஎன்எம் ஏரியா நர்ஸ் வருவாங்க சார், அவங்களுமே 2 இயர்ஸ், அவங்களுக்கு இன்டர்ன்ஷிப்லாம் கிடையாது, அவங்களும் பிரகாசமான வாய்ப்பு இருக்குது சார்.
1: நிறைய அரசு துறைகள்லையும் இருக்குது,
0: அரசு துறைகளில் அதிகமாகவே இருக்குது. ஏன்னா இன்றைக்கி தமிழகம் சொல்லும் போது தமிழக பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கான கல்லூரிகள் குறைவாக தான் இருக்குது. இன்றைக்கி ஏஎன்எம் படிக்கணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் சீட்ஸும் கல்லூரிகளும் குறைவாக இருக்குது, பட் ஆனால் அதுக்கான தேவை வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா ஒரு ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்திலையும் 2 அல்லது 3 ஏஎன்எம் நர்ஸ் இருக்க வேண்டிய சுச்சுவேஷன். ஏன்னா அவங்க தான் கிராமப்புற பகுதிக்கு போய் ஆய்வு செஞ்சு
1: ஊரக சுகாதாரம் அப்படிங்கிற விஷயத்தை வலியுறுத்துறாங்க. அப்பப்போ அந்த அதாவது கர்ப்பிணி பெண்களுக்கான அந்த பீரியாடிக்கலாக செய்ய வேண்டிய மருத்துவ பரிசோதனைகள் செய்கிறாங்க, அவங்களுக்கு மருந்து மாத்திரைகள் கொடுக்குறாங்க, சத்து மாத்திரைகள் கொடுக்குறாங்க, இதெல்லாம் அவங்களுடைய வேலையாக இருக்குது. பொதுவாக சார் என்னென்னா கம்மியான படிப்பு படித்தோம் அப்படின்னா நம்மளுக்கான வாய்ப்புகள் இருக்குமா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் பலருக்கும் இருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ப்ளஸ் டூக்கு அப்புறம் 2 வருஷம் படிச்சுட்டு வேலைக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறது ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்கும், ஆனால் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் பலருக்கும் இருக்கும். இது இப்போ ஏஎன்எம் நர்சிங் இது இல்லாமல் வேறு வேறு என்னென்ன துறைகளில் டிப்ளமோ அந்த 2 ஆண்டு டிப்ளமோ அப்படிங்கிறது இருக்குது சார்?
0: சார் கண்டிப்பாக சார், மாணவர்களுக்கு வந்து படிக்கிற காலத்தில் கனவுகள் வந்து பெருசாக இருக்கும் சார், அது தப்பு இல்லை, நல்ல விஷயம்தான். நான் வந்து உயர்ந்த இன்றைக்கி ஒரு நான் டாக்டருக்கு படிக்கணும், இன்ஜினியருக்கு படிக்கணும், இன்னும் உயர்ந்த படிப்புகள் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தப்பு இல்லை. ஆனால் அதுக்கான சூழ்நிலைகள் இல்லாத பட்சத்தில், போதுமான பொருளாதாரமோ அதுக்கான சூழ்நிலையோ இல்லை மதிப்பெண்ணோ இல்லாத பட்சத்தில் அந்த மாணவர்கள் வந்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை சார். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா உயர்ந்த படிப்புகள் மட்டும் படித்தவங்க மட்டும்தான் இந்த சர்வே ஆகியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இல்லை. குறைந்த மதிப்பு.

0: எடுத்து சாதாரண கூலி தொழிலாளிகளுடைய மாணவர்கள் மிக உயர்ந்த பதவிக்கு வந்திருக்காங்க. அதுக்கு ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய தன்னம்பிக்கை தான். மார்க் குறையும் போது அவங்களுக்கு என்ன ஆகுது, ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வருது, நான் எப்படி ஷைன் பண்ண போகிறேன், நான் எப்படி இந்த லைஃப்பில் சக்ஸஸ் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு. அதனால் அவங்களோட கடுமையான உழைப்பு கொடுக்குற பட்சத்தில் அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய இடத்துக்கு வர்றதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது சார்.
1: பாப்போம், உடனே அது இணைப்பில் வராங்க. என்ன சொல்கிறாங்க, இணைப்பில் வந்தாங்க, அவங்களோட இணைப்பு என்னமோ துண்டிக்கப்பட்டிருக்கு, பார்ப்போம் தொடர்ந்து முயற்சி செய்வாங்க அப்படின்னு நம்புகிறேன். பொதுவாக சார், அதாவது ஒரு பக்கம் சொன்னீங்க அரசு துறைகளில் வேலைவாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்துட்டாங்க சார், திரும்ப இணைப்பில் வந்திருக்கிறாங்க. வருக, வணக்கம். அவங்களோட தொலைபேசியில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து நேரில் கண்டிப்பாக அழைக்கலாம். நிகழ்ச்சியில் ஐயா அவர்களுடைய ஆலோசனைகளை பெறுறதுக்கு நீங்கள் அழைக்கலாம். சொல்லி 4368 அப்படிங்கிற முன்னணி பெண்களோட 2 3 1 2 3 1 2 9 9 4 8 0 2 9 9 5 8 0 இந்த 3 தொலைபேசி எண்களையும் நீங்கள் அழைக்கலாம். கூட ஒரு அலைபேசி எண்ணில் அழைக்கலாம், அது 9 5 6 6 4 2 7 2 3 1.

0: நிகழ்ச்சியில் ஐயா அவர்களுடைய ஆலோசனைகளை பெறதுக்கு நீங்கள் அழைக்கலாம். சொல்லி 4368 அப்படிங்கிற முன்னணி பெண்களோட 2 3 1 2 3 1 2 9 9 4 8 0 2 9 9 5 8 0 இந்த 3 தொலைபேசி எண்களையும் நீங்கள் அழைக்கலாம். கூட ஒரு அலைபேசி எண்ணிலும் அழைக்கலாம். அது 9 5 6 6 4 2 7 2 3 1. பார்த்தீங்க அப்படின்னா சார், இப்போது நர்சிங், லேப் டெக்னீஷியன் இது தவிர்த்து எங்கே போனாலும் எந்த மருத்துவமனைக்கு போனாலும் உடனடியாக ஒரு ஸ்கேன் எடுங்க, ஒரு எக்ஸ்ரே எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பணியாளர்களுடைய எண்ணிக்கை வந்து ஒரு நபர் பணியாற்றக்கூடிய அளவில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மிகப்பெரிய மருத்துவமனைகளில் வேணால் 3 ஷிஃப்ட்டில் ஆள் இருக்கலாம். இந்த மாதிரி குறைவான எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய இடத்துல நம்மளுக்கான வேலை வாய்ப்பு உறுதிப்படுமா அப்படிங்கிற சந்தேகம் படிக்கக்கூடியவர்களுக்கு இருக்கலாம். அது எப்படி சார்?
1: கண்டிப்பாக சார், நீங்கள் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த எக்ஸ்ரே டெக்னீஷியன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான கோர்ஸு சார். கிட்டத்தட்ட மருத்துவர் ஈக்குவலாக ஒரு அங்கீகாரம் இருக்கும். அவருக்குன்னு தனியாக ஒரு ரூமு, அதுக்கான ஒரு மிஷினு. ஒரு மருத்துவர் ஆய்வு செய்யணும் அப்படின்னாலே எக்ஸ்ரே டெக்னீஷியன் எக்ஸ்ரே எடுத்து கொடுத்த பிறகு தான் அவரால் டயக்னோஸ் பண்ணவே முடியும். அந்த சுச்சுவேஷனில் ஒரு உன்னதமான படிப்பு சார் எக்ஸ்ரே டெக்னீஷியனாக இருக்கட்டும், இசிஜி டெக்னீஷியனாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ஒரு உன்னதமான படிப்பு. இதில் படிக்கிற மாணவர்களுக்கு என்ன ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் அரசு துறையில் வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நீங்கள் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா தனியார் துறையிலையும் இன்றைக்கி நிறையா ஹாஸ்பிட்டல்ஸ் உருவாகிடுச்சு. ஆனால் அங்கங்கே ஒரு டாக்டர்ஸ் ஒரு எக்ஸ்ரே மிஷின் வாங்கி போட்டுருக்காங்க, அதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லைங்கிற கண்டிஷனில் தான் நிறைய பேர் இருக்காங்க. அதனால் அது மாதிரி படிப்புகளை தேர்வு செய்யும் போது அவங்களுக்கு தனியார் துறையிலையும் பார்ட் டைமாக வேலை பார்க்குறதுக்கும் அரசு துறையிலையும் நல்ல வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்க சுயதொழில் செய்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் சார். மற்ற படிப்புகளுக்கு இல்லாத ஒரு வாய்ப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த படிப்பு அவங்க சுயதொழில் செய்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கும். ஏன்னா ஒரு எம்பிபிஎஸ் முடித்தவங்க தான் ஒரு ஹாஸ்பிட்டல் கட்ட முடியுங்கிற ஒரு காலங்கள் மாதிரி, ஒரு எக்ஸ்ரே டெக்னீஷியன் முடித்தவங்க ஒரு எக்ஸ்ரே யூனிட் ஒன்றை போட்டுட்டு அங்கே ஒரு டாக்டர்ஸ் அப்பாயின்ட் பண்ணி ஒரு கிளினிக் மாதிரி நடத்தும் பட்சத்தில் அவங்களுக்கு அவங்க ஒரு 4 பேருக்கு வேலை தர வாய்ப்புகள் இருக்கும் சார். ஆனால் படிக்க வர காலங்களில் நான் வந்து ஒரு எக்ஸ்ரே டெக்னீஷியன் தான் படிச்சிருக்கேன்னு குறைத்து மதிப்பிட்டாலும், ஆஃப்டர் ஸ்டடிஸ் எஜுகேஷன் முடித்த பிறகு அதுக்கு பிறகு அவங்களுடைய வாய்ப்புகள் பார்த்திங்கன்னா, ஒரு சுயதொழில் பண்ணி அவங்க ஒரு 4 பேருக்கு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீமில் வேலை வாய்ப்பு கொடுத்து தானும் அரசு பணியில் வேலைக்கு செல்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குன்னா இந்த பேராமெடிக்கல் கோர்சஸில் தான் சார் இருக்குது.
0: இப்போ பேராமெடிக்கல் கோர்சஸை பொறுத்த வரைக்கும் அந்த 2 ஆண்டு படிப்புகளை பற்றி சொன்னீங்க. 3 ஆண்டுகள் அப்படின்னு இப்படி வகைப்படுத்தணும் சார், எந்தெந்த துறைகளில் அந்த 3 ஆண்டு படிப்புகள் அப்படிங்கிறது இருக்குது?
1: ஆ சார், பேராமெடிக்கல் கோர்சஸில் எல்லாமே 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் ரெண்டுமே இருக்குது. ஒரு சில கல்லூரிகளில் தகுந்த மாதிரி சில யூனிவர்சிட்டிஸ் வந்து அதை வகைப்படுத்தி வச்சுருக்காங்க. அந்த வகையில் 3 ஆண்டுகள்ங்கிறது டிகிரி, 3 ஆண்டுகள் வந்து பிஎஸ்சி டயாலிசிஸ் பிஎஸ்சி எக்ஸ்ரே டெக்னீஷியன் பிஎஸ்சி ஆப்டோமெட்ரி இப்படிலாம் இருக்கும். அதுக்கு பிறகு 1 வருஷம் வந்து அவங்களுக்கு இன்டர்ன்ஷிப் காலங்கள் சார். அதுமாரி டிப்ளமோ வளர வரும்போது பார்த்திங்கன்னா 2 ஆண்டு காலங்கள் இருக்கும். இந்த கோர்சஸ் எல்லாமே இருக்கும். டிப்ளமோ எக்ஸ்ரே, ரேடியாலஜி, ஆப்ரேஷன் தேட்டர், டயாலிசிஸ், ஆப்டோமெட்ரி, எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜி, இசிஜி டெக்னாலஜி, இது எல்லாமே பார்த்திங்கன்னா 2 ஆண்டு கால கோர்ஸும் இருக்குது. ஆனால் 1 வருஷம் இன்டர்ன்ஷிப் பண்ண வேண்டியிருக்கும் சார். இந்த மாதிரி 2 ஆண்டு காலம் படிச்சிருந்தாலும் 3 ஆண்டு காலம் படித்தாலும் அரசுகள் பணி வழங்கும்போது இவங்களை வகைப்படுத்தி பார்க்கறது இல்லை சார். இவங்களுக்கு வந்து 2 ஆண்டு காலம் டிப்ளமோ படிச்சிருந்தாலும் 3 ஆண்டு காலம் டிகிரி படிச்சிருந்தாலும் வேலை வாய்ப்பில் ஈக்குவல் வாய்ப்பு தான் சார் தர்றாங்க. அதனால் மாணவர்கள் வந்து டிப்ளமோ படிக்கிறேன் டிகிரி படிக்கிறேன்னு வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. படிக்கிற காலங்களில் எது அவங்களுடைய மதிப்பெண் அடிப்படையில் அவங்களுடைய பொருள் செலவு பண்ணுறதுக்கான வசதி வாய்ப்புகளை எந்த படிப்பை தேர்ந்தெடுத்தாலும் வாய்ப்புகள் உண்டு தான் சார்.
2: நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை இப்பொழுது உலகத்தரம் வாய்ந்த சிகிச்சைகளுடன், அனைத்து கண் நோய்களுக்கான சிறப்பு ஆய்வு கூடங்களுடன் கண் நோய்களை மிக துல்லியமாக VPN கண் மருத்துவமனை நாகப்பட்டினம்.
0: நேர்களை அடுத்தது என்ன சிறப்பு கல்வி தொடர் நிகழ்ச்சியில் இன்னைக்கு கோடிச்சேரி தனியார் பாராமெடிக்கல் மற்றும் நர்சிங் கல்லூரியோட தலைவர் முனைவர் ஏ மாரியப்பன் அவர்கள் பங்கேற்கக்கூடிய தொலைபேசி வழி நேரலை நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கிறோம். பேராமெடிக்கல் படிக்கணும் அப்படிங்கிற ஆசை உங்களுக்கு இருந்ததுன்னா, அது குறித்து எதுவும் சந்தேகம் இருந்தது அப்படின்னா இப்போது நீங்கள் அழைக்கலாம். சொல்லி 4 3 6 8 அப்படிங்கிற முன்னணி பெண்களோட 2 3 1 2 3 1 2 9 9 4 8 0 2 9 9 5 8 0 இந்த 3 தொலைபேசி எண்களையும் நீங்கள் அழைக்கலாம். கூட ஒரு அலைபேசி எண்ணிலும் அழைக்கலாம். அது 9 5 6 6 4 2 7 2 3 1. 3 ஆண்டு பட்டய படிப்புகள் அப்புறம் 2 ஆண்டு பட்டய படிப்புகள் இது தவிர மேலே டிகிரி வரைக்கும் படிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. குறிப்பாக அரசு துறைகளில் அதிக வாய்ப்புகள் இருக்குது. அரசு துறை வாய்ப்பு கிடைக்கலன்னா கூட காலத்துக்கும் உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய அளவில் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இந்த படிப்புகள் இருக்குது அப்படின்னு பல்வேறு படிப்பு வகைகளை ஐயா அவர்கள் சொன்னாங்க. அடுத்து வரக்கூடிய நேயர் வந்திருக்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். வருக, வணக்கம்.
3: வணக்கம் ஜெயராம் சார்.
0: வணக்கம்.
3: பாலு
0: ஐயா சொல்லுங்க.
3: ரொம்ப அருமையான ஒரு நிகழ்ச்சி தொடர்ந்து ஒரு நாள் ஓடிட்டு இருக்கு. வாழ்த்துக்கள். 100 கோடி 3 இருக்கு.
0: நன்றி ஐயா. அவர்கள்ட்ட உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். நீங்க
3: ஐயா, ஐயா வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் ஐயா, சொல்லுங்க.
3: ஒரு அருமையான ஒரு உலகம் முழுக்க அறியக்கூடிய ஒரு வானொலிக்கு வந்திருக்கீங்க, நன்றி.
1: ரொம்ப நன்றி, சந்தோஷம்.
3: ஒரு எனக்கு ஒரு சந்தேகம் ஐயா.
1: சொல்லுங்க ஐயா.
3: என்னுடைய வந்து இளைய மகளுக்கு வந்து ஒரு நர்சிங்ல வந்து கொஞ்சம் மார்க்ல வாங்க முடியலன்ட்டு ஒரு

0: விளையாட்டு வருஷத்துக்கு முன்னாடி கொண்டது ஒரு தனியார்ல வந்து ஒரு நாமக்கல்ல சேர்த்தேன். அது வந்து பிஎஸ்டி அப்படின்னு கேட்கறப்ப அவங்க அந்த டிபிஏ ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் ஒண்ணு புதுசா ஒண்ணு சொல்லி அது சரிவர படிக்க முடியாம
1: போயிட்டு.
0: அந்த மாதிரிலாம் வந்து ஒரு அனுமதி பெற்ற ஒரு மெடிக்கல் காலேஜ் இந்த இப்ப நம்ம நீங்க டிஜிஎன்எம் ஏஎன்எம் டிஎம்எல்டி இந்த மாதிரி ஸ்டூடியர்களுக்கான ஒரு நல்ல ஒரு படிச்ச பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல ஆலோசனை கிராமப்புறத்துல வந்து இப்ப தேவை. பெற்றோர்கள் கேட்டு இருக்காங்க வானொலி, அவங்களுக்காக நிறைய சொல்லுங்க ஐயா, நான் வானொலி கேட்டுக்கிறேன்.
1: கண்டிப்பாங்க ஐயா, கண்டிப்பா.
0: நன்றி, நன்றி ஐயா,
1: நன்றி,
2: நன்றி, நன்றி பாலையா, நன்றி. குறிப்பா கிராமப்புற இளைஞர்கள் மாணவர்கள் பங்கு பெறக்கூடிய வகையில் அவங்க பலனடிக்கூடிய வகையில் வேறு என்னென்ன படிப்புகள் இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. குறிப்பாக அவங்களோட பொண்ணு நர்சிங்கில் சேர்ந்தது, அது தொடர்பான விஷயங்களையும் சொன்னாங்க. ஒரு நர்சிங் படிப்பில் இந்த மாதிரி டிப்ளமா படிப்பில் சேரணும் அப்படின்னா ஒரு நிறுவனத்தை தேர்ந்தெடுக்க போகிறாங்க பெற்றோர்கள். கிராமப்புற பெற்றோர்கள் கடுமையான உழைப்பில் அவங்க கையில் இருக்க காசை வச்சுட்டு அந்த பிள்ளை எப்படியாவது நல்ல படிப்பு படிக்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. முதல்ல படிப்பு நிறையா வகைகள் சொன்னீங்க, அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் ஒரு நிறுவனத்தை தேர்ந்தெடுக்கிறதுலையும் என்னென்ன விஷயங்கள் அவங்க கவனம் செலுத்தினா தான் ஐயா கேள்வி கேட்டிருக்கிறாங்க.
1: கண்டிப்பாங்க ஐயா, அவங்களுடைய சந்தேகம் வந்து ஒரு உண்மையானது. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நம்மளோட பாரத பிரதமர் வந்து ஸ்கில் இண்டியா ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு அங்கங்கே படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நிறையா ஸ்கில் இண்டியா ப்ரோக்ராம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதை வந்து ஒரு ஒரு நகரப்பகுதியிலையும் அந்த ஸ்கில் இண்டியா ப்ரோக்ராமை ப்ரொமோட் பண்ணி நர்சிங்கு, ஃபயர் சேஃப்டி, கேட்ரிங்கு இது மாதிரி நிறைய கோர்சஸ் கொடுக்குறாங்க. ஆனால் அதில் வந்து 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவரும், 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவரும், 8ஆவது தோல்வி பெற்றவரும் கூட அதில் சேர முடியுங்கிறது தான் அந்த கோர்ஸுடைய வழிகாட்டுதல். ஆனால் மாணவர்கள் வந்து +2 முடிச்சுட்டு தேர்ந்தெடுக்க தன்னுடைய படிப்பையும் தன்னுடைய கல்லூரியும் தேர்ந்தெடுக்கும் போது ரொம்ப கவனமாக இருக்கணுங்க ஐயா. அவங்க வந்து இந்த மாதிரி நிறுவனங்களை ஸ்கில் இண்டியா நிறுவனங்களும் செவிலியர் பயிற்சி வழங்குகிறோம் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது அவங்க அந்த போடுற ஆடை அந்த கோட்டுக்கிட்ட எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம நர்சிங் தான் படிக்கிறாங்கிற ஒரு ஃபீல்டில் அவங்க படிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அது வேலை வாய்ப்புக்கான பயிற்சி முகாம், அவங்களுடைய கல்வி தகுதியின் அடிப்படையில் ஒரு அரசு கல்லூரியாலேயோ இல்லை ஒரு மெடிக்கல் போர்டாலேயோ வழங்கக்கூடிய சான்றிதழ் இல்லை. அதை வந்து மாணவர்களும் பெற்றோர்களும் தான் ரொம்ப விழிப்புணர்வோடு அந்த கல்லூரியை தேர்வு செய்யணுமே தவிர அவங்கள வந்து யாரையும் நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க வந்து வேலைவாய்ப்பு கொடுக்கணுங்கிறதுக்காக அரசு அவங்களுக்கான அங்கீகாரத்தை வழங்கியிருக்கு. அதை அவங்க மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. அதில் மாணவர்கள் தவறாக போய் சேர்ந்துட்டு 3 மாதம் 4 மாதம் சேர்ந்துட்டு எங்கேயோ ஒரு நிறுவனத்தில் வேலைவாய்ப்பு அவங்க வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி தர வரைக்கும் அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் அவங்க வேலைவாய்ப்பு வரைக்கும் வழங்கிடுவாங்க. ஆனால் அவங்களுக்கு நிரந்தரமான வேலையும் அரசு பணியில் வேலையும் கிடைக்குமா அப்படிங்கிறத ஆய்வு செய்ய வேண்டியது பெற்றோர்களாகிய மாணவர்களும் பெற்றோர்களாகியவங்களுடைய தலையாய கடமைங்க.
2: இப்போ அடுத்து நீர் வராங்க, வருக. வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம்.
3: நாகூர் இருந்து ஏஜேஎம்என் முகமது ஜலீல்.
2: சொல்லுங்க ஐயா.
3: வணக்கம் சார்.
2: வணக்கம் ஐயா, கிட்ட உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம்.
1: வணக்கம்
3: சார். வந்து இப்போ +2 வந்து ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்து பாஸ் பண்ணிட்டா சார் நேரடியாக வந்து எம்பிபிஎஸ் சேர முடியுமா சார்? முதல் கேள்வி. ஹலோ.
2: இளநிலை மருத்துவ படிப்புங்கிறது நாடு முழுக்க கண்டிப்பாக நீட் தேர்வு அடிப்படையில் தான் நடக்குது அப்படிங்கிறது தெரியும்.
3: அதில் சார் அதை வேற கேட்கலாம் சார். அடுத்த கேள்வி, அதை நான் உங்களுக்கு பாராமெடிக்கல் சம்பந்தமா, அதாவது சாதாரணமாக வந்து பிரைவேட் நர்சிங்கில் இது மெடிக்கல் சென்டர்லாம் இருக்குல்ல, டாக்டர்ஸ்கிட்ட வந்து வேலை பார்க்குறவங்க அந்த சர்டிஃபிகேட்டை வச்சு நம்ம வந்து அரசு வேலை சேர முடியுமா? அந்த கேள்வி.
2: அதாவது சரி ஐயா சொல்லுவாங்க, நீங்கள் கேட்டுக்கோங்க. பொதுவாக எங்களோட சந்தேகம் என்னென்னா, பிற தனியார் துறையில் மருத்துவர்கள்ட்ட உதவியாளராக இருக்கக்கூடியவர்கள் அவங்க கொடுக்கக்கூடிய சர்டிஃபிகேட்டை வச்சுக்கிட்டு வேலையில் சேர முடியுமான்னு கேட்குறாங்க. வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன்.
1: அது
2: அனுபவம் சார்ந்த விஷயமா இருக்கலாம். படிப்பை படித்து டிப்ளமாவை கையில் வாங்கிட்டு மேற்கொண்டு வேலை பார்க்குறது அப்படிங்கிறது அனுபவமாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க?
1: கண்டிப்பாகங்கய்யா, அதுக்கான வாய்ப்புகள் குறைவு தான். ஆனால் பேராமெடிக்கல் கோர்சஸ் வந்து இன்றைக்கி யாரெல்லாம் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்காங்க, யாரெல்லாம் நடத்திட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனியாக கல்லூரிகளும் இருக்குது, பல மருத்துவமனைகள், பெரிய ஒரு மருத்துவமனைகள் கூட வந்து என்ன பண்ணாங்க, பேராமெடிக்கல் கோர்சஸை கண்டக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களுடைய வாங்கக்கூடிய சான்றிதழ் வந்து அங்கீகரிக்கப்பட்ட சான்றிதழ் தானா அப்படிங்கிறத உறுதி செய்துக்கணும் முதல்ல. அப்படி உறுதி செய்யும் பட்சத்தில் அந்த சர்டிஃபிகேட்டுக்கு அரசு பணியில் அரசு பணிக்கு வாய்ப்புகள் உள்ளது. ஆனால் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா தனியாக கல்லூரிகள் நடத்திட்டு இருப்பாங்க. அங்கே நீங்கள் சேர்ந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கிளாரிட்டி தேவைப்படாது. நீங்கள் வந்து இது கல்லூரி தான், இங்கே வந்து ரெகக்னைஸ்ட் இன்ஸ்டிடியூஷன் தான் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி கல்லூரி அவங்க தேர்வு செய்யணுமே தவிர, கிளினிக்கலில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது கொடுக்குற சான்றிதழ்ங்கிறது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, இன்டர்ன்ஷிப் சர்டிஃபிகேட்டு, இது மாதிரி சர்டிஃபிகேட் வந்து பல வகையாக கொடுப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட் வந்து வாய்ப்புகள் குறைகிறாங்க.
2: அதை மையப்படுத்தி வேலை வாங்க முடியாது.
1: வேலை வாங்க முடியாது.
2: நன்றி.
4: நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை இப்பொழுது உலகத்தரம் வாய்ந்த சிகிச்சைகளுடன், அனைத்து கண் நோய்களுக்கான சிறப்பு ஆய்வு கூடங்களுடன் கண் நோய்களை மிக துல்லியமாக VPN கண் மருத்துவமனை.

0: நாகப்பட்டினம்
1: இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3. அடுத்தது என்ன சிறப்பு கல்வி தொடர் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்மோட கோட்டுச்சேரி தனியார் பாராமெடிக்கல் மற்றும் நர்சிங் கல்லூரியோட தலைவர் முனிவரியை மாரியப்பன் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க. பாராமெடிக்கல் படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் உங்ககிட்ட இருந்தால், அது தொடர்பான சந்தேகங்கள் எதுவும் இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக அழைக்கலாம். இப்போது பொதுவாக நிறுவனங்களை தேர்ந்தெடுக்கிற வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் நீங்கள் சொல்கிறதுலேருந்து தெரிய வருது. எப்படிப்பட்ட படிப்பை கொடுக்குறாங்க, இவங்க கொடுக்கக்கூடிய படிப்புக்கு வேலைவாய்ப்புக்கு உத்தரவாதமான ஒரு சான்று நமக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது கண்டிப்பாக பெற்றோர்கள் யோசித்து தான் செய்யணும். பொதுவாக சார், இந்த படிப்பு அப்படின்னு வந்துட்டாலே, அதுவும் தொழில் சார்ந்த படிப்பு அப்படின்னு வந்துட்டாலே, அரசு துறை நிறுவனங்களில் சீட்டு கிடைச்சிது அப்படின்னு சொன்னால், அதுவும் சென்டாக் மாதிரியான அரசு துறை வாயிலாக சீட்டு கிடைச்சிது அப்படின்னு சொன்னால் செலவு கொஞ்சம் குறையும் அப்படிங்கிறது பெற்றோர்களோட எண்ணமாக இருக்குது. அதே சமயம் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் படிக்கிறதுனா கொஞ்சம் செலவு கூட இருக்கும் அப்படின்னு ஒரு, அதாவது எல்லாருக்கும் கனவு இருக்குது. அந்த கனவை ரீச் பண்ணுறதுக்கு பொருளாதாரமும் கண்டிப்பாக அவங்களுக்கு வருது. அரசு துறைகளில் திறமையான மாணவர்களுக்கு மதிப்பெண் எடுத்தவர்களுக்கு கிடைச்சிரும், கிடைக்காதவங்களுக்கு. ஆனால் நீங்கள் சொல்லும் போதே சொன்னீங்க, மார்க்கு கம்மியாக எடுத்துட்டோன்னு கவலைப்படாதீங்கன்னு சொன்னீங்க. அப்போ அவங்களோட நிலையில் இந்த பாராமெடிக்கல் கோர்சஸ் நிறுவனங்கள் அணுகுது அப்படின்னு தான் சொல்லணும். பொதுவாக அந்த செலவின வகைகளை பற்றி எவ்வளோ, எப்படிப்பட்ட ஒரு குறைந்தபட்ச செலவு ஆகலாம் அவங்களோட படிப்பை முடிக்கிறதுக்கு அப்படிங்கிறது ஒரு உத்தேசமாக.
2: கண்டிப்பாக
1: ஒரு நேயர் வந்திருக்கிறாங்க, அவங்கள பேசிட்டு நம்ம அதை தொடரலாம் சார். வருக, வணக்கம்.
3: சார் வணக்கம்.
1: வணக்கம், யார் எங்கிறதுங்க?
3: வடலூர் செந்தில்குமார்.
1: சொல்லுங்க ஐயா.
3: சார், இந்த 10ஆம் வகுப்பில் என்ன பிரிவு எடுத்தா 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு நம்ம பாராமெடிக்கலுக்கு போகலாம்?
1: 10ஆம் வகுப்பில் பிரிவு இருக்கு, பிளஸ் டூவில் தான் பிரிவு இருக்குன்னு நினைக்கிறேன்.
3: ஆமாம், அதில் எடுத்துட்டு நம்ம ஃபஸ்ட் முடிச்சுட்டு எதில் போனால் நல்லா இருக்கும்?
1: அதான் பிளஸ் டூவில் என்ன குரூப் எடுத்துட்டு போனால் பாராமெடிக்கல் படிக்கலாம்னு கேட்க வரீங்க? சார் பதில் சொல்கிறாங்க.
2: வணக்கம். வணக்கம்,
3: நன்றி.
2: ஒரு நல்ல கேள்வி. ஆக 10ஆம் வகுப்பு ஒரு பொது தேர்வு எழுதுகிறாங்க மாணவர்கள், பள்ளிக்கல்வியை வந்துட்டு ஒரு பொது தேர்வு முதல் முறையாக எழுதுகிறாங்க. எழுதி முடித்த பிறகு அவங்களுக்கு ஒரு கற்பனை வந்துடும், நம்ம என்ன மாதிரி வேலைக்கு போனால் நான் என்ன மாதிரி படிக்கணுங்கிற ஒரு சந்தேகங்கள் வரும். அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா பியூர் சயின்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸு, பயோமேக்ஸு, அக்கௌண்டன்சி, காமர்ஸ்னு நிறைய குரூப் இருக்குது. நீங்கள் தேர்வு செய்யும் போது 10ஆம் வகுப்பு மதிப்பின் அடிப்படையில் தான் உங்களுக்கு கோர்ஸ் வந்து தேர்வு செய்து கொடுப்பாங்க. அப்படி எடுக்கும் பட்சத்தில் பாராமெடிக்கலுக்கு நீங்கள் எதுவும் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா பாராமெடிக்கலுக்கு வந்து அக்கௌண்டன்சி காமர்ஸ் படித்தவங்களும் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
1: அப்படியா சார்?
2: ஆமாம். அதனால் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் அறிவியல் குரூப்பையோ இல்லை கணித குரூப்பையோ தேர்ந்தெடுத்துட்டீங்க அப்படின்னா, ஒரு கால் 12ஆம் வகுப்பில் நல்ல மதிப்பெண் எடுக்கும் பட்சத்தில் மருத்துவமோ என்ஜினியரிங்கோ சேர்றது நிறைய சான்சஸ் இருக்கும். அப்படி இல்லைனாலும் அதே மருத்துவத்துறையில் பாராமெடிக்கல் சேர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். மதிப்பெண் 10ஆம் வகுப்பில் குறைவாக எடுத்திருக்கும் பட்சத்தில் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் தான் சார் கிடச்சிருக்கு அப்படின்னாலும் அதை பற்றியும் கவலைப்பட வேணாம். அதை முழுமையாக 11 மற்றும் 12ஆம் வகுப்பு படிக்க சொல்லுங்கள். 12ஆம் வகுப்பு மதிப்பெண் வந்த பிறகு அதுக்கு பிறகு நம்ம பாராமெடிக்கல் படிக்கிறதா இருந்தாலும் படிச்சுக்கலாம்.
1: பொதுவாக 12ஆம் வகுப்பில் அறிவியல் பிரிவுகள் தான் எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை பாராமெடிக்கல் கோர்ஸை பொறுத்த வரைக்கும். ஒரு நல்ல தகவலை சொல்லியிருக்கிறீங்க, நேயர் கேட்ட கேள்விக்கு நன்றி.
0: நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை இப்பொழுது உலகத்தரம் வாய்ந்த சிகிச்சைகளுடன், அனைத்து கண் நோய்களுக்கான சிறப்பு ஆய்வு கூடங்களுடன் கண் நோய்களை மிக துல்லியமாக VPN கண் மருத்துவமனை நாகப்பட்டினம்.
1: பொதுவாக படிப்பு அப்படிங்கிறது வாழ்க்கையில் ஒரு மிக முக்கியமான விஷயம். 10ஆம் வகுப்பு முடித்தோன்னே என்ன குரூப் எடுத்தா அப்படின்னு இப்போ இந்த நேயர் கேட்டவங்க கொஞ்சம் அட்வான்ஸாக யோசித்தாங்க. அதே மாதிரி சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்கலாம், கேளுங்க. அடுத்து வந்திருக்கக்கூடிய நேயர் என்ன சந்தேகத்தோடு வராங்க அப்படின்னு பார்க்கலாம். வருக, வணக்கம். இணைப்பில் வந்தாங்க, அவங்களோட இணைப்பு அப்படிங்கிறது துண்டிக்கப்பட்டிருக்கு. பொதுவாக சார், இப்போ பார்த்திங்க அப்படின்னா நிறைய வகைகள் சொன்னீங்க நீங்கள். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முழுக்க சர்க்கரை டயபெட்டிஸ் அப்படிங்கிறது இருக்குது. அப்பப்போ ரத்த டெஸ்ட் எடுக்கிறது அப்படிங்கிறது லேப் டெக்னீஷியன்ஸ் நிறைய பேர் தேவைப்படுறாங்க. அங்கே உறங்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த சோதனை மையங்கள் அப்படிங்கிறது பெருகிட்டுருக்கு. ஒரு பக்கம் அது சுய வேலை வாய்ப்புக்கான வாய்ப்பாக இருக்குது. அதே சமயம் அதுலேயே அடுத்த கட்டத்துக்கு டயாலிசிஸ் செய்யணும் அப்படிங்கிற சூழல் இருக்கும்போது பார்த்திங்கன்னா, நம்முடைய காரைக்கால், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் இந்த மாதிரியான பகுதிகளில் அதுக்கான வாய்ப்புகள், அதுக்கான நபர்கள் ரொம்ப குறைவாக இருக்கிற மாதிரி தெரியும். அதில் என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது சார் பொதுவாக அந்த பாராமெடிக்கல் கோர்ஸில்?
2: கண்டிப்பாங்க ஐயா. டயாலிசிஸ் டெக்னீஷியன் சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்குது நம்ம அலைடு ஹெல்த் சயின்ஸ் பாராமெடிக்கலில். அந்த டயாலிசிஸ் டெக்னீஷியன் வந்து டிப்ளமோ டயாலிசிஸ் டெக்னீஷியன், பிஎஸ்சி டயாலிசிஸ் டெக்னீஷியன், எம்எஸ்சி டயாலிசிஸ் டெக்னீஷியன், இது மாதிரி டயாலிசிஸ் சார்ந்த படிப்புகள் படிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அவங்களுடைய மதிப்பெண் அடிப்படையில் அவங்களுக்கு சீட்டு, டிப்ளமோவா, டிகிரியாங்கிறது ஒதுக்குவாங்க. அப்படி அவங்க இந்த டயாலிசிஸ் டெக்னீஷியன் படிக்கும் பட்சத்தில் அதில் பிஹெச்டி படிக்கிறது வரைக்கும் அவங்க

0: படிக்க முடியும். இன்கேஸ் அவங்க பேராமெடிக்கலை சூஸ் பண்ணி டாக்டரேட் முடிக்கிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. இவங்க டயாலிசிஸ் டெக்னீஷியன் படிச்சுட்டு வரும் பட்சத்தில் நிறைய தனியார் மற்றும் அரசு மருத்துவத்துறையிலையும் இன்னைக்கு நிறைய டயாலிசிஸ் யூனிட் போட்டு வச்சுருக்காங்க. அதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லைங்கிற கண்டிஷனில் தான் இருக்காங்க. என்ன தான் மருத்துவர் இருந்தாலும் அங்கே ஒரு டெக்னீஷியன் அவசியம் தேவைப்படுறாங்க. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நர்சிங் படித்தவங்க தான் கொண்டு போய் டயாலிசிஸ் டெக்னீஷியனாகவும் ஓடியிலையும் எம்எல்டி எல்லா இடத்துலையும் ப்ளேஸ் பண்ணுவாங்க. ஆனால் பேராமெடிக்கல்னு ஒன்று வந்த பிறகு அந்த இப்போ இருக்கிற ரெக்ரூட்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எந்தெந்த வேகன்சி இருக்கும், எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் வேகன்சி இருக்கும்?
1: ஒரு நேயர் வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு நம்ம பதில் சொல்லிடலாம். வருக, வணக்கம். ஹலோ. இல்லை, நீங்கள் தொடருங்க சார்.
0: இதை மாதிரி செவிலியர் துறையில் இருக்கிறவங்களை கொண்டுட்டு போய் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் போடுற மாதிரி சூழ்நிலைகள் மாறி இன்றைக்கி மருத்துவத்துறைக்கு பேராமெடிக்கல் அப்படிங்கிற ஒரு துறை வந்து ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமாக இருக்குது. அந்த வகையில் ரெக்ரூட்மெண்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, இப்போ ஜென்ரல் நர்சிங்கை தாண்டி பேராமெடிக்கலில் ரெக்ரூட் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிடுறாங்க. நமக்கு என்னென்னலாம் தேவையோ, எந்த டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன தேவைப்படுதோ அதுக்கு ரெக்ரூட் பண்ணார்.
1: வருக, வணக்கம். ஹலோ. வருக, வணக்கம்
2: சார். வணக்கம் சார், உடையார்பாளையம் அஜிம் பேசுகிறேன் சார்.
1: சொல்லுங்க அஜிம் ஐயா.
2: இந்த பாராமெடிக்கல் கல்லூரின்னு சொல்லி ஒரு சில இடங்கள்ல போர்டு வைக்கிறாங்க. போர்டு வச்சு அங்க போய் பார்த்தா எந்த விதமான ஆய்வுக்கூடங்களோ உபகரணங்களோ எதுவுமே கிடையாது. ஆனா அட்மிஷன் போடுறாங்க, கொஞ்ச நாள்ல அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிடுறாங்க.
1: இல்லை, அது ஐயா சொன்ன மாதிரி சில முதல்ல வந்து அந்த இடத்துக்கு நம்ம போகிறோம்னாலே அது அங்கீகாரம் பெற்ற இடமா அப்படிங்கிறத நம்ம உறுதிப்படுத்தணும்.
2: அரசின் அங்கீகாரம், மருத்துவத்துறை அங்கீகாரம் இருக்காங்கிறது எப்படி சார் நம்ம தெரிஞ்சுக்கிறது? அது சம்பந்தமாக சொல்லுங்க சார்.
1: சரி, நீங்கள் இருங்க ஐயா, சொல்லுவாங்க, அதை நீங்கள் கேளுங்க. நன்றி
0: ஐயா. வணக்கம். நாம் வந்து இதை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத விட, நம்ம மாணவர்களை கொண்டு போய் சேர்க்க போகும்போது நம்ம அந்த கல்லூரியோடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை செக் பண்ணணும், லேப் வசதி இருக்காங்கிறத பார்க்கணும், ஆசிரியர்கள்லாம் கரெக்டாக இருக்காங்களாங்கிறத பார்க்கணும், இது எந்த யூனிவர்சிட்டி கீழே வருது இல்லை எந்த மெடிக்கல் போர்டு கீழே வருது அப்படிங்கிறத நம்ம ஆய்வு செஞ்சு சேர்க்க வேண்டியது பெற்றோர்களாகிய கடமைங்கய்யா.
1: கண்டிப்பாக அதை நம்ம பெற்றோர்கள் பின்பற்றுவாங்க அப்படின்னு நம்மளாம் தொடர்ந்து பேசலாம்.
3: நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை இப்பொழுது உலகத்தரம் வாய்ந்த சிகிச்சைகளுடன், அனைத்து கண் நோய்களுக்கான சிறப்பு ஆய்வு கூடங்களுடன் கண் நோய்களை மிக துல்லியமாக. VPN கண் மருத்துவமனை நாகப்பட்டினம்.
1: பண்பலையில் நேயர்கள் இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை, இஜிஎஸ் பிள்ளை கல்வி குழுமங்கள் நாகப்பட்டினம் மற்றும் மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் வழங்கிய அடுத்தது என்ன சிறப்பு கல்வித்தொடர் நிகழ்ச்சியின் அப்பகுதி உங்களுக்கு வழங்கியோர் VPN கண் மருத்துவமனை நாகப்பட்டினம். மாணவர்கள் பலன் பெற்று உயர்வடைய இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது உங்கள் VPN கண் மருத்துவமனை நாகப்பட்டினம்.
3: நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை இப்பொழுது உலகத்தரம் வாய்ந்த சிகிச்சைகளுடன், அனைத்து கண் நோய்களுக்கான சிறப்பு ஆய்வு கூடங்களுடன் கண் நோய்களை மிக துல்லியமாக. VPN கண் மருத்துவமனை நாகப்பட்டினம்.
1: நேர்கள் இதுவரை கேட்ட அடுத்தது என்ன சிறப்பு கல்வி தொடர் நிகழ்ச்சியினை மேலும் வழங்கியோர் இஜிஎஸ் பிள்ளை கல்வி குழுமங்கள் நாகப்பட்டினம்.
4: நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம். நாகப்பட்டினம் ஏஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. பிஇ பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசிஇ, IEEE மற்றும் மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், ஐடி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ் NAAC A++ மற்றும் NTA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுங்கள். ஏஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்ட அடுத்தது என்ன நிகழ்ச்சியின் அப்பகுதியை மேலும் வழங்கியோர் ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
4: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள். மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள். பழைய நகைகளுக்கு ஒரு பவுனுக்கு ரூபாய் 2400 முதல் கூடுதல் மதிப்பு. இச்சலுகை June 2 முதல் June 16 வரை மட்டுமே. ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: நேரம் காலை 10:11:32. நேர்களை பண்பலையில் தொடர்ந்து நாம் இணையலாம். திருவாரூர் காமராஜ் ஸ்போர்ட்ஸ் மயிலாடுதுறை ஏஆர்சி

0: செட்டியார் அன்பு ஜுவல்லர்ஸ் வழங்கும் அடுத்தது என்ன சிறப்பு கல்வி தொடர் நிகழ்ச்சியோடு நிகழ்ச்சியின் இனிவரும் இப்பகுதியை உங்களுக்கு வழங்குவோர் காமராஜ் ஃபுட்ஸ் திருவாரூர்.
1: கடலை மிட்டாய், பீட்ரூட் கடலை மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி என
2: உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர். காமராஜ் ஃபுட்ஸ் திருவாரூர்,
1: உங்கள் உள்ளம் கவர்ந்த காமராஜ் ஃபுட்ஸின் புதிய தயாரிப்புகளான சீரகம் கடலை மிட்டாய், சுக்கு கடலை மிட்டாய், மிளகு கடலை மிட்டாய், முருங்கை கீரை கடலை மிட்டாய், கருப்பட்டி கடலை மிட்டாய் என இன்னும் பல மிட்டாய் ரகங்களோடு
2: உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.
0: இனிவரும் அடுத்தது என்ன சிறப்பு கல்வி தொடர் நிகழ்ச்சியின் இப்போதைய உங்களுக்கு வழங்குவோர் ஏஆர்சி நடேச செட்டியார் அன் கோச் வெல்லர்ஸ் மயிலாடுதுறை.
3: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அன் கோச் வெல்லர்ஸ் பழைய தங்கம் கொடுத்த புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள். மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அன் கோச் வெல்லர்ஸ் பழைய தங்கம் கொடுத்த புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள். பழைய நகைகளுக்கு ஒரு பவுனுக்கு ரூபாய் 2400 முதல் கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூன் 2 முதல் ஜூன் 16 வரை மட்டுமே. ஏஆர்சி நடேச செட்டியார் அன் கோச் வெல்லர்ஸ் மயிலாடுதுறை.
0: அடுத்தது என்ன நிகழ்ச்சியில் ஒரு நேயர் வராங்க, வருக வணக்கம். எனவோ தெரியல உங்களுடைய தொலைபேசி இணைப்பு அப்படிங்கிறது துண்டிக்கப்படுறது. நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே இருக்கும் சார். இது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா டிப்ளமாவில் இந்த 2 வருஷம் 3 வருஷம் அவங்களுக்கான வேலைவாய்ப்பு என்ன இருக்குது அப்படின்னு பற்றி பேசிகிட்ருக்கோம். இப்போது படிச்சுட்டு காத்துட்ருக்குறாங்க, ப்ளஸ் டூ முடிச்சுட்டு நிறைய விஷயங்கள் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு காத்துட்ருக்குறாங்க. நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய அரசு துறை சார்ந்த நிறுவனங்களில் என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு அதுக்கான வாய்ப்புகளை அப்ளிகேஷனை போட்டுட்டு காத்துட்ருக்காங்க. சில பேர் அப்ளிகேஷன் போட தயாராகிட்டுருக்குறாங்க. புதுச்சேரி காரைக்காலை பொறுத்த வரைக்கும் அரசு துறைகளில், மற்ற தனியார் நிறுவனங்களில் எங்கெங்கே என்னென்ன விதமான படிப்புகள் இருக்குது அப்படிங்கிற விவரங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச அளவில் சொல்லுங்கள் சார்.
4: ஐயா வணக்கம். இந்த படிப்புகளுக்கு சென்டாக் வைஸாக இன்றைக்கி புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கிற அனைத்து பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூஷனும் அண்டர் சென்டாக்கில் தான் வர்றாங்க.
0: அது எல்லாமே அங்கீகரிக்கப்பட்ட
4: நிறுவனங்களோட மட்டும் தான் சென்டாக்ல வர முடியும். அதை வச்சே நம்ம வந்து அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனம் எதுங்கிறத நம்ம உறுதி செய்திடலாம். சென்டாக்ல ஒரு 50% சீட்டு வந்து சென்டாக்கே ஃபில் பண்ணிடுறாங்க மார்க்கின் அடிப்படையில். மீதி இருக்கிற 50% மட்டும் தான் மேனேஜ்மெண்ட் ஃபில் பண்ண முடியும். அது அவங்களுடைய குறைந்த மதிப்பெண் எடுத்திருக்கோம், நம்ம கிடைக்கலங்கிற பட்சத்தில் நம்ம தனியார் சீட்டை எடுத்துக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த அலைடு ஹெல்த் சயின்சஸ்ன்னு சொல்லிட்டு பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரபி, பேச்சுலர் ஆஃப் ஆர்த்தோ, ஆடியாலஜி, ஸ்பீச் லாங்குவேஜ், பேத்தாலஜி, இது மாதிரி போன்ற படிப்புகளும் இருக்குங்க ஐயா.
0: வருக வணக்கம்.
5: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்
5: சார். ராஜேந்திரன் மணக்குடி.
0: சொல்லுங்க.
5: வணக்கம் சார். சார் நீங்க நல்ல ஒரு ஒரு காமர்ஸ் கோர்ஸ் படிச்சவனும் மெடிக்கல்ல போலான்னு ஒரு நல்ல கருத்து சொன்னீங்க. அதுல முதலே உங்களுக்கு என்னோட வார்த்தைகளை தெரிவிச்சுக்கிறேன்.
0: நன்றி ஐயா.
5: பிசியோதெரபி, அதுக்கு இந்த பிசியோதெரபிக்கு சார் அது 2 இயர்ஸ் கோர்ஸா இல்லை 3 இயர்ஸ் கோர்ஸா பிசியோதெரபி, அது ஒன்று சொல்லுங்க சார். ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா சார், இந்த சுகாதார ஆய்வாளர் பண்ணி பிள்ளைங்களுக்கு போஸ்ட் போடுறாங்க இப்ப, அதாவது மாத்திரை கொடுக்கறது, வீடுகள் எந்தெந்த நோயாளர், அதுக்கு என்ன சார் வேணும், டிப்ளமா வேணுமா இல்ல டிகிரி வேணுமா?
4: அது வந்து 2 ஆண்டுகளுக்கான படிப்பு தான் ஐயா. நீங்க 2 ஆண்டுகள் எடுத்தாலும் 3 ஆண்டுகள் எடுத்தாலும் நீங்க வந்து ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா கவர்மெண்ட் வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணும் போது, அரசு பணியில அரசு எடுக்கும் போது டிப்ளமோ படித்தவங்க டிகிரி படித்தவங்கன்னு தனித்தனியாக அவங்க இதுவரைக்கும் எந்த வரையறையும் வைத்தில்லை. அவங்க ஸ்டாஃப் ரெக்ரூட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபார் தி எக்ஸாம்பிள் நர்சிங் பிஎஸ்சி ஜிஎன்எம் தான் போட்டு எடுக்கிறாங்க. அப்போ ஜிஎன்எம் படித்தவங்களும் உள்ளார வராங்க, இதுக்கு இத்தனை பர்சன்டேஜ் தான் கொடுக்குறோம், ஜிஎன்எம்க்கு இத்தனை பர்சன்டேஜ், பிஎஸ்சி இத்தனை பர்சன்டேஜ்னு எந்த வரைமுறையும் இல்லை. இப்போ அதேமாதிரி தான் அலைடு ஹெல்த்தும் அலைடு ஹெல்த்லேயும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிப்ளமோ படிச்சிருந்தாலும் டிகிரி படிச்சிருந்தாலும் ரெக்ரூட்மெண்ட் பண்ணும்போது உங்களுடைய கட் ஆஃப் மார்க் சிஸ்டத்தின் அடிப்படையில் வந்துடும். அதனால் நீங்கள் வந்து டிப்ளமோ படிக்கணுமா டிகிரி படிக்கணுமாங்கிற ஒரு தேவையில்லை. உங்களுடைய விருப்பத்தின் பேரில் டிகிரி படிக்கணும், எனக்கு மதிப்பு நல்லா இருக்குது அப்படின்னு படிச்சுக்கலாம். இல்லை நான் டிப்ளமோ படித்து இன்னொரு 2 இயர்ஸ் முடிச்சுட்டு அதுக்கடுத்தது நான் டிகிரி படிக்க போகிறேன், அதுக்கடுத்து நான் யூஜி படிக்கிறேன், பிஜி படிக்கிறேன்னு சொல்லி நீங்கள் படிச்சுக்கலாங்க ஐயா.
0: இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சார், நிறைய விஷயங்கள் வந்து உலகம் மாறிக்கிட்டே இருக்கும், வேறு வேறு இடத்துக்கு போயிட்டே இருக்கும். அதனால தான் நீங்கள் மருத்துவம் சார்ந்த எவ்வளோ வியாதிகள் வந்திருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பேராமெடிக்கல் சயின்சஸோடைய வகைகளும் நிறைய வகைகளில் படிக்க வேண்டிய தேவை அப்படிங்கிறது இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பேசிகிட்டே இருக்கும்போது நம்மளுடைய அரசு துறை சென்டாக் சார்ந்து என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இங்கே இருக்கக்கூடிய படிப்புக்கான வாய்ப்புகள், இந்த டிப்ளமா பேராமெடிக்கல் கோர்சஸ், பொதுவாக நம்முடைய புதுவை காரைக்கால் பகுதியில் என்னென்ன விதமான கோர்சஸ் கிடைக்குது சார்?
4: புதுவை காரைக்காலில் கிட்டத்தட்ட ஒரு 30 வகையான பேராமெடிக்கல் கோர்சஸ் கிடைக்குது சார். டிப்ளமோ இன் மெடிக்கல் டெக்னாலஜி, எக்ஸ்ரே டெக்னாலஜி, ரேடியாலஜி, ஆப்ரேஷன் தியரி டெக்னாலஜி, அனஸ்தீஷியா டெக்னாலஜி, டயாலிசிஸ் டெக்னாலஜி, ஆப்தோமெட்ரி, எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜி, இசிஜி, அனஸ்தீஷியா டெக்னாலஜி, இது மாதிரி ஒரு 30 வகையான படிப்புகள் நமது புதுவை மாநிலத்தில் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்க.

0: இந்த படிப்புகளை தேர்வு செய்யும் பட்சத்தில் அவங்களுக்கு தனியார் துறையிலையும் அரசு துறையிலையும் பணிகள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க.
1: இப்போ நீங்கள் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அரசு துறை வேலைவாய்ப்புகளுக்கு அதிக வாய்ப்பு இருக்கிற மாதிரி சொன்னீங்க. நம்மளுடைய புதுவை வந்து ஒரு குறுகிய பகுதி, இங்கே நிறைய மருத்துவம் சார்ந்த படிப்புகளுக்கான வாய்ப்புகள் இருக்குது. படிச்சுட்டு வரக்கூடிய இவ்வளோ பேருக்குமான வேலைவாய்ப்பை உறுதிப்படுத்துதல் அப்படிங்கிறத அரசாங்கம் ஓரளவுக்கு பண்ணாலும் கூட வெளியில் எவ்வளோ வாய்ப்புகள் அகில இந்திய அளவில் மற்ற மாநிலங்களுக்கு போகக்கூடிய அளவில் என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது சார் உங்களுக்கு? ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து நிறைய பேரோட கனவு ப்ளஸ் டூ பயோமேக்ஸ் குரூப் படிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம இன்ஜினியரிங் போகணும், அதுவும் ஐடி படிக்கணும் இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும் இப்படிங்கிறது ஒரு பெரிய அளவில் மாணவர்கள் மத்தியில் ஒரு எழுச்சியாக இருக்குது. நிறைய மாணவர்களே முடிவெடுக்கக்கூடிய விஷயத்தில் நான் ஐடி தான் போகிறேன் அப்படிங்கிற முடிவு எடுக்கிறாங்க. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி குறைவான மதிப்பெண் வாங்கிட்டு ஒரு காரணத்தினால பெற்றோர்கள் சொல்லக்கூடிய கேட்க வேண்டிய இடத்துல இந்த குறைவான மதிப்பெண் எடுத்த மாணவர்கள் இருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது சரியாக என்னன்னு தெரியல, நீங்கள் சொல்லுங்கள் சார். அதுக்கான
0: கண்டிப்பீங்க உங்களுடைய கேள்விகளுக்கு வந்து மதிப்பெண் அடிப்படையில் அவங்க கோர்ஸை தேர்வு செய்திருந்தாலும் மருத்துவத்துறையில் தேவைகள் அதிகமாக இருக்குது. அதனால் அவங்க கோர்ஸை தேர்வு செய்யும் போது தான் அவங்களுடைய மதிப்பெண் பயன்படுத்த தவிர அவங்களுடைய அர்ப்பணிப்பு, அவங்களுடைய டெடிக்கேஷன், அவங்களுடைய நாலேஜ், அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட், இன்வால்மெண்ட் இதன் அடிப்படையில் அவங்களுடைய பணி ஆணை வந்து ஈஸியாக கிடச்சிதுங்கய்யா. இன்றைக்கி தனியார் துறையெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த டிபார்ட்மெண்ட்லேயுமே ஆள் இல்லை, ஆள் இல்லைங்கிறது தான் நிலை இருக்க தவிர எல்லா துறையிலும் நிறைவாக இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியல. இன்றைக்கி ஏன் தனியார் மருத்துவத்துறை வந்து ஏன் இன்றைக்கி பேராமெடிக்கல்னு ஒரு கோர்சஸ் கொண்டு வந்தாங்க அப்படின்னா இன்னும் நிறைய இது வளர்ந்துக்கிட்டே தான் வரும்னு நினைக்கிறேன். நிறைய துறைகள் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு துறைக்கும் தனித்தனியாக ஸ்பெஷலாக படிச்சுட்டு வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பணியாணை வழங்குறதுக்கும் அவங்களுடைய பணிகளை நிறைவாக செய்கிறதுக்கும் இந்த பேஷண்ட்ஸ் வந்து திருப்தியாக வச்சுக்கோ. ஏன்னா இது மற்ற துறைகள் மாதிரி கிடையாது. பேராமெடிக்கல் துறை
1: சேவை சார்ந்த ஒரு
0: சேவை தான், சேவை
1: மனப்பூர்வமான சேவை அர்ப்பணிப்பு உணர்வோடு செய்யக்கூடிய மாணவர்களாக அவங்க இருக்கணும். கண்டிப்பாக அதுக்கு பக்குவப்படுத்திடுவீங்க. ஒரு நிறுவனத்தில் உங்ககிட்ட வந்துட்டால் மருத்துவம் சார்ந்த படிப்புகளில் நிச்சயமாக அப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.
0: கண்டிப்பாங்கய்யா. அது ஏன்னா அது கருணையோடு செய்ய வேண்டிய ஒரு பணி. மற்ற படிப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி வேணாலும் நம்ம செஞ்சிடலாம், அந்த வேலையை சக்ஸஸ் பண்ணிடலாம். பட் ஆனால் இங்கே வந்து ஒவ்வொரு நோயாளியுடைய மனநிலையையும் புரிஞ்சு அவங்கள திருப்திப்படுத்தி அவங்களுடைய வழிகளை உணர்ந்து அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு பணி செய்ய வேண்டிய பணி.
1: ஒரு நேயர் வந்திருக்கிறாங்க. பருக வணக்கம். ஹலோ
2: சார், வணக்கம்.
1: வணக்கம்.
2: வடகண்டன் குமார்
1: சொல்லுங்க.
2: அந்த பாராமெடிக்கல்ல கண் சம்பந்தப்பட்ட பிரிவு பாடம் இருக்குங்களா? டெக்னீஷியனா போறதுக்கு அது அரசு சம்பந்தப்பட்ட இது இருக்குல்ல, பிரைவேட்ல இருக்கா, எத்தனை ஆண்டு காலம் ஆகும்?
0: கண்டிப்பாக
2: ரேடியோல சொல்லி கேட்டுக்கிறேன்.
1: கண்டிப்பா. நன்றி நன்றி
0: நன்றிங்க ஐயா, ஒரு நல்ல கேள்வி கேட்டிருக்காங்க. ஆப்தமெட்ரி, டிப்ளமோ இன் ஆப்தமெட்ரி, பிஎஸ்சி ஆப்தமெட்ரி இதுமாதிரி கண் சார்ந்தமான படிப்புகளுக்கு பேராமெடிக்கலில் கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்கோப் இருக்கும். இன்றைக்கி இந்த ஸ்கூல்லலாம் வந்து பார்த்திங்கன்னா விஷன் செக் பண்ணுறதுக்கு வருவாங்க, டெக்னீஷியன், ஐ டெக்னீஷியன் வருவாங்க. அது ஐ டெக்னீஷியன் சார்ந்த படிப்பு தான் அவங்க கேட்குறாங்க. இது இன்றைக்கி அரசு கல்லூரிகளிலும் நடத்திட்டுருக்காங்க, தனியார் கல்லூரிகளிலும் நடத்திட்டுருக்காங்க. நிறையா இந்த கண் மருத்துவமனை இருக்கு இல்லைங்களா, அவங்களும் நடத்திட்டுருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு டெக்னீஷியன்ஸ் கிடைக்கிறது இல்லை. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ரேரான படிப்பு. இது இன்னும் 12ஆம் வகுப்பு படித்த மாணவர்களுக்கு இப்படி ஒரு துறை இருக்குது, இதில் படிக்கலாங்கிற ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிற காரணத்தினால இந்த மாதிரி படிப்புகளுக்கு வந்து தேவைகள் இன்னும் அதிகமாக இருக்குது. அதனால் மாணவர்கள் வந்து இந்த துறையை சேர்ந்திருக்கும் பட்சத்தில், ஆப்டமெட்ரி எடுக்கும் பட்சத்தில், ஆப்டமாலஜி போகும் பட்சத்தில் அவங்களுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது.
1: கண் சார்ந்த
0: படிப்புகளுக்கு நல்ல வாய்ப்புகள்
1: இருக்குது. பார்த்தீங்கன்னா சார், பொதுவாக என்ன நினைக்கிறாங்க மக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலவு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நான் முதல்ல கேட்டேன். நீங்கள் சொல்ல வந்தீங்க, அதுக்கிட்டே ஒன்று நேர் கொடுக்க வந்துட்டாங்க. செலவு அப்படிங்கிறது எப்படி சார் இருக்கும்? மருத்துவம் சார்ந்த அந்த துறைகளை படிக்கும்பொழுது, அதுவும் இந்த டிப்ளமோ மாதிரியான படிப்புகளை படிக்கிறதுக்கு ஒரு செலவு அப்படிங்கிறது உத்தேசமாக எப்படி இருக்கும் சார்?
0: ஐயா, மருத்துவம் சார்ந்து படிக்கணும்னு எல்லாருடைய கனவுகள் இருந்தாலும் அவங்களுடைய பொருளாதாரம் தான் மிகப்பெரிய தடையாக இருக்குது. அவங்க மதிப்பெண் எடுத்தும் கூட அவங்களுடைய பொருளாதார சூழ்நிலை இல்லாததுனால அவங்க வந்து எம்பிபிஎஸ் போன்ற படிப்புகளை தேர்வு செய்கிறது ரொம்ப கஷ்டப்படுறாங்க. டாப் ஸ்கோர் மார்க் எடுத்துறவங்க மட்டும் அரசு கல்லூரிகளில் ஒரு குறைந்த கட்டணத்தில் படிக்கிற வாய்ப்புகள் இருக்குது. ஒரு மிடில் கிளாஸ் பர்சன்ஸ் வந்து ஒரு எம்பிபிஎஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் அவங்களுடைய பொருளாதாரம் தடையாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக அவங்க பேராமெடிக்கலில் சூஸ் பண்ணும் பட்சத்தில் அதுக்கு நிகரான ஒரு சமூக அந்தஸ்தும் வேலைவாய்ப்பும் குறைந்த கட்டணத்துலேயும் குறைந்த காலங்களில் படிக்கலாம். இப்போ ஃபார் தி எக்ஸாம்பிள், ஒரு எம்பிபிஎஸ் சூஸ் பண்ணிட்டாங்கன்னா ஒரு 5 இயர்ஸ் அவங்க கண்டிப்பாக படித்தே ஆகணும். அந்தாண்டு அவங்க பிஜி போகணுன்னா அதுக்கு ஒரு 5 வருஷம் படிக்க வேண்டியிருக்கும். ஆனால் இந்த பேராமெடிக்கல் கோர்சஸ் அப்படி கிடையாது. 2 ஆண்டு காலமும் குறைவாக இருக்குது, செலவினங்களும் குறைவாக இருக்குது, வேலைவாய்ப்பும் நிறைவாக இருக்குது. அதனால் இவங்க மருத்துவ பேராமெடிக்கல் துறையை தேர்வு செய்யறது ஒரு தனியாக ஒரு சிறப்பான ஒரு தேர்வாக இருக்கும்னு நான் கருதுகிறேன். அந்த வகையில் அவங்க 2 வருஷம் படிச்சுக்கலாம். அதுக்கு பிறகு நான் யூஜி படிக்கணும்னா பிஎஸ்சி உள்ளார போய்க்கலாம், அதுக்கு மேலே எம்எஸ்சி போய்க்கலாம், அதை முடிச்சுட்டு கூட அவங்க டாக்டரேட் பண்ணிக்கலாம். அப்போ இவங்க எம்பிபிஎஸ்க்கு ஈக்குவலாக வர்றதுக்கான, நாளைக்கு கல்லூரிகளில் போய் பணி செய்கிறதுக்கான வாய்ப்புகளும்
1: இப்போ பொதுவாக நம்மள்கிட்ட பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி

0: ஆராய்ச்சி மையம் இருக்குது, அப்புறம் ஜிப்மர் இருக்குது. இது இல்லாமல் தனியார் கல்லூரிகள் நிறைய இருக்குது. அங்கீகரிக்கப்பட்ட பிரிவுகளில் பேராமெடிக்கல் கோர்சஸ் அப்படிங்கிறது நடத்துகிறாங்க. நல்ல குறிப்பிட்டு சொல்லக்கூடிய கோர்சஸ், பேராமெடிக்கல் கோர்சஸ் ஜிப்மர் தொடங்கி இந்திரா காந்தி மருத்துவ மையம் தொடங்கி மற்ற இடங்கள்லையும் என்னென்ன விதமான கோர்சஸ் இங்கே நம்ம பகுதியில் அவைலபிளாக இருக்குது சார்?
1: கண்டிப்பாங்க ஐயா. இந்திரா காந்தி மெடிக்கல் காலேஜ்லேயும் புதுச்சேரி அரசு மருத்துவமனையிலையும் இந்த பேராமெடிக்கல் கோர்சஸை கண்டக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அது இல்லாமல் தனியார் கல்லூரிகளும் நிறையா இந்த கோர்ஸை கண்டக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி மெடிக்கல் போர்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்கள்ட்டேருந்து ஒரு ரெகக்னிஷன் வாங்கி தான் இந்த கோர்சஸ் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட பாண்டிச்சேரி காரைக்காலில் இருக்கிற எல்லா காலேஜும் ஒரே ஒரு எக்ஸாம் பேட்டர்னில் தான் வரும். டிகிரிக்குள்ளே போகும்போது நம்ம பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியோடைய அண்டரில் தான் இந்த கோர்சஸ் வருது. பேராமெடிக்கல் காலேஜ் வந்து பேராமெடிக்கல் கோர்சஸ் வந்து பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி சில கல்லூரிகளுக்கு அங்கீகாரம் வழங்கி அதுக்கான தேர்வுகள் நடத்தி அதுக்கான சான்றிதழ் வழங்கிட்டு இருக்காங்க ஐயா.
2: உங்கள் உள்ளம் கவர்ந்த காமராஜ் ஃபுட்ஸின் புதிய தயாரிப்புகளான சீரகம் கடலை மிட்டாய், சுக்கு கடலை மிட்டாய், மிளகு கடலை மிட்டாய், முருங்கை கீரை கடலை மிட்டாய், கருப்பட்டி கடலை மிட்டாய் என இன்னும் பல மிட்டாய் ரகங்களோடு
3: உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர். காமராஜ் ஃபுட்ஸ் திருவாரூர்.
2: உங்கள் உள்ளம் கவர்ந்த காமராஜ் ஃபுட்ஸின் புதிய தயாரிப்புகளான சீரகம் கடலை மிட்டாய், சுக்கு கடலை மிட்டாய், மிளகு கடலை மிட்டாய், முருங்கை கீரை கடலை மிட்டாய், கருப்பட்டி கடலை மிட்டாய் என இன்னும் பல மிட்டாய் ரகங்களோடு
3: உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.
0: நேர்லே இது காரைக்கால் பண்பலை 100.3 அடுத்தது என்ன சிறப்பு கல்வி தொடர். இன்றைக்கி நிகழ்ச்சியில் பேராமெடிக்கல் கல்வி தொடர்பான சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கிறாங்க நம்ம கோடிச்சேரி தனியார் பேராமெடிக்கல் கல்லூரியோட தலைவர் மற்றும் முனைவரையே மாரியப்பன் அவர்கள் நம்மளுடைய நிகழ்ச்சியில் அரங்கத்துக்கு வந்து சந்தேகங்களுக்கு உடையளிச்சிட்ருக்காங்க. என்ன எனக்கு ஒரு வருத்தமாக இருக்குது அப்படின்னா, இதுவரைக்கும் பெற்றோர்கள் நிகழ்ச்சியில் வந்து கேள்விகளை கேட்டுட்ருக்காங்க. கண்டிப்பாக அவங்களுடைய ஆதங்கம் இயக்கம் அப்படிங்கிறது பிள்ளைகளுக்காக கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக கேட்குறாங்க. இருந்தாலும் கூட படிக்கக்கூடிய மாணவர்கள் தங்களுடைய படிப்பு தொடர்பான சந்தேகங்களை கேட்டாங்க அப்படின்னா நிகழ்ச்சி இன்னும் சுவாரஸ்யமாக இருந்திருக்கும், நல்லாயிருக்கும். நானும் ஆரம்பத்திலேருந்து அழைங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். இருந்தாலும் கூட இப்போவும் அழைப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களது சந்தேகங்களை போக்கிக்கொள்ள நீங்கள் அழைக்கலாம் சொல்லி 4368 என்கிற முன்னணி பெண்களோடு 2311 2 9 9 4 8 0 2 9 9 5 8 0 இந்த 3 தொலைபேசி எண்களையும் நீங்கள் அழைக்கலாம். கூடவே ஒரு அலைபேசி எண்ணிலும் அழைக்கலாம். அது 9 5 6 6 4 2 7 2 3 1.
2: உங்கள் உள்ளம் கவர்ந்த காமராஜ் ஃபுட்ஸின் புதிய தயாரிப்புகளான சீரகம் கடலை மிட்டாய், சுக்கு கடலை மிட்டாய், மிளகு கடலை மிட்டாய், முருங்கை கீரை கடலை மிட்டாய், கருப்பட்டி கடலை மிட்டாய் என இன்னும் பல மிட்டாய் ரகங்களோடு
3: உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.
0: பொதுவாக நம்முடைய பகுதியில் இந்திரா காந்தி கல்லூரி அப்புறம் மருத்துவமனை தனியார் நிறுவனங்கள் நடத்திட்டு இருக்கிற கோர்சஸ் சொல்லிட்டு இருக்கீங்க சார். இது இல்லாமல் ஜிப்மர் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருடைய கனவாக இருக்கும். அங்கேயும் பேராமெடிக்கல் காலேஜ் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அங்கே என்னென்ன பிரிவுகள் இருக்குது சார்? அதுக்கான வாய்ப்புகள் எப்படி, அதாவது தேர்வின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கிறாங்களா இல்லை ப்ளஸ் டூ மார்க்கின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கிறாங்களா?
1: இல்லைங்கய்யா, நர்சிங்க்கு மட்டும்தான் தேர்வின் அடிப்படையில் எடுக்கிறாங்க. அவங்களுடைய போர்டு எக்ஸாம் ப்ளஸ் டூ மதிப்பெண் அடிப்படையில் இந்த பேராமெடிக்கல் கோர்சஸை தேர்வு செஞ்சுக்கலாம். ஏன்னா இதுக்கு வந்து நீட்டு இல்லை இதுக்கான தனி தேர்வு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் ஒன்றும் கிடையாதுங்கய்யா. அதுமாரி ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். அந்த நர்சிங்கிற போது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், பெண்கள் மட்டும் படிக்கக்கூடிய படிப்பு தான் போல இருக்குது, ஆண்கள் படிக்கிறது வாய்ப்பு இருக்கா என்னான்னு ஒரு டவுட் இருக்கும். ஆண் பெண் இருபாலரும் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கய்யா. அதுமாரி அவங்களுடைய பணி அப்படின்னு சொல்லும்போது மருத்துவம் சார்ந்த படிப்புகளை படிக்கணும் அப்படின்னா
0: ஒரு நேயர் இணைப்பில் வந்திருக்கிறாங்க. வருக, வணக்கம்.
4: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்கிருந்தீங்க?
4: நாங்கள் கும்பகோணம் வட்டம் ஊருடைய அனத்திலிருந்து பேசுகிறேன் சார்.
0: சொல்லுங்கள் ஐயா கிட்ட கேள்வி கேளுங்க.
4: வணக்கம் சார்.
1: வணக்கம் வணக்கம் சார்.
4: சார், எங்கள் அக்கா பொண்ணு வந்து 455 மதிப்பெண் எடுத்திருக்காங்க 12th.
1: நல்ல மதிப்பெண், சொல்லுங்கள் ஐயா.
4: அவங்களுக்கு பேராமெடிக்கலில் வந்து மெடிக்கல் இமேஜிங் டெக்னாலஜி, அதாவது ரேடியாலஜி,
1: எக்ஸ்ரே டெக்னீஷியன், ஓகே சொல்லுங்க.
4: அது படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க சார். ஆனால் அது எந்த ஃபீல்டில் கிடைக்கும், இதுக்கு கிடைக்குமா அந்த மார்க்குன்னு சந்தேகமாக இருக்குது
1: ஐயா. கண்டிப்பாக கிடைக்கும், ஒரு நல்ல கோர்ஸை தேர்வு செஞ்சுருக்காங்க. எக்ஸ்ரே டெக்னீஷியனுக்கு இன்றைக்கி நிறையா வாண்டட் இருக்குது. ஒரு கல்லூரி, நல்ல கல்லூரியை நீங்கள் தேர்வு செஞ்சு எக்ஸ்ரே டெக்னீஷியன் படிக்கும் பட்சத்தில், பிஎஸ்சி ரேடியாலஜி படிக்கும் பட்சத்தில், உங்களுக்கு அரசு பணி மட்டும் இல்லாமல் சுயமாகவும் அவங்க ஒரு தொழில் தொடங்குறதுக்கும் அரசு பணியில் சேர்கிறதுக்கும் நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க ஐயா.
4: சரிங்க சார். அங்கே இப்போ வந்து அதுக்கான ஓப்பன் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க சார். அந்த அதுக்கான
1: இணையதளத்தில் விண்ணப்பிக்கிறதுக்கு அது மிக விரைவில், இப்போ ஏன்னா இப்போ நீட்டு, எம்பிபிஎஸ், இன்ஜினியரிங்கு, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இப்படி வந்துகிட்டே இருக்கும். அப்போ பேராமெடிக்கலுக்கான காலங்கள் வர வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் காத்திருந்து நீங்கள் பதிவு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க ஐயா.
4: ஓகே, நன்றி சார், நன்றி சார்.
0: ஒரு காலத்தில்

0: ஐடிஐ படிக்கிறவங்க அவங்களுக்கான வேலை வாய்ப்பு சீக்கிரம் கிடைச்சிது. அப்புறம் பார்த்திங்கன்னா டிப்ளமா அப்படிங்கிறது 80களில் டிப்ளமாவுக்கு ஒரு மிகப்பெரிய மரியாதை இருந்தது. அதுக்கு பிறகு பொறியியல் துறையில் இன்ஜினியரிங் பி பிடெக்லாம் வந்த பிறகு எல்லோரும் அதை நோக்கி படையெடுக்க ஆரம்பித்தாங்க. இந்த கீழே இருக்கக்கூடிய ஐடி டிப்ளமா மாதிரியான படிப்புகளுக்கு வாய்ப்பு குறைவு அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்தது. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா மீண்டும் அதை நோக்கி எல்லோரும் போகக்கூடிய வாய்ப்பு. அதனால் இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்திங்க அப்படின்னா டிப்ளமா படித்தாங்க அப்படின்னா உடனடியாக வேலை வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லும்பொழுது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது கண்டிப்பாக வரலாம். அடுத்து பார்த்திங்கன்னா சார், இப்போ வந்து ரத்த டெஸ்ட்டு இந்த லேப்லலாம் லேப் டெக்னீஷியன் பணியாற்றுறாங்க. ஆனால் அதே மாதிரி நான் கேள்விப்பட்டேன் என்னென்னா அதாவது இருதய மாற்று அறுவை சிகிச்சைலாம் செய்யும்பொழுது பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் டெக்னாலஜிங்கிற மாதிரியான படிப்புகளும் நல்ல ஒரு வாய்ப்பு உள்ள படிப்புகளாக இருக்குது. அதுவும் அரிதான படிப்புகளாக இருக்குது. ஜிப்மர் மாதிரியான இடங்களில் கிடைக்குதுங்க. இதை பற்றி சொல்லுங்களா சார்.
1: கண்டிப்பாங்கய்யா.
0: ஒரு நேயர் வந்திருக்கிறாங்க, அந்த பதிலை தொடர்ந்து சொல்லுங்கள். அவங்கள சந்திச்சுட்டு நம்ம பண்ணலாம். வருக, வணக்கம்.
2: ஹலோ சார், நான் என் பேர் அயானா.
0: அயானா எங்கேருந்து நடக்கிறீங்கம்மா?
2: நாங்கள் திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட் சார்.
0: சொல்லுங்கம்மா.
2: சார், நான் 12th பப்ளிக்கில் 518 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கேன்.
1: நல்லதுங்க ஐயா, நல்ல நல்ல மதிப்பெண். சொல்லுங்கம்மா.
2: என்னுடைய மார்க்குக்கு வந்து பி ஃபார்மில் வந்து கவுன்சிலிங் போட்டால் கவர்மெண்ட் சீட் கிடைக்குமா இல்லை மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் தான் போகிற மாதிரி இருக்குமா சார்?
1: இல்லை, நீங்கள் முதல்ல வந்து கவர்மெண்ட் கோட்டாவை ரெடி பண்ண ஏற்பாடு பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், தனியார் துறையை தனியார் கல்லூரியை தேர்வு செஞ்சுக்கலாம். ஏன்னா உங்களுடைய மதிப்பெண் கட் ஆஃப் நல்லா வச்சுருக்கீங்க, உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கிடைக்காத பட்சம் வந்துச்சுன்னா நம்ம பி ஃபார்ம் வந்து ப்ரைவேட்டில் எடுத்துக்கலாம்.
2: சார், எந்தெந்த கவுன்சிலிங் போடும்போது எந்தெந்த மாதிரி காலேஜ்லாம் சூஸ் பண்ணலாம் சார்?
1: நீங்கள் கவுன்சிலிங் போடும் போதே அந்த காலேஜ் நேம் வரும், அது உங்களுக்கு நியர்பை எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தேர்வு செஞ்சு தேர்வு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு எளிமையாக இருக்கும்.
2: இல்லை சார், ஒரு பெஸ்ட் காலேஜஸ்ன்னு இருக்கும்ல
0: அப்படின்னு, அதாவது பொதுவாக அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவ கவுன்சிலால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்கள் தான் அரசு அந்த கவுன்சிலிங்லேயே வருமா? அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். முதல்ல அரசு துறை நிறுவனங்களை தேர்ந்தெடுங்க, பிறகு அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களில் பழமையான நிறுவனங்கள் இருந்ததுனால் அதை தேர்ந்தெடுங்க. அந்த மாதிரி வாய்ப்புகளை பற்றி யோசிங்க.
2: ஓகே சார்,
0: நன்றிம்மா, நன்றிம்மா.
3: உங்கள் உள்ளம் கவர்ந்த காமராஜ் ஃபுட்ஸின் புதிய தயாரிப்புகளான சீரகம் கடலை மிட்டாய், சுக்கு கடலை மிட்டாய், மிளகு கடலை மிட்டாய், முருங்கை கீரை கடலை மிட்டாய், கருப்பட்டி கடலை மிட்டாய் என இன்னும் பல மிட்டாய் ரகங்களோடு உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.
0: பேராமெடிக்கல் துறை சார்ந்து என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. குறிப்பாக ரொம்ப நம்பிக்கை தரக்கூடிய விதமாக டிப்ளமா படிக்கக்கூடியவங்களுக்கு எல்லா விதமான வேலை வாய்ப்புகளும் வெகு விரைவாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் ஐயா சொன்னாங்க. இப்போ தொடர்ந்து இந்த கொஞ்சம் அதாவது அரிதான பிரிவுகள் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் டெக்னாலஜி மாதிரியான பிரிவுகள் அப்படிங்கிறத பற்றி கேட்டேன், அதுக்கு சொல்ல ஆரம்பிச்சிங்க.
1: ஐயா, இந்த பேராமெடிக்கல் படிப்பை படி முடித்தோன்னே மருத்துவம் சார்ந்த மருத்துவத்துறையில் மட்டுமே வேலைவாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு தேடிட்டுருக்காங்க.
0: உங்களை பதில் சொல்லவே விடாமல் அடுத்து ஒரு நேர் வந்துட்டாங்க இணைப்பில். வருக, வணக்கம். வணக்கம். வணக்கம்.
4: ஹலோ,
0: சொல்லுங்க.
4: ஹலோ, நான் திருவண்ணாமலை பேசுகிறேங்க.
0: சொல்லுங்க ஐயா, பேர் சொல்லுங்க.
4: திருவண்ணாமலை பரமசிவம் வாங்க.
0: சொல்லுங்க.
4: சார்ட்ட பேசுறேங்க.
1: வணக்கம், வணக்கம். சொல்லுங்க, சொல்லுங்க.
4: நான் பரமசிவம், திருவண்ணாமலை வாங்க.
1: கேளுங்க, உங்க சந்தேகத்தை கேளுங்க.
4: இப்போ பாராமெடிக்கல் சேரணும்னா 10th முடிச்சா சேரலாங்களா, ப்ளஸ் 2 முடிச்சா சேரலாங்களா?
1: 10th முடிச்சோன்னே சேர்ற பேராமெடிக்கல் கோர்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கில் இண்டியா ப்ரோக்ராமில் வந்துடும். ப்ளஸ் 2 கம்ப்ளீட்டாக முடிச்சிருக்கணும். ப்ளஸ் 2 கம்ப்ளீட்டாக முடிச்சிருந்தால் மட்டும்தான் உங்கள் பேராமெடிக்கல் கோர்ஸ் தேர்வு சேமிச்சதில் உங்களுக்கு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசு நிறுவனங்களில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்.
4: என்ன குரூப் எடுக்கலாங்க?
1: ஆ, பேராமெடிக்கலுக்கு வந்து இது
4: வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தால்.
1: ஆ, கம்ப்யூட்டர் சயின்ஸ், பயோமேக்ஸ், பியூர் சயின்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸு, ஆர்ட்ஸ் குரூப் எடுத்திருந்தால் கூட நீங்கள் பேராமெடிக்கல் உள்ளார வரலாம். ஏன்னா இது வரைக்கும் இப்போ நர்சிங்க்கு வந்து கவுன்சில் இருக்குது, மெடிக்கலுக்கு கவுன்சில் இருக்குது, இன்னும் பேராமெடிக்கல் கவுன்சில் வராத வரைக்கும் இது வரைக்கும் நீங்கள் வந்து எந்த குரூப் எடுத்திருந்தாலும் பேராமெடிக்கலில் சேர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு.
4: என் பையன் வந்து 479 மார்க்கு ப்ளஸ் 2ல.
1: ஓகேங்க.
4: 10th
1: ஓகேங்க.
4: இப்போ வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கிறாங்கிறாப்புல, அது முடிச்சதும் உடனே பேராமெடிக்கல் ஜாயின் பண்ணலாம்.
1: கண்டிப்பாக, கண்டிப்பாக.
0: கம்ப்யூட்டர் சயின்ஸே எடுத்தாலும் கூட வாய்ப்பு இருந்ததுன்னு சொன்னால், இது ஆர்வம் இருந்தது அவருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அனுமதிங்க. இது பேராமெடிக்கல் கோர்ஸுக்கான வாய்ப்பும் இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா காமர்ஸ் அக்கௌண்டன்சி படித்தா கூட பேராமெடிக்கல் கோர்ஸில் சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு ஐயா சொன்னாங்க.
4: அந்த டவுட் தான் சார், அதுக்கு தான் கேட்போம்.
0: சரி, நன்றிங்க. அழைப்பமைக்கு நன்றி. நன்றி,
1: நன்றிங்கய்யா. இப்போ மருத்துவம் சார்ந்த பேராமெடிக்கல் குரூப்பை படித்து முடிச்சுட்டு அவங்க மாணவருடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மருத்துவமனையில் மட்டும்தான் வேலை தேடணும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. ஏன்னா இவங்களுக்கு வந்து மத்திய மாநில சுகாதாரத்துறை மற்றும் ரயில்வே துறை, பாதுகாப்பு படைகள் போன்ற துறைகள்லேயும் இந்த பேராமெடிக்கல் கோர்சஸுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதை வந்து மாணவர்கள் வந்து

0: தெளிவாக தேடும் பட்சத்தில் உங்களுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும். அதுமாரி பாண்டிச்சேரி மாணவர்கள் புதுச்சேரியிலையும் தமிழ்நாட்டு மாணவர்கள் தமிழ்நாட்டில் மட்டுமே வேலை தேடுறாங்களே தவிர, ஆல் இண்டியா ஸ்டேட் கோட்டான்னு பார்த்தீங்கன்னா இப்போ ராஜஸ்தான், பீகார், மத்திய பிரதேஷ் இங்கே இருக்கிற நோட்டிஃபிகேஷன்லாம் யாரும் இந்த தமிழக மாணவர்கள் வந்து தேடுறது கிடையாது. இவங்க கோர்ஸ் முடிச்சுட்டு அந்த மாநிலங்களில் உள்ள தேவைகளுக்கான போஸ்டிங்லையும் இவங்க போய் சேர்றதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது.
1: அகில இந்திய அளவில் வேலைவாய்ப்புக்கு
0: நிறைய சான்சஸ் இருக்குது.
1: ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நர்சிங் படித்த நம்ம மாநிலத்தில், புதுவை மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் நர்சிங் படித்த நிறைய பேர் அகில இந்திய அளவில் எய்ம்ஸ் மருத்துவமனைகள்லேயும் பிற இடங்கள்லையும் அரசு பணியில் சேர்றத நம்ம பார்க்குறோம். அந்த அளவில் பாண்டிச்சேரியிலேருந்து வெளியில் போக ஆரம்பிச்சாங்க. நீங்கள் சொல்ல மாதிரி பேராமெடிக்கல் கோர்ஸ் படிச்சுட்டு வெளியில் போகக்கூடியவங்களுடைய எண்ணிக்கை அப்படி அதிகமாக இருந்தது அப்படின்னா அது நமக்கு பெருமை தரக்கூடிய ஒரு விஷயந்தான். அடுத்து ஒரு நேயர் வந்திருக்கிறாங்க சார். வருக, வணக்கம். ஹலோ, வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். என்னவோ தெரியல, அவங்களோட இணைப்பு இணைஞ்சிட்டாங்க, ஆனால் பேசுகிறதுக்கு அவங்களால முடியல அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் தொடருங்கய்யா. இப்போ பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு நம்ம வந்துவிட்டோம். சுருக்கமாக தான் நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிறேன். நிறைய படிப்பு, என்னென்ன படிப்பு வகைகள் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க, அதுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. சென்டாக் மூலமாக, ஜிப்மர் மூலமாக, மற்றபடி தனியார் கல்லூரிகளில் சேரும்போது என்னென்ன முன்னெச்சரிக்கையாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு சொன்னீங்க. 2 ஆண்டு 3 ஆண்டு பட்டய படிப்புகள், அதை எப்படி நம்ம கையாளணும், அதுக்கான வாய்ப்புகள் என்ன அப்படிங்கிறத பற்றி சொன்னீங்க. வேறு இந்த பேராமெடிக்கல் படிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு கல்லூரியோட தலைவராக முனைவர் ஏ மாரியப்பன் அவர்களுடைய அறிவுரை என்னவா சார் இருக்கும்?
0: பேராமெடிக்கல் கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து அவங்களுடைய அர்ப்பணிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்க தேர்ந்தெடுக்கிற துறை வந்து மற்ற துறைகளை தாண்டி ஒரு மருத்துவத்துறை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து கருணை உள்ளத்தோட, அர்ப்பணிப்போட, ஒரு ஆர்வத்தோட, ஒரு நோயாளிகளை குணப்படுத்துறோங்கிற ஒரு உயர்ந்த எண்ணத்தோடு அவங்களுடைய படிப்புகளை படிக்கணும். அவங்களுடைய வேலைக்கு வந்த பிறகும் அவங்களை என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுடைய சர்வீஸ் வந்து ரொம்ப சாக்ரிஃபைஸ் பண்ணி சர்வீஸ் பண்ணணும். ஒரு ஆத்ம திருப்தியான ஒரு பணி பேராமெடிக்கல்ங்கிறது. அந்த மாதிரி அவங்க படிச்சுட்டு அந்த எண்ணங்களோடு அந்த பயணிக்கும் போது தான் அவங்களுக்கும் அவங்களுடைய நோயாளிகளுக்கும் ஒரு மகிழ்ச்சியை தரும்னு நினைக்கிறேன்.
1: கண்டிப்பாக. இப்போ என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு நிறுவனத்துடைய தலைவராக இருக்குதுங்க, நிறைய பேராமெடிக்கல் பாடப்பிரிவுகள் நடத்தக்கூடிய ஒரு நிறுவனம். பொதுவாக இந்த துறையை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேர்கிட்ட யார்கிட்ட சார் அதிகமாக இருக்குது இந்த படிப்பை படிக்கணுங்கிற ஆர்வம் வந்து யாருக்கிட்ட அதிகமாக இருக்குது?
0: இந்த படிப்பை படிக்கணுங்கிற ஆர்வம் வந்து பெண்கள்கிட்ட தான் அதிகமாக இருக்குது. ஆனாலும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆண்களும் அதில் நிறைய ஆர்வம் காட்டுறாங்க. ஏன்னா ஒரு சில படிப்புகளுக்கு வந்து பெண்கள் வந்து ஃபிசிக்கலி ஒர்க் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். துறை தலைவருங்கிற மாதிரி நான் யோசிக்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு அவசர நிலைகள் வரும்போது ஒரு பெண்கள் வந்து நல்லாவே பணி செய்கிறாங்க. கருணையோடு பணி செய்கிறதுக்கு பெண்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் எமர்ஜென்சியாக இப்போ எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜி இந்த மாதிரி ஒரு படிப்புலாம் இருக்கும்போது ரொம்ப ஸ்பீடாக பண்ணும்போது ஒரு ஆண்கள் இந்த படிப்பை தேர்வு செய்யும் பட்சத்தில் ரொம்ப சிறப்பாக பணி செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க ஐயா. அதனால தான் இதில் இருபாலரும் படிக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு வச்சுருக்காங்க.
1: பெண்கள் அதிக அளவில் ஆர்வம் காட்டுறாங்க. ஆர்வம் துறை சில துறைகளில் அவங்களுக்கான அந்த சங்கடங்கள் அப்படிங்கிறது இருக்குது. அதில் ஆண்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தலாம். பொதுவாக பேராமெடிக்கல் படிச்சுட்டு வரக்கூடியவங்களுக்கு வெளி உலகம் அதிக வாய்ப்புகளோடு காத்துட்ருக்கு அப்படின்னு ஐயா அவர்கள் சொன்னாங்க. மருத்துவ கனவோட நிறைய மாணவர்கள் காத்துட்ருக்கலாம். மருத்துவம் கிடைக்காத மாணவர்கள் கொஞ்சம் மதிப்பெண் கம்மியாக போயிட்டு அப்படின்னா கூட இந்த வாய்ப்பை தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா வெகு விரைவில் அவங்களுக்கான அந்த வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னும் சொன்னாங்க. சற்றுக்குறைய ஒரு 9 நேயர்கள் நிகழ்ச்சியில் பங்கெடுத்தாங்க. அவங்களுடைய சந்தேகங்களையும் கேட்டாங்க. ஒரே ஒரு விஷயம் ஐயா சொன்னது என்ன அப்படின்னா, நல்ல பாடப்பிரிவுகளை தேர்ந்தெடுங்க, மதிப்பெண் குறைவாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக கவலைப்படாதீங்க. அவங்களுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உத்தரவாதப்படுத்தப்படும். தேர்ந்தெடுக்கக்கூடிய நிறுவனங்கள் அங்கீகாரம் பெற்றதா அப்படிங்கிறது தேர்ந்தெடுங்கனாங்க. இன்னும் குறிப்பாக சொன்னாங்க, 2 10ஆம் வகுப்பு முடிச்சுட்டு படிக்கிற பேராமெடிக்கல் கோர்சஸ் அப்படிங்கிறது வேலை வாய்ப்புக்கான உத்தரவாதம் தரக்கூடிய படிப்புகள் அல்ல, அது ஒரு சுய வேலை வாய்ப்புக்கான ஒரு உத்தரவாதம் தான் அது. அதே சமயம் +2 முடிச்சுட்டு வரக்கூடிய அந்த படிப்பு பேராமெடிக்கல் படிப்பு அப்படிங்கிறது தான் வேலை வாய்ப்புக்கான ஒரு உத்தரவாதம் தரக்கூடிய படிப்பு அப்படிங்கிறது சொன்னாங்க. இந்த விஷயங்களை எல்லாத்துலேயும் கண்டிப்பாக நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் ஐயாவர்களுடைய இதாக இருக்குது. நிறைய நேயர்களுடைய சந்தேகங்களுக்கும் எங்களுடைய சந்தேகங்களுக்கும் நிகழ்ச்சியில் பங்கெடுத்து நிறைய விஷயங்களை சொன்னீங்க. கடைசியாக நேயர்கள் வருவாங்க அப்படின்னு நினச்சேன் கண்டிப்பாக, அடுத்தடுத்து மாணவர்களும் வருவாங்க அப்படின்னு நினச்சேன் கண்டிப்பாக, என்னன்னு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு வந்து அவங்களுடைய சந்தேகங்களை போக்கிய அளவில் அடுத்தது என்ன அப்படிங்கிற சிறப்பு கல்வி தொடர்புடைய இன்னைய நிகழ்ச்சியில் பேராமெடிக்கல் துறை தொடர்பான சந்தேகங்களுக்கு விளக்கம் தந்த கோட்டுச்சேரி தனியார் பேராமெடிக்கல் மற்றும் நர்சிங் கல்லூரி தலைவர் முனைவர் ஏ மாரியப்பன் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறோம் நம்மளுடைய நிலையத்தின் சார்பில்.
0: நன்றிங்க ஐயா, இந்த அருமையானது ஒரு வாய்ப்பை வழங்கிய காரைக்கால் பண்பலைக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஐயா.

0: இதுவரைக்கும் நம்மோட உரையாடிய கோட்டுச்சேரி தனியார் பாராமெடிக்கல் மற்றும் நர்சிங் கல்லூரி தலைவர் முனைவரியை மாரியப்பன் அவர்களுடைய அலைபேசியை உங்களுக்கு தரேன். பாராமெடிக்கல் துறையில் படிப்புகளில் சேரணும் அப்படிங்கிறது குறித்த உங்களோட சந்தேகங்கள் இருந்து நீங்கள் நிகழ்ச்சியில் பங்கெடுக்க முடியாமல் போயிருந்தால் நீங்கள் உங்களை தொடர்பு கொள்ளலாம். 9842270688 அவர்களுடைய அலைபேசியின் ஒரு முறை மீண்டும் 9842270688 இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களது சந்தேகங்களுக்கு நீங்கள் விளக்கம் பெறலாம். நேயர்கள் இதுவரை கேட்டது திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ் மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ் வழங்கிய அடுத்தது என்ன சிறப்பு கல்வி தொடர் கேட்டீர்கள். நிகழ்ச்சியில் விளக்கமளித்தார் கோட்டுச்சேரி தனியார் பாராமெடிக்கல் மற்றும் நர்சிங் கல்லூரி தலைவர் முனைவர் ஏ மாரியப்பன் அவர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் காமராஜ் ஃபுட்ஸ் திருவாரூர்.
1: கேரட் கடலை மிட்டாய், பீட்ரூட் கடலை மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி என
2: உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர். காமராஜ் ஃபுட்ஸ் திருவாரூர்
1: உங்கள் உள்ளம் கவர்ந்த காமராஜ் ஃபுட்ஸின் புதிய தயாரிப்புகளான சீரகம் கடலை மிட்டாய், சுக்கு கடலை மிட்டாய், மிளகு கடலை மிட்டாய், முருங்கை கீரை கடலை மிட்டாய், கருப்பட்டி கடலை மிட்டாய் என இன்னும் பல மிட்டாய் ரகங்களோடு
2: உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.
0: நேர்கள் இதுவரை கேட்ட அடுத்தது என்ன நிகழ்ச்சியினை மேலும் வழங்கியோர் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
3: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ் பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள். மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ் பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள். பழைய நகைகளுக்கு ஒரு பவுனுக்கு ரூபாய் 2400 முதல் கூடுதல் மதிப்பு. இச்சலுகை June 2 முதல் June 16 வரை மட்டுமே. ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
4: ஆகாஷ்வாணி நேரம் 12 மணி. நேயர்களை இனி கேட்கலாம் எஃப்எம் எக்ஸ்பிரஸ். நமது பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்விக் குழுமங்கள், விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, நாகை மோரா சன்ஸ் அண்ட் ரெடிமேட், மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோன் ஜுவல்லர்ஸ். இந்த அறிவிப்பினை அடுத்து வருதுங்க 12:10 கடித மலர்கள், 12:50 ஜெயங்கொண்டம் ராம நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர், பங்கேற்கும் சிறுவன் வி கிருஷ்ணன். 12:55 பன்னிசை, 1 மணிக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தேன்மழை. 1:55 மெல்லிசை, 2 மணிக்கு லஞ்ச் பிரேக், முதலில் நாமக்கல் தங்கும் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. தொடர்ந்து 2:05 உலக உணவு பாதுகாப்பு தினம் குறித்து புதுச்சேரி நுகர்வோர் கூட்டமைப்பு சங்கங்களின் மாநில செயலாளர் BIS பயிற்சியாளர் கோட்டுச்சேரி எஸ் சிவகுமார் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் கேட்கலாம். 2:55 வானிலை அறிக்கை, 3 மணிக்கு விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் LSC, 3:30 நாகை மூரா சன்சன் ரெடிமேட்ஸின் LSC தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம். மாலை 4 மணிக்கு மன்னார்குடி ஆவணி பர்னிச்சரின் அசத்தல் சந்திப்பு, 5 மணிக்கு வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃபிஸின் கலக்கல் நேரம், 5:30 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் விளக்கேற்றும் வேலை, 6 மணிக்கு பன்னிசை, 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்ச ஜுவல்ஸ் வழங்கும் என் சொல்லமது, வழங்குபவர் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் மீன் சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ், 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ நிகழ்ச்சியில் பக்கவாதம் மற்றும் வலிப்பு நோய்க்கான காரணங்களும் சிகிச்சை முறைகளும் குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் மூளை நரம்பியல் மற்றும் மனநல மருத்துவர் டாக்டர் ஆர் பத்மராஜன் அவர்கள். 6:40

5 இசைத்தூரியை 7 பிளாசி முதல் செங்கோட்டை வரை தேசிய ஒருமைப்பாட்டு தொடர் நிகழ்ச்சி. 27:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 காரைக்கால் ONGC காவேரி அசட்டின் உழவர் அரங்கம் நிகழ்ச்சியில் கழனியில் இருந்து கடைவீதி வரை கும்பகோணம் வட்டம் மலையப்பநல்லூர் PG இளங்கோவன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 8:00 நாகப்பட்டினம் EGS பிள்ளை கல்வி குழுமங்களின் காற்றில் வரும் கானம். 8:25 மத்திய அரசு 12 வெற்றிகரமாக நிறைவு செய்ததை ஒட்டிய தொடர் நிகழ்ச்சி. 9:00 ஆங்கில செய்திகள். 9:15 பொன்னியின் செல்வங்கள். 9:30 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயஞ்சுவல்லரியின் இசை ஊஞ்சல். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் என் சொல்லமுது. வழங்குபவர் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் மேன் சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள். 20:10 நாகை மூரா சன்சன் ரெடிமேட்ஸின் இரவும் மலரும். 19:00 மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸின் இரவும் மலரும் தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம். 11:00 காற்றலையில் நாளை 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 துயிலும் முன். நேயர்களை இதுவரை கேட்டது நமது நிலையம். இன்று வழங்க உள்ள நிகழ்ச்சிகளை பற்றிய ஓர் நினைவூட்டலாய் FM எக்ஸ்பிரஸ். நேர்களை காரைப்பண்பலை நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் FM 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. இன்னும் நிறைய நிகழ்ச்சிகள் உங்களுக்காக காத்திருக்குங்க உங்கள் காரைக்கால் வானொலியில். இன்னும் சில நொடிகளில் 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்கலாம்.

நேயர்களே, கேட்கலாம். கடிதமலர்கள். நிகழ்ச்சியின் தொடக்கமாக நரசிங்கன்பேட்டை ஏஜி ஐயப்பன் அவர்கள் எழுதியுள்ள கடிதங்களை பார்க்கலாம். சென்ற மாதம் 30ஆம் தேதி சனிக்கிழமை அன்று காலை 10:05 தரணி எங்கும் பவனி வந்த தியாகத்தின் ஒரு சொல் அன்பு என்ற கலகலப்பான தலைப்புகளும் சொல்லரங்கம் கேட்டோம். தியாகத்தின் மறுவடிவம் நம்மை இன்றெடுத்த அன்னையே என்பேன். இதனை உணர வைத்த அன்புள்ளங்களுக்கு நன்றியும் பாராட்டுகளும் எனும் எழுதியுள்ளார். இதே நேயர் 31ஆம் தேதி காலை 6:35 வேளாண் வானொலியில் உழவர்களுக்கு நிகழ்ச்சி கேட்டோம். எலி தொந்தரவு, எலி பிரச்சனைகளிலிருந்து விடுபட தேவையான ஆலோசனைகளை தீர்வுகளாக வழங்கிய சகோதரிகளின் கலந்துரையாடல் மிக சிறப்பு, வழங்கிய பண்பலைக்கு நன்றி எனவும் இதே நேயர் 31ஆம் தேதி அன்று காலை ஒளிபரப்பான என் சொல்லமுது நிகழ்ச்சி செம்மொழி சிறப்பு பெற்ற தமிழ் மொழிக்கு மணிமகுடம் சூட்டிய என் சொல்லமுதானது ரொம்ப அருமையாக இருந்தது. வழங்கிய அன்புள்ளம் கொண்ட மயிலாடுதுறை முனைவர் திரு இரா மருதநாயகம் அவர்களுக்கும் காரைக்கால் பண்பலைக்கும் நன்றிகள் என எழுதியுள்ளார்.

0: 105 ஆண்டுகால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ரூபாய் 7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
1: திவ்யா, பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ்.
2: ஆமா, பட் எனக்கு பிபியும் சுகரும் இருக்கே.
1: கவலைப்படாத, இது மாதிரி ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கு ரியோ ஹாஸ்பிடல் போ. நானும் அங்கதான் பார்த்தேன். இப்ப பாப்பாவும் நானும் ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்கும்.
3: ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கும் பாதுகாப்பான தாய்சேய் பராமரிப்புக்கும் ரியோ பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை, தஞ்சாவூர்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை, தஞ்சாவூர்.
5: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
6: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
5: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

0: அப்பானது
1: திவ்யா, பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ்.
2: ஆமா, பட் எனக்கு பிபியும் சுகரும் இருக்கே.
1: கவலைப்படாத, இது மாதிரி ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கு ரியோ ஹாஸ்பிடல் போ. நானும் அங்கதான் பார்த்தேன். இப்ப பாப்பாவும் நானும் ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்கும்.
3: ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கும் பாதுகாப்பான தாய்சேய பராமரிப்புக்கும் ரியோ பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
6: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
5: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
7: கடிதமலர்கள் நிகழ்ச்சியில் அடுத்து காங்களாஞ்சேரி டி முருகேசன் அவர்கள் எழுதியுள்ள கடிதங்களை பார்க்கலாம். கடந்த மாதம் 31ஆம் தேதி உழவர்களுக்கு கேட்டேன். எலி பற்றியும் கருப்பு எலி, பழுப்பு எலி என ஒவ்வொரு எலிகள் பற்றியும் அதன் செயல்பாடுகள் பற்றியும் சகோதரிகள் விளக்கமாக புரிய வைத்தார்கள். வழங்கிய பண்பலிக்கு நன்றி எனவும். இதே நேயர்க்கு இந்த மாதம் 2ஆம் தேதி உழவர்களுக்கு கேட்டேன். மீந்து போன பாலில் பன்னீர், நறுமணப் பொருட்கள், மசாலா மோர் என பல வகை செய்யலாம் என்பதையும் சுலபமாக செய்யும் வழிமுறைகளை பற்றியும் சகோதரிகள் விளக்கமாக தெரிவித்தார்கள். வழங்கிய பண்பலைக்கு நன்றிகள் பழையனை எழுதியுள்ளார் இந்த நேயர். மேலும் இதே நேயர் 4ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 6:35 உழவர்களுக்கு நிகழ்ச்சியில் வயலில் பாசி படிவதால் ஏற்படும் பாதிப்புகள் பற்றியும் பாசியை சரி செய்யும் முறை பற்றியும் சகோதரிகள் எடுத்து கூறியது மிகவும் அருமையாக இருந்தது. சகோதரிகளுக்கும் வழங்கிய பண்பலைக்கும் நன்றி என எழுதியுள்ளார். அடுத்த கடிதங்களை எழுதியிருக்காங்க டிஆர் பட்டணத்திலிருந்து தட்சிணாமூர்த்தி. எந்த நேயர் இந்த மாதம் 1ஆம் தேதி கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சி கேட்டும் நிகழ்ச்சி அருமை வழங்கிய பண்பலைக்கு நன்றி எனவும். இதே நேயர் 2ஆம் தேதி பசுந்தலை நிகழ்ச்சி கேட்டேன், ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க. குழந்தைகள் நிகழ்ச்சி என்பது காலையிலேயே சுறுசுறுப்பாக இருக்குது அப்படின்னா எழுதியிருக்காங்க. வழங்கிய நேயர்களுக்கு நன்றி எனவும் எழுதியிருக்காங்க.
8: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
9: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம்.
10: உங்கள் நாகை மூராவில், நாகை மூராசன்ஸ், நாகப்பட்டினம்.
7: நேர்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கமே இந்த நிகழ்ச்சி பண்பலையின் கடிதமலர்கள். கடிதமலர்கள் நிகழ்ச்சியில் அடுத்து வந்துள்ள கடிதங்களை யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா விளமல் ஏ காவேரி எத்திராஜ் இவங்க எழுதியிருக்காங்க. கடந்த 29ஆம் தேதி கடந்த மாதம் 29ஆம் தேதி மாலை 4 மணிக்கு ஒளிபரப்பான ஊர் முருகன் நிகழ்ச்சியில் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே உள்ள ஆலங்குடி கடை வீதியிலிருந்து நேரலையாக ஒளிபரப்பானதை கேட்டேன். ஊரின் சிறப்பு பற்றியும் ஆலங்குடியின் ஊரின் சிறப்பு பற்றியும் மிக தெளிவாக எடுத்துரைத்தார்கள். நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்களும் வழங்கிய பண்பலைக்கு நன்றிகளும் எழுதியுள்ளார்கள். இதே நேயர் அந்த மாதம் 30ஆம் தேதி 4 மணிக்கு ஒளிபரப்பான சூப்பர் ஹிட் நிகழ்ச்சியான மனம் விழை, இதே நிகழ்ச்சியில் சிதம்பரம் செல்லப்பா என்கிற அஜய் தமிழரசன் அவர்களின் பாடல்களை கேட்டேன். பாடல்களும் அதற்கான விளக்கங்களும் அற்புதமாக இருந்தது. பாடல்கள் அனைத்தும் சூப்பரோ சூப்பர் அப்படின்னு எழுதியிருக்காங்க விளமல் ஏ காவேரி எத்திராஜ். இதே நேயர் இந்த மாதம் 1ஆம் தேதி பகல் 2:30 ஒளிபரப்பான சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் லாவண்யா சுப்பலட்சுமி ஆகியோரின் சாக்ஸபோன் இசை கேட்டேன். என்ன தவம் என்ற பாடல் மிக இனிமையாக இருந்தது. வழங்கிய பண்பலைக்கு நன்றி எனவும். இதே நேயர் 2ஆம் தேதி காலை 6:55 ஒளிபரப்பான பசந்தளிர் குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சியில் 5ஆம் வகுப்பு படிக்கும் குட்டீஸ் கே கனிஷ்கா அவர்கள் முளைப்பாரி பாட்டு பாடியது சூப்பராக இருந்தது. குட்டீஸ் கனிஷ்கா அவர்கள் படித்து சிறந்த வழக்கறிஞராக ஆவதற்கு அவர்களின் ஆசை நிறைவேறுவதற்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு எழுதியிருக்காங்க விளமல் ஏ காவேரி எத்திராஜ்.

0: நேயர்களின் நினைவிற்கு, நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
0: காரைக்கால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் செங்கல் சூளை மற்றும் இதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர் நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும்.
3: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
4: கண் மருத்துவமனையும். தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நமது பண்பலையில் நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயம்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசும் தளிர்.
6: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நமது பண்பலையில் நாளை காலை 11:30 திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ் மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் வழங்கும் அடுத்தது என்ன சிறப்பு கல்வி தொடர். நாகப்பட்டினம் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை பிராந்திய இன இயக்குனர் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. மாணவர்கள் பலன் பெற்று உயர்வடைய இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது உங்கள் காமராஜ் ஃபுட் திருவாரூர். நமது பண்பலையில் நாளை மாலை 6:20 நாச்சியார் கோயில் அமிதா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமராஜ் ஜுவல்ஸ் வழங்கும் காரைக்கால் ONGC காவேரி அசெட் வழங்கும் உழவர் அரங்கம்.
7: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
0: நமது பண்பலையில் நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ஸ்ப்ரீ வழங்கும் தேநீர் நேரம்.

0: கடிதமலர்கள் நிகழ்ச்சியில் இனி கடந்த 2ஆம் தேதி 6:55 ஒளிபரப்பான பசந்தளிர் கேட்டோம். இதில் இனிமையான குரலில் கனிஷ்கா அவர்களின் பாட்டு பாடியது ரொம்ப அருமையாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அலிவலம் ஜெயலக்ஷ்மி கணேசன். இதே நேயர் கடந்த 4ஆம் தேதி அன்று காலை 10:05 ஒளிபரப்பான சிந்தனை அரங்கம் கேட்டோம். இதில் இயலாமை என்று ஏதும் இல்லை தலைப்பில் பேசினார்கள். நிகழ்ச்சி அருமையாக இருந்தது. வழங்கிய பண்பலைக்கு நன்றிகள் பல என எழுதியுள்ளார் இந்த நேயர். அடுத்த கடிதங்களை எழுதியிருக்காங்க சீர்காழி வட்டம் மேலமாத்தூர் கலைஞர் தாசன் பாரி. இவங்க சொல்லியிருக்காங்க கடந்த 30ஆம் தேதி அன்று 11 மணிக்கு ஒளிபரப்பான வணக்கம் தோழி நிகழ்ச்சி கேட்டேன். இதில் உங்களுக்கு பிடித்த பூ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பூவையர்கள் அழகாக பூவை பற்றி பேசினாங்க. நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நிகழ்ச்சி அருமையாக இருந்தது அப்படின்னு எழுதியிருக்காங்க. இதே நேயர் 31ஆம் தேதி 10 மணிக்கு ஒளிபரப்பான இரவும் மலரும் நிகழ்ச்சி கேட்டு நிகழ்ச்சியில் பண்பலை குறித்த அழகு பாடல்கள் அருமையாக இருந்தது. பாடல் தேர்வுகளும் சிறப்பாக இருந்தது. நன்றி அப்படின்னு எழுதியிருக்காங்க சீர்காழி வட்டம் மேலமாத்தூர் கலைஞர் தாசன் பாரி அவர்கள்.
1: டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: கடிதமலர்கள் நிகழ்ச்சியில் அடுத்து எழுதியுள்ள கடிதங்கள் யார் எழுதியிருக்காங்கன்னு பார்த்தா நாகப்பட்டினம் ஆரிய நாட்டு தெரு சிவாபாரதி, வாழ்முனீஸ்வரன், பாப்பா கோயில் கே ரவி, வேளாங்கண்ணி ஏஆர் சொக்கலிங்கம், மயிலாடுதுறை எஸ்பி வேந்தன், மங்கை மேடம் ஜி ஜெயந்தி, மணக்குடி ராஜேந்திரன் இவர்கள் எழுதியுள்ள கடிதங்களை பார்க்கலாம். கடந்த மாதம் 31ஆம் தேதி அன்று பிற்பகல் 2:05 ஒளிபரப்பான வார்த்தை விளையாட்டு நிகழ்ச்சி கேட்டோம். அதில் நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட நேயர்களிடம் கேட்ட வார்த்தைக்கு சரியான பதிலை சொன்னார்கள். நிகழ்ச்சி விறுவிறுப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் இருந்தது. வழங்கிய பண்பலைக்கு நன்றிகள் பல என எழுதி உள்ளார்கள் இந்த நேயர்கள். இதே நேயர்கள் 1ஆம் தேதி அன்று பகல் 2 மணிக்கு கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சி கேட்டோம். நிகழ்ச்சி அருமை எனவும் இதே நேயர்கள் கடந்த 2ஆம் தேதி 7:25 ஒளிபரப்பான தகவல் நேரம் நிகழ்ச்சி கேட்டோம். அதில் அருமையான கருத்துக்களை தந்தது அருமை. நிகழ்ச்சி அருமையாக இருந்தது. பண்பலைக்கு பாராட்டுக்கள் என எழுதியுள்ளனர் இந்த நேயர்கள்.

0: நேரலை நாம் கேட்டுக்கொண்டிருக்குமே இந்த நிகழ்ச்சி கடிதம் மலர்கள். அடுத்த கதை கடிதங்கள் கூத்தூர் அப்துல் கரீம், செல்லமுத்து, ஹாஜி அலி, சலாமத் சுஃபைனா இவர்கள் எழுதியுள்ள கடிதங்களை பார்க்கலாம். இந்த மாதம் 1ஆம் தேதி அன்றிரவு ஒளி உலா வந்த காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில் ஒரு அற்புதமானதும் வித்தியாசமானதுமான தலைப்பாக படத்தில் பிடித்த சிறந்த வசனம் அல்லது பஞ்ச் டைலாக் பற்றி கேட்டிருந்தீர்கள். பல நேயர்களும் தங்களுக்கு பிடித்த பட வசனங்களை சொல்லியிருந்தாங்க. நிகழ்ச்சி ரொம்பவே அருமையாக இருந்தது. வாழ்த்துக்கள் பண்பலைக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே நேயர்களை 2ஆம் தேதி காலை உலா வந்த பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியும் அருமை எனவும், 3ஆம் தேதி அன்று உலா வந்த அச்சாணி நிகழ்ச்சியில் திருவாரூர் மாவட்டம் கோட்டூர் திரு ரவி அவர்களின் சைக்கிள் ரிப்பேர் செய்யும் 30 வருட அனுபவங்கள் மற்றும் அவரின் குடும்பம் பற்றி மிக அழகாகவும் அனுபவ ரீதியாகவும் நிகழ்ச்சியை அலங்கரித்தது மிகவும் நன்றாக இருந்தது. மேலும் அறிவிப்பாளர்கள் அருமையான கேள்விகளை இடையிடையே கேட்டது மிகவும் முத்தாய்ப்பாக இருந்தது. வழங்கிய பண்பலைக்கு நன்றி என எழுதியுள்ளார் இந்த நேயர்கள். அடுத்த கடிதங்கள் யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்எஸ்சி நிகழ்ச்சி பற்றி தாங்க இந்த நேயர்கள் எழுதியிருக்காங்க. 3 கடிதங்கள் தொடர்ந்து எழுதியிருக்காங்க. சிதம்பரம் தில்லை நாயகி, சின்ன மார்க்கெட் பக்கத்தில் இருக்கிற தில்லை நாயகி, இவங்க எழுதியிருக்காங்க. எல்எஸ்சி நிகழ்ச்சி மிக அருமையாக போகுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. நேயர்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்குமே இந்த நிகழ்ச்சி பண்பலையின் கடிதமலர்கள்.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: சம்மர் கூல் காட்டன் கலெக்ஷன்ஸ் உங்கள் நாகை மூராவில், நாகை மூராசன்ஸ், நாகப்பட்டினம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேயர்களுக்கு தங்களது மூலம் கணிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்வி குழுமங்கள், மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசி செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மூராசன்ஸ் அண்ட் அடிமேட்ஸ், நாகப்பட்டினம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில், பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ

0: விருதாச்சலம்.
1: நாகப்பட்டினம் HS பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. HS பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
2: மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் அண்ட் கோச் பல்லஸ் பழைய தங்கம் கொடுத்த புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள்.
3: உங்கள் நாகை ஊராவில் விதவிதமான சம்மர் பூல் காட்டன் கலெக்ஷன்ஸ்.
4: கடித மலர்கள் நிகழ்ச்சியில் அடுத்த கடிதங்களை எழுதியிருக்காங்க பேரிளம் செந்தில் கண்ணன். கடந்த 29 ஒளிபரப்பான 7:45 ஒளி உலா வந்த ஆலய உலா நிகழ்ச்சியில் சித்திவிநாயகர் ஆலயம் மகா கும்பாபிஷேகம் நிகழ்ச்சி நேர்முகை வர்ணனை மிகவும் அருமையாக இருந்தது. வழங்கிய பண்பலைக்கு நன்றிகள் எனவும் இதே நேயர் அடுத்த 4, 3, 2, 4, 5 ஆகிய தேதிகளில் ஒளி உலா வந்த சிந்தனைய அரங்கம் நிகழ்ச்சி ஒவ்வொரு கருத்தும் 2 கொடுத்து நிறைய கருத்துக்களை வாங்கியிருக்காங்க. நிகழ்ச்சி பாராட்டும் வகையில் இருந்தது. வழங்கிய பண்பலைக்கு நன்றிகள் பண எழுதியிருக்காங்க இந்த நேயர்கள். கடிதமலர் நிகழ்ச்சியில் அடுத்து எழுதியிருக்கும் இந்த கடிதங்களை யார் எழுதியிருக்காங்கன்னா மேனாங்குடி முருகேசன். இந்த மாதம் 1 ஒளிபரப்பான சிந்தனை அரங்கம் பகுதியில் இருக்கும்போது தெரியாது என்ற தலைப்பில் நமது பண்பலை நேயர்களின் தெளிவான நல்ல விளக்கங்களை தந்தார்கள். தெரியாது என்ற கருத்துக்கு சிறந்த கருத்தான பதில்கள் வந்தது. வழங்கிய பண்பலைக்கு நன்றிகள் எனவும் எழுதியிருக்காங்க. இதே நேயர் 2 அன்றைய சிந்தனை அரங்கம் ஞாலத்தின் பெரியது என்ற தலைப்பில் பல நேயர்கள் அற்புதமாக அன்புதான் பெரிது என்று கூறியது அருமை. வழங்கிய பண்பலைக்கு நன்றிகள் பல எழுதியிருக்காங்க. மேனாங்குடி MK முருகேசன், சாந்தி முருகேசன், ரேவதி, அரவிந்தன், கலாவதி, ராஜலட்சுமி, விஜயா. நேர்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி கடித மலர்கள். கடித மலர் நிகழ்ச்சிக்கு நிறைவான கடிதங்கள் யார் எழுதியிருக்காங்கன்னு பார்க்கலாமா? திருவாரூர் மாவட்டம் ஆண்டிப்பாளையம் மதனசேகரன் இவங்க தான் எழுதியிருக்காங்க. வானொலிக்கு வாழ்த்துக்கள். பல பல வானொலி நேர்களுக்கு நோய் தீர்க்கும் மருந்தாக, அறிவு பசி தீர்க்கும் உணவாக, பயிர்களுக்கு நல்ல விளைச்சலுக்கு நல்ல உரமாக, மாணவர்களுக்கு இன்னும் எதிர்கால வாழ்வுக்கு ஊட்டச்சத்தாக, இப்படி நிகழ்ச்சிகள் மிக மிக அருமையாக இருக்குது. வானொலிக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் வழங்கி கொண்டிருக்கு. பண்பலைக்கும் பாராட்டுகள் என எழுதியிருக்காங்க மதனசேகர். இதே நேயர் கடந்த 3 ஒளிபரப்பான உலக சைக்கிள் தினம், 10 சிந்தனை அரங்கம் நேயர்களின் சைக்கிள் ஓட்டிய அனுபவம் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சுங்க. அதை வானொலியில் எல்லாரோட கருத்தாக கேட்டது ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சு. வழங்கிய பண்பலைக்கும் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய அறிவிப்பாளருக்கும் நன்றிகள் பல என எழுதியுள்ளார்கள் இந்த நேயர்கள்.

நேயர்கள் இதுவரை கேட்டது கடிதமலர்கள். நேயர்களே, காரைப்பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் FM 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க.

பாட்டு மட்டும்தாங்க பாடுறவங்களுக்கும் அதை கேட்குறவங்களுக்கும் மகிழ்ச்சியை தரும். அந்த பாட்டு சாம்ராஜ்யத்தில் நீங்கள் தொடர்ந்து இணைந்திருக்கணுமா அப்படின்னு நீங்கள் தொடர்ந்து கேளுங்க. உங்கள் காரைக்கால் பண்பலை 100.3. உங்களுக்காகவே சிறந்த நிகழ்ச்சிகள், உங்களுக்கு பிடித்த பாடல்கள் இது எல்லாத்தையும் கொடுக்கறதுக்காக காத்துக்கிட்டு இருக்குங்க. உங்கள் காரைக்கால் பண்பலை 100.3. இன்னும் சில நொடிகளில் 12:40 தமிழ் செய்திகள் கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். சர்வதேச சந்தையில் சமையல் எரிவாயு விலை கடுமையாக உயர்ந்துள்ள போதிலும் இந்தியாவில் மிக குறைந்த விலையில் வழங்கப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியா இந்தோனேஷியா இடையே இருதரப்பு உறவுகள் வலுப்பெற்று வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். நாட்டில் டிஜிட்டல் சுகாதார கட்டமைப்பை மேம்படுத்துவதில் அரசு உறுதியுடன் இருப்பதாக சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். கடலோர கர்நாடகா, கேரளா மற்றும் மாஹே ஆகிய பகுதிகளில் இன்று ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அமெரிக்கா சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன், ரித்விக் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். சர்வதேச சந்தையில் சமையல் எரிவாயு விலை கடுமையாக உயர்ந்த போதிலும் உலகிலேயே மிக குறைந்த விலையில் இந்தியாவில் வழங்குவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அண்டை நாடுகள் மற்றும் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா மற்றும் கனடா போன்ற வளர்ந்த நாடுகளை விடவும் இந்தியாவில் சிலிண்டர் விலை மிகவும் குறைவு என்று கூறப்பட்டுள்ளது. பிரதமரின் உஜ்வாலா திட்ட பயனாளிகளுக்கு ஆண்டுக்கு முதல் 4 சிலிண்டர்களுக்கு தலா 300 ரூபாய் நேரடி பணப்பயன் பரிமாற்றம் வழங்கப்பட்ட பிறகு ஒரு 14.2 கிலோ எல்பிஜி சிலிண்டருக்கு 642 ரூபாய் மட்டுமே செலவாகிறது என்றும், அதே நேரத்தில் டெல்லியில் ஒரு பொதுவான நுகர்வோருக்கான சில்லறை விலை 942 ரூபாயாக உள்ளது என்றும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஹார்மோஸ் நீரிணை பகுதியில் ஏற்பட்ட இடையூறுகளால் வளைகுடா நாடுகளின் விநியோகம் குறைந்ததைத் தொடர்ந்து இந்த ஆண்டு பிப்ரவரி மற்றும் ஜூன் மாதங்களுக்கு இடையில் சமையல் எரிவாயுக்கான நிர்ணயிக்கப்பட்ட விலை சுமார் 46% உயர்ந்ததே இந்த விலை அதிகரிப்புக்கு காரணம் என்று அமைச்சகம் விளக்கமளித்துள்ளது. இதனால் 14.2 கிலோ சிலிண்டரை விநியோகிப்பதற்கான செலவு 1600 ரூபாய்க்கும் மேல் உயர்ந்தது என்றும், நிலையற்ற உலகளாவிய எரிசக்தி சந்தைகளின் தாக்கத்தில் இருந்து நுகர்வோரை பாதுகாப்பதற்காக இந்த விலை உயர்வின் பெரும் பகுதியை அரசே ஏற்றுக்கொண்டுள்ளது என்றும் அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. பாகிஸ்தான், நேபாளம், பங்களாதேஷ் மற்றும் இலங்கை உள்ளிட்ட அண்டை நாடுகளின் சமையல் எரிவாயு விலையை விட உஜ்வாலா பயனாளிகள் செலுத்தும் உண்மையான விலை குறைவாகவே உள்ளது என்பதை அமைச்சகம் எடுத்துரைத்துள்ளது. மேலும், நாட்டில் பெட்ரோலியப் பொருட்களுக்கு எவ்வித பற்றாக்குறையும் ஏற்படவில்லை என்றும், சமையல் எரிவாயு சிலிண்டர் நிரப்புதல் மற்றும் விநியோக நடவடிக்கைகள் வழக்கம்போல் தடையின்றி தொடர்ந்து வருவதாகவும் தெரிவித்துள்ளது. இந்தியா இந்தோனேஷியா இடையே இருதரப்பு உறவுகள் வலுப்பெற்று வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லி வந்துள்ள இந்தோனேஷிய வெளியுறவு அமைச்சர் திரு சுகியோனோ இன்று டாக்டர் ஜெய்சங்கரை சந்தித்து பேசினார். இந்தியா இந்தோனேஷிய

0: இடையேயான கூட்டு ஆணையக் கூட்டம் 4 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது நடைபெறுகிறது. இந்த கூட்டுக் கூட்டத்திற்கு தலைமை தாங்கி பேசிய டாக்டர் ஜெய்சங்கர், இந்த இடைப்பட்ட காலத்தில் இருதரப்பு உறவுகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இரு நாடுகளும் தங்களது இருதரப்பு உறவுகள் தொடங்கப்பட்டதன் 75வது ஆண்டை கொண்டாடியதாக அவர் கூறினார். அரசியல், பாதுகாப்பு, கடல்சார் விவகாரங்கள், வர்த்தகம், முதலீடு, சுகாதாரம், மருந்துகள், உணவு பாதுகாப்பு, சுற்றுலா, கல்வி மற்றும் கலாச்சார ஒத்துழைப்பு உள்ளிட்ட அனைத்து வகையான ஒத்துழைப்புகள் குறித்தும் விரிவாக இந்த கூட்டத்தில் விவாதிக்க தாம் ஆவலுடன் இருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தமது தொடக்க உரையில் குறிப்பிட்டார். சைக்கிள் ஓட்டுவது நமது பூமியை தூய்மையாக வைத்திருப்பதற்கும் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கும் உதவும் என்று மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று காலை நடைபெற்ற 77வது ஃபிட் இண்டியா சண்டேஸ் ஆன் சைக்கிள்ஸ் என்ற பேரணியை தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பெரிய நகரங்களில் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கு சைக்கிள் ஓட்டுவது மிகச்சிறந்த தீர்வு என்று கூறினார். சைக்கிள் ஓட்டுவதால் பல்வேறு உடல் நலன்கள் மேம்படுவதாகவும், இந்த திட்டத்தில் இணைந்து ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்க மக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். இந்த சைக்கிள் பேரணியில் பிரபல ஹிந்தி திரைப்பட நடிகர் விக்ராந்த் மெஸ்ஸி, ஃபிட் இண்டியா இயக்கம் மிகவும் அற்புதமானது என்றும், இது ஒரு மக்கள் இயக்கமாக மாறியுள்ளது என்றும் கூறினார். நாடு வளர்ச்சியடைய இம்மாதிரியான இயக்கங்கள் உதவுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். நாட்டில் டிஜிட்டல் சுகாதார கட்டமைப்பை மேம்படுத்துவதில் அரசு உறுதியுடன் இருப்பதாக சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். ஆகாஷ்வாணி செய்தி பிரிவுக்கு அளித்த பேட்டியில், ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் திட்டத்தின் கீழ் இந்தியாவில் 90 கோடிக்கும் அதிகமான தனித்துவமான ஆபா அடையாள அட்டைகள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும், 100 கோடிக்கும் அதிகமான டிஜிட்டல் மருத்துவ பதிவுகள் இந்த ஆபா அடையாள அட்டைகளுடன் இணைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். சிபிஎஸ்இ பிளஸ் டூ தேர்வு விடைத்தாள் மறு மதிப்பீடு செய்ய விண்ணப்பிப்பதற்கு இன்று கடைசி நாளாகும். மத்திய கல்வி வாரியம் நடத்திய இந்த ஆண்டுக்கான பிளஸ் டூ பொதுத் தேர்வு முடிவுகளுக்கு பின்னர் விடைத்தாள் மதிப்பெண் சரிபார்ப்பு மற்றும் மறு மதிப்பீட்டிற்கு விண்ணப்பிக்கலாம் என்று சிபிஎஸ்இ ஏற்கனவே தெரிவித்திருந்தது. இந்த விண்ணப்பங்களை இன்று நள்ளிரவு வரை இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என்றும், இந்த காலக்கெடு முடிவதற்குள் விண்ணப்பங்களை முழுமையாக பூர்த்தி செய்து சமர்ப்பிக்குமாறு மத்திய கல்வி வாரியம் மாணவர்களை கேட்டுக்கொண்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மேற்கு வங்கத்தில் உள்ள தக்ஷினேஸ்வர் மற்றும் காலிகாட் போன்ற முக்கிய ஆன்மீக தலங்களில் வசதிகளை மேம்படுத்துவதற்காக பிஜேபி அரசு பெரிய அளவிலான வளர்ச்சி திட்டங்களை மேற்கொள்ள இருப்பதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி தெரிவித்துள்ளார். கொல்கத்தாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், கங்கா சாகர் மேளாவை சர்வதேச தரத்திற்கு உயர்த்துவதற்கான பணிகள் ஏற்கனவே தொடங்கிவிட்டதாகவும் கூறினார். தெலங்கானாவில் பெண்களின் பாதுகாப்பு மற்றும் பொருளாதார சுதந்திரத்திற்கு பெரும் ஊக்கமளிக்கும் வகையில் ஸ்திரீ ரைடு திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. தெலங்கானா மகளிர் பாதுகாப்பு பிரிவு முழுவதும் பெண் ஓட்டுநர்களை கொண்ட கார்கள், ஆட்டோக்கள் மற்றும் மின்சார பைக்குகளை உள்ளடக்கியது இந்த திட்டம். தெலங்கானா மாநில காவல்துறை தலைமை இயக்குநர் திரு சிவி ஆனந்த் இந்த திட்டத்தினை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதன் மூலம் பெண் பயணிகள் பிரபலமான செயலியின் வழியாக பெண் ஓட்டுநர்களால் மட்டுமே இயக்கப்படும் வாகனங்களை முன்பதிவு செய்து பயணிக்க முடியும். இந்த திட்டத்தின் கீழ் மகளிர் பாதுகாப்பு பிரிவு தனது இணையதளம் மூலம் 55 பெண்களை தேர்வு செய்து அவர்களுக்கு தொழில்முறை ஓட்டுநர் பயிற்சியுடன் மின்சார வாகனங்களை வாங்குவதற்கான நிதி உதவியையும் வழங்கியுள்ளது. இந்த தொடக்க விழாவில் பேசிய மகளிர் பாதுகாப்பு பிரிவு இயக்குநர் ஜெனரல் சாரு சின்ஹா, இந்த திட்டம் பெண்களுக்கு தன்னம்பிக்கையையும் பொருளாதார சுதந்திரத்தையும் வழங்கும் ஒரு இயக்கமாகும் என்று பாராட்டினார். பிரபல மலையாள திரைப்பட நடிகர் சலீம்குமார் நேற்று கொச்சியில் காலமானார். அவருக்கு வயது 57. உடல்நலக்குறைவு காரணமாக தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் சிகிச்சை பலனின்றி காலமானார்.

0: ஆரம்பத்தில் மிமிக்ரி மேடைகள் மற்றும் தொலைக்காட்சி நகைச்சுவை நிகழ்ச்சிகள் மூலம் மக்களின் கவனத்தை ஈர்த்த சலீம்குமார் 1996 சித்திக் ஷமீர் இயக்கிய இஷ்டமானு 100 என்ற திரைப்படத்தின் மூலம் சினிமாவுக்குள் நுழைந்தார். 3 மேலாக தனது திரையுலக வாழ்க்கையில் சுமார் 350 திரைப்படங்களில் அவர் நடித்துள்ளார். கடலோர கர்நாடகா, கேரளா மற்றும் மாஹே ஆகிய பகுதிகளில் இன்று ஓரிரு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடகிழக்கு இந்தியாவின் சில பகுதிகள், அந்தமான் மற்றும் நிக்கோபர் தீவுகள், கர்நாடகா, கொங்கன் மற்றும் கோவா, லட்சத்தீவு, மகாராஷ்டிரா, துணை இமயமலை, மேற்கு வங்கம், சிக்கிம், தமிழகம் மற்றும் புதுச்சேரி ஆகிய இடங்களிலும் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அது கூறியுள்ளது. மேலும் ஆந்திரப்பிரதேசம், பீகார், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேசம், ஒடிஷா, தெலங்கானா, மேற்கு வங்கம் மற்றும் சிக்கிம் ஆகிய மாநிலங்களின் சில பகுதிகளில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. கடலோர ஆந்திரப்பிரதேசம் மற்றும் ஒடிஷாவின் சில பகுதிகளில் இன்று வெப்ப அலை வீசக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும், ஒடிஷாவில் இன்று இரவு நேரத்திலும் வெப்பமான சூழல் நீடிக்க வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன், ரித்விக் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இன்று நடைபெற்ற ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 6-2 என்ற செட் கணக்கில் சீனாவின் ஃபைஜிங்சன், ஜப்பானின் செய்தா வட்டனிப் இணையை வென்றது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இன்றைய 2 ஆட்டத்தில் இந்தியா சற்று முன்வரை 7 இழப்பிற்கு 510 எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சர்வதேச சந்தையில் சமையல் எரிவாயு விலை கடுமையாக உயர்ந்துள்ள போதிலும் இந்தியாவில் மிக குறைந்த விலையில் வழங்கப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியா இந்தோனேஷியா இடையே இருதரப்பு உறவுகள் வலுப்பெற்று வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். நாட்டில் டிஜிட்டல் சுகாதார கட்டமைப்பை மேம்படுத்துவதில் அரசு உறுதியுடன் இருப்பதாக சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். கடலோர கர்நாடகா, கேரளா மற்றும் மாஹே ஆகிய பகுதிகளில் இன்று ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அமெரிக்க சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன், ரித்விக் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு. நேரம் 12:50.
2: திவ்யா, பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஆமா, பட் எனக்கு பிபியும் சுகரும் இருக்கே. கவலைப்படாத, இது மாதிரி ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கு ரியோ ஹாஸ்பிடல் போ. நானும் அங்கதான் பார்த்தேன். இப்ப பாப்பாவும் நானும் ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்கும்.
3: ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கும் பாதுகாப்பான தாய்சேய பராமரிப்புக்கும் ரியோ பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை, தஞ்சாவூர்.
4: சுனோ சுனோ, ஏக் பரிவார் கி கஹானி. டாக்டர் கே சாம்னே ஜின்ஸே ஹுயி நாதானி.
5: तुम रिपोर्ट्स लाई हो ना?
6: नहीं, मुझे लगा तुम लाए हो.
5: तुम हो ही भुलक्कड़.
6: भूल बस इतनी है कि तुमसे शादी कर ली.
4: लड़िए मत, जानिए आभा के बारे में.
6: आभा?
4: जी हाँ, मोदी सरकार की डिजिटल पहल जिसके तहत अब तक 86 से अधिक नागरिक बनवा चुके हैं आभा, यानी आयुष्मान भारत हेल्थ अकाउंट, जहां आप अपने मेडिकल रिकॉर्ड सुरक्षित रख सकते हैं और जब चाहें और जहां चाहें ये रिपोर्ट्स दिखा सकते हैं. आभा, सेहत के सफर में आपका हम सफर. आज ही आभा ऐप डाउनलोड करें या डायल करें 1-4-4-7-7.
7: 105 கால நம்பிக்கை, 1000 குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவ வலை விலாஸ் ஜுவல்லர்ஸ் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவ வலை விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
1: நேர்களினி கேட்கலாம். ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
8: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செயின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
9: மழலை செல்வங்களின் மழலை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசுந்தல, இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி.

0: வணக்கம் நேயர்களே.
1: அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசந்தள நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா?
2: வணக்கம் தம்பி.
3: வணக்கம்.
2: உங்க பேர் என்ன?
3: கிருஷ்ணா.
2: கிருஷ்ணா, எந்த ஸ்கூல்ல என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
3: திருத்தியா ஸ்கூல்ல 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்.
2: சரி தம்பி, இன்னைக்கு நேயர்களுக்காக நீங்க என்ன சொல்றதா இருக்கீங்க?
3: தேசபக்தி பாடல் பாட போகிறேன்.
2: எங்க பாருங்களேன் பாப்போம்.
3: புதுமைகள்.

0: கட்டி நிறுத்திய கலைக்கூடம், ஆம் கட்டி நிறுத்திய கலைக்கூடம், புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது, புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது.
1: சூப்பரா தேசபக்தி பாட்டு பாடுனீங்க. நீங்க இப்ப குட்டியா இருக்கீங்களா? படிச்சு பெரிய வரன பிறகு என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
0: போலீஸ் ஆக ஆசை.
1: சரி தம்பி, நீ படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் சிறந்த போலீஸ் ஆபீசர் ஆகிறதுக்கு காரைக்கால் பண்பலை சார்பாக வாழ்த்துக்கள்.
0: தேங்க்யூ.
2: இதுவரை பசந்தளிர் நிகழ்ச்சியில் மழலை செல்வங்களின் மழலை மொழியில் நினைந்தோம்.
3: நேயர்கள், இதுவரை கேட்டது ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கிய பசுந்தளிர் நிகழ்ச்சியை அலங்கரித்த சிறுவன் வி. கிருஷ்ணன். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை.
4: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
3: நேர்களினி கேட்கலாம் பன்னிசை.

0: தெவிட்டாத தெல்லமுதாய் தமிழோசை.
1: நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தே.
2: தெய்வீக ராகங்களாய் தமிழிசை.
0: தமிழ் மணக்கும் பாடல்களாய் திருமுறை.
2: செவி இனிக்கும் நாள்தோறும் இருமுறை.
0: காரைக்கால் பண்பலையில் ஒவ்வொரு நாளும் பிற்பகல் 12:55
2: மாலை 6 மணிக்கும்
0: இன்னிசையாய் உலாவரும்
2: பன்னிசை.
3: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 1 மணி.

0: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. பண்பலையில் நாம் இனி கேட்டு ரசிக்கலாம். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தேன் மழை. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: நாகப்பட்டினம் EHS பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. PE பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ECE, EEE மற்றும் மெக்கானிக்கல், BTech, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், IT, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ் NAAC A++ மற்றும் NTA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுங்கள் EHS பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
0: நேர்களே, இன்றைய தேன்மழை நிகழ்ச்சியானது உங்களின் கடித வழி விருப்பகானமாக ஒளி உலா வரும். நேர்களே, காரைக்கால் பண்பலையின் 1.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் FM 100.3 Facebook, Instagram, YouTube, X வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. தேன்மழை நிகழ்ச்சியில் தொடக்கமாக ஒலிக்கவிருக்கும் இந்த பாடல் பிரியங்கா திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் நன்னிலம் அம்பலவாணன், மல்லிகா மேகநாதன், திவ்யா.

0: நேர்கே நமது பண்பலையில் நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
0: நமது பண்பலையில் நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பைகள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: பண்பலையில் நாளை 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல் உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல் இயற்கை உரம், அதிகமாக சொல்ல அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல் உரம்.
3: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி

0: சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
1: பண்பலையில் நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சுல் அமுது. தாருபாய்கள் கிரீனைட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
2: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
3: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: தேன்மழையில் ஒலிக்கவிருக்கும் இந்த பாடல் நான் மகாநல்ல திரைப்படத்தில் இருந்து. பாடலுக்கு விருப்பம் கங்களாஞ்சேரி முருகேசன், மைதிலி இனியா, சூரனூர் காமாட்சி சுப்பிரமணியன், ஜனனி செந்தில், வேணி சதீஷ்குமார், கவின் நிவின் மித்ரன்.

0: நேர்கள் நமது பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கவிருப்போர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
0: பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கவிருப்போர் ஆர்கேஜி நெய்.
3: சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
4: ஆர்கேஜி நெய்.
0: நமது பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கவிருப்போர் விருதாச்சி.

0: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
1: பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கவிருப்போர் ஆர்கேஜி நெய்.
2: சுத்தமான பசு நெய்ங்கிறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
3: ஆர்கேஜி நெய்.
1: நமது பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்க விருப்போர் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
4: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்க விருப்போர் மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ்.
5: மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், பழைய தங்கம் கொடுத்த புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள்.
6: திவ்யா, பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ்.
7: ஆமா, பட் எனக்கு பிபியும் சுகரும் இருக்கே.
6: கவலைப்படாத, இது மாதிரி ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கு ரியோ ஹாஸ்பிடல் போ. நானும் அங்க தான் பார்த்தேன். இப்ப பாப்பாவும் நானும் ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்கும்.
8: ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கும் பாதுகாப்பான தாய்சேய் பராமரிப்புக்கும் ரியோ பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை, தஞ்சாவூர்.

0: நாகை குளிரூட்ட விதவிதமான சம்மர் கூல் காட்டன் கலெக்ஷன்ஸ் உங்கள் நாகை மூராவில். நாகை மூரா சென்ஸ், நாகப்பட்டினம்.
1: பண்பலையில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கிக் கொண்டிருக்கும் தீன் மழை நிகழ்ச்சியில் அளிக்கவிருக்கும் இந்த பாடல் திருமதி பழனிசாமி திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் பூத்தாண்டவம் புண்ணியக்கோடி உமா, ஆசிரியர் நகர் நட்சத்திரா, தமிழினி, தருண், இமை, அன்வர்த்திகன் பேட்டை, அருணகிரி, கீதா.
2: பாத கொலுசு பாட்டு பாடி வரும் பாடி வரும்.

0: நமது பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கவிருப்போர் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மேற்கொண்ட சேதாரம் பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. நேர்களுக்கு தங்களின் மூலம் கணிந்த நல்வாழ்த்துக்களை கூறுவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
0: விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள்.
3: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: நேர்களுக்கு தங்களின் உளம் கணிந்த நல்வாழ்த்துக்களை கூறுவோர். நாகப்பட்டினம் ஏஜஸ் பிள்ளை கல்வி குழுமங்கள்.
4: நாகப்பட்டினம் ஏஜஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஏஜஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
0: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோச் வல்லாசின் உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள்.
5: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோச் வல்லாஸ் பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள்.
0: நேர்களுக்கு தங்களின் மூலம் கலைந்த நல்வாழ்த்துக்களை கூறுவோர். நாகை மூரா சன்ஸ் ரெடிமேட்.
6: உங்கள் நாகை மூராவில் விதவிதமான சம்மர் பூல் காட்டன் கலெக்ஷன்ஸ்.
0: பண்பலை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பதோ தேன் மழை. நிகழ்ச்சியில் ஒழிக்கவிருக்கும் இந்த பாடல் பாண்டி நாட்டு தங்கம் திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் கொடிக்கால் பாளையம் ஜான்ஹாஜா நஜமுதீன், சாகுல் ஹமீது ராஜா, முகமது ஜஹபர் உசைன், அஷ்பர் அஜ்மல், பாலிகா திட்டச்சேரி, சாகுல் ஹமீத், நிஷான் அலீம், அன்பர்தீன்.

0: ভোটার টেলি লকে অ্যাপ ওয়েবসাইট www.daily-law.in या टोल फ्री नंबर 14454 से प्राप्त की जा सकती है।
1: தென்மழையில் அழைக்கவிருக்கும் இந்த பாடல் என் ராசாவின் மனசிலே திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் தேத்தாக்குடி வடக்கு செல்வபாரதி, வனிதா, சித்தார்த்.
2: குயில் பாட்டு ஓ வந்ததென்ன இளமானே,

0: பண்பலையில் நாம் இதுவரை கேட்டு ரசித்தது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கிய தின்மழை. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
4: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லாம்

0: நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குது.
1: மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: நாகப்பட்டினம் EHS பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. PE பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ECE, EEE மற்றும் மெக்கானிக்கல், BTech, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், IT, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ், NAC A++ மற்றும் NTA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுகள் EHS பிள்ளை பொறியியல் கல்லூரி, நாகப்பட்டினம்.
5: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 1:30. பண்பலையில் நாம் தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம் தென்மழை. நிகழ்ச்சியில் ஒலிக்கவிருக்கும் இந்த பாடல் கவிதை பாடும் அலைகள் திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் அரியலூர் மாவட்டம் ஆண்டிபடம், பத்மா நீலமேகம், அப்சரா நீலமேகம், சிலுவைச்சேரி சிவாஜி, சென்னை குன்றத்தூர் சௌத்ரி பிரகாஷ்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: தென்மழையில் அழைக்கவிருக்கும் இந்த பாடல் கிழக்கு வாசல் திரைப்படத்தில் இருந்து. பாடலுக்கு விருப்பம் கூத்தூர் அப்துல் கரீம் செல்லமுத்து, முகமது ஹம்ரஸ் சலாமத் சுகாயினா.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: விதவிதமான சம்மர் கூல் காட்டன் கலெக்ஷன்ஸ் உங்கள் நாகை மூராவில், நாகை மூராசன்ஸ், நாகப்பட்டினம்.
5: தென்மழையில் நிறைவாக ஒலிக்கவிருக்கும் இந்த பாடல் அடுத்த வாரிசு திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் விளமல் கூடூர் நகர், தியாகராஜன், கமலேஷ், கமலப்பிரியா.

0: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள், வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். தலைப்புச் செய்திகள். இந்தியா இந்தோனேஷியா இடையே ராணுவம், வர்த்தகம், முதலீடு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பு மேம்படுத்தப்படும் என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பான சுகாதாரமான உணவு வழங்க அரசு உறுதி பூண்டுள்ளதாக மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். பதிவுத்துறையில் இணைய வழி ஆவணப்பதிவு நடைமுறை விரைவில் கட்டாயமாக்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. ஈரோட்டில் சாய ஆலை கழிவு பிரச்சினைகள் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் சரி செய்யப்படும் என்று மாநில கைத்தறி துணிநூல்துறை அமைச்சர் திரு விஜயபாலாஜி உறுதியளித்துள்ளார். சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் இறுதியாட்டத்தில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் போலிப்பணி இணை இன்று களமிறங்குகிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியா இந்தோனேஷியா இடையே ராணுவம், கடல்சார் பாதுகாப்பு, வர்த்தகம், முதலீடு, சுகாதாரம், உணவு பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பரஸ்பர ஒத்துழைப்பு மேம்படுத்தப்படும் என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெறும் இரு நாடுகளுக்கு இடையிலான 8வது கூட்டு ஆணைய கூட்டத்தில் உரையாற்றிய அவர், 4 ஆண்டுகளுக்கு பின்னர் நடைபெறும் இந்த உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டம் பரஸ்பர ஒத்துழைப்பில் முன்னேற்றங்கள் குறித்து அறிந்து கொள்ள வகை செய்வதாக கூறினார். இரு நாடுகளுக்கிடையே 75 ஆண்டுகால நட்புறவு கொண்டாட்டங்கள் கடந்த ஆண்டு நடைபெற்றதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். நாட்டு மக்களின் ஆரோக்கியமான எதிர்காலத்திற்கு பாதுகாப்பான மற்றும் சுகாதாரமான உணவு வழங்குவதில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாக மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். சர்வதேச உணவு பாதுகாப்பு தினத்தையொட்டி சமூக வலைதளத்தில் இன்று அவர் வெளியிட்ட செய்தியில், தன்னிறைவு பெற்ற இந்தியாவை உருவாக்க ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கம் கடைபிடிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். சமையல் எண்ணெய் பயன்பாட்டை 10% குறைத்து சமச்சீர் உணவை பின்பற்ற வேண்டும் என்ற பிரதமரின் அறிவுறுத்தல்களை சுட்டிக்காட்டிய அவர், வலிமையான நாட்டை கட்டி எழுப்புவதில் இவை முக்கிய பங்காற்றும் என்றார். அறிவியல் சார்ந்த உணவு பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியதன் அவசியத்தையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். ஆரோக்கிய இந்தியா இயக்கத்தில் இளையோர் பெருமளவு பங்கேற்க வேண்டும் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். 77வது ஃபிட் இந்தியா மிதிவண்டி இயக்கத்தை புதுதில்லியில் இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், சைக்கிள் பயணங்களால் சுற்றுச்சூழல் மாசுபாடு பெருமளவு குறைவதுடன் போக்குவரத்து நெரிசலுக்கு மிகச்சிறந்த தீர்வு எட்டப்படுவதாக எடுத்துரைத்தார். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி மத்திய ரிசர்வ் காவல்படை வளாகத்தில் நடைபெற்ற சைக்கிள் பேரணியில் ஃபிட் இந்தியா இயக்கத்தை வலுப்படுத்துவதன் அவசியம் எடுத்துரைக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: உலக மிதிவண்டி தினத்தின் ஒரு பகுதியாக மிதிவண்டி பேரணிகள் மற்றும் ஃபிட் இந்தியா வலுவூட்டல் பாராட்டு நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்துள்ளது. சைக்கிள் பேரணியை ஆவடி மத்திய ரிசர்வ் காவல்படை மைய துணை காவல் கண்காணிப்பாளர் திரு ஆனந்த் ஜா கொடியசைத்து துவக்கி வைத்தார். சைக்கிள் ஓட்டுவதால் ஏற்படும் நன்மைகளை எடுத்துரைத்தார். பாரத பிரதமரின் ஃபிட் இந்தியா இயக்கத்தை வலுப்படுத்தி வளமான இந்தியா என்ற நோக்கத்தில் வளமுடன் வாழ வேண்டும் என்பதே இந்த பேரணியின் நோக்கமாகும். திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் ஏ கே தனசேகரன்.
0: விவசாயிகள் தங்களது விளைபொருட்களுக்கு அதிக விலை பெறுவதை அரசு உறுதி செய்வதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஜார்க்கண்ட் மாநில மாம்பழங்களை ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் திட்டத்தை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், இதன் மூலம் உள்ளூர் தயாரிப்புகள் உலகளாவிய சந்தைகளை அடையும் நடவடிக்கைகளை மத்திய அரசு முன்னெடுத்து செல்வதாக குறிப்பிட்டார்.

0: மகளிருக்கான புதிய வாய்ப்புகள் மற்றும் அங்கீகாரம் கிடைப்பதை உறுதி செய்து நாட்டின் வேளாண் பொருட்கள் ஏற்றுமதி அதிகரிக்கப்பட்டு வருவதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். சர்வதேச அளவில் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை கடுமையாக உயர்ந்த போதிலும் இந்தியாவில் மிக குறைந்த விலையில் சிலிண்டர்கள் விற்பனை செய்யப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, கனடா உள்ளிட்ட வளர்ந்த நாடுகளை விட பிரதமரின் உஜ்வாலா திட்ட பயனாளிகளுக்கு இந்தியாவில் குறைந்த விலையில் சிலிண்டர்கள் விற்பனை செய்யப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனிடையே வீட்டு உபயோக சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை 29 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த விலை உயர்வு இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. தமிழகத்தில் பதிவுத்துறையில் இணைய வழி ஆவணப்பதிவு நடைமுறை விரைவில் கட்டாயமாக்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. பொதுமக்கள் சிரமமின்றி ஆவணப்பதிவு நடைமுறைகளை தாங்களே மேற்கொள்ளும் வகையில் செயல்படுத்தப்படும் இத்திட்டத்தின் கீழ் முதல் விற்பனை மனை, முதல் விற்பனை அடுக்குமாடி குடியிருப்பு, தமிழ்நாட்டு வீட்டு வசதி வாரிய விற்பனை ஆவணங்கள், வங்கிக் கடன் ஆவணங்களை இணைய வழியில் பதிவு செய்து கொள்ளலாம் என அரசு அறிவித்துள்ளது. பொதுமக்கள், கட்டுமான நிறுவனங்கள், ஆவண எழுத்தர்கள், வங்கிகள் மற்றும் வழக்கறிஞர்கள் இதனை பின்பற்ற வேண்டும் என்று இன்று வெளியான தமிழக அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டு உள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஈரோடு மாவட்டத்தில் சாய ஆலை கழிவுகளால் ஏற்படும் குடிநீர் மற்றும் சுற்றுச்சூழல் மாசுபாட்டை சரி செய்யும் நடவடிக்கைகள் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் மேற்கொள்ளப்படும் என்று மாநில கைத்தறி துணிநூல்துறை அமைச்சர் திரு விஜயபாலாஜி தெரிவித்துள்ளார். காளிங்கராயன் வாய்க்கால் புனரமைப்பு பணிகளை இன்று ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இப்புனரமைப்பு பணிகளுக்கு கூடுதல் நிதி ஒதுக்குவது குறித்து அதிகாரிகளுடன் கலந்தாலோசித்து முடிவெடுக்கப்படும் என்றார். 50% பணிகள் மட்டுமே நிறைவடைந்துள்ள நிலையில் வரும் 16 வாய்க்காலில் நீர் திறப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து ஆராயப்படும் என்றார். தமிழகத்தில் தனியார் பள்ளி கட்டணம் கண்காணிக்கப்படும் என்று மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் தெரிவித்துள்ளார். கோவையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மாவட்டத்தில் கல்வி, மருத்துவம், தொழில்துறை வளர்ச்சிக்கான திட்டங்கள் படிப்படியாக செயல்படுத்தப்படும் என்றார். மாநிலத்தின் அனைத்து இடங்களிலும் ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் கூறினார். தாவேக ஆட்சி எப்பொழுது வேண்டுமானாலும் கவிழலாம் என அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமியின் கருத்துக்கு பதிலளித்த அமைச்சர், மக்களின் நம்பிக்கையுடன் அமைந்துள்ளதால் இந்த ஆட்சி தொடர்ந்து நீடிக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். நாமக்கல் ராசிபுரம் அரசு மருத்துவமனையில் மாநில வணிக வரி பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் இன்று காலை ஆய்வு மேற்கொண்டார். நோயாளிகளுக்கு தரமான சிகிச்சை வழங்க அறிவுறுத்திய அவர், மருத்துவமனையை சுகாதாரமாக வைத்துக் கொள்ள உத்தரவிட்டார். சிபிஎஸ்இ 12 வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள் மறுகூட்டல் மறுமதிப்பீடு செய்வதற்கான கால அவகாசத்தை மத்திய இடைநிலை கல்வி வாரியம் இன்று வரை நீட்டித்துள்ளது. முன்னதாக நேற்றுடன் இதற்கான அவகாசம் முடிவடைந்த நிலையில் பெற்றோர் மற்றும் மாணாக்கரின் கோரிக்கையை ஏற்று இந்நடவடிக்கை. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக பெய்த மழையின் காரணமாக சாமந்திப்பூ உற்பத்தி அதிகரித்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: கிருஷ்ணகிரி, ராயக்கோட்டை, சூளகிரி, ஓசூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் 2000 ஏக்கர் நிலப்பரப்புகளில் சாமந்தி பூக்கள் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. கடந்த வாரங்களில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பரவலாக மழை பெய்ததன் காரணமாக நடப்பு பருவத்தில் சாமந்தி பூக்கள் விளைச்சல் அதிகரித்து ஏக்கருக்கு 10,000 ரூபாய் வரை லாபம் கிடைத்து வருகிறது. 2 நாட்களுக்கு ஒருமுறை அறுவடை செய்து பெங்களூரு, சென்னை, பாண்டிச்சேரி உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு அனுப்பப்பட்டு வருகிறது. கிருஷ்ணகிரியிலிருந்து ராஜா சின்னத்தம்பி.
0: போதைப்பொருள் புழக்கத்தை குறைத்து மகளிர் குழந்தைகள் பாதுகாப்பை உறுதி செய்யும் நடவடிக்கைகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்படும் என்று இன்று பொறுப்பேற்றுக் கொண்ட நெல்லை சரக காவல்துறை துணைத் தலைவர் திரு திருநாவுக்கரசு தெரிவித்துள்ளார்.
3: திருநெல்வேலி சரகத்திற்கு உட்பட்ட 4 மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களுடன் இணைந்து ஆலோசித்ததில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை ஏற்படாத வகையில் ஒரு அமைதியான சூழலை ஏற்படுத்துவது என்பது எங்களுடைய முதல் நோக்கமாகும். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க தீவிர கண்காணிப்பினை மேற்கொண்டு போதைப் பொருள் நடமாட்டத்தை முழுமையாக கட்டுப்படுத்த தீவிர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். சாலை விபத்துகளை தடுத்து விழிப்புணர்வு மற்றும் கண்காணிப்புகளை மேற்கொண்டு ஒரு நல்ல சூழலை உருவாக்குவதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்யவிருக்கின்றோம்.
0: பெரம்பலூர் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளின் நலனுக்காக சிறப்பான சேவையாற்றியவர்கள் சமூக சேவை விருது பெற வரும் 25 இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என ஆட்சித்தலைவர்

0: திருமதி சரண்யாரி தெரிவித்துள்ளார். இதேபோல் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பெண்கள் முன்னேற்றத்திற்காக சிறந்த சேவையாற்றிய தனிநபர் மற்றும் தொண்டு நிறுவனங்கள் விருது பெற வரும் 19ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா கூறியுள்ளார். தஞ்சையில் பிரசித்தி பெற்ற 18 வைணவ ஆலய நவநீத அலங்கார திருவீதி உலா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. வளிமண்டல சுழற்சி காரணமாக தென்காசி, திருநெல்வேலி, கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, திருப்பூர், திண்டுக்கல், ஈரோடு, சேலம் உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் நடைபெறும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் இறுதியாட்டத்தில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் பொலிப்பள்ளி இணை அமெரிக்க இணையை இன்று எதிர்கொள்கிறது. இன்று நடைபெற்ற அரையிறுதியில் இந்த இணை சீன ஜப்பான் இணையை 6-3, 6-2 என்ற நேர்சிற்களில் வென்றது. நியூ சண்டிகரில் ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இரண்டாம் நாளான இன்று இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் 8 விக்கெட் இழப்பிற்கு 564 ரன்னுக்கு டிக்ளேர் செய்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா இந்தோனேஷியா இடையே ராணுவம், வர்த்தகம், முதலீடு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பு மேம்படுத்தப்படும் என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பான, சுகாதாரமான உணவு வழங்க அரசு உறுதிபூண்டுள்ளதாக மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். பதிவுத்துறையில் இணைய வழி ஆவண பதிவு நடைமுறை விரைவில் கட்டாயமாக்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. ஈரோட்டில் சாய ஆலை கழிவு பிரச்சினைகள் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் சரி செய்யப்படும் என்று மாநில கைத்தறி துணிநூல்துறை அமைச்சர் திரு விஜயபாலாஜி உறுதியளித்துள்ளார். சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் இறுதியாட்டத்தில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் பொலிப்பள்ளி இணை இன்று களமிறங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு. நேரம் 1:55. நேயர்களினை கேட்கலாம் மெல்லிசை.

0: மெல்லிசை கேட்டோம். நேரம் 2 மணி. நேர்களை நாம் இணைந்திருப்பது நம்மை இணைத்திருப்பது. உங்கள் காரைக்கால் பண்பலை 100.3. நேர்களினை கேட்கலாம்.
1: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் உங்களோடு புற்றுநோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் சரவண ராஜமாணிக்கம் அவர்கள்.
2: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்திலிருந்து நான் டாக்டர் சரவண ராஜமாணிக்கம் பேசுறேன். 45 வருஷமா நாமக்கல் மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கும் இந்த தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் இப்பொழுது உலகத்தரம் வாய்ந்த அறுவை சிகிச்சைகளை நாங்கள் கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு கொடுக்குறோம். ஒரு ஒரு வருஷமும் புது புது விஷயங்களை வந்துட்டு நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி பேஷண்ட்டோடைய கஷ்டங்களை குறைக்கிற மாதிரி இருக்கிற ட்ரீட்மெண்ட்ஸ் வந்துட்டு உள்ளுக்கு கொண்டாந்துட்டு இருக்கோம். தைராய்டு உறுப்பு, இந்த தைராய்டு உறுப்பு வந்துட்டு நிறைய பேருக்கு ஒரு திகிலையும் ஒரு பயத்தையும் உண்டாக்குது. தைராய்டுனா என்ன? கழுத்துக்கு முன்னாடி ஒரு உறுப்பு, அது நம்மளுடைய அலர்ட்னஸ், அதாவது துரு துருன்னு நம்ம இருக்க வேண்டியதுக்கான ஒரு ஹார்மோனை சுரக்கிற ஒரு உறுப்பு அது. இந்த தைராய்டு வந்துட்டு நிறைய பேருக்கு கட்டி வரும், பெருசாகும், வளரும். சில பேருக்கு பார்த்துருப்பீங்க, நீங்கள் கோயில் பக்கத்தில் போகும்போது பெரிய கழுத்தில் பெரிய கட்டியோடு இருந்து பார்த்துருப்பீங்க. எல்லோரும் பயத்தினால இந்த கட்டியை வளர விடுறாங்க. ஆனால் எல்லாருக்கும் என்ன தெரிய வேண்டிய விஷயம்னா, தைராய்டு அறுவை சிகிச்சை மிகவும் துல்லியமான அறுவை சிகிச்சை. பயத்துக்கு காரணமே என்னென்னா, இந்த அறுவை சிகிச்சைக்கு அப்புறம் நிறைய பேருக்கு தொண்டையில் ஆப்ரேஷன் பண்ணுறதுனால அவங்களுக்கு குரல் பாதிப்பு ஏற்படுறது. நம்ம தங்கம் மருத்துவமனையில் தைராய்டு அறுவை சிகிச்சை துல்லியமாகவும் நரம்பு காப்பாற்றுற வகையினாலும் நாங்கள் ரொம்ப அக்யூரேட்டாக செய்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த 3 வருடங்களாக தைராய்டு ரிமூவ் பண்ணுறதுக்கு தழும்பு இல்லாமல் அறுவை சிகிச்சை செய்கிறதுக்கு நம்ம டெக்னாலஜி வச்சுருக்கோம். அந்த டெக்னாலஜியினுடைய பேர் ரொபோட்டிக் சர்ஜரி. தைராய்டு எடுக்கும்போது கழுத்தில் பெரிய தழும்பு ஒன்று வரும், பார்க்குறதுக்கே அசிங்கமாக இருக்கும். யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு தைராய்டு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்கன்னா நேரடியாக நீங்கள் பார்த்துடலாம். தைராய்டு ஆப்ரேஷன் செஞ்சவங்க என்ன பண்ணுவாங்க, யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மறைக்கிறதுக்கு ஏதோ ஒரு ஸ்கார்ஃபோ அல்லது ஒரு செயினோ போட்டு அந்த இடத்த மறைச்சிக்குவாங்க. இனிமேல் கூச்சப்படுறதுக்கு அவசியமே இல்லை, ஏன்னா அந்த தழும்புக்கு இடமே கிடையாது. தங்கம் மருத்துவமனையில் தழும்பில்லா தைராய்டு அறுவை சிகிச்சைக்கான தனி டிபார்ட்மெண்ட் இருக்குது. தைராய்டுக்கு யாருக்காவது அறுவை சிகிச்சை வேணும், தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா குரல் மாற்றம் இல்லாமல் மற்றும் தழும்பில்லாமல் அறுவை சிகிச்சை செய்வதற்கு எங்களை அணுகலாம்.
3: நேர்களே, புற்றுநோய் குறித்த எந்த சந்தேகம் இருந்தாலும் வரும் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம். நோட் பண்ணிக்கோங்க, 7373233333. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. ஏதாவது கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்கலாம், நாங்கள் பதிலளிக்கிறோம்.
1: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம். தரம், தனித்துவம், தனி கவனம்.

0: தகவல் கேட்கலாம். உணவு பாதுகாப்பு தினம் குறித்து புதுச்சேரி நுகர்வோர் கூட்டமைப்பு சங்கங்களின் மாநில செயலாளர் BIS பயிற்சியாளர் கோட்டுச்சேரி எஸ் சிவகுமார் அவர்களுடனான நேர்முகம்.
1: நேர்களே, இன்று உலக உணவு பாதுகாப்பு தினத்தை ஒட்டிய சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோட இணைஞ்சிருக்காங்க புதுச்சேரி நுகர்வோர் கூட்டமைப்பு சங்கங்களின் மாநில செயலாளர் BIS பயிற்சியாளர் எஸ் சிவகுமார் அவர்கள். வணக்கம் சார்.
2: வணக்கம் மேடம்.
1: முதல்ல உங்களை பத்தின ஒரு அறிமுகத்தோட நிகழ்ச்சியை தொடங்கலாம் சார். உங்களை பத்தி சொல்லுங்க.
2: வணக்கம். முதலில் நேயர்களுக்கு வந்து அனைவருக்கும் உணவு பாதுகாப்பு தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பேர் சிவகுமார். புதுச்சேரி நுகர்வோர் சங்க கூட்டமைப்போட மாநில செயலாளராக இருக்கேன். BIS பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்டுடைய ட்ரைனர் மாணவர்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். இது இல்லாமல் வந்து காரைக்கால் மாவட்டம் சேர்ந்த மகளிர் குழுக்களுக்கு ஒரு உணவு கலப்படம், BIS உடைய விஷயங்கள், ISI முத்திரை, இது சம்பந்தமான ஒரு பயிற்சி அளிச்சுட்ருக்கோம்.
1: ஓகே சார். உணவு பாதுகாப்பு தினம் ஏன் கொண்டாடப்படுது சார்?
2: ஆரோக்கியமான உணவு நம்ம எடுத்துக்கணும். WHO என்ன பண்ணாங்கன்னா, அவங்களும் ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் என்ன பண்ணாங்கன்னா, வளரும் நாடுகளுக்கு வந்து சரியான உணவை கொண்டு போகணும், மெயினாக வந்து குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் வந்து சரியான உணவு, சத்தான உணவை கொண்டு போகணும் அப்படிங்கிறதால இந்த ஒரு அமைப்பை ஏற்படுத்தினாங்க. WHO ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் இணைந்து ஒரு அசோசியேஷன் மாதிரி ஆரம்பித்து அது மூலயமா தான் வந்து கொண்டு போனாங்க. ஸோ அதனால தான் வந்து உணவு பாதுகாப்பு தினமாக தொடர்ந்து கொண்டாடி வந்துட்டு இருக்காங்க.
1: எப்போலேருந்து கொண்டாடிட்டு வரோம் சார்?
2: இப்போ வந்து 2018 கொண்டாடிட்டு இருக்காங்கம்மா.
1: இந்த வருஷத்தோட உலக உணவு பாதுகாப்பு தினத்தோட கருப்பொருள் என்ன சார்?
2: நம்மளுடைய கருப்பொருள் வந்து சத்தான பொருளை எல்லா நாடுகளுக்கும் எல்லா வித மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறத தான் இந்த வாட்டி முடிவு பண்ணி செயல்பட்டு இருக்காங்க.
1: நம்ம வீட்டில் வந்து உணவை பாதுகாப்பாக கையாள்றது எப்படி சார்?
2: இப்போ வீட்டில் வந்து நம்ம வந்து காய்கறிகள் வைப்போம், இல்லை வந்து அசைவ பொருள் நம்ம செய்வோம், சைவ பொருள் வச்சுருப்போம். அப்போ என்ன செய்வாங்கன்னா, எந்த ஒரு நாம்ஸும் பார்க்காம என்ன செய்வாங்கன்னா, ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுருவாங்க. அப்படி வச்சுட்டாவே என்ன செய்யணும், ஃப்ரிட்ஜ் வந்து நார்மலாக 4 degrees மெயின்டைன் பண்ணும். ஃப்ரிட்ஜருக்கு வந்து -18 போகணும். நம்ம ஊரில் வந்து -0 தான் நம்மளுடைய ஃப்ரிட்ஜர் இருக்கும். அப்படி இருக்கும்போது வெளியில் தான் அதுமாரி வந்து இந்த அசைவ பொருள்லாம் வந்து நம்ம மீடம் பண்ணலாம். வீட்டில் பண்ணும்போது மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் காய்கறியை வந்து ஒரு ஜவுத்தாலில் கட்டி அது ஒரு ஃப்ரிட்ஜில் வச்சா நல்லது. இது இல்லாமல் வந்து இந்த ஃப்ரிட்ஜரில் வைக்கும் போது அதை எடுத்து கிட்டத்தட்ட 1 hour வந்து அந்த கூலிங் வந்து போகணும், எடுத்து தான் நம்ம வந்து சமைக்கணும்.
1: சமைக்கணும் காய்கறிக்குமே வந்து கவரில் கட்டி,
2: காய்கறினா கவரில் கட்டி நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சா தான் பயன்படுத்தணும். இப்போ அரசாங்கம் வந்து 50 microns 70 microns கொண்டு வச்சிருக்காங்க. அதுமாரி கேரி பை தான் நம்ம வாங்கி பயன்படுத்தணும். நம்ம கேரிபி பயன்படுத்துறதால வந்து எல்லா கேரிபையும் வாங்கி பயன்படுத்தி அதனால தீமைகள் வந்துடக்கூடாது.
1: அரசாங்கத்தால் அனுமதிக்கப்பட்ட
2: 70 microns உண்ட கேரி பை தான் நம்ம பயன்படுத்தணும்.
1: ஓகே சார். சமைச்ச உணவை வந்து நம்ம மதியமும் சாப்பிடுவோம், லஞ்சு சமைச்சிட்டு மதியம் சாப்பிடுவோம், நைட்டுக்கும் சாப்பிடுவோம். அதையே வச்சு மீந்துச்சுன்னா மறுநாள் காலையில கூட வச்சு சாப்பிட்ற பழக்கம் இருக்கு. இந்த சமைக்கிற உணவை பொதுவாகவே எவ்வளோ நேரம் வெளியில வைக்கலாம்? நம்ம வந்து மறுநாள் வச்சு சாப்பிட்றதுனால இருக்க ஆபத்துகள் என்ன சார்?
2: இப்போ நம்ம சமைச்ச பொருளை வந்து அதிகபட்சம் ஒரு 6 hours தான் அதை நம்ம வச்சு பயன்படுத்தணும். அதுக்கு மேலே அதை பயன்படுத்தக்கூடாது. பயன்படுத்தினா அது கண்டிப்பாக அது மூலயமா நமக்கு பிரச்சனைகள் வரும். அது இல்லாமல் இந்த முட்டை நிறையா தட்டில் வாங்கி வச்சுருப்போம். நம்ம வந்து நிறையா யூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா 2 days தான் அந்த முட்டை வந்து வெளியில் இருக்கலாம். ஸோ அதுக்கு மேலே வந்து வெளியில் அந்த முட்டை இருக்கக்கூடாது. அப்போ நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் தான் அந்த முட்டை வைக்கணும். ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக அந்த விஷயத்தை செய்யணும். பசங்களுக்கு என்ன செய்வோம், பச்சை முட்டையை கொடுத்து ஓட சொல்லுவோம். பச்சை முட்டையை வந்து பசங்களுக்கு கொடுக்கவே கூடாது, அது கொடுத்தா நோய்கள் தான் அதிகமாக வரும். அதுமாரி ஆஃப் ஆயில் பார்த்தீங்கன்னா

0: ஏன்னா அது எந்த அளவுக்கு வந்து கொதிநிலை வந்திருக்குங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ 60-70 டிகிரியில் வந்து நம்ம கொதிநிலை ஆயிருக்கணும், ஆனால் அதுமே ஆயிருக்காது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து முட்டை வந்து வெளியில் வச்சு ரெண்டு நாள் தான் வச்சுருக்கலாம், அதுமாதிரி வைக்கக்கூடாது. இன்னொன்று வந்து பச்சை முட்டையை நம்ம வந்து குடிக்கவே கூடாது, முழுமையாக அவாய்ட் பண்ணிடணும்.
1: குளிர்சாதன பெட்டியில் வந்து, அதாவது இப்போ ஃப்ரிட்ஜின்னு ஒன்று வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா நிறைய பொருட்களை அதில் தான் வச்சு பயன்படுத்திட்டு இருக்கோம். அப்படி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு பயன்படுத்தும் போது என்னென்ன விஷயங்கள்லாம் கவனிக்கணும் சார்?
0: ஃப்ரிட்ஜரில் மெயினாக வந்து 4 டிகிரி டெம்பரேச்சர் வந்து மெயின் பண்ணும். டெம்பரேச்சர் மெயின் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வைக்கிற பொருள் வந்து சிறப்பாக இருக்கும். அசைவ பொருளுக்கு வந்து ஃப்ரிட்ஜரில் வந்து -18 இருக்கணும், ஆனால் ஃப்ரிட்ஜில் வந்து 0 தான். அது ரொம்ப நாளெலாம் வந்து அசைவ பொருளை வச்சு பயன்படுத்தக்கூடாது, அன்னன்னைக்கு வாங்கி நம்ம சாமி சாப்பிட்றணும். இன்னொன்று, நீங்கள் வீட்டில் பண்ணுறதால காய்கறியெல்லாம் பார்த்தீங்கன்னா பூச்சிக்கொல்லிகள் நிறையா இருக்கும். அரசாங்க நிர்ணயத்தோட அதிக அளவில் வந்து பூச்சிக்கொல்லிகள் வந்து செய்கிறாங்க. ஸோ இதனால் நமக்கு கண்டிப்பாக வந்து பாதிப்பு இருக்க தான் செய்யும். அப்போ காய்கறிகள் பழங்கள் என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு பச்சை தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு, ரெண்டாவது மஞ்சள் உப்பு ரெண்டுத்துலேயும் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துட்டோம்னா 75% அந்த பூச்சிக்கொல்லியிலேருந்து நம்ம தப்பிச்சிக்கலாம். அப்போ வச்சு ஈவனாக ஒரு நம்ம ஃபுட் சேஃப்டி வந்து அங்கீகாரம் பெற்ற ஒரு லெவலில் வந்து அது வந்து நிற்கும். ஃபுல்லாக நம்மளால் பூச்சிக்கொல்லியை வந்து அந்த உணவுப் பொருள்லேருந்து எடுக்கவே முடியாது. நம்ம ஒரு 70% வந்து மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு நம்ம பயன்படுத்தினா அதனால பாதிப்பு ஏற்படாது.
1: ஓகே சார், உணவுப் பொருட்களில் கலப்படம் பண்ணுறது அதை பற்றி சொல்லுங்கள் சார்.
0: ஆமாம், கண்டிப்பாக கலப்படம் அப்படிங்கிற வார்த்தையை வந்து அரசாங்கம் வந்து எடுத்துட்டாங்கம்மா. பாதுகாப்பு அற்ற உணவு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போ வீட்டில் நம்ம ஜீரகம் யூஸ் பண்ணுறோம், ஜீரகத்தில் வந்து தாரும் நம்முடைய புல் விதைகளும் இங்கே கலக்கிறாங்க. நல்ல பொருள் நம்ம வாங்கி சாப்பிட்றோம், உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும்னு சொல்லிட்டு சாப்பிட்டா நிறைய விளைவுகள் ஏற்படுது. அப்போ என்ன செய்யணும், எடுத்து கையில் வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்திங்கன்னா பழுப்பு நேரம் இல்லை கருப்பு நேரத்தில் வந்து கண்டிப்பாக வந்துடும். அப்படி வந்துட்டால் அந்த பொருளை பயன்படுத்தக்கூடாது. பயன்படுத்தாமல் அருகில் உள்ள காவல் நிலையத்திலோ அல்லது உணவு பாதுகாப்பு அலுவலகத்திலையும் நீங்கள் வந்து புகார் அளிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பால் தண்ணி வந்து கலக்கிறாங்க. ஸோ தண்ணி கலக்கிறது வந்து அவங்க எந்த தண்ணி கலக்கிறாங்கன்னு தெரியாமல் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஆயில், பெட்ரோலியத்தில் எடுக்கிற மினரலோடைய ஆயில் வந்து அது மிஸ் பண்ணுறாங்க. இதனால் நம்ம பார்த்து தான் ஒரு ஒரு பொருளை பயன்படுத்தணும்.
1: நம்ம ஒரு பொருள் எப்படி வந்து இது நல்ல பொருள் கலப்படம் இல்லாத பொருள் அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது சார்? அதுக்கு ஏதாவது வழிமுறைகள் இருக்கா?
0: கண்டிப்பாக இருக்குது. உணவு பாதுகாப்புத்துறை வந்து சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணியிருப்பாங்க. ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா மூலயமா இந்த ரேஷியோவில் இந்தந்த பொருள் இருக்கணும் நமக்கு வந்து சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணியிருப்பாங்க. அந்த அச்சடிக்கப்பட்ட பேப்பரில் வந்து ஒரு எழுத்து மேலே ஒரு எழுத்து வந்து பிரிண்ட் ஆகிருக்கும். அதுமாரி வந்து காலாவதி அதில் இருக்காது. அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம உணவு பாதுகாப்புத்துறைக்கு வந்து புகார் அளிக்கலாம்.
1: அதாவது எந்த ஒரு பாக்கெட்டில் அடைக்கப்பட்ட பொருளுக்கு வந்து எக்ஸ்பைரி டேட் இல்லை அப்படின்னா அந்த பொருளை வாங்காமல் இருக்கிறது சிறந்தது, புகார் கொடுக்கறதுங்கிறது ரொம்ப நல்லது. ஓகே சார், உணவுப் பொருட்களில் கலப்படம் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வீட்டிலேயே பண்ணக்கூடிய எளிமையான வழிமுறைகள் ஏதாவது இருக்குது?
0: உணவுப் பொருள் வந்து பாதுகாப்பற்ற முறையில் இருக்கிறதா நீங்கள் சொல்கிறீங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் வீட்டில் மிளகாத்தூள் யூஸ் பண்ணுறோம். அப்போ அது வாட்டரில் செக் பண்ணும்போது கண்டிப்பாக அப்படியே போய் உட்காந்துடும், அப்படி தெளிவாக இருக்கும் வாட்டர், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இதே வந்து இந்த இந்த கல்லில் பண்ணுறது, அடுத்து வந்து டீ தூள் மிஸ் பண்ணுறது, அதனால் பார்த்தீங்கன்னா கலர் வந்து வர ஆரம்பிச்சிடும். எந்த பொருளும் வெப்பநிலை அடையாமல் கலர் மாறுந்தோன்னா அது கலப்படமான ஒரு பொருள்.
1: ஓகே சார், வீட்டில் சாப்பிட்றதுங்கிறத விட நிறைய பேர் வந்து தொடர்ச்சியாக ஹோட்டலில் சாப்பிட்றதுங்கிற பழக்கம் வந்து அதிகரிச்சிட்ருக்கு. உணவகங்களில் சாப்பிடும்போது என்னென்ன விஷயங்கள் நம்ம கவனிக்கணும் சார்?
0: முடிஞ்ச அளவுக்கு வந்து கடையில் போய் சாப்பிட்றத வந்து தவிர்த்துக்கணும். எங்கே வெளியில் போகிறோம், தவிர்க்க முடியாத நேரத்தில் வந்து ஒரு நைட்டில் மிட் நைட்டில் வரும். ஸோ அந்த இடத்துல போய் நம்ம வந்து உணவகத்தில் சாப்பிட்லாம், ஆனால் எல்லா நேரமும் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் வந்து GHE ஹெல்த் ஹைஜீனிக் சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணியிருப்பாங்க. ஒரு ஒரு ஹோட்டல்லையும் அதுமாரி கொடுத்துருப்பாங்க. யார் உணவு பாதுகாப்புத்துறை மூலமா ஹைஜீனிக் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் உணவுகளில் எண்ணெய் பயன்படுத்துறாங்கல்ல, ஒரு முறை இரு முறை தான் பயன்படுத்தணும், மூணாவது முறை வந்து எண்ணெய் பயன்படுத்தக்கூடாது. அவங்க என்ன ருக்கோ சொல்லுவாங்க, ரீ குக்கிங் பர்பஸ் ஆகின்னு சொல்லிட்டு எந்த கடையில் வந்து மறுசுழற்சி முறையில் எண்ணெய் பயன்படுத்தலையோ அந்த நிறுவனங்களுக்கு வந்து ருக்கோ மூலமா உணவு பாதுகாப்புத்துறை வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க. அப்போ கண்டிப்பாக நீங்கள் உள்ள என்ட்ரன்ஸ் ஆகணுனே இந்த ஹைஜீனிக் சர்டிஃபிகேட்டும் இந்த ருக்கோ சர்டிஃபிகேட்டும் கம்பல்சரி அந்த கடையில் இருக்கும். இப்போ அதுமாதிரி இருந்தால் இந்த ஹோட்டலில் போய் நம்ம சாப்பிட்றதுக்கு வந்து நம்ம ஒரு 70% ரைட்டு ஓகே சாப்பிட்லாம் அப்படி ஒரு எண்ணம் வரும். ரெண்டாவது அங்கே போய் சாப்பிடும்போது நம்ம வந்து வாட்டர் வைப்போம் கிளாஸ் வைக்கும் போது அந்த சர்வர் என்ன செய்வாங்கன்னா கிளாஸ் ஒன்று மேலே ஒன்று வைக்கும் போது கண்டிப்பாக கிருமிகள் அதில் வர வாய்ப்பு நிறைய
1: இருக்கு.
0: இன்னொன்று அந்த டேபிள் துடைக்கும் போது அந்த பாஞ்சி துடைப்பாங்க, அந்த பாஞ்சி துடைச்சி அங்கே தான் வச்சிருப்பாங்க, திருப்பி அந்த பாஞ்சியால் தான் துடைப்பாங்க. இதுமாரினா தொடர்ந்து வந்ததுன்னா அந்த ஹோட்டலில் வந்து சாப்பிடக்கூடாது. அங்குள்ள மேனேஜர்கிட்ட வந்து இன்டிமேஷன் கொடுக்கணும். அதேமாரி செஞ்சாங்கன்னா நீங்கள் வந்து உணவு பாதுகாப்பு இதில் தகவல் கொடுத்தா கண்டிப்பாக வந்து அவங்க ஆய்வு செய்வாங்க.
1: உணவகங்களில் உணவு பாதுகாப்பை யார் கண்காணிக்கிறார் சார்?
0: புதுச்சேரி மட்டும் இல்லை, தமிழ்நாட்டிலையும் ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் உணவு பாதுகாப்பு அதிகாரி இருக்காங்க. ஒரு ஒரு இடத்துக்கும் ஒரு டிஓ இருப்பாங்க. அவங்க மூலயமா ஒரு காரைக்காலுக்கு வந்து உணவு பாதுகாப்பு அதிகாரி இருப்பாங்க. மாகே, ஏனம், காரைக்கால் அதுமாதிரி எல்லா ஏரியாலும் கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு புகார் அடிப்படையிலையும் வந்து கடையை ஆய்வு பண்ணுறாங்க. திடீர்னு போயும் எல்லா கடையிலும் ஆய்வு பண்ணுறாங்க. ஆய்வு பண்ணுறப்ப அந்த சர்டிஃபிகேட் எல்லாம் இருக்கான்னு பார்க்குறாங்க. இல்லாத பட்சத்தில் அவங்களை வந்து எடுக்க சொல்கிறாங்க, அப்படி இல்லைன்னா பெனால்ட்டி மாதிரி அவங்களுக்கு வந்து பண்ணுறாங்க. அப்போ அவங்க சொல்லி தான் வந்து இப்போ ஹைஜீனிக் சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருக்காங்க.

0: அந்த ஹைஜீனிக் சர்டிஃபிகேட் வந்து சாதாரணமாக கொடுத்துட மாட்டாங்க. வாட்டர் டெஸ்டிங், சுத்தமாக இருக்கான்னு பார்க்கணும், ருக்கோ மூலயமா ரீபர்பஸ் குக்கிங் ஆயிலோட சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும், இதுமாரி வந்து அவங்க வந்து ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து அந்த ஹைஜீனிக் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. முக்கியமாக வந்து நம்ம எண்ணெய் தான் மெயின், இப்போதைக்கு எண்ணெயால் தான் இந்த புற்றுநோய் இதய நோய் எல்லாம் வர்றதுக்கு வந்து இந்த ரெண்டு முறைக்கு மேலே அதை பயன்படுத்தக்கூடாது. டிபிடிம்பாங்க, டோட்டல் போலார் காம்பவுண்ட்ம்பாங்க. அந்த கொழுப்பு சத்து வந்து எண்ணெய் வந்து இந்த வெப்பநிலை ஆகும் போது ரெண்டு வெடித்து அந்த எண்ணெய் பிரியும், பிரியும் போது தான் கொழுப்புகள் அதிகமாகும். அப்படி ஆகும் போது தான் நமக்கு நிறைய பிரச்சனைகள் வருது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த ஹைஜீனிக் சர்டிஃபிகேட்டும் ருக்கோ சர்டிஃபிகேட்டும் எந்த கடையில் இருக்கோ அந்த கடையில் வந்து அவங்க போய் சாப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃபுட்டு வந்து 70% ஆரோக்கியமாக இருக்கும்.
1: ஹோட்டலில் வந்து உணவு பரிமாறுறாங்களே சார், இவங்க என்னென்ன மாதிரியான விதிமுறைகளை பின்பற்றணும் சார்?
0: இப்போ ஹோட்டலில் போயிட்டு சாப்பிட போகிறோம் அப்படி இருக்கும்போது நம்ம தலைமுடி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தலைமுடியிலையும் 2 லட்சம் வைரஸ் இருக்குது. தலைமுடியில் அந்த கேப்பு போட்டு தான் நம்ம வந்து சர்வ் பண்ணணும். சில பேர் காதுக்கு மேலேயே வச்சு அந்த கேப்பை போடுறாங்க, அதுமாரி பண்ணக்கூடாது. இந்த காது தோடோட சேர்த்து தான் கேப்பை வந்து நம்ம பயன்படுத்தணும். நிறைய கடையில் நாங்கள் போய் பார்க்கும்போது என்னென்னா சும்மா கேப் போடணும்னு சொல்லிட்டு பேருக்காக போடுறாங்க, அப்படி போடாமல் அவங்க வந்து

0: ரெண்டு வெடிச்சு அந்த எண்ணெய் பிரியும், பிரியும் போது தான் கொழுப்புகள் அதிகமாகும். அப்படி ஆகும் போது தான் நமக்கு நிறைய பிரச்சனைகள் வருது. அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த ஹைஜீனிக் சர்டிஃபிகேட்டும் ருக்கோ சர்டிஃபிகேட்டும் எந்த கடையில் இருக்கோ அந்த கடையில் வந்து அவங்க போய் சாப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃபுட்டு வந்து 70% ஆரோக்கியமாக இருக்கும்.
1: ஹோட்டலில் வந்து உணவு பரிமாறுறாங்களே சார், இவங்க என்னென்ன மாதிரியான விதிமுறைகளை பின்பற்றணும் சார்?
0: இப்போ ஹோட்டலில் போயிட்டு சாப்பிட போகிறோம் அப்படி இருக்கும்போது நம்ம தலைமுடி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தலைமுடியிலையும் 2 லட்சம் வைரஸ் இருக்குது. தலைமுடியில் அந்த கேப்பு போட்டு தான் நம்ம வந்து சர்வ் பண்ணணும். சில பேர் காதுக்கு மேலேயே வச்சு அந்த கேப்பை போடுறாங்க, அதுமாரி பண்ணக்கூடாது. இந்த காது தோடோட சேர்த்து தான் கேப்பை வந்து நம்ம பயன்படுத்தணும். நிறைய கடையில் நாங்கள் போய் பார்க்கும்போது என்னென்னா சும்மா கேப் போடணும் சொல்லிட்டு பேருக்காக போடுறாங்க, அப்படி போடாமல் அவங்க வந்து லேடிஸாக இருந்தாங்கன்னா கொண்டை போட்டு முடி வெளியே வரக்கூடாது, எல்லாத்தையும் கவர் பண்ணி தான் அவங்க வந்து இந்த கேப்பு போடணும். அது இல்லாமல் கையில் வந்து கை க்ளோஸ் வந்து கம்பல்சரியாக நம்ம வந்து போட்டு தான் வந்து சர்வீஸ் பண்ணணும். இன்னொன்று டேபிள் துடைக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த பாஞ்சு துடைக்கும் போது ஒரு நடைய அந்த பாஞ்சை போயிட்டு தண்ணியில் வந்து வாஷ் பண்ணணும், இல்லைன்னா வைரஸ் திருப்பி திருப்பி ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். அதுமாரி தண்ணி குடிக்கிறப்ப அந்த கிளாஸை வந்து சிங்கிள் சிங்கிளாக தான் வைக்கணும், ஒன்று மேலே ஒன்று வச்சு கொண்டு போகக்கூடாது. இப்போ இதனால் வந்து சாப்பிடும் போது நம்ம வந்து கடைப்பிடிக்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயங்கள் இது. இதை கடைப்பிடிச்சாவே அந்த ஹோட்டலில் வந்து ஓரளவு ஹைஜீனிக்காக இருக்குது அப்படின்னு நம்ம நம்பிக்கை இருக்கலாம். ஒவ்வொரு நாளும் டெம்பரேச்சர் எவ்வளோ மெயின்டைன் பண்ணுறாங்க, ஃப்ரிட்ஜ் எவ்வளோ மெயின்டைன் பண்ணுறாங்க, ஃப்ரிட்ஜர் எவ்வளோ மெயின்டைன் பண்ணுறாங்க, மாதம் மாதம் வாட்டர் டெஸ்டிங் பண்ணுவாங்க, அந்த ரிப்போர்ட் இருக்கா? நம்ம வந்து கண்டிப்பாக அந்த கடையில் போய் கேட்கலாம், இந்த ஹைஜீனிக் சர்டிஃபிகேட் இருக்கா, நீங்கள் எண்ணெய் வந்து 2 முறை தான் யூஸ் பண்ணணும், அதுக்கு மேலே யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அந்த எண்ணெயை வந்து வெளியில் கொடுக்குறீங்களா, அதுக்குள்ளே பில் எங்கே இருக்குது, நீங்கள் யார்கிட்ட கொடுக்குறீங்க, நீங்கள் கொடுக்குறது வந்து பயோடீசலுக்கு தான் போகணும் அப்படிங்கிறத வந்து நம்மளாக வந்து சொல்லணும். கண்டிப்பாக நம்ம சாப்பிட போகிறப்ப இதை கேட்குறது நமக்கு வந்து ரைட்ஸ் உண்டு.
1: இப்போது சர்டிஃபிகேட் எடுத்துட்டாங்க, எடுத்துகிட்டு திரும்ப அதே தவறை பண்ணும்போது
0: ஃபஸ்ட்டு வார்னிங் கொடுக்குறாங்க ஓரலாக, அதுக்கப்புறம் ஒரு வார்னிங் லெட்டர் கொடுக்குறாங்க, மூணாவது வந்து அவங்க பெனால்ட்டி கொடுத்துட்றாங்க. அந்த பெனால்ட்டி வந்து ரொம்ப தீவிரமாக இருக்கும். அது இதே போல் உள்ள புகார்கள் அடிக்கடி வருது. உணவு பாதுகாப்புத்துறை வந்து சிறப்பான முறையில் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க.
1: ஓகே சார், இப்போது ஹோட்டலில் வந்து நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறமா உணவுப் பொருள் வந்து நல்லா இல்லை அப்படிங்கிறது நம்ம வீட்டுக்கு போய் தான் தெரியும். ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு நம்ம வீட்டுக்கு வந்துடுவோம், வீட்டுக்கு வந்த உடனே தான் ஆஹா நம்ம சாப்பிட்டது ஏதோ ஒத்துக்கலை அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அந்த ஹோட்டல் மேலே புகார் கொடுக்க முடியுமா சார்?
0: இப்போ கூட இடையில ஒரு கடையில் வந்து சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வாங்கிட்டு போயிருக்காங்க, சாப்பாடு அந்த கறி வந்து வேகலைன்ட்டு புகார் கொடுத்துருக்காங்க, புகார் கொடுத்து அவங்க கேட்கலங்கிறதால உணவு பாதுகாப்புத்துறைக்கு வந்து கடிதம் கொடுத்தாங்க. கடிதம் கொடுத்த அடுத்த 2 நாள்லேயே அந்த கடையை ஆய்வு பண்ணி அதற்கான நடவடிக்கை எடுத்தாங்க. அதனால உணவு கடைகளில் வாடிக்கையாளர்கள் வந்து அவங்க சிறப்பாக இருக்கணும், அவங்க நல்லா இருந்தால் தான் நம்ம கடை நல்லா இருக்குங்கிற ஒரு யுத்தியை வந்து அந்த கடை ஓனர் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்க இப்போ எல்லாமே நடைமுறைப்படுத்துறாங்க.
1: பொதுமக்களோட உடல் நலத்துக்கு தீங்கு விளைவிக்கிற விஷயங்களை வந்து இந்த உணவகங்களில் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்கும்போது அவங்களுக்கான அதிகபட்சமான தண்டனை என்னவா இருக்கும் சார்?
0: கடையை வந்து சீல் வச்சிருவாங்க, ஃபுல்லாக சரி பண்ண அப்புறம் திருப்பி கடையை ஓப்பன் பண்ணுவாங்க.
1: இப்போது இந்த தவறுகள்லாம் நடக்கும்போது பொதுமக்கள் புகார் பண்ணணும் அப்படின்னா எளிதாக புகார் கொடுக்கறதுக்கான வழிமுறைகள் என்ன சார்?
0: நம்மளுடைய பாண்டிச்சேரிலையும் பார்த்தீங்கன்னா புகார் நம்பர் கொடுத்துருக்காங்க. 1031 ஒரு நம்பர் இருக்குது, 1070 ஒரு நம்பர் இருக்குது. ஒரு அலைபேசி எண்ணை கொடுத்துருக்காங்க, அந்த அலைபேசி எண்ணை சொல்கிறேன், 9597894416. இது வந்து காரைக்காலுக்கு பிரத்யேகமாக உள்ள புகார் எண்ணெய் இது. அடுத்து பாண்டிச்சேரிக்கு நம்பர் ஒன்று கொடுக்குறேன், 8148456077. தமிழ்நாட்டுக்குள்ள புகார் எண் வந்து 9444042322. இது வாட்ஸ்அப் நம்பரு, நீங்கள் வந்து இந்த நம்பரில் புகார் பண்ணீங்கன்னா சென்னைக்கு தான் போகும் இது. அடுத்த நிமிஷமே எந்த மாவட்டமும் அந்த மாவட்டத்துடைய உணவு பாதுகாப்பு அதிகாரி உடனே தொடர்பு கொண்டு அதுக்குள்ளே நடவடிக்கை எடுப்பாங்க.
1: புகார் கொடுக்கறதுக்கு நம்பர் வந்து மென்ஷன் பண்ணிங்க, 1031 அல்லது 1070 இந்த நம்பருக்கு கால் பண்ணி புகார் கொடுக்கலாம் அப்படின்னு. இதில் என்னென்ன மாதிரியான டீட்டெயில்ஸ் கேட்பாங்க சார்? நம்மளோட அடையாளங்கள் வந்து பாதுகாக்கப்படுமா சார்?
0: புகார் அளிக்கிறவங்களுடைய நீங்கள் யாருன்னு கேட்பாங்க, அது மட்டும் தான் கேட்பாங்க. மற்றபடி வந்து நம்ம டீட்டெயில்ஸ் வந்து வெளியில் யார்ட்டையும் செய்து கொடுக்க மாட்டாங்க. நம்பரும் கொடுத்தோம், அது இல்லாமல் வந்து அலைபேசி எண்ணும் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா இந்த பொருள் சரியில்லை அப்படிங்கிறத ஃபோட்டோஸ் அனுப்பணும், அந்த எந்த கடையோ அந்த கடையோடைய புகைப்படத்தை அனுப்பணும். டீட்டெயிலான ஒரு விஷயத்தை வந்து அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பணும், அனுப்பினா மட்டும்தான் அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க. இன்னொன்று, நம்ம யார் புகார் அளித்தாலும் நம்மளை வந்து வெளியில் வந்து இவங்க தான் புகார் அளித்தாங்கன்னு சொல்லிட்டு எந்த ஒரு காரணத்தை முன்னிட்டும் யார்ட்டும் சொல்ல மாட்டாங்க.
1: புகார் கொடுத்ததுக்கப்புறமா நம்ம போய் பார்க்கணும், இல்லை அவங்க விசாரணைக்கு கூப்பிடுவாங்க, அந்த மாதிரியான ஏதாவது விஷயங்கள் இருக்கு?
0: கண்டிப்பாக அப்படி ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு வந்து அவங்க சரி பண்ணிட்டு வாட்ஸ்அப்லேயே உங்களுக்கு தகவல் கொடுத்துருவாங்க, அந்த கடைக்கு நாங்கள் போனோம், அவங்க மேலே நடவடிக்கை எடுத்திருக்கோம், இல்லை இது சரி பண்ண சொல்லியிருக்கோம் அப்படின்னு கொடுத்துருவாங்க. சப்போஸ் நம்ம திருப்தி அடையல அப்படின்னு சொன்னால் மட்டும் நம்ம போய் பார்க்கலாம் போய், மற்றபடி ஒன்று பார்க்கணும் அவசியம் இல்லை.
1: ஓகே சார், ஓகே சார். தெருவோர உணவுகள் வந்து பாதுகாப்பானதா சார் சாப்பிட்றதுக்கு?
0: அவங்க வந்து ட்ரேட் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அந்த இடத்துல வந்து கடை வச்சு நடத்துவாங்க. நகராட்சி ஆணையர்கள் வந்து கடைகள் வந்து ஆய்வு பண்ணுவாங்க, உணவு பாதுகாப்புத்துறையும் ஆய்வு பண்ணுவாங்க. நகராட்சி மூலயமா அவங்க வந்து பதிவு பண்ணி அந்த கடை வச்சுருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த கடையில் போய் நம்ம வந்து உணவுகளை வந்து சாப்பிடலாம். ஆனால் அந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்குமா தெரியாது, ஏன்னா ரோட்டு கடையில் வந்து வாகனம் போகும், அந்த பவுடர்

0: பறக்க வாய்ப்பு இருக்கு, ஆனா பழைய பொருள் அவங்கள்ட்ட இருக்க வாய்ப்பே இல்லை.
1: உணவால பரவுற நோய்களோட அறிகுறிகள் என்ன மாதிரி இருக்கும் சார்?
0: வயிற்றுப்போக்கு, வயிற்று வலி, ஜுரம், இதெல்லாம் வந்து தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். இதில் அதிகமாக எப்படி வரும்னா, அந்த முட்டை வந்து ஆஃப் ஆயில் முட்டைலாம் சாப்பிட்றாங்களே அது அந்த அளவுக்கு வந்து கொதிநிலை வந்திருக்காது. பால் வந்து நம்ம வந்து சாப்பிட்றப்ப அந்த பால் வந்து சரியான பாலான்னு தெரியாது, தண்ணி ஊற்றி மிஸ் பண்ணி வருவாங்க. அது எந்த தண்ணி ஊற்றுறாங்கன்னு நமக்கு தெரியாது. இப்போ அதனாலையும் வர நமக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு.
1: சரியாக வேக வைக்காத உணவுகள்,
0: வேக வைக்காத உணவுகள் வர வாய்ப்பு இருக்கு. நம்ம ஜங்க் ஃபுட் வந்து ஃப்ரைட் ரைஸ்லாம் சாப்பிடுவோம், அதில் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு நிறையா அதில் மெட்டீரியல் ஆட் பண்ணுறாங்க. ஸோ அது போடும்போது தான் நல்லா சுவையாக இருக்குது அப்படின்னு சாப்பிட்றாங்க. இந்த குழந்தைகள்லாம் அந்த ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடும்போது அவங்களுக்கு வந்து இந்த பிரெயின் வந்து நிறைய பிரச்சனைகள் அவங்களுக்கு கண்டிப்பாக வரும். 14 வயசு வரைக்கும் நம்ம அஜினோ மோட்டோ இதுமாரி மெட்டீரியல் போட்டு நம்ம சாப்பிடவே கூடாது. அடுத்து கர்ப்பிணி பெண்கள் வந்து சுத்தமாக வந்து நம்ம வந்து ஃப்ரைட் ரைஸ் வந்து அஜினோமோட்டோ பொருளை சாப்பிடவே கூடாது. அரசாங்கம் என்ன செய்கிறாங்க, அயோடின் உள்ள உப்பு தான் வந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆணையிடறாங்க. ரோட்டில் வந்து இந்த மூட்டையில் வர உப்பு வந்து வாங்கி சாப்பிட்றாங்க. அந்த ரோட்டில் வர உப்பு வந்து ஒன்று பதப்படுத்துறது மட்டும்தான் அந்த உப்பு, அது வந்து உணவகத்துக்கு வந்து நம்ம வந்து ஏற்றி கொள்ளக்கூடாது. ஆனால் இன்னமும் இந்த உப்பை வந்து பயன்படுத்துகிறாங்க. இப்போ இதனால நிறைய நோய்களை வர வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ அதனால் முடிந்த அளவுக்கு அவங்க வந்து என்ன செய்யணும், அயோடின் சார்ந்த உப்பு தான் வந்து அதை வாங்கி அவங்க பயன்படுத்தணும். கடையில் வர உப்பு வந்து அயோடின் உப்பாக நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஏதோ ஒரு பிராண்டாக உப்பு வந்து தொடர்ந்து வாங்குறாங்கன்னா வீட்டிலே வந்து உருளைக்கிழங்கு வந்து லைட்டாக அவிச்சுட்டு சாரில் வந்து அந்த உப்பை போட்டிங்கன்னா ப்ளூ கலர் மாறிடும். அப்படி ப்ளூ கலர் மாறினா அது வந்து அயோடின் உப்பு.
1: உருளைக்கிழங்கு வேக வச்ச
0: தண்ணியில் சால்ட்டை போட்டு லெமன் 2 சொட்டு 3 சொட்டு போட்டிங்கன்னா அந்த கலர் வந்து கண்டிப்பாக ப்ளூ கலர் மாறும். மாறினா அது வந்து அயோடின் உப்பு. மாறவே இல்லைனா அது வந்து அயோடின் உப்பு கிடையாது. உடனடியாக இப்போ சம்மந்தப்பட்ட உணவு பாதுகாப்பு அதிகாரி அல்லது பக்கத்தில் காவல் நிலையம் இல்லைனா வந்து கன்சியூமர் டிபார்ட்மெண்ட் சிவில் சப்ளை ஆஃபீஸ் இருக்கும், இதுமாரி துறைகள்லாம் வந்து ஒரு புகார் அளித்தால் கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பாங்க. இப்போ இதனால தான் வந்து சின்ன சின்ன நோய்கள் வந்து வருது. இது தெரியாமல் நம்ம என்ன செய்யறோம்னா, இதை நான் சாப்பிட்டுருக்கோம், ஒரு கிளாஸ் வாட்டரில் டீ தூளை மேலே போடும்போது அந்த கலராக வந்துட்டுனா அது வந்து கலப்படமான டீ தூள், கலரே வராமல் ஒயிட்டாகவே இருந்ததுன்னா அது நல்ல டீ தூள். இப்போ நம்ம சொன்னதுனா அவங்க கடைப்பிடிச்சாங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம உடல் ஆரோக்கியத்தை பேணி கேட்கலாம்.
1: அஜினோமோட்டோ வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது அது வந்து பொதுவாகவே எல்லாருக்குமே கெடுதலானது, அதை ஏன் வந்து உணவகங்களில் பயன்படுத்த அனுமதிக்கிறாங்க சார்?
0: இப்போ உள்ள நடைமுறையில் சில விஷயங்கள் வந்து உணவு பாதுகாப்புத்துறை வந்து இவ்வளோ ரேஷியோவில் வந்து நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அஜினோமோட்டோ சொல்கிறீங்க, இது இல்லாமல் கலர்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த சிக்கனில் போகிற கலர்ஸ் இதெல்லாம் அந்த கலர்ஸ் இருக்குல்ல, இப்போ இந்த மாதிரி ஐட்டம்னா வந்து உணவு பாதுகாப்புத்துறை வந்து ஒரு ரேஷியோ வந்து கொடுக்குறாங்க. அந்த ரேஷியோ வந்து இப்போ கடையில் உள்ளவங்க வந்து ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்பப்போ உணவு பாதுகாப்புத்துறை வந்து ஆய்வு பண்ணுறாங்க, அவங்க அந்த ரேஷியோ மாறி உள்ளவங்களுக்கு வந்து பெனால்ட்டி போடுறாங்க, அந்த பறிமுதல் பண்ணுறாங்க, அந்த நடவடிக்கை எடுக்கிறாங்க. நம்மளுடைய நுகர்வோர் வந்து சரியான முறையில் வந்து நம்ம தான் எல்லாமே கடைக்காரங்களா பார்த்து சரியாக செஞ்சுருவாங்களா அப்படின்லாம் உணவு பாதுகாப்புத்துறை வந்து 100 விழுக்காடு வந்து ஆய்வு பண்ணி சரி பண்ணுவாங்களானா முடியவே முடியாது. புதுச்சேரி அரசாக இருக்கட்டும், தமிழ்நாடு அரசாக இருக்கட்டும், இல்லை இந்திய அரசாங்கமாக இருக்கட்டும், நம்முடைய நுகர்வோர் ஆரோக்கியமாக இருக்கணுங்கிறதால சில வழிகாட்டுதலை ஃபாலோ பண்ணுறாங்க. சாப்பிட்ற நாமளும் அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்போ பொதுமக்கள் என்ன செய்கிறாங்கன்னா, பொதுவான இடங்களில் வந்து பச்சி சிக்கன் 65 இதுமாரி பொருள்லாம் என்ன செய்கிறாங்கன்னா போய் சாப்பிட போகிறாங்க. சாப்பிட போகிறப்ப ரைஸில் வந்து சுவை அதிகமாக இல்லைன்னா என்ன சுவை கம்மியாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ பச்சில் வந்து கலர் வரவே இல்லை, இது நீ வேக வைக்கவே இல்லை, சும்மா நீ கொடுத்துட்ட, சிக்கன் வந்து நீ வேக வைக்கவே இல்லை, அப்படியே கொடுத்துட்ட அப்படிங்கிறாங்க. நாங்கள் போயிட்டு ஒரு விழிப்புணர்வு கொடுக்கும்போது, இல்லை சார் நீங்கள் சொல்லிட்டு போகிறீங்க, நாங்கள் வந்து கலர் போடாமல் கரெக்டாக கொடுத்தா ஆனால் எங்களுடைய வியாபாரம் வந்து பாதிக்குது, இதுக்கு யார் காரணம், நம்ம வாங்கி சாப்பிட்ற நுகர்வோர் தான் காரணம்.
1: நம்ம விழிப்புணர்வாக
0: நம்ம வந்து பொதுமக்கள் விழிப்புணர்வாக இருந்தால் இந்த கலப்படத்துக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி கண்டிப்பாக வைக்கலாம்.
1: குழந்தைகளுக்கு உணவு கொடுக்கும்போது என்னென்ன விஷயங்கள் வந்து நம்ம கவனிக்கணும் சார்?
0: பால் தான் நம்ம சொல்லுவேன். பால் வந்து நீ என்ன தான் கறந்து 10 லிட்டர் கறந்தாலும் சரி தான், 20 லிட்டர் கறந்தாலும் சரி தான், அதில் 1 லிட்டர் தண்ணி ஊற்றாமல் பாலே கொடுக்க மாட்டாங்க. அந்த தண்ணி வந்து ஆரோக்கியமாக இருக்கணும். நம்ம சொல்கிற விஷயங்களை கேட்டு பொதுமக்கள் வந்து தண்ணி ஊற்றுறாங்களே, தண்ணி ஊற்றவே கூடாது, அப்படி ஊற்றுற மாதிரி இருந்தால் ஆரோ வாட்ரு சுத்தமான வாட்டர்லாம் வந்து கலக்கணும், ஆனால் கலக்கக்கூடாது. புரதம் சார்ந்த மெட்டீரியல் இருக்குல்ல, மாவுனா இருக்குல்ல, அதுமாரி பொருளை தான் நம்ம வந்து குழந்தைகளுக்கு வந்து ஊட்டச்சத்தாக கொடுக்கணும். நம்ம என்ன செய்கிறோம், சும்மா வந்து இட்லி அரைச்சி நம்ம கொடுத்துட்றோம், அது மட்டுமே அந்த குழந்தைக்கு வந்து சத்தான பொருளாகும்போது கிடையாது. கொண்டக்கடலை, சத்து மாவு இதுமாரி குழந்தைக்கு நம்ம கொடுக்கணும். வேக வைத்த முட்டை தான் கொடுக்கணும். முட்டை வந்து ரொம்ப வேக வச்சுட்டோம்னா வெள்ளைக்கரு வந்து ஒரு மாதிரியாயிடும். அப்போ மீடியமான ஒரு டெம்பரேச்சரில் 60-70 டிகிரியில் தான் அந்த முட்டையை வேக வைக்கணும். அதை வேக வச்சு அந்த முட்டையை வெள்ளைக்கரு கொடுத்தா அந்த குழந்தைக்கு ரொம்ப நல்லது.
1: குழந்தைகளுக்கு வந்து இந்த பேக்கெட் ஃபுட் வாங்கி கொடுக்கறதுல என்னென்ன ஆபத்துகள் இருக்குது சார்?
0: குழந்தைங்கிறது வந்து நம்ம வந்து பிறந்த 1 வயசுலேருந்து 14 வயசு வரைக்கும் நம்ம வந்து குழந்தை பருவம் தான் சொல்கிறோம். அந்த 14 வயசு வரைக்கும் நம்ம வந்து எந்த ஒரு பேக்கெட் பொருளுமே கொடுக்கவே கூடாது. எல்லாமே ஐஸ்கிரீம் தான் சாப்பிடுவாங்க. இந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்றப்ப அந்த ஐஸ்கிரீம் வந்து இந்த டேட்டு கொடுப்பாங்களே, காலாவதி தேதின்னு கொடுப்பாங்களே, அதை வந்து யாராச்சும் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்றவங்க பார்த்துட்டாங்கன்னா ஐஸ்கிரீம் வந்து கொஞ்சம் சாப்பிட்றத கொஞ்சம் குறைச்சிப்பாங்க. அந்த வந்து வாங்கி சாப்பிட்றவங்களே பார்க்கட்டும், அந்த அளவுக்கு வந்து அந்த டேட்டு வந்து லாங் டைம் கொடுத்துருப்பாங்க. அப்போ அதனால் வந்து நம்ம வந்து ஃபுல்லாகவே குழந்தைகளுக்கு வந்து குறைச்சிருக்கணும். எல்லாமே கலப்படமான ஒரு
1: அதிகமாக ஐஸ்கிரீமுங்கிற பேரில் வந்து வித்திட்டு இருக்கிறது வந்து எண்ணெயில், சுத்தமான பாலில்

0: தயாரிக்கிற மாதிரியான ஐஸ்கிரீம்கள் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதை எப்படி கண்டுபிடிக்கிறது சார்?
1: முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து அதில் டேட்டு, அந்த எஃப்எஸ்எஸ் உடைய நம்பரு, அதுக்காக தான் லேபிளிங் வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க. 18 வகையான லேபிளிங் ஒரு பொருள் இருக்கும். ஒரு பொருள் மேலே இது தவறாக இருக்குது, இதை நீங்கள் ஆய்வு பண்ணணும் அப்படி சொல்லி நம்ம வந்து ஒரு புகார் கொடுத்தோம்னா, அவங்களுக்கு வந்து உண்மையாக இருக்கும் பட்சத்தில் 500 பணம் வந்து அரசாங்கம் புகார் அளித்தவங்களுக்கு கொடுக்குறாங்க. சப்போஸ் வேணுக்குன்னு ஒரு புகார் அளித்தாங்கன்னா திருப்பி இந்த பையனுக்கு 500 பெனால்டி போட்டுருவாங்க.
0: தரமான ஒரு ஐஸ்கிரீம் இருக்குது, கலப்படம் செய்யப்பட்ட எண்ணெயினால் தயாரிக்கப்பட்ட ஒரு ஐஸ்கிரீம் இருக்குது, நம்ம அந்த மேலே உள்ள பொருட்களை வச்சு இதை கண்டுபிடிக்க முடியுமா?
1: 18 வகையான லேபிளிங் அதில் இருக்கும். அதில் ஃபுட் சேஃப்டி நம்பர், பெஸ்ட் ஃபிவர் டேட்டு, காலாவதி டேட்டு, அது வெஜிடேரியனா நான்வெஜ்ஜியா, என்ன கலந்துருக்காங்க, எல்லாமே இருக்கும். அந்த லேபிளிங்லேயே பார்த்தா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னா ஒரு எழுத்து மேலே இன்னொரு எழுத்து வந்து ஒரு டூப்ளிகேட்டு, ஃபுட் சேஃப்டியே போலாது, இவங்களே ஒரு ஃபேக்கான ஒரு எஃப்எஸ்எஸ் நம்பர் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஒன்று காலாவதி டேட் இருக்காது, இல்லை பெஸ்ட் ஃபிவர் டேட் இருக்காது, ஒரு பிரிண்டிங் மேலே இன்னொரு பிரிண்டிங் இருக்கும். இதுக்கு மேலேயும் நம்ம சந்தேகப்பட்டோம்னா உணவு பாதுகாப்பு துறைக்கு நம்ம வந்து பேக்கிங் பண்ணி அனுப்பினா தான் லேபில் டெஸ்ட் பண்ணும்போது முழுமையான அளவு நமக்கு தெரியும்.
0: பாக்கெட்டில் அடைச்சிருக்க ஒரு பொருளை வாங்கும்போது எக்ஸ்பைரி டேட் செக் பண்ண வேண்டியது ஏன் வந்து முக்கியம்?
1: இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறீங்களே, இப்போ அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா பெஸ்ட் பிஃபோர் டேட்டு, எக்ஸ்பைரி டேட்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்ருக்காங்க. எக்ஸ்பைரி டேட்னா அந்த டேட்டுக்கு மேலே நம்ம பயனே படுத்தக்கூடாது. பெஸ்ட் பிஃபோர் டேட்னா நம்ம பயன்படுத்தலாம், ஆனால் அதோடைய வீரியம் வந்து எந்த அளவு இருக்குன்னா வந்து கரெக்டாக இருக்காது. ஆனால் எக்ஸ்பைரி டேட்டுக்கு வந்து நம்ம வந்து பயனே படுத்தக்கூடாது. ஏன்னா அந்த லிமிடேஷன் வந்து இது வரைக்கும் தான் உச்சக்கட்டமான ஒரு டேட் இது, இதுக்கப்புறம் அதை பயன்படுத்தக்கூடாதுன்னா நம்ம அந்த எக்ஸ்பைரியே கொடுக்குறாங்க. இப்போ அதில் பார்த்தீங்கன்னா வந்து நான் வெஜிடேரியனுக்கு நான்வெஜ்ஜுக்கு வந்து ஒரு கலர் கொடுத்துருப்பாங்க. வெஜிடேரியனுக்கு வந்து பச்சை கலரில் வந்து ஸ்கொயரில் இருக்கும், நான்வெஜ்ஜுக்கு வந்து முக்கோணத்தில் வந்து ப்ரௌன் கலரில் இருக்கும் லோகோ. இப்போ இதுனா வந்து நம்ம வந்து ஒரு லேபிளிங்கில் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். இந்த கஸ்டமருடைய கம்ப்ளைண்ட் நம்பர் அதில் வந்துருக்கும், டேட்டு வந்துருக்கும், ரேட்டு அதில் கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து எஃப்எஸ்எஸ்ஸுடைய நம்பர் வந்து ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு ஒரு நம்பர் மாறும். பாண்டிச்சேரிக்குன்னு ஒரு நம்பர் இருக்குது, தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு நம்பர் இருக்குது, தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இருக்கிற 40 டிஸ்ட்ரிக்கும் ஒன்றுக்கும் ஒரு ஒரு நம்பர் இருக்குது. அதேமாரி எல்லா மாநிலத்தில் இருக்குமே நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம அதை பார்த்தா நம்ம வந்து கண்டுபிடிக்கணும்.
0: எஃப்எஸ்எஸ்ஏஐ குறியீடு அப்படின்னு சொன்னீங்களே சார், இந்த குறியீடு ஏன் கொடுக்குறாங்க, அதை நம்ம எப்படி பார்த்து தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக சொல்லுங்கள் சார்.
1: இப்போ எஃப்எஸ்எஸ் ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா உணவு பாதுகாப்புத்துறை மூலயமா அதை கொடுத்துருக்காங்க. அது வந்து உணவுப் பொருளில் வந்து லேபிளிங்கில் வந்து இவ்வளோ தான் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து டெஸ்டிங் போவாங்க, டெஸ்டிங் மூலம் தான் கொடுத்துருப்பாங்க. ஒரு சோடா வந்து ஒரு பையன் வாங்கியிருக்காரு, வாங்கி குடிச்சிட்டு என்ன பண்ணிருக்காரு, அதில் நம்பர் வந்து 12 நம்பர் தான் இருந்திருக்கு. எஃப்எஸ்எஸ் நம்பர் வந்து 14 நம்பர்ஸ் அதில் இருக்கணும்,
0: 14
1: இலக்கு நம்பர் அது இருக்கணும், ஆனால் அதில் வந்து 12 நம்பர் தான் இருந்திருக்கு. அவர் உடனே என்ன பண்ணுறாரு, பக்கத்தில் உள்ள உணவு பாதுகாப்பு அதிகாரிக்கு தகவல் தொடர்பு கொடுத்து அந்த நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா வந்து நார்த் சைடில் அந்த பாட்டில் வந்து புரொடக்ஷன் பண்ணி வந்திருக்கு. அங்கே உள்ள அதிகாரிக்கு வந்து புகார் கொடுத்து அது வந்து முறையான முறையில் அவங்க மேலே ஆக்ஷன்
0: சரியான முறையில்
1: எடுத்துட்டாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா ஒரு ஃபுட் சேஃப்டி நம்பர் 14 நம்பர் அதில் இருக்கணும். பாண்டிச்சேரிக்கு பார்த்தீங்கன்னா 135, அது பேர் லைசன்ஸ். லைசன்ஸ்னு ஒன்று இருக்குது, ரிஜிஸ்ட்ரேஷன் ஒன்று இருக்குது. ஒரு நாளைக்கு மினிமம் வந்து ஒரு 5000-6000 அந்த அளவுக்கு சேல்ஸ் ஆகணும், அது பேர் ரிஜிஸ்ட்ரேஷன். ஒரு நாளைக்கு 40,000 மேலே போனால் அது பேர் லைசன்ஸ். அப்படி வரும்போது லைசன்ஸ்னால் 135-25 இருக்கும். 25 வந்து அந்தந்த இயர், இப்போ இந்த வருஷம் 2026னா 135-26 தான் ஆரம்பிக்கும். ரிஜிஸ்ட்ரேஷன்னா 235 ஆரம்பிக்கும். இப்படி ஆரம்பித்தது நம்பர் தான் அது மாதிரி இருக்கும். அதுமாரி பக்கத்தில் இயரை குறிக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 001 இருக்கும், அது வந்து பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரினா லைசன்ஸுக்கு, 002 அது ரிஜிஸ்ட்ரேஷன். இப்போ இந்தமாரி 14 நம்பர் நம்ம ஓரளவுக்கு ஆய்வு பண்ணாவே ஓரளவுக்கு தெரிஞ்சிடும்.
0: இந்த எஃப்எஸ்எஸ்ஏஐ அந்த லேபிளிங்கே வந்து போலியானது அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது சார்?
1: எஃப்எஸ்எஸ் ட்ராக்னு ஒன்று இருக்குது, TRACK FSSI ட்ராக். அந்த அப்ளிகேஷன்ல போயிட்டு இந்த 14 நம்பர் நீங்க அப்லோட் பண்ணீங்கன்னா அந்த கரெக்டான ரிசல்ட் வரும்.
0: FSSAI ட்ராக்,
1: TRACK
0: அப்படிங்கிற ஆப், இது
1: ஆப்ல போயிட்டு செக் பண்ணீங்கன்னா இதோட டீடைல்ஸ் வந்து கண்டிப்பா வந்துடும். எந்த கம்பெனி இது, என்ன ப்ரொடக்ஷன் பண்றாங்க, இது வந்து FSSல தான் நம்பர் வாங்கியிருக்காங்களா, அந்த டீடைல் வந்துடும்.
0: நிறைய விளம்பரங்களில் வந்து இதை சாப்பிட்டா ஹைட்டாக வளர்ந்துடலாம், நிறைய வந்து குழந்தைகளுக்கு வந்து வெயிட் ஏறும் அப்படிங்கிற மாதிரியான தகவல்களோட நிறைய பொருட்கள் வந்து விளம்பரம் செய்யப்படுகிறது. இந்த தகவல்கள் வந்து தவறு அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க மேலே நம்ம புகார் கொடுக்க முடியுமா சார்?
1: 2019 புதுசாக உணவு நுகர்வோர் சட்டங்களை கொண்டு வந்தாங்க, அந்த நுகர்வோர் சட்டத்தில் இந்த விஷயங்கள்லாம் வருதுமா? தவறான விளம்பரங்களை கொடுத்தா அவங்க மேலே நுகர்வோர் சட்டங்கள் அடிப்படையில் அவங்க மேலே வழக்குகளை பதியலாம், அதற்கான நெஸ்டேடும் நம்ம பெறலாம். இப்போ வந்து நம்ம ஆன்லைனில் ஒரு பொருளை வாங்குகிறோம், நம்ம வந்து ஏதோ வெளியூர் போயிட்டுருக்கோம், அங்கே பொருளை வாங்கிடுறோம், இங்கே வீட்டுக்கு வந்த பிறகு அந்த பொருள் வந்து டூப்ளிகேட்டாக இருக்குது, அந்த பொருள் வந்து வேலை செய்யாமல் போயிடுது. அப்போ நம்ம என்ன செய்யலாம்? நம்ம வந்து ஆன்லைன் மூலமாகவே புகார்கள் வந்து தெரிவித்து டெல்லியிலையோ இல்லை வந்து எந்த ஸ்டேட் போய் பொருளை வாங்கினாலும் இங்கே இருந்து படி நீங்கள் வந்து புகார்கள் அளிக்கலாம், அழித்து அதற்குள்ள தீர்வுக்கும் நஷ்டம் நம்ம பெறலாம். அதுமாரி ஒரு சட்டங்களை ஏற்றி கொண்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் ஆன்லைனில் பொருளை வாங்கிட்டு நம்ம பயப்பட தேவையில்லை, அதற்கான சட்டங்களை ஏற்றப்பட்டு அதுக்கான தீர்வும் நம்ம இப்போ எடுக்கலாம்.
0: இப்போ இந்த இட்லி மாவு பிரச்சனை அப்படிங்கிறது பெரிய பிரச்சனை. அம்மாக்கள்லாம் என்ன நினைப்பாங்க, ஒரு

0: நாள் அரைச்சி வச்சா அவ்வளோதான், ஒரு நாலஞ்சு நாளைக்கு அதை யூஸ் பண்ணிப்போம், அதை எதுக்கு டெய்லி டெய்லி அரைக்கணும், அது ஒரு வேலை சுமையாக மாறிடுச்சு. ஸோ அதனால் ஒரு நாள் மாவரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம ஒரு நான்கு நாட்களுக்கு பயன்படுத்துகிற பழக்கங்கள் வந்து இங்கே இருக்குது. இது எவ்வளவு தவறானது சார்?
1: வீட்டில் மாவு அரைக்கிறது பெரிய சந்தோஷமான ஒரு செய்தி தான் அது. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் மாவு வந்து மூணு நாள் தான் ஃப்ரிட்ஜில் இருக்கணும், அதுக்கு மேலே அந்த மாவு வந்து வச்சு பயன்படுத்தக்கூடாது. அது வச்சு பயன்படுத்திங்கன்னா அது மூலயமா சில சில இன்ஃபெக்ஷன் நம்ம வந்துகிட்டே இருக்கும், அது நம்ம பிரச்சனை தான் கொடுக்கும். அதனால் மாவு வந்து அன்னன்னைக்கு யூஸ் பண்ணி ஃப்ரிட்ஜ் இல்லாத என்ன செய்வோம், காலைல ஊற போடுவோம், சாயங்காலம் அரைப்போம், ஆனால் நைட்டு வச்சுப்போம், மக்கள் காலை வச்சு அந்த மாவு சரியாக போயிடும். இப்போ நம்ம என்ன செய்கிறோம், ஆஃபீஸ் போகிறங்கிறதால ரம்மாவில் வந்து அரைச்சி ஃப்ரிட்ஜில் நம்ம வச்சிடறோம். அந்த ஃப்ரிட்ஜ் கரெக்டாக டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறோமோ அதை நம்ம பார்க்குறதே கிடையாது. ஃப்ரிட்ஜே மெயின்டைன் பண்ணுறது கிடையாது சொல்ல போனால். அதிகபட்சமாக உணவு பாதுகாப்பு துறை வந்து மாவு வந்து மூணு நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். அந்த ஃப்ரிட்ஜில் வந்து 4 டிகிரி வந்து அந்த டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறதை பார்த்துட்டு தான் அந்த மூணு நாள் அதிகபட்சமான ஒரு டைம்ங்கிறது மூணு நாள், அது வரைக்கும் வச்சிருக்கலாம்.
0: இப்போ மாவை ஃப்ரிட்ஜில் வைக்கிற காலம்ங்கிற போய் ரெடிமேடாக கடையில் வாங்கி பயன்படுத்துகிற காலம் வந்துருச்சு. ஆபத்தானதா இல்லை பாதுகாப்பானதா?
1: கண்டிப்பாக ஆபத்தானா உள்ள விஷயம்தான் அது. ஏன்னா அவங்க வந்து எந்த தண்ணியில் வந்து அந்த மாவு அரைக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு கொஸ்டினாகவே எல்லாருக்குமே இருக்குது. முடிந்த அளவு உணவு பாதுகாப்புத்துறை வந்து அங்கங்கேயும் வந்து மாவு அரைக்கிறவங்களை வந்து ஆய்வு பண்ணுறாங்க, வாட்டரை டெஸ்டிங் பண்ண சொல்கிறாங்க, எல்லாமே நடந்துகிட்டு தான் இருக்குது.
0: அந்த மாவு விற்கிறவங்க ஒரு நாள் தான் விற்க முடியும், அன்னைக்கு அரைச்சி அன்னைக்கு மட்டும் விற்க முடியும். வாங்குறவங்களும் ஒரு நாள் தான் அதை பயன்படுத்த முடியும். இதை மீறினா இவங்களுக்கும் பெனால்ட்டி இருக்கா சார்?
1: மாவு வந்து அதிகபட்சம் மூணு நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். இன்னொன்று வந்தீங்கன்னா அந்த மாவு வந்து ரோட்டில் விற்கிறவங்க உணவு பாதுகாப்புத்துறை மூலமா சர்டிஃபிகேட் வாங்கி அந்த லேபிளிங் இருக்கான்னு பார்த்துட்டு அந்த மாவை தான் நம்ம வாங்கணும். ஏன்னா அவங்கள்ட்ட போகும்போது அந்த வாட்டர் வந்து டெஸ்டிங் பண்ணியிருப்பாங்க, டெஸ்டிங் வந்து ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்க, அதனால் அந்த தண்ணி தான் அவங்க பயன்படுத்தியிருப்பாங்க. நம்ம வந்து மாவு வந்துட்டு இந்த ஃபுட் சேஃப்டி லைசன்ஸ் வச்சுருக்காங்க அசுத்தமான தண்ணி பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிற கேள்விக்குறி நம்மள்ட்ட இருக்கும் தவிர அதை உறுதிப்படுத்த முடியாது. அதனால் முடிந்த வரைக்கும் உணவு பாதுகாப்புத்துறை மூலமாக சர்டிஃபிகேட் யார் வாங்கி அந்த லேபிளிங் பண்ணியிருக்காங்களோ அவங்கள்ட்ட அந்த மாவு வாங்கி நம்ம சாப்பிட்டா நல்லது. ஆனால் அன்னன்னைக்கு அந்த மாவு வாங்கி பயன்படுத்துறது நல்லது, அதை ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றத நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும்.
0: அசுத்தமான தண்ணீருங்கிறம்போது எனக்கு இந்த ஒரு கேள்வி ஞாபகம் வருது. ட்ரெயினில் போகும்போது இந்த டீ வாங்குறது, சமோசா வாங்குறது, இதெல்லாம் வந்து நமக்கு வழக்கமான ஒன்று, இது எந்த அளவுக்கு பாதுகாப்பானது சார்?
1: ட்ரெயினில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எம்ஆர்பி ரேட்டே வந்து அவங்க வந்து 5 ரூபா கூட வித்துருந்தாங்க. இப்போ எல்லா பொதுமக்களும் என்ன செய்கிறாங்கன்னா இந்த இது யார் கேட்பா அப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டு அவங்க போயிடுறாங்க, யாருமே வந்து இதுக்குள்ளே தீர்வு கொடுக்க மாட்டாங்க. அங்கே வந்து ரயில்வேயில் வந்து அங்கே நம்பர் கொடுத்துருக்காங்க, இந்த நம்பர் புகார் அளிக்க நான் உடனே வந்து அதுக்குள்ளே தீர்வு எடுப்புன்னு சொல்கிறாங்க. ஆனால் பொதுமக்களை யாருமே கேட்குறதே இல்லை. பொதுமக்கள் நாம தான் சில விஷயங்களை கையில் எடுக்கணும். அப்போ இந்த ரயில்வேயில் போகிறப்ப ரோட்டில் வர இந்த டீ பச்சனை சாப்பிட்றத வந்து 100 விழுக்காடு வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம செஞ்சு தான் எடுத்துகிட்டு போகணும். அதுமாரி அங்குள்ள வாட்டருக்குனா வந்து ரேட் அதிகமாக வைத்தாங்கன்னா அதனால் நம்ம வந்து தட்டி கேட்கணும். எம்ஆர்பிங்கிறது மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸ் தான். ஸோ அப்படி இருக்கும்போது அதோட அவங்க வந்து 5 ரூபாய் 10 ரூபாய் கூட வைத்தாங்கன்னா அதை வந்து வாங்கணும் அவசியமே இல்லை. அங்கே நீங்கள் புகார் அளித்து அதற்கான நடவடிக்கை நம்ம எடுக்கலாம்.
0: மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸை விட ஒரு பொருள் வந்து அதிகமாக வச்சு விற்கிறாங்கும்போது அதே நம்பருக்கு கால் பண்ணி புகார் கொடுக்கலாம். அப்படிதான்
1: கண்டிப்பாக கொடுத்தா அதுக்குள்ளே தீர்வு எடுக்கிறாங்க. நாங்கள் வந்து ட்ரெயினில் போகும்போது இதேமாரி 5 ரூபா கூட விற்றதால நாங்கள் புகார் அளித்ததால் இறங்குறதுக்குள்ளே எங்களுக்கு ஒரு தீர்வு கொடுத்துட்டாங்க. அதனால் அரசாங்கம் நம்ம கொடுக்குற புகார்களை அவங்க ஆய்வு பண்ண ரெடியாக இருக்கிறாங்க. ஆனால் பொதுமக்கள் யார் புகார் கொடுக்கறது அப்படிங்கிற கேள்விக்குறியோட கடந்து போயிடுறாங்க. நம்மளா சில விஷயங்களை கையில் எடுக்கணும்.
0: இயற்கை உணவுப் பொருட்கள்னு கடையில் விற்கப்படுற பொருட்கள் வந்து எந்த அளவுக்கு பாதுகாப்பானது சார்?
1: இந்த இயற்கையான முறையில் பொருளை வந்து ரொம்ப நாளைக்கு அதை வந்து பதப்படுத்தவும் முடியாது. ஏன்னா அது கெமிக்கல்ஸு எதுவுமே பூச்சிக்கொல்லி மருந்து எதுவுமே வந்து பயன்படுத்தாமல் ஒரு பொருளை வாங்கணுன்னா அது குறிப்பிட்ட நாள் தான் நம்ம வச்சுருக்க முடியும். அது ரொம்ப நாள் வாங்கி வீட்டில் வச்சு நம்ம வந்து சுத்தமான பொருள் நம்ம வந்து அதை வாங்கி பயன்படுத்தினா அது கொஞ்ச நாள் சென்று பூச்சி பிடிச்சிடும். இந்த இயற்கையான பொருளை வந்து நமக்கு என்ன தேவையோ அந்த பொருளை மட்டும்தான் வாங்கி நம்ம பயன்படுத்தணும். அதை பயன்படுத்தினா ஆரோக்கியமாக இருக்கும்.
0: காலநிலை மாற்றம் உணவு பாதுகாப்பை எப்படி பாதிக்குது சார்?
1: அதிக வெப்பமாக இருக்கும்னு இருக்காங்க, அதேமாதிரி அதிக மழையும் தட்டி வரும்னு இருக்காங்க. அதனால் விவசாயிகள்லாம் என்ன பண்ணணும்னா இதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து விவசாயத்தை வந்து அவங்க பண்ணணும். இந்த வெப்பநிலை மழை காலம் இதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க வந்து இந்த உற்பத்தியை வந்து கையாளணும். சில பொருளுக்கு வந்து இந்த மழையில் நிறையா பொருள் வந்து தாங்கும், அதுமாரி பொருளை தான் நம்ம வந்து அப்போ விவசாயம் பண்ணணும். வெயில் அதிகமாக இருக்குன்னா இதுக்கு என்ன பொருளோ அது மாதிரி தான் நம்ம வந்து பயன்படுத்தணும். அதனால் விவசாயிகள் வந்து இந்த வருடத்திற்குள்ள வெப்பநிலையும் மழையும் பார்த்து இந்த விஷயத்தை வந்து பயிரிடணும்.
0: இப்போ இந்தியாவில் வந்து உணவு பாதுகாப்பிற்கான மிகப்பெரிய சவால் என்ன இருக்குது சார்?
1: ஊட்டச்சத்தான பொருளை வந்து கொண்டு போகணும். ஃபுட் சேஃப்டிலேயே ஈட்ரெட் இந்தியான்னு ஒரு அமைப்பு அதிலேயே கொண்டு போகிறாங்க. அதை கொண்டு போய் என்ன பண்ணுறாங்க, வாலண்டியர் கன்சியூமர் ஆர்கனைசேஷன் ப்ளஸ் வந்து ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் இணைஞ்சு என்ன பண்ணுறாங்கன்னா அங்கங்கேயும் ஒரு ஒரு கேம்ப் மாரி வைக்கிறாங்க, ஒரு விழிப்புணர்வு மாரி வந்து மாணவர்களுக்கு, கிராமப்புற மக்களுக்கு, நகர மக்களுக்கு எல்லாருக்கும் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஈட்ரெட் இந்தியா விஷயத்தை வந்து அது மூலயமா வந்து பிரதமான பொருள், இது சத்தான பொருள்.

0: அப்படிங்கிற விஷயத்தை வந்து மக்களுக்கு வந்து கொண்டு சென்றுட்டே இருக்கிறாங்க. அது ஒரு பக்கம் கொண்டு போயிட்டு இருக்காங்க. உப்பு, நம்முடைய சீனி, இது மூணால தான் வந்து உடம்புக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் வருது. என்னன்னா ஆயில். இப்போ இந்த மூணுத்தையும் எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், எப்படி குறைக்கணும் அப்படிங்கிற விழிப்புணர்வும் வந்து அரசு வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. இதுக்கு என்ன செய்யறானா, இந்த நுகர்வோர் அமைப்பெல்லாம் வச்சு கையில வச்சுக்கிட்டு அவங்க மூலயமா வந்து கிராமப்புற மக்களுக்கு மாணவர்கள் எல்லாம் வந்து இந்த பயிற்சி கொடுக்குறாங்க.
1: சார், வேற என்னென்ன உணவு பாதுகாப்பு திட்டங்கள் வந்து அரசு மேற்கொண்டு வராங்க சார்?
0: உணவு பாதுகாப்புத்துறை என்ன பண்றாங்கன்னா வந்து அந்த மில்லட்ஸ் எல்லா இடத்துக்கும் கொண்டு போகிறாங்க. காய்கறிகளை வந்து உப்பு போட்டு, அப்படி வந்து உப்பு போட்டு தான் கழுவி சாப்பிடுங்கிறாங்க. இப்போ ஒருத்தருக்கு மாம்பழம் சீசன் வருது, அப்போ வந்து எல்லாமே இந்த கல் வச்சு தான் பழுக்க வைக்கிறாங்க. ஸோ அதுக்கு என்ன செய்கிறாங்க, ஒரு வாளியில் வந்து அந்த மாம்பழத்தை போடும்போது மிதக்குதுன்னா அதை வந்து கல் வச்சு பழுக்க வச்சுருக்காங்க. தண்ணி உள்ளே போயிட்டால் வந்து நல்ல மாம்பழம் அப்படி சொல்லி ஒரு விஷயத்தை வந்து இந்த வெயில் காலத்துக்கு கொண்டு வந்துட்டுருக்காங்க. இப்போ உணவு பாதுகாப்புத்துறை வந்து என்ன பண்ணுறாங்க, இப்போ எல்லா டிஸ்ட்ரிக்கும் வந்து அதிகாரிகளை வந்து நியமித்து கடைகளை வந்து ஆய்வு பண்ணுறாங்க. ஒரு ஒரு கல்லூரியில் போயிட்டு இந்த சரியான உணவை வந்து கொண்டு போய் சேர்த்துட்ருக்காங்க. நிறைய விஷயங்களை வந்து உணவு பாதுகாப்புத்துறை வந்து முயற்சி எடுத்து செஞ்சிகிட்டு இருக்காங்க.
1: இந்த உணவு பாதுகாப்பு விஷயத்தில் நம்ம மக்கள் பண்ணுற தவறுகள் என்னென்ன சார்?
0: தவறு உணவு பாதுகாப்பில் பார்த்தீங்கன்னா, நம்ம கலர்ஸ் அதிகமாக பயன்படுத்துகிற பொருளை வாங்கி சாப்பிட்றாங்க. இந்த அஜினோ மோட்டை வாங்கி சாப்பிட்றாங்க. இப்போ ரோட்டு கடைகள்லாம் வந்து இந்த கூல்ட்ரிங்க்ஸு, சர்பத்து இதெல்லாம் நிறைய போட்டுட்ருக்காங்க. அதில் கலக்கிற ஐஸ் கட்டி இருக்குல்ல, அது நார்மலாக ஆரோ வாட்டரில் பயன்படுத்துகிற ஐஸ் கட்டி வந்து போடுறதே கிடையாது. என்னென்னா, மீனுக்கு பதப்படுத்துகிற ஐஸ் கட்டி தான் நிறைய பேர் பயன்படுத்துகிறாங்க. இதை உணவு பாதுகாப்புத்துறை வந்து ஆய்வு பண்ணி நடவடிக்கை எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் கூட என்ன பண்ணுறாங்க, ஒரு சில வியாபாரிகள் மீனுக்கு பதப்படுத்துகிற ஐஸ் கட்டியை வாங்கி கொண்டு தான் ரோட்டில் உள்ள கடைகள்லாம் வந்து சர்பத்து இந்த கூல்ட்ரிங்க்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதனால் பொதுமக்களுக்கு எங்களுடைய நுகர்வோர் அமைப்பு சார்பாக ஒரு வேண்டுகோள் என்னென்னா, எந்த கடையில் போய் நம்ம கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறோமோ அங்கே உள்ள ஐஸ் கட்டியை வந்து எங்கே வாங்கினீங்க, சரியான முறையில் ஆரோ வாட்டரில் பயன்படுத்தின ஐஸ் கட்டியா, அப்படி பார்த்து தான் அந்த கூல்ட்ரிங்க்ஸை வந்து குடிக்கணும். முடிஞ்ச அளவு ரோட்டில் கிடக்கிற கூல்ட்ரிங்க்ஸில் ஐஸ் போடாமல் குடிக்கிறது தான் நல்லது.
1: ஓகே சார், ஒரே ஒரு உணவு பாதுகாப்பு நடவடிக்கை எல்லா குடும்பத்திலையும் கட்டாயமாக பின்பற்றணும் அப்படின்னா அது என்ன சார்?
0: கண்டிப்பாக வந்து அந்த ஒரு எந்த பொருளை வாங்கினாலும் அந்த பொருளுக்கு வந்து இந்த ஃபுட் லைசன்ஸ் இருக்கான்னு பார்க்கணும், டேட்டு பார்க்கணும். நம்ம அதில் இருக்கிற எல்லா லேபிளிங்கும் நம்ம பார்க்க முடியாது. அது வந்து வெஜிடேரியனா நான்வெஜ்ஜா, இது கஸ்டமர் நம்பர், இது என்ன புரோதம் ஆட் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறதோட நம்முடைய வந்து எஃப்எஸ்எஸ் நம்பர் இருக்கான்னு பார்க்கணும். அதுவும் 14 இலக்கு நம்பர் இருக்கான்னு பார்க்கணும். அதுவும் வந்து இந்த புதுச்சேரிக்கு உள்ள நம்பர் 235135 நம்பர் அதில் வந்து இருக்கா நம்ம செக் பண்ணணும். தவறான விளம்பரங்களை நம்பி எந்த பொருளும் நம்ம வாங்கக்கூடாது. இதெல்லாம் நம்ம வந்து கையில் எடுத்து நம்ம சிறப்பாக பொருளை வாங்கணும்.
1: ஒரு தடவை சமைத்த உணவை வந்து திரும்ப சூடு பண்ணி சாப்பிட்றது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு கெடுதல் சார்?
0: இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரைட் ரைஸ் வந்து நிறைய பேர் சாப்பிட்றாங்க. ஏன்னா அந்த உணவு பாதுகாப்பு அதிகாரி போய் ஆய்வு பண்ணும்போது அந்த ஃப்ரைட் ரைஸ் உள்ள சாப்பாடு இருக்குல்ல, ஃப்ரிட்ஜ் உள்ள இருக்கு, சோறை கொண்டு ஃப்ரிட்ஜில் வச்சுறாங்க, வச்சு தான் திருப்பி வந்து யூஸ் பண்ணுறாங்க. வீட்லேயும் சூடு பண்ணி சாப்பிட, ஒரு பொருள் 6 மணி நேரத்துக்கு மேலே சாப்பிடக்கூடாது. நம்ம நாளைக்கும் வச்சுக்கணும், நாளானைக்கும் வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்களை வந்து வீட்டில் உள்ள தாய்மார்களும் அதை மறந்துடணும்.
1: உணவு பாதுகாப்பு விஷயத்தில் பொதுமக்கள் பண்ணுற தவறான விஷயங்கள் என்ன சார்?
0: இந்த முடி தான். இப்போ எங்களுக்கே வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, எங்களுக்கு ஒரு முடியில் வந்து 2 லட்சம் வைரஸ் இருக்கும் போது முடி வந்துன்னா உறவுகள் வந்து மேம்படுது, அப்படி ஒரு எப்படி சொல்ற ஒரு மூட நம்பிக்கையை வந்து பொதுமக்கள் அப்போலேருந்து வளர்த்துட்டே இருந்தாங்க. இன்னொன்று, இப்போ எல்லாமே வந்து இந்த ப்ரொடக்ஷன் அதிகமாகப்படுத்தணும், பொருள் வந்து பெருசாக இருக்கணுங்கிறதால என்ன செய்கிறாங்கன்னா, இதுமாரி கெமிக்கல் ஆட் பண்ணுறாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் அரசாங்கம் கொடுக்குற விதிமுறைகளை வந்து நம்ம வந்து பின்பற்றணும். பொதுமக்களாகிய நாம தான் என்ன செய்யணும்னா, சொல்கிற விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும். செஞ்சாவே ஓரளவுக்கு நம்ம வந்து சரி பண்ணி வந்துடலாம்.
1: இன்னைக்கு உலக உணவு பாதுகாப்பு நாள். இந்த நாளை முன்னிட்டு மக்களுக்கு முக்கியமாக 3 ஆலோசனைகள் சொல்லணும் உணவு பாதுகாப்புக்காக அப்படின்னா என்ன சொல்வீங்க சார்?
0: வெளியில் போகும்போது ஆரோக்கியமான தண்ணியை வந்து பாட்டிலில் ஊற்றி நம்ம வந்து எடுத்துகிட்டு போயிடணும். முடிஞ்ச அளவுக்கு நமக்கு வந்து என்ன சாப்பிட்ணுமோ கையில் வச்சு நம்ம எடுத்துகிட்டு போயிடணும். 3வது, உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சொல்கிற சில விஷயங்களை நம்ம பின்பற்றணும். இது பின்பற்றி வந்தாவே போதும், நம்ம வந்து ஆரோக்கியமான இருக்கிறதுக்கு ஒரு வழி வகுக்கும்.
1: பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம், ஒரு பிளாஸ்டிக் டப்பாவை திரும்ப திரும்ப வந்து பயன்படுத்திக்கிட்டே இருக்கோம், இது வந்து நல்ல விஷயமா சார்?
0: நல்ல விஷயங்கள் கிடையாது. துறை ரீதியாக என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாத்துக்குமே வந்து ஒரு நம்பர் கொடுக்குறாங்க. இப்போ பிளாஸ்டிக் வந்து 50 மைக்ரான் இருந்தது, 70-80 மைக்ரான் உள்ள பொருளை தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத அரசாங்கத்தில் சொல்லிட்டாங்க. இன்னொன்று, பிளாஸ்டிக் வந்து ஒன்று ஐஎஸ்ஐ நம்பர் கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம யாரும் பார்க்குறதே கிடையாது. என்னென்னா வந்து குழந்தைகளெல்லாம் பால் கொடுப்போம், பாலில் ஒரு மடங்கு தானே அது பயன்படுத்துகிற பொருள் இருக்குல்ல, அது மூலயமா நிறைய பிரச்சனைகள் வருது. பால் ஊற்றுனா சேர்த்து அந்த பிளாஸ்டிக் உள்ள வந்து மெல்ட் ஆகி அது மூலயமா அந்த குழந்தைக்கு சில விஷத்தன்மைகள் உள்ளே போய் நிறைய நோய்கள் வருது. அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் இந்த ஐஎஸ்ஐ இல்லை பொருளை வாங்கி நம்ம வந்து பயன்படுத்தணும். தண்ணீர் பாட்டில் வாங்குகிறோம், நம்ம இப்போதைக்கு உணவு என்ன பார்க்கலாம், அந்த ஐஎஸ்ஐ நம்பரை செக் பண்ணி பார்க்கலாம். ஐஎஸ்ஐ நம்பர் கீழே CL/M ஒரு நம்பர் இருக்குது, அந்த நம்பரை வந்து BIS கேர் அப்ளிகேஷன் ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, அந்த அப்ளிகேஷனில் CL நம்பரை வந்து நீங்கள் அதை ஆட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து வாட்டர் வந்து ஐஎஸ்ஐ இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். அதை செக் பண்ணிங்கன்னா

0: தெரிஞ்சிடும் இது எவ்வளோ நாள் வரைக்கும் அந்த ஐஎஸ்ஐ அதில் வந்து கொடுத்துருக்காங்க, இது வந்து எங்கே ப்ரொடக்ஷன் பண்ணாங்க, டெஸ்டிங் யார் பண்ணுனா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். அதனால் வெளியில் போகும்போது நம்ம வந்து இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் போகும்போது தண்ணி கையில் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ லாங் ட்ராவல் பண்ணும்போது வாட்டர் பாட்டில் வாங்கி குடிக்கும் போது இந்த ஐஎஸ்ஐ நம்பர்னால் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து நல்ல தண்ணியை நம்ம வந்து குடிக்கலாம்.
1: இதுவரைக்கும் எங்களோட இணைஞ்சு நாங்கள் உணவு பாதுகாப்புக்காக கேட்ட நிறைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் தெளிவாக விளக்கம் கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி சார்.
0: ரொம்ப நன்றிம்மா. இன்றைக்கி வந்து உலக உணவு பாதுகாப்பு தினத்தை முன்னிட்டு இந்த உணவு சம்மந்தமாக பேசணும்னு எங்களை அழைத்து நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்டிருந்தீங்க, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கண்டிப்பாக மக்கள் வந்து எல்லோரும் பயன்பெறுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. இன்றைக்கி எனக்கு பேச வாய்ப்பளித்த காரைக்கால் வானொலி நிலையத்திற்கும் நன்றி.
2: நேயர்கள், இதுவரை உணவு பாதுகாப்பு தினம் குறித்து புதுச்சேரி நுகர்வோர் கூட்டமைப்பு சங்கங்களின் மாநில செயலாளர் BIS பயிற்சியாளர் கோட்டுச்சேரி S. சிவகுமார் அவர்களுடனான நேர்முகம் கேட்டீர்கள்.

0: நேயர்களை நாம் தொடர்ந்து இணைந்திருக்கிறோம் காரைக்கால் வானொலியில்.
1: நமது காரைக்கால் பண்பலை 100.3 நாள்தோறும் முற்பகல் 11 மணிக்கு. அடுத்தது என்ன? கல்விக்கு கை கொடுப்போம் நாங்கள். +2 பிறகு என்ன செய்யலாம்? பல்வேறு துறை வல்லுநர்கள் பங்கு பெறும் சிறப்பு தொடர் நிகழ்ச்சி. உங்கள் சந்தேகங்களை தொலைபேசி வழி கேட்டு தெளிந்து கொள்ளலாம். ஆசிரியர் பயிற்சி, தொழிற்பயிற்சி, சட்டம், பொறியியல், செவிலியர், IIT, பாராமெடிக்கல், கலை மற்றும் அறிவியல் இதை சார்ந்த படிப்புகள் குறித்து ஆலோசனைகள் பெறலாம். அடுத்தது என்ன? கல்விக்கு கை கொடுப்போம் நாங்கள். நாள்தோறும் முற்பகல் 11 மணிக்கு நமது காரைக்கால் பண்பலையில்.

நாளைய அடுத்தது என்ன சிறப்பு கல்வி தொடர் நிகழ்ச்சியில் திருச்சி மண்டல வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை இணை இயக்குனர் திருமதி பி பரமேஸ்வரி அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி தான் நாளைக்கு அடுத்தது என்ன நிகழ்ச்சியில் ஒளிவிழா வரும். நேர்களை நாம் தொடர்ந்து இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 நேர்களை நீ கேட்கலாம்.

காற்றின் கரங்களில் கதை சொல்ற அந்த குரல், காணாத கண்களில் கனவுகள் விதைக்கும். தூரத்து தாயின் தாலாட்டு போல தொலைந்த மனங்களுக்கு நெருக்கம் தரும் ஓசை. மலை தாண்டி கடல் தாண்டி பறந்து வந்து மனங்களோட எல்லைகளை இணைக்கிற பாலம். அறிவின் விளக்கா செய்தியும் சிந்தனையும் ஒலிக்கிற காற்றலைகள். அன்பின் மொழியில உலகத்தை இணைக்கிற நம்பிக்கை.

கேட்கலாம். ஆகாஷ்வாணி. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு 6 சென்டிமீட்டர், உபாசி, சோலையாறு, நீலகிரி மாவட்டம் விண்ட்வர்த், பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், சின்கொனா ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், நெய்யூர், வால்பாறை பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டப்பகுதி, வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், அவலாஞ்சி, ஹாரிசன் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், திருநெல்வேலி மாவட்டம் 4முக்கு, மேல்பவானி, உட்பிரையர், நாகர்கோவில், குருந்தன்கோடு, பார்வுட், கிளன்மார்கன், கன்னிமார், தேவாலா, சிறுவாணி அடிவாரம், முள்ளங்கினாவிள்ளை, ஊத்து, நடுவட்டம், நாகர்கோவில், பெரியார், குந்தாப்பாலம், சூரலக்கோடு ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், எமரால்டு, பாபநாசம், திருப்பதி சாரம், கிண்ணக்கோரை, கொடுமுடியாறு அணை, குண்டாரணை, மாம்பழத்துறையாறு, தேக்கடி, பேச்சுப்பாறை, புத்தனணை, அடையாமணை, ஆடைக்கடங்கு, பாலமூர், பூதப்பாண்டி, சித்தாறு, சாம்ராஜ், கிடாய், குடலூர் பசார், காக்காச்சி, சிவலோகம், பெருஞ்சாணி அணை, தக்கலை, உதகமண்டலம், திருப்பரப்பு, மேல்கூடலூர், கன்னியாகுமரி, இரண்யல், சேர்வலார் அணை, முக்கூடல் அணை, செங்கோட்டை, கோழிப்போர்விளை ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. அதிக வெப்பநிலை கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிக வெப்பநிலை தமிழ்நாடு, புதுச்சேரி பகுதிகளின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உயர்ந்திருந்தது இயல்புக்கு. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிக வெப்பநிலையான 40.4 டிகிரி செல்சியஸ் சென்னை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த வெப்பநிலையான 22.6 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த வெப்பநிலை 12.6 டிகிரி செல்சியஸ். அதிக வெப்பநிலை தஞ்சாவூர், கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. மதுரை, ராமநாதபுரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்திருந்தது. சென்னை, கடலூர், நாகப்பட்டினம், புதுச்சேரி, வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இயல்புக்கு 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரித்து காணப்பட்டது. ஈரோடு, நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்திருந்தது. கோயம்புத்தூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாயிருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. கிழக்கு மேற்காக காற்றழுத்த தாழ்வு பாதை கடலோர கர்நாடகம் மற்றும் கடலோர ஆந்திர பிரதேசத்தை சுற்றியுள்ள கடற்பரப்பில் 3.5 கிலோமீட்டருக்கும் 4.6 கிலோமீட்டருக்கும் இடைப்பட்ட பகுதியில் உருவாகியுள்ளது. வடக்கு கேரளம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கடல் மட்டத்திலிருந்து 3.1 கிலோமீட்டர் தொலைவில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று உருவாகியுள்ளது. பலத்த காற்றுடன் நீலகிரி, திருப்பூர், திண்டுக்கல், தேனி,

0: கன்னியாகுமரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, மதுரை, விருதுநகர் மாவட்டங்களிலும், தென்காசி பகுதிகளிலும், திருநெல்வேலி, கோயம்புத்தூர் மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் பலத்த இடிமழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன். நாளை நீலகிரி, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், கன்னியாகுமரி, ஈரோடு, சேலம் மாவட்டங்களிலும், தென்காசி, திருநெல்வேலி, கோயம்புத்தூர் மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் இடிமழைக்கு வாய்ப்புண்டு. சென்னைக்கு மதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மிகுந்த வெப்பம் அதிகரித்திருக்கக்கூடும். வெப்பநிலை 39 முதல் 40 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தள வெப்பநிலை 29 முதல் 30 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மிதமான மழைப்பொழிவுக்கு வாய்ப்புண்டு. கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 30.6 டிகிரி செல்சியஸ், குறைந்தள வெப்பநிலை 23.3 டிகிரி செல்சியஸ். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும்.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3, நேரம் 3 மணி.

0: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. பண்பலையில் நாம் இனி கேட்டு ரசிக்கலாம். விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கும் LSC. லைக், ஷேர், கமெண்ட். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதி வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: மயிலாடுதுறை ARC நடேசி செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ். பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள். பழைய நகைகளுக்கு 1 பவுனுக்கு ₹2,400 முதல் கூடுதல் மதிப்பு. இச்சலுகை June 2 to June 16 வரை மட்டுமே. ARC நடேசி செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மயிலாடுதுறை.
0: இன்னைக்கு LSC நிகழ்ச்சியில என்ன கேள்வி கேட்டிருக்கோம் அப்படின்னு இன்னும் நம்ம காரைக்கால் பண்பலை Facebook பேஜ்ல பாத்திருப்பீங்க. இருந்தாலும் நானும் பொறுமையா நாங்க தூரத்துல இருந்து கேட்டுட்டு தான் இருக்கோம், நாங்க இன்னும் போனை பாக்கல அப்படின்னு சொல்றவங்களுக்காக நானும் டாபிக்க சொல்லணும்ல. இன்னைக்கு நம்ம LSC-ல என்ன கேள்வி அப்படின்னா, நம்ம ஸ்கூல் படிச்சப்ப பெஞ்சில் வந்து கரையை பண்ணக்கூடாது, எதையும் எழுதக்கூடாது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இது என்னோட பெஞ்சு, ஸோ நான் அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நம்ம கேங்காக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருப்போம்ல, ஒரு 4 பேரோ 3 பேரோ சேர்ந்த கேங்கு, நம்ம பெஞ்சில் அந்த கார்னரில் நமக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்குவோம். பேர் எழுதி வைக்கிறது, அப்படி இல்லைனா இன்ஷியல் போட்டு வைக்கிறது. இந்த மாதிரியான சேட்டை பார்க்காம யாருமே ஸ்கூல் லைஃப்பை தாண்டி வந்திருக்க மாட்டோங்க. உண்மைங்க, என்னதான் சொன்னாலும் நான் குட் ஸ்டூடெண்ட்டு, டெஸ்க்லலாம் நான் எழுத மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டாலும் உள்ளுக்குள்ளார அந்த குறும்புத்தனம் வெளியில் வந்து அந்த டெஸ்க் முனையில் கண்டிப்பாக நேம் லிஸ்ட்டு எழுதாமல் இருந்திருக்கவே மாட்டோம். என்ன டெஸ்க்குங்கிறீங்க, நேம் லிஸ்ட்டுங்கிறீங்க, அப்போ டாபிக் இந்த ரிலேட்டடாக தானா அப்படின்னு கேட்டால், ஆமாங்க. இன்னைக்கு LSC-ல என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கூல் பெஞ்சில் எழுதி வச்ச நேம் லிஸ்ட்டு தான் இன்னைக்கு டாபிக். அதுபோல உங்களுடைய ஸ்கூல் பெஞ்சில் நீங்கள் எழுதி வச்ச பெயர்கள் என்ன அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம LSC-ல கமெண்ட்ஸை கொடுக்க போகிறீங்க. ஓகே, எப்படி கமெண்ட்ஸ் போடணும் அப்படின்னா, எப்போதும் போல் 3 விஷயம்தாங்க. 1,

உங்க ஊரு, உங்க பேரு, மூணாவது ரத்ன சுருக்கமான சின்ன கமெண்ட், அவ்வளவுதாங்க. எப்போதுமே மறந்துடாதீங்க பேரையும் ஊரையும் சொல்றதுக்கு. கமெண்ட்ஸ்ல யார் யார் பேர்லாம் எழுதுறீங்க அப்படிங்கறத வரிசல நேம் விட்டு சொல்லிடுங்க. இப்ப தெரிஞ்சிடும் எந்த பெஞ்ச் யாரோட, இது யாரு பார்த்த வேலை அப்படின்னு. ஓகேவா, உங்களுடைய கமெண்ட்ஸ் படிக்க அவளோட காத்திருப்பதை நான் உங்கள் அன்பு ஆர்ஜே அகல்யா பிரபாகரன். உங்களுடைய கமெண்ட்ஸை நம்ம கரைக்கல் பண்பலை ஃபேஸ்புக் பேஜ்ல கொடுத்துருங்க. நேர்களை, காரைக்கால் பண்பலையின் 1.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் FM 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள்.

0: கோடையை குளிரூட்ட விதவிதமான சம்மர் கூல் காட்டன் கலெக்ஷன்ஸ் உங்கள் நாகை மூராவில். நாகை மூரா சென்ஸ், நாகப்பட்டினம்.
1: நாகப்பட்டினம் ஏஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. PE பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ECE, TEE மற்றும் மெக்கானிக்கல், BTech, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், IT, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ் NAAC A++ மற்றும் NTA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுங்கள் ஏஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி, நாகப்பட்டினம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: இன்னைக்கு எல்எஸ்சியில என்ன கேள்வி அப்படின்னா, ஸ்கூல் பெஞ்ச் நேம் லிஸ்ட் இதுதான் இன்னைக்கான கேள்வியை கேட்டிருக்கேன். அதுக்கு நிறைய பேர் கமெண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதில் ஒரு கமெண்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, குத்தாலம் தேரெடுத்துலேருந்து தில்லை வில்லாலேருந்து தான் இந்த கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. ஸ்கூல் பெஞ்சில் 4வது பெஞ்சு, நானும் என் 3 நண்பர்களும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஐயாவாடி அசோக்ராஜ் கனிமொழி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு மாலை வணக்கத்தை சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல் பெஞ்சில் 2வது பெஞ்சு தான், நானும் என்னோட 3 ஃப்ரெண்ட்ஸும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஆசிரியர் பயிற்சி கீழே மூங்கிலடியிலேருந்து பாலமுருகன் சொல்லியிருக்காங்கன்னா, பால ஐயப்பன், சத்யமூர்த்தி, செந்தில்ராஜன், தில்லை ஸ்ரீனிவாசன், இத்தனை நாங்கள் 4 பேர் தாங்க, 5 பேர் தான் ஒரு பெஞ்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ராஜேந்திரன் மணக்குடியிலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு கமெண்ட்ஸே கொடுத்துருக்காங்க. ஸ்கூல் பெஞ்சில் வந்துட்டு மொதல் பெஞ்சுனா வந்து படிக்கிற பெஞ்சு, கடைசி பெஞ்சுனா அரட்டடிக்கிற பெஞ்சு, இதில் வந்துட்டு நான் கடைசி பெஞ்சுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னோட ஸ்கூல் பெஞ்ச் யாருன்னா, சரஸ்வதி, நாகவல்லி, பசுபதி, புனிதா, இவங்க தான் என்னோட ஸ்கூல் பெஞ்ச் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் இந்த கமெண்ட்ஸை கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா, ரேவதி இளங்கோவன் தான் மருதப்பட்டினத்துலேருந்து இந்த கமெண்ட்ஸை நமக்கு போட்டிருக்காங்க. அப்புறம் மௌரிகார்ட்லேருந்து வித்யா வீரமணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்கூலில் முதல் பெஞ்சு, முதல் வரிசையில் நானும் என்னுடைய தோழி சுமதி, அமிதா, அமுதா, அகிலா, அம்சு, இவங்க தான் உட்காந்துருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அண்ணப்பன்பேட்டையிலேருந்து ஜோதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பெயரின் முதல் எழுத்துப்படி அப்போது உட்கார வச்சது கிடையாது, எனது தோழிகள் எல்லாம் முன் வரிசையில், நான் உயரமான பொண்ணுங்கிறதுனால லாஸ்ட் பெஞ்சில் தான். என்ன பண்ணுறது, ஒரு சில நேரம் பெஞ்சில் ஃப்ரெண்ட்ஸை பிரிச்சே போட்டுடுறாங்கப்பா. அப்புறம் யார் சொல்லியிருக்காங்கன்னா, வழுவூர் பண்டார வரையிலேருந்து ஸ்ரீகிருஷ்ணா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஐம் ஃபஸ்ட்டு பெஞ்ச் தாங்க, போர் அடித்தா மட்டும்தான் அதாவது கடைசி பெஞ்சுக்கு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் எந்த பெஞ்சுன்னு கேட்கலங்க, உங்கள் பெஞ்சில் என்ன நேம் லிஸ்ட்டு, அதாவது ஒரு ஃப்ரெண்ட் கேங்காக உட்காந்துருப்போம்ல, அந்த கேங்கை தான் கேட்டிருந்தேன். அதுக்கப்புறமா மேலே ஓடுதுறை சேப்பு விஜயராகவன் வந்துட்டு ஒரு பெரிய 10 கமெண்ட்ஸே கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஸ்கூல் பெயர் பட்டியல் எனது பெயர் வந்துட்டு ஆர்டர் படி நடுவில் தான் வரும், 40 மாணவர்கள், நான் வந்துட்டு 20 மேல அழைக்கப்படுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குத்தாலம் கிருஷ்ணமூர்த்தி. இன்னைக்கு நம்ம எல்எஸ்சியில என்ன கேள்வி அப்படின்னா, ஸ்கூல் பெஞ்சில் நேம் லிஸ்ட், அதாவது நம்ம ஸ்கூல் பெஞ்சில் நம்ம கேங்காக உட்காந்துருக்க பெஞ்சில் சைடில் நம்ம பேர் எழுதி வைப்போம் இல்லையா, அந்த பெயர்கள் என்னென்ன அப்படின்னு தான் நான் இன்றைக்கி கேட்டிருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி உங்களோட நேம் லிஸ்ட் என்ன அப்படின்னு கமெண்ட்ஸை கொடுத்துக்கிட்டே இருங்க, படிச்சுட்டே இருப்போம். கும்பகோணம் குமரன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் கொஞ்சம் குள்ளமாக இருக்கிறதால எப்போதும் ஃபஸ்ட் பெஞ்சில் தான், நண்பர்களோடு அமைந்து படிப்பதே சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் திருமூலஸ்தானத்துலேருந்து வீரசுந்தரி சொல்லியிருக்காங்கன்னா, அன்று ஒரே பெஞ்சில் அமர்ந்து உலகத்தையே பகிர்ந்தோம், இன்று உலகமெங்கும் பிரிந்து அந்த பெஞ்சையே தேடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்களோட 3 ஃப்ரெண்ட்ஸை பற்றி தான் சொல்ல வந்திருக்காங்க. எல்லாரும் வந்துட்டு இந்த பெஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு வரிசைப்படி பெஞ்ச் கமெண்ட்ஸ் சொல்லிட்டு இருக்கீங்க. இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தா, அந்த பெஞ்சில் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பாக சேர்ந்த நேம் எழுதுவோம்ல, அந்த நேம் என்ன, அந்த லிஸ்ட்டில் வர பெயர்கள்லாம் என்ன அப்படிங்கிறத சொன்னீங்கன்னா இன்னும் நிகழ்ச்சி சூப்பராக போவோங்க. பண்பலாம் கேட்டு ரசித்து கொண்டிருப்பது விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கி கொண்டிருக்கும்.

0: பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள். பழைய நகைகளுக்கு ஒரு பவுனுக்கு ரூபாய் 2400 முதல் கூடுதல் மதிப்பு. இச்சலுகை June 2 முதல் June 16 வரை மட்டுமே. மயிலாடுதுறை
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.

குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள் இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.

0: நேற்று நமது பண்பலையில் நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் துள்ளி வரும்
1: பாட்டு. நடையிலும் உடையிலும் தலைவன்
0: பண்பலையில் நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. தரமான தார்பைகள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நமது பண்பலையில் நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்ட் உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்ட் இயற்கை உரம், அதிகமாக சொல்ல எல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்ட் உரம்.
3: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: நமது பண்பலையில் நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் இன்சுல் அமுது. தார்பாய் கிரீனைட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
4: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
5: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்தி.

0: நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: எல்எஸ்சி நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியில் இன்னைக்கு என்ன கேள்வி அப்படின்னா, ஸ்கூல் பெஞ்சில் நாம எழுதி வச்சிருக்க நேம் லிஸ்ட் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்கேன். கமெண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அது போல இந்த கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. அமிர்தராயன் கோட்டையிலேருந்து பாரிவல்லல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு மாலை வணக்கத்தோட நான் பள்ளியில் படித்த படித்தப்பெல்லாம் வந்து கடைசி பெஞ்சு தான். நண்பர்கள் வந்து அதிகமாக 9 பேர் இருந்தாங்க. சரியா ஞாபகம் தான் வரல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நினைவுகள் நம்ம மனசில் அப்படியே தானே இருக்கு. அதுக்கப்புறமா யார் என்ன கமெண்ட் சொல்லியிருக்காங்கன்னா, நான் சிறு வயதில் பள்ளியில் படிக்கும் பொழுது ஸ்கூலில் 4வது பெஞ்சு எனது நண்பர்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நாகூர் முகமது ரஃபீக். அதுக்கப்புறமா ஸ்ரீதரன் மாஸ் நகர்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தா, நான் எப்பொழுதும் 3வது பெஞ்சு தான். சக நண்பர்கள் வந்து அன்பழகன், சத்யா, நாராயணன், சிவபிரகாஷ். மறக்க முடியாத அனுபவங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா கீழே குடியிருப்புலேருந்து சிங்காரவேல் ஒரு கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா, ஒரு மாலை வணக்கத்தோட நான் எப்பொழுதுமே முதல் வரிசையில் மட்டும் கடைசி வரிசையில் உட்கார மாட்டேன். நடுவில் ஏதாவது 3வது பெஞ்சில் அமர்ந்திருப்பேன். நான் ஸ்கூல் படிக்கும் போது நண்பர்கள் என்று சொல்ல அளவுக்கு யாரும் அதிகமாக இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறமா எரவாஞ்சேரியிலேருந்து கலாபதி ராஜ்மோகன் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தா, நாங்கள் முதல் பெஞ்சில் தான் உட்காருவோம். பெண்ணரசி, கலாபதி, இந்திராணி, இந்திரா, முல்லை பெயர்கள் வந்துட்டு, அதாவது அவங்க காம்பஸால அந்த இதில் எழுதியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அழகாக சொல்லியிருக்காங்க. உண்மைங்க, நம்ம பேரை பென்சில் கிறுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம்னா நம்ம கையில் கிடைக்கிற விஷயங்கள்லாம் இருக்கே, காம்பஸ்ஸு, பென்னாக இருக்கட்டும், ஒயிட்னராக இருக்கட்டும், ஏதாவது வச்சு நம்ம பேரை அதில் எழுதாமல் வரமாட்டோங்க. அதுக்கப்புறமா அரியலூர் மாவட்டம் அமிர்தராயன் கோட்டையிலேருந்து ஜெயந்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது கடைசி நண்பர் ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்காங்க, அவங்க பேர்லாம் சொல்லியிருக்காங்க, ஆனந்த், ராஜ்குமார், இவங்க தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. புஷ்பவனம் விஸ்வநாதன் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தா, உயரமாக உள்ளவர்கள் மட்டும் கடைசி பெஞ்சு தான் மேடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன பெஞ்சாக இருந்தால் என்ன, நாம் ஃப்யூச்சரில் என்னவா வந்தோம் தானே முக்கியம். அப்புறம் காரைக்கால்லேருந்து நளினி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் பெஞ்சில் எழுதுறது தோழிகளோட பேர் தான். சாந்தி, புவனேஸ்வரி, மாரியம்மாள், ஸ்வர்ணா, ராஜேஸ்வரி, துர்கா தேவி, கவிதா, ராதிகா, சங்கீதா, இந்த மாதிரி நிறைய பேர் எழுதி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையாங்க, இதை தூரத்துலேருந்து கேட்குறவங்களுக்கும் நாம் என்னெல்லாம் பேர் எழுதணும் அப்படிங்கிறது இந்நேரம் மனசில் நிழலாட ஆரம்பிச்சிருக்குங்க. ஸ்கூல் படிக்கும் பொழுது நான் 2வது பெஞ்சு, நண்பர்களோட ரொம்ப ஜாலியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாகப்பட்டினத்து குரு விக்ரம். அப்புறம் மதம்பார்லேருந்து ராமன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எல்லா வகுப்பிலும் 2வது பெஞ்சில் 2வது இடமாக பிடிச்சிடுவேன். முதல் பெஞ்சில் உள்ள நண்பர்களும் செகண்ட் பெஞ்சில் உட்காந்தா தான் ஃபஸ்ட்டு பெஞ்சில் இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட டவுட்ஸ் எல்லாம் கேட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் கடலூர் துறைமுகம் சுரேஷ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மதிய வணக்கத்தோட அவங்க கடைசி பெஞ்சு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே ஓகே, நான் நேம் லிஸ்ட் கேட்டுறத அவங்க நாங்கள் எப்போதுமே கடைசி பெஞ்சு தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட்ஸை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா சேப்பு விஜய ராகவன் வந்துட்டு அவரை முன்னாடி சொன்ன மாதிரி அழகாக இப்போ நேம் லிஸ்ட் அழகாக கொடுத்துருக்காங்க. முதல் பெஞ்சு நண்பர்கள் பெயர் வந்து ஊழியப்பத்து செல்வம், புகழேந்தி, கொத்தமங்கலம் உமாபதி, ஜெயக்குமார், தற்போதெல்லாம் அமெரிக்காவில் இருக்காங்கங்க அப்படிங்கிற மாதிரி அழகாக நேம் லிஸ்ட்டை சூப்பராக கொடுத்துட்டாங்க. அப்புறம் காட்டுமன்னார் கோவில் டீ மடப்புறத்துலேருந்து தோப்புத்தரு வேல்முருகன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்கூலில் நான் முதல் பெஞ்சு, என் கூட 4 நண்பர்கள், பழைய நினைவுகள் பாராட்டி மனம் மகிழ்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் மேமாத்தூர் அமுதா சேகர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பெயர்லாம் எழுதுனது கிடையாது, என் தோழிகள் கவிதா, கலைவாணி, முத்துலக்ஷ்மி, ஒரே பெஞ்சில் தாங்க அமர்ந்திருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது போல் உங்களுடைய கமெண்ட்ஸை நம்ம காரைக்கால் எஃப்எம் ஃபேஸ்புக் பேஜில் கொடுத்துருங்க, படிச்சிடுவோங்க.

0: எல்எஸ்சி நிகழ்ச்சிக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கு. அதுல இப்ப வந்திருக்க கமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டா, நன்னில மம்பளவாணன் தான் இந்த கமெண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. என்னன்னு பார்த்தா, நான் கடைசி பெஞ்ச் தான் அமர்ந்திருப்பேன், அதிக நண்பர்கள் அப்படிலாம் அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதிகம், அவ்வளவுதான், நேம்லிஸ்ட்லாம் இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்கூல் பெஞ்ச் நேம் லிஸ்ட் வந்து குமார் சேகர், ஹாஜா மொய்தீன், நாகூர், எம்ஜி முருகன், எம் முகமது ஜலீல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் இந்த கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்கன்னு பார்த்தா முகமது ஜலீல் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சிவபுரியிலேருந்து சோமசுந்தரம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் மூணாவது பெஞ்ச் தான், நமக்கு சுற்றி நண்பர்களாக இருக்கும், நம்ம நடுவில் உட்காந்துருப்போம், சூப்பராக இருக்கும், மலரும் நினைவுகள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறமா யார் போட்டிருக்கா அப்படின்னு பார்த்தா, கும்பகோணத்துலேருந்து ஜெயஸ்ரீ தான் சொல்லியிருக்காங்க, நான் முதலாவது பெஞ்சு, அதாவது அவங்க ஃபஸ்ட்டு பெஞ்சு தான். அந்த நேம் லிஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காயத்ரி, சங்கீதா, மகாலட்சுமி, நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒன்றா தாங்க உட்காந்து படிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பண்பலையில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கிய LSC. லைக், ஷேர், கமெண்ட். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதி வழங்கிய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 3:30. பண்பலையில் நாம் தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம். நாகை மூரா சன்ஸ் ரெடிமேட்ஸ் வழங்கும் LSC.

0: லைக், ஷேர், கமெண்ட். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதி வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாகை மூராசன்ஸ் ரெடிமேட்ஸ்.
1: உங்கள் நாகை மூராவில் விதவிதமான சம்மர் பூல் காட்டன் கலெக்ஷன்ஸ்.

0: நாகப்பட்டினம்
1: 105 ஆண்டு கால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
2: மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் & கோ ஜுவல்லர்ஸ், பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள். பழைய நகைகளுக்கு ஒரு பவுனுக்கு ₹2,400 முதல் கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூன் 2 முதல் ஜூன் 16 வரை மட்டுமே. ARC நடேச செட்டியார் & கோ ஜுவல்லர்ஸ், மயிலாடுதுறை.

0: நேர்கே நமது பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு.
1: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நமது பண்பலையில் நாளை காலை 6:40 மயிலாடுதுறை டீன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வழங்கும் இன்சொல் அமுது.
3: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வியாண்டிற்கான
4: பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமேக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ். நமது பண்பலையில் நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
5: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நமது பண்பலையில் நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிகல்ஸ் கும்பகோணம், உங்கள் கடை. தரமான தரப்பைகள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
6: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
0: நிர்வே நமது பண்பலையில் நாளை காலை 7:00 மயிலாடுதுறை ARC நரசி செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் மாப்பிள்ளை மன்னார் சாமி. நாளை மாலை 5:00 நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்ஸ் வழங்கும் உலாவரும் நேரம். நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ARC நரசி செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். இவை அனைத்தும் விளம்பரதான நிகழ்ச்சிகள்.

0: இன்னைக்கு எல்எஸ்சியில என்ன கேள்வி கேட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தா, நம்மளுடைய ஸ்கூல் பெஞ்சில் நேம் லிஸ்ட்டு என்னெல்லாம் எழுதியிருக்கோம், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸஸ்லோட நம்பர் நேம்லாம் எழுதியிருப்போம் இல்லையா, அது என்ன அப்படின்னு தான் கேட்டிருந்தேன். அதுக்கு கமெண்ட்ஸ் போட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த கமெண்ட்ஸ் யாரோட அப்படின்னு பார்த்தா, சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையிலேருந்து சோமசுந்தர பிரபு தான் இதாக சொல்லியிருக்காங்க. எப்பொழுதும் ஃபர்ஸ்ட் பெஞ்சு தாங்க, நேம் லிஸ்ட்டை தான் சொல்ல மறந்துட்டாங்க. உங்களுடைய கமெண்ட்ஸை நம்ம காரைக்கால் பண்பலை ஃபேஸ்புக் பேஜில் எல்எஸ்சி நிகழ்ச்சிக்கான கமெண்ட்ஸில் கொடுத்துருங்க.
1: திவ்யா, பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஆமா, பட் எனக்கு பிபியும் சுகரும் இருக்கே. கவலைப்படாத, இது மாதிரி ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கு ரியோ ஹாஸ்பிடல் போ. நானும் அங்க தான் பார்த்தேன். இப்போ பாப்பாவும் நானும் ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்கும்.
2: ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கும் பாதுகாப்பான தாய்சேய் பராமரிப்புக்கும் ரியோ பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை, தஞ்சாவூர்.

0: நமது பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கவிருப்போர் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. நமது பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கவிருப்போர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
0: பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கவிருப்போர் ஆர்கேஜி நெய்.
2: சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
3: ஆர்கேஜி நெய்.
0: நமது பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கவிருப்போர் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
4: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
5: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம், ஒன்றிணைந்த கலெக்ஷன்.

0: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: நமது பண்பலை நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கவிருப்போர் மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோச் வல்லர்ஸ்.
2: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோச் வல்லர்ஸ் பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: நாகப்பட்டினம் ஏஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள். பழைய நகைகளுக்கு ஒரு பவுனுக்கு ரூபாய் 2400 முதல் கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூன் 2 முதல் ஜூன் 16 வரை மட்டுமே. ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: பண்பலையெல்லாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது நகை மோராசன்ஸ் ரெடிமேட்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் LSC. லைக், ஷேர், கமெண்ட். எல்எஸ்சியில நிறைய பேர் கமெண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அந்த கமெண்ட்ஸ் யார் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தா வலங்கை மாநிலந்து ஆட்டோதுரை தான் இதை சொல்லியிருக்காங்க. நான் படிக்கும் காலகட்டத்தில் பெஞ்சு கிடையாது, நீட்டு பலகைதான், அதுக்கு மேலே ஒன்றும் ஞாபகம் இல்லைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா உதயகுமார் கோவில்பட்டியிலேருந்து கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. நான் ஸ்கூலில் படிக்கும் போதும் சரி, காலேஜில் படிக்கும் போதும் சரி, கடைசி பெஞ்சு தாங்க, நாங்கள் 4 பேர் செம ஜாலியாக இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா முக்கரும்பூர் ஆனந்த் என்ன சொல்லி, ஆனந்த் முத்துக்குமரன், ஸ்கூல் பெஞ்சில் வந்துட்டு 2வது பெஞ்ச் தான், நானும் என்னோட 4 ஃப்ரெண்ட்ஸும் உட்காந்துருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் ஐயா நம்ம காரைக்கால் பண்பலை ஃபேஸ்புக் பேஜை LSC நிகழ்ச்சிக்கான கமெண்ட்ஸில் கொடுங்க, படிச்சுடுவோம்.

0: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ். பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள். பழைய நகைகளுக்கு ஒரு பவுனுக்கு ரூபாய் 2400 முதல் கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூன் 2 முதல் ஜூன் 16 வரை மட்டுமே. ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மயிலாடுதுறை.
1: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலைய வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
6: எல்எஸ்சி நிகழ்ச்சியில நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவா ரெண்டு கமெண்ட்ஸ் வந்திருக்கு, அதை படிச்சிடுவோம். வேதாரணத்திலிருந்து பைத்தவரன் காடு மருத்துவ வடுகநாதன் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தா, பெஞ்சில் என் ஃப்ரெண்ட்ஸோட இனிஷியல் எழுதி வச்சிருப்பேன், டிஎஸ்கே எஸ்ஆர் கேஎம்கேன்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா அகரக்குந்தைகள்லேருந்து செந்தில்வேல் அவங்களோட நேம் லிஸ்ட் அனுப்பியிருக்காங்க. கமலே, சக்தீஸ்வரன், ஜெயப்பிரியன் அழகாக சொல்லிட்டாங்கங்க. இன்னைக்கு நம்ம எல்எஸ்சியில் எல்லாருமே சூப்பராக கமெண்ட்ஸ் போட்டிங்க. எல்லாரோட கமெண்ட்ஸையும் முழுமையாக வாசிச்சாச்சு.
0: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ். பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள். பழைய நகைகளுக்கு ஒரு பவுனுக்கு ரூபாய் 2400 முதல் கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூன் 2 முதல் ஜூன் 16 வரை மட்டுமே. ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மயிலாடுதுறை.
6: இது போல எல்லா எல்எஸ்சி நிகழ்ச்சிக்கும் உங்களுடைய

0: பண்பலை எல்லாம் இதுவரை கேட்டு ரசித்தது நாகை மோராசன்ஸ் ரெடிமேட்ஸ் வழங்கிய LSC லைக் ஷேர் கமெண்ட். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாகை மோராசன்ஸ் ரெடிமேட்ஸ்.
1: உங்கள் நாகை மூராவில் விதவிதமான சம்மர் கூல் காட்டன் கலெக்ஷன்ஸ்.
2: ஏப்ரல் மே சம்மர் ஷாப்பிங் ஜாலி ரைடிங் மோராசன்ஸ்
1: கோடையை குளிரூட்ட விதவிதமான சம்மர் கூல் காட்டன் கலெக்ஷன்ஸ் உங்கள் நாகை மூராவில். நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
0: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை.

3:00 நேரம் 4 மணி. பண்பலையில் நாம் இனி கேட்கலாம் அசத்தல் சந்திப்பு. இன்றைய அசத்தல் சந்திப்பு நிகழ்ச்சியானது மன்னார்குடி ஆவணி பர்னிச்சரில் இருந்து வாடிக்கையாளர் மத்தியில் நேரலையாக உலா வரும். நிகழ்ச்சியில் நம்முடன் இணைகிறார் அறிவிப்பாளர் என் தினேஷ்குமார் அவர்கள்.

0: வாருங்கள் நேயர்களே, நாமும் செல்வோம் மயிலாடுதுறை மன்னார்குடி ஆவணி பர்னிச்சருக்கு. வணக்கம் சார்.
1: கரையில் தவழ்ந்து வரும் தென்றலாய் பன்னீர் ஆழ்வார்கள் பாடிய கீதமாய் ஒலிக்கிறது. ராஜகோபாலனின் திருவிளையாடல் பொழியும் வீதிகள் கலைகளின் சங்கமமாய் காலத்தை விஞ்சி நிற்கும் மகுடம் சூடிய ஆலயம் கோபுர வாயில் திறக்க மண்ணுலகில் உதித்து வந்த மகுடமாய் வண்ணுலகில் வந்துதித்த வைகுண்டமாய் மன்னார்குடி. நெல்மடிகளின் சிரிப்பொலி கேட்கும் வயல்வெளிகள் வரலாற்று பக்கங்களின் வைரமாய் ஜொலிக்கும் பெருமை உடைய முத்தமிழும் முகிழ்ந்த ஊர் முசுமுந்தனின் புகழ்வாடும் ஊர். மண்ணின் மடியில் ஒரு சொர்க்கமாய் இருக்கக்கூடிய இந்த மன்னார்குடியில் மன்னார்குடியினுடைய மகிடமாக நேர்த்தியான மற்றும் தரமான பர்னிச்சர்களின் சங்கமமாக ஆவணி பர்னிச்சரில் இருந்து உங்கள் அன்பிற்குரிய தினேஷ் இன்று உங்களோடு நேரலையில் இணைந்திருப்பதில் மற்றற்ற மிக்க மகிழ்ச்சியோடு இருக்கிறோம் நேர்களே. இந்த அடுத்து வரக்கூடிய ஒரு மணி நேரம் பர்னிச்சர் உலகில் புதிய ட்ரெண்டுகள், வீட்டை அழகாக்கும் ஆலோசனைகள் மற்றும் உங்கள் மனதிற்கு பிடித்த பாடல்களோடு உள்ளம் கவரும் உங்கள் வானொலி நிகழ்ச்சியாக விறுவிறுப்பாக நடைபெறப் போகிறது இந்த அசத்தல் சந்திப்பு. ஆம் நேர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த ஆவணி பர்னிச்சரின் அசத்தல் சந்திப்பிற்காக.

உங்கள் உள்ளத்தை அள்ளும் பர்னிச்சர் அழகோ அழகு கொள்ளை கொள்ளும் அதுதான் ஆவணி பர்னிச்சர் மன்னார்குடி. இப்ப மன்னார்குடியில பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம திருமக்கோட்டை ரோடுல இருக்கக்கூடிய நம்ம ஆவணி பர்னிச்சர் ரொம்ப கலக்கலா அந்த பர்னிச்சரை பாக்குறதுக்காக வந்திருக்கோம். பாக்குறதுக்கு மட்டும் இல்லைங்க, பர்னிச்சர் வாங்குறதுக்காக வந்திருக்கூடிய நம்ம நேயர்களோட, அது மட்டும் இல்லாம இங்க வந்திருக்கூடிய வாடிக்கையாளர்களோட பேசுறதுக்கு நம்ம ஆளோட காத்திருக்கிறோம். நிறைய பர்னிச்சர் பொருட்களுடைய புது ட்ரெண்டிங் பாத்தீங்கன்னா, நிறைய வெரைட்டி ஆஃப் த பர்னிச்சர்ஸ் வந்து நம்ம இங்க ஆவணி பர்னிச்சர்ல இருக்கிறத பார்க்க முடியுது. இப்ப மன்னார்குடியில திருமக்கோட்டை ரோடுல இருக்கக்கூடிய இந்த ஆவணி பர்னிச்சர் பாத்தீங்கன்னு சொன்னா 40 வருட அனுபவம் மிக்க ஒரு இந்த திருமக்கோட்டையில் இருக்கக்கூடிய தேவர் டிம்பர் டிப்போ அவருடைய 40 வருட அனுபவத்தினுடைய ஒரு ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு ஷோரூமாக, பர்னிச்சர் ஷோரூமாக இங்க வந்து

மண்டபம் உதயமாயிருக்கு சொல்லலாம். அந்த வகையில இது ஒரு மன்னார்குடி மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த சுத்து வட்டாரத்தில் அத்தனை வாடிக்கையாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் வந்து ஒரு பிரமிப்பாக இருக்கக்கூடிய இந்த பர்னிச்சரை வந்து அவங்க பார்த்துட்டு போறாங்க. அப்படி பாக்குறது மட்டும் இல்லாம அந்த ஆளோட அவங்க பக்கம் பக்கத்தில் சொந்த பந்தங்களோட அவங்க ஷேர் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தையும் ஷேர் பண்றதுக்காக காத்திருக்கிறாங்க. ஏன் சொல்லணும் அப்படின்னா தொடர்ந்து சுபமுகூர்த்த நாட்கள் வர காத்திருக்கிறதுனால நிறைய பர்னிச்சர்ஸ் வந்து பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வெரைட்டிஸ் நிறைய வந்திருக்குது. என்னென்ன தரம் இருக்குது, எப்படி எல்லாம் வந்திருக்குது அப்படிங்கறத பாக்குறதுக்காக நிறைய வாடிக்கையாளர்கள் வர முடியுது, இங்க வந்திருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அந்த வகையில உங்களுக்கு நிறைய இங்க நம்ம உங்களுக்கு பேசுறதுக்கு காத்துட்டு இருக்கிறோம். என்னென்ன பொருட்கள் பாத்தீங்கன்னா லீடிங் பிராண்ட் என்று சொல்லக்கூடிய 40 வருட செலிபிரேஷன், அது மட்டும் இல்லாம குவாலிட்டி ஆஃப் த ப்ராடக்ட், குட் குவாலிட்டி, கிராண்ட் ஷோரூம், சூப்பர் சேல், சூப்பர் ஆஃபர், வருக வருக என வரவேற்கிறார்கள் இந்த மன்னார்குடியில் இருக்கக்கூடிய இந்த ஆவணி பர்னிச்சர்ல. நிறைய விஷயங்கள் நிறைய இருக்குது, அது நிறைய பேசுறதுக்காக காத்திருக்கிறாங்க. நிறைய நம்ம இந்த நிறுவனத்துடைய நிறுவனர் கூட உங்களுக்காக இந்த விஷயத்தை பத்தி நிறைய பர்னிச்சருடைய ஸ்பெஷாலிட்டியை பத்தி சொல்றதுக்கு காத்திருக்கிறாங்க. நேர்களே, இப்படி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம காத்துட்டு இருக்கிறோம். தரமான பர்னிச்சர் வாங்க மன்னார்குடி ஆவணி பர்னிச்சருக்கு ஆவலா வாங்க, ஆசையா அள்ளிட்டு போங்க.

0: மக்கள் மனதிற்கேற்ற பொருட்களை மங்காத தரத்துடன் மற்றற்ற மகிழ்ச்சியுடன் விளைவோ குறைவாக மனமோ நிறைவாக பார்த்து பார்த்து வாங்கிட மன்னார்குடி திருமக்கோட்டை ரோடில் இருக்கக்கூடிய இந்த ஆவணி பர்னிச்சருக்கு அன்போடு வருக வருக என வரவேற்கிறார்கள். ஆமாங்க, தரமான பர்னிச்சர் வாங்க, நீங்க ஆளோட காத்திருக்கீங்கன்னு சொன்னா நம்ம ஆவணி பர்னிச்சருக்கு வாங்க அப்படின்னு அன்போடு வரவேற்கிறாங்க. அந்த வகையில பர்னிச்சர் பொருட்கள் எண்ணற்ற ஏராளமான தரமான பொருட்கள் உங்களுக்காக நிறைய காத்திருக்குது. அந்த வகையில மொத்தமான பொருட்களை சில்லறையாக குறைந்த விலையில் வாங்குவதற்கு ஆவணி பர்னிச்சருக்கு ஆவலோட வாங்க அப்படின்னு அன்போட வரவேற்கிறாங்க. அது மட்டும் இல்லாம வைகாசி ஆணி ஆவணி முகூர்த்த நாள் திருவிழா கொண்டாட்டங்கள் இதெல்லாம் அடிப்படையை வச்சு நிறைய பேருக்கு நிறைய பர்னிச்சர் பொருட்கள் வேணுமா? அது மட்டும் இல்லாம இந்த முகூர்த்த நாள்ல வீடு கிரக பிரவேசம் நடக்கும் இல்லையா, அப்ப உங்க வீட்டுக்கு தேவையான பர்னிச்சர் பொருட்கள் ரொம்ப சிறப்பான முறையில தரமான பொருட்களை வாங்குறதுக்கு ஆவணி பர்னிச்சருக்கு அன்போட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்போட வரவேற்கிறாங்க. நிறைய விஷயங்களை பேசுறதுக்காக காத்திருக்கிறோம். மன்னார்குடியினுடைய அடையாளமாக திகழும் தரமான பர்னிச்சர்களின் சரணாலயமாக விளங்கும் ஆவணி பர்னிச்சர் வளாகத்திலிருந்து உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று இந்த வளாகத்திலிருந்து பாத்தீங்கன்னா இந்த ஷோரூம்ல உங்களுக்காக நிறைய விஷயங்களை தர காத்திருக்கிறோம். நிறைய பீரோக்கள் இருக்கிறத பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாம நிறைய இந்த ஷோரூம்ல அது மட்டுமா அப்படின்னு சொன்னா நிறைய சோபா செட், வெரைட்டி ஆஃப் த சோபா செட் இருக்குது, நிறைய ஊஞ்சல்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாம பீரோல பல வெரைட்டி ஆஃப் மர பீரோக்கள் இருக்கிறத பார்க்க முடியுது. டிரெஸிங் டேபிள் சொல்லக்கூடிய சிங்கிள் டோர்ல இருந்து டபுள் டோர்ல இருந்து மிட் டோர்ல இருந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி ஆஃப் அந்த டிரெஸிங் டேபிள் இருக்கிறது, பீரோட அட்டாச்சு கிளாஸோட இருக்கிறத நிறைய பார்க்க முடியுது. இந்த பர்னிச்சரோட நிறைய கட்டில் இருக்கிறத பார்க்க முடியுது. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்க இந்த நேரத்துல நிறைய பர்னிச்சர் பொருட்களுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன, என்ன தரம் இருக்குது அப்படிங்கறத பத்தி நமக்காக சொல்றதுக்காக இந்த நிறுவனத்துடைய நிறுவனர் அவர்கள் நம்மளோட இணையத்தை காத்திருக்கிறாங்க. என்னென்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது, ஏன் வந்து நிறைய நேர்களுக்கு வராங்க, என்ன காரணம், இந்த பர்னிச்சர் எப்படி எஸ்டாப்ளிஷ் இவ்வளவு பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பத்தி சொல்றதுக்காக சார் இப்ப நம்மளோட இணையறாங்க. சார் வணக்கம், ஹாப்பி ஈவினிங்.
1: வணக்கம். வணக்கம் சார், என் பேர் செல்வகுமார், நிறுவனத்தோட நிறுவனர்.
0: சரி சார,
1: எங்க அப்பாவோட ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனம் இது, எங்க அப்பாவோட ஆரம்பிச்சது.
0: சரி சார.
1: நம்ம சாதாரணமா ஒரு சின்ன சாமில்லாதான் இதை ஆரம்பிச்சவங்க அப்பா. அதுக்கப்புறம் படிப்படியா நம்ம அடுத்தடுத்த லெவல் கொண்டு போனோம். அது நம்ம பீரியட் வந்த பிறகு இப்ப அது டிம்பர் இம்போர்டர், டிம்பர் இம்போர்ட்டர் ஆயிருக்கும். ஆமா, வெளிநாட்டுல இருந்து பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்ல இருந்து வருது, மலேசியால இருந்து வருது, இந்தோனேஷியால இருந்து வருது, எல்லா கண்ட்ரிலேருந்து நம்ம வந்து டிம்பர் இறக்குமதி பண்ணி தான். மெயினாக வந்து இப்போ டீக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மோஸ்ட்லி நாட்டு தேக்கு யூஸ் பண்ணுறதில்லை, எல்லாமே வந்து இம்போர்ட்டட் டீக்கு தான்.
0: ஓஹோ ஓஹோ.
1: நம்மகிட்ட இருக்கிறது டீக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பர்மான்னு சொல்லுவாங்க, அடுத்து வந்து

0: பனாமா தேக்குமாங்க, நைஜீரியா டீக்குமாங்க, கொலம்பியா டீக்குமாங்க, என்னன்னா இதெல்லாம் ஒவ்வொரு கண்ட்ரில இருந்து வர டீக்கா அந்த பேர் வச்சு அழைக்கிறாங்க, அவ்வளவுதான். அந்த கண்ட்ரியோட பேர் வச்சுதான் நம்ம டீக்குன்னு சொல்றோம். நம்ம அதுல என்ன பெஸ்டா இருக்க முடியும், பெஸ்ட்ல பெஸ்டா தான் நம்ம கொடுக்குறோம். ஏன்னா நம்ம வந்து ஒரு 40 வருஷமா இந்த ஃபீல்ட்ல இருக்கிறோம். டிம்பர் இம்போர்ட்டடா இந்த ஏரியால நம்ம இங்க இருந்து காரைக்கால் சென்னை வரைக்கும் நம்ம சப்ளை பண்றோம். டிம்பர் தான் நம்மளோட மெயின் பிசினஸ். அது அலைடா நீங்க பாத்தீங்கன்னா ஹவுஸ் ஹோல்டிங்ல வந்து வீடு கட்டுறதுக்கு தேவையான சிமெண்ட், கம்பி, சிமெண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா அல்ட்ராடெக் நம்ம ஹோல்சேல் டீலர், ஏசியன் பெயிண்ட் அது மாதிரி பண்றோம். பெயிண்ட், சிமெண்ட், எலக்ட்ரிக்கல் ஐட்டம் இது எல்லாமே நம்ம வந்து திருமகோட்டையில நம்ம கடையில பண்றோம். பர்னிச்சருங்கிறது வந்து நம்ம ஆரம்பத்துலேருந்தே செய்கிறோம். அது வந்து ஒரு கேட்குற கஸ்டமருக்கு மட்டும் கஸ்டமைஸ்டாக பண்ணி கொடுத்துட்டு போவோம். எனக்கு ஒரு பீரோ வேணும், எனக்கு ஒரு கட்டில் வேணும், அது கல்யாணம் வச்சுருக்கோம், அது பண்ணி கொடுங்கம்மா. எல்லோரும் சில பேர் மரமாக வாங்குவாங்க, அவங்களுக்கு அதை பண்ணி கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஒரு பொருளாதார லெவலில் நம்ம தமிழ்நாடுங்கிறது வந்து ஒரு அடுத்த லெவலுக்கு போகும்போது என்ன ஆகுதுன்னா, எல்லார் வீட்டுக்கும் இப்போ வந்து ஒரு பர்னிச்சர் ஒரு சோஃபா இருந்தால் தேவலாம். வீட்டு நம்ம ஒரு வரவேற்பு அறையில் ஒரு சோஃபா வேணும், ஒரு கட்டில்னா மரத்துல இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கறது வந்து ஒரு மாடர்னைஸா அடுத்த லெவலுக்கு நம்ம அப்கிரேட் ஆகிறோம். இந்தியாவில பாத்தீங்கன்னா அது ஒரு பெருமைக்குரிய விஷயம் தான். நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு போறோம் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். அதனால பாத்தீங்கன்னா எல்லாரும் இப்போ ஒரு பொருள்ங்கிறது மரத்துல ஒரு பொருள் வாங்கணுங்கிறது ஒரு அது நெசிட்டியில ஒரு அது அத்தியாவசிய பொருள் ரேஞ்சுக்கு வந்துருச்சு.
1: சூப்பர் சார். இந்த அத்தியாவசியமான பொருள் அவசியமான பொருள் பாத்தீங்கன்னா நம்ம ஆவணி பர்னிச்சர் நிறைய இருக்கு அப்படிங்கிற சொல்றதுக்காக சார் காத்திருக்கிறாங்க. ஆமாங்க, தரமான பர்னிச்சர் வாங்க, தரமான பர்னிச்சர் வாங்க. மன்னார்குடி ஆவணி பர்னிச்சருக்கு ஆவலா வாங்க, ஆசையா அள்ளிட்டு போங்க.

0: புக்ல இருக்குன்னு சொல்லிடு சார்.
1: ஆமாங்க, பாத்தீங்க சொன்னா தரமான பர்னிச்சர் வாங்க மன்னார்குடி ஆவணி பர்னிச்சருக்கு ஆவலா வாங்க, ஆசையா அள்ளிட்டு போங்க சொல்ற மாதிரின்னா மன்னார்குடிய ஒரு மணிமகுடமாக இருக்கக்கூடிய நம்ம ஆவணி பர்னிச்சர்ல இப்ப நம்ம அசத்தல் சந்திப்புக்காக மகிழ்ச்சியோட ஹாப்பியா இந்த ஈவினிங்ல நிறைய விஷயங்களை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். இந்த சுத்து வட்டாரம் மட்டுமல்லாம வெளி ஊர்கள் இருந்து வெளி பகுதிகள் இருந்து நிறைய பேர் வந்து பர்னிச்சர் வாங்கறதுக்காக ரொம்ப ஆவல வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில நிறைய விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க. 40 வருட அனுபவம் எங்களுக்கு இருக்குங்க இந்த மரம் தொடர்பாக, டிம்பர் டிப்போ சம்பந்தமா, பர்னிச்சர் சம்பந்தமா 40 வருட மிகப்பெரிய அனுபவம் எங்களுக்கு இருக்குது. திருமக்கோட்டையில் அங்க இருந்து பாத்தீங்க சொன்னா ஒரு பர்னிச்சர் ஷோரூம் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வாடிக்கையாளர்களுக்காக பாத்தீங்க சொன்னா ஸ்பெஷலா வந்து இந்த ஷோரூம் நாங்க வந்து திறந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த கிராண்ட் ஓபனிங்க தொடர்ந்து நிறைய செலிபிரேஷன் தொடர்ந்து நிறைய வாடிக்கையாளர்கள் வர்றதுக்குரிய காரணத்தை நமக்காக நிறைய சார் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வகையில தொடர்ந்து சாருடைய சொல்றது காத்திருக்கிறாங்க சார், சொல்லுங்க.
2: வணக்கம். வணக்கம் சார், வணக்கம். அடுத்து நம்ம பாத்தீங்கன்னா அன்னைக்கு பர்னிச்சரை பத்தி பேசணும். அது எல்லா இடத்துலையும் இப்போ வந்து ஃபர்னிச்சர்னா வைக்கிறாங்கன்னா எப்படின்னா அவங்க ஒரு கேரளாலேருந்தோ இங்கே ஒரு ஒரு வெளி ஸ்டேட்லேருந்து ஏதோ வாங்குவாங்க. அவங்க என்ன மரம் போடுறாங்க என்ன பண்ணுறாங்க எதுவுமே தெரியாது. நீங்கள் இப்போ நீங்கள் நம்மகிட்ட வாங்கினீங்கன்னா என்ன பண்ணுவோம், நம்ம நம்மளோட ஓன் ப்ராடக்ட் மட்டும்தான் நம்ம சேல் பண்ணுறோம். இப்போயே பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் இப்போ நிறைய ஸ்டாக் வச்சுருந்தோம், எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்ததோட கூடுதலாக நிறைய விற்று போச்சு. இப்போ நம்மளால ஷோரூம்ல கொஞ்சம் தான் இருக்கு. இப்போ நம்ம அடுத்த பேட்ச் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு, அடுத்தது வரணும் வந்து அண்ணா ஆட்கள் எல்லாம் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கோம். நம்ம எதிர்பார்த்ததோட ரிசல்ட் நல்லாவே இருந்தது.
1: நிறைய வெரைட்டி பாக்குறோம் சார். இப்போ உங்கள்ட்ட நீங்க வந்து நம்ம சாம்பிளுக்கே வந்து இவ்வளவு ஒரு மாடல் பண்ணி வச்சிருக்கீங்க, நிறைய பார்க்க முடியுது. நிறைய வெரைட்டி இருக்கு, நிறைய டிசைன்ஸ் இருக்கு, அட்வான்ஸ் நிறைய புகுத்திருக்கீங்க தானே?
2: நிறைய இருக்கு, நிறைய இருக்கு. நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்ப அட்வான்ஸ் சிஎன்சி மிஷின் வச்சிருக்கோம். நம்ம இப்ப வந்து திருவாரூர் டெல்டால பாத்தீங்கன்னா நம்ம மட்டும் இருக்கு சிஎன்சி தான் மிகப்பெரிய சிஎன்சி. அட்டே டைம்ல வந்து ஒரு 15 அடி நீளத்தை கூட நம்மளால பலகை ஓட்ட முடியும் அந்த அளவுக்கு. சிஎன்சில கார்விங் பண்றதுக்கு அந்த மிஷினரிஸ் வச்சிருக்கோம். அது மாதிரி நவீன மிஷினரிஸ் எல்லாமே வச்சிருக்கிறோம். அது அதனாலதான் நம்ம வந்து ஓரளவு குயிக்காவும் உங்களுக்கு அவங்க கேட்கறவங்களுக்கு பண்ணி கொடுக்க முடியும். வாங்கி வைக்கிறதுங்கிறது ஈஸியா போயிடும். நம்ம ஒரு ட்ரேடர் ஆயிடுவோம், சரி வாங்குவோம், அப்படியே தள்ளி விட்டுறலாம், அடுத்தாலே ஏதோ லாபத்தை பார்த்தோம்னு போயிடும். அது அப்படி இல்லை. இப்ப நம்ம செய்யறது எல்லாம் கஸ்டமைஸ்டு. அவங்க என்ன கேக்குறீங்களா, எனக்கு இப்படிதான் வேணும், என்ன மரத்துல வேணும், நம்ம நாட்டு மரத்துல கேட்டு

0: இன்ன கூட பூவரசு வேம்பு அந்த மாதிரி கூட பண்றோம். பாரியின் மரத்துல கேட்டீங்கன்னா வந்து நீங்க எந்த கன்றியோட தேக்கில பண்ணணும்னு நினைச்சீங்கனாலும் நாங்க அதுக்கு பண்ணி தரோம். ஆமா ஆமா, என்ன என்ன கன்றி வேணும் நீங்க வந்து எனக்கு வேணும், பனாமால இருந்து வர டீக்ல வேணும், நீங்க நைஜீரியாவில இருந்து வர டீக் வேணும், அதுல இருந்து எனக்கு பர்மா அதுக்குள்ள ஒரு காஸ்ட் வரும், காஸ்ட் டிஃபரன்ஸ்ங்கிறது கண்டிப்பா உண்டு. அந்த டிஃபரன்ஸ் வச்சு நீங்க என்ன வேணும் என்ன ஆசைப்படுறீங்களோ அது மாதிரி பண்ணிக்கலாம். இல்ல என்கிட்ட ஒரு போட்டோ காமிக்கிறீங்களா, இந்த மாதிரிதான் வேணும், ஏன்னா கஸ்டமைஸ் நான் பார்த்தேன் எங்க அக்கா வீட்டுல பார்த்தேன், இல்ல எங்க சென்னை போன ஒரு இடத்துல பார்த்தேன், இல்ல அமெரிக்கால பார்த்தேன்னு சொன்னா கூட பண்றோம். நம்ம பொருள் அமெரிக்காவிலயும் கூட போயிருக்கு. ஆமா, ஏன்னா இங்க இருந்து நம்ம பண்ணி அவங்க கஸ்டமர் என்ன கேட்டாங்களோ அதை நம்ம இங்க இருந்து பார்சல் போட்டு கார்கோல யூஎஸ் கூட அனுப்பியிருக்கோம். அதனால அது நீங்க என்ன கேக்குறீங்களோ அதை பண்ணி கொடுக்க நாங்க தயாரா இருக்கிறோம்.
1: நிச்சயமாங்க. ஆமா, இன்னும் நிறைய விஷயங்கள் நமக்காக சார் சொல்ற காத்திருக்காங்க. நிறைய பராமரிப்பு எப்படி, பாலிஷனுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன, அது மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய இன்னும் பர்னிச்சர் பொருளுடைய என்னென்ன தரம் இருக்குது அப்படிங்கறத பத்தி, ஏன் வாங்கணும் அப்படிங்கறத பத்தி நிறைய சொல்றதுக்காக காத்திருக்காங்க. தரமான பர்னிச்சர் வாங்க, மன்னார்குடி ஆவணி பர்னிச்சருக்கு ஆவலா வாங்க, ஆசையா அள்ளிட்டு போங்க.

நிறைய விஷயங்கள் நமக்கு சார் சொல்ற காத்திருக்காங்க. நிறைய பராமரிப்பு எப்படி, பாலிஷனுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன, அது மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய இன்னும் பர்னிச்சர் பொருளுடைய என்னென்ன தரம் இருக்குது அப்படிங்கறத பத்தி, ஏன் வாங்கணும் அப்படிங்கறத பத்தி நிறைய சொல்றதுக்காக காத்திருக்காங்க. தரமான பர்னிச்சர் வாங்க, மன்னார்குடி ஆவணி பர்னிச்சருக்கு ஆவலா வாங்க, ஆசையா அள்ளிட்டு போங்க.

0: ஆமாங்க, மக்கள் மனதில் மன்னற்ற மகிழ்ச்சியோடு பாத்தீங்கன்னா நிறைய வாடிக்கையாளர்கள் வந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நம்ம இங்க இருக்கக்கூடிய மன்னார்குடியினுடைய திருமக்கோட்டை ரோடியில் இருக்கக்கூடிய ஆவணி பர்னிச்சர்ல இப்ப நம்ம மகிழ்ச்சியா காத்துட்டு இருக்கிறோம். இந்த நேரத்தில் சார் வந்து நிறைய விஷயங்கள் நமக்காக சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த வகையில் பாத்தீங்கன்னா எப்போதுமே பாத்தீங்கன்னா ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா அலுவயத்துலதான் வந்து நமக்கு வந்து ஓப்பனிங்ல வந்து டோர் எல்லாம் நிறைய கொடுத்துருப்பாங்க. இங்க பாத்தீங்கன்னா மரத்திலேயே கிளாஸ் வச்சு நீங்க உட்லயே பண்ணிருக்கீங்க சார், ரொம்ப அழகாவும் இருக்கு. அது மட்டும் இந்த பாரம்பரிய பத்தி சொன்னீங்க, அப்பாவை பத்தி சொன்னீங்க, தொடர்ந்து நீங்க பண்ணிட்டு சொல்லுங்க. கைராசி அப்படிங்கும் போது இந்த பாரம்பரியமா நீங்க செய்யும் போது வாடிக்கையாளர்கள் அதை விரும்புவாங்க தானே, ஏன்னா பர்னிச்சருங்கிறது ட்ரெண்டிங்கா இப்ப இருக்குது கால இந்த நேரத்துல. ஏன்னா முன்னோர்கள் சொந்த மாதிரி நம்ம தாத்தா பாட்டி வீட்டுல இருந்த மாதிரி ஒரு பணம் பெருகணும் அப்படின்னு சொன்னா வந்து வீட்டுல வந்து மர பீரோ வேணும் அப்படிங்கிற காலத்துக்கு இப்ப நாம இருக்கிறோம். அதை பத்தி எப்படி வாடிக்கையாளர் வரும்போது உங்கள்ட்ட எப்படி ஃபீல் பண்ணி சொல்றாங்க அதுக்கு சொல்லுங்க சார்.
1: நிச்சயமா நிச்சயமா, நீங்க பாத்தீங்கன்னா இப்ப ஒரு கஸ்டமருக்காக நான் என்ன பண்ணிருக்கோம்னா, பழைய மெத்தட்ல ராஜா காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு கொசுவில எல்லாம் போட்டு ஒரு செட்டப் பண்ணிருப்பாங்க. அது கால் பாத்தீங்கன்னா ஒரு 7 அடி 7.5 அடி ஹைட்டு, 6 to 6.5 கட்டில் சைஸ் கேட்டிருக்காங்க. ட்ரெடிஷ்னலா அது அது ஒரு பாரம்பரியமா அது பழைய போட்டோ காமிச்சாங்க. இந்த மாதிரி எனக்கு வேணும்னு அந்த பாப்பா ஸ்பெசிபிக்கா அந்த பாப்பா சொல்லி பொண்ணு வந்து சொல்றாங்க, எனக்கு இது வேணும் அப்படின்னு. அதை பண்ணி கொடுக்கறதுக்காக நீங்க வந்து என்ன பாத்தீங்கன்னா, இங்க நம்ம லோக்கல்ல அந்த அந்த லென்த்துக்கு கடைசல் போடுற அளவுக்கு மெஷினரிஸ் இல்லை. அப்ப நம்ம வந்து தஞ்சாவூர்ல ஒரு லேத்து என்ன லேத் நார்மலா இரும்பு இது பண்ணுவாங்களா, அந்த லேத்துல கொடுத்து அதை நாம கஸ்டமைஸ் பண்ணி ஒரு 4 கால் வாங்குறதுக்கு ஒரு தொகை ஆயிடுச்சு. இருந்தாலும் பண்ண பரவாயில்லன்னு அதை பண்ணி இன்னைக்கு ஒரு கஸ்டமர் அவங்க சாட்டிஸ்ஃபைடுக்காக கொடுத்துருக்குறோம். பழைய டைப் அது, கொசுவலை தூக்கி மாட்டி விட்டுக்கிட்டீங்க ஃபுல்லாக கவர் ஆகிடும். அந்த மாதிரி அந்த டைப்பில் ஒரு இது. இப்போ நீங்க ஷோரூம்லயே பார்க்கலாம், ஒரு சோபா செட்டு கிடக்குது, ஒரு பிரம்மாண்டமா ஒரு சோபா செட் பண்ணிருக்கோம். ஆமா, இது கஸ்டமர் வந்து ஒரு போட்டோ காமிச்சதுதான். அது இது மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லும் போது இதுக்காக ஒரு கார்பெண்டர் யூனிக்கா நம்ம வந்து பெங்களூர்ல இருந்து வரவழைச்சு கார்விங்கே பண்ணிருக்கோம். கையாலேயே ஹேண்ட்மேடு கார்விங், நம்மகிட்ட மிஷினரி இருந்தாலும் இது இந்த லுக்கு அந்த பினிஷிங் வேணும்னா இதை ஃபுல்லா அந்த பலகை அதுல பண்ணணுங்கிறதுக்காக வேண்டி நம்ம கார் பண்ணிருக்கோம். இது பாத்தீங்கன்னா 1,25,000 அந்த ஒரு செட்டு பாக்க, நீங்க பாத்தீங்கன்னா அது இன்னும் கூடுதலா தான் அதோட ஒர்த்னஸ் இருக்கும்.
0: நம்ம வீட்டுல போட்டோம் அரண்மனை,
1: ஆமா அரண்மனை மாதிரி இருக்கும். நீங்க ஒரு பெரிய காலா இருந்தாதான் இதை யூஸ் பண்ண முடியும். அது கஸ்டமர் கேட்டிருக்காங்க, இதை பாத்துட்டு இப்ப என்கிட்ட வந்து 3 ஆர்டர் வந்துருக்கு. நம்ம ஷோரூம்ல வாசல்ல வச்சிருக்கோம், என்ட்ரன்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா முதல்ல தர்பார் மாதிரி தான் இருக்கும். அந்த சோபா செட்டுக்கு எனக்கு 3 ஆர்டர் வந்துருக்கு. இப்போ

0: நம்ம என்ன சொல்றோம்னா, ஒரு நாய்க்கடை ஒரு அதிபர் கூட ஒருத்தர் சொல்லுவார், நீங்க உங்கள்ட்ட ஒரு எஸ்டிமேட் வாங்க, இன்னொரு கடைக்கு போங்கன்னு சொல்லுவார். அதே மாதிரி நாங்களும் இப்ப என்ன பண்றோம்னா, நீங்க வாங்க, நாங்க வந்து விலைய சொல்றோம், விலை உங்களுக்கு கூடுதலா பட்ஜெட் தெரியற மாதிரி தெரியும். நீங்க இன்னொரு கடையை போய் கம்பேர் பண்ணுங்க, என்ன ஒரு அஞ்சாறு கடை இருக்குது நம்ம ஏரியாலேயே இருக்கு, அவங்க எல்லாம் பாருங்க, அவங்க எல்லாம் ட்ரேடர்ஸ், அவங்க வாங்கிதான் விற்கிறாங்க. நம்ம வந்து தயார் பண்றோம், அதனால இதுல என்ன எதுல என்ன பண்ணலாம் என்ன இதா ஆகும்னு தெரியும். அதனால நீங்க போய் பாத்துட்டு வந்து வாங்குங்கன்னா, அது மாதிரி ரெண்டு மூணு கஸ்டமர் வந்து பாத்துட்டு வாங்கிருக்காங்க.
1: ஆமாங்க, நிச்சயமா இது மாதிரி மனம் இருக்கும் பலவித டிசைன்கள், புதுமை புகுத்திய பலவித மாடல்கள் சொல்லி நிறைய விஷயங்களுக்காக காத்திருக்குது. தரமான பர்னிச்சர் வாங்க, மன்னார்குடி ஆவணி பர்னிச்சருக்கு ஆவலா வாங்க, ஆசையா அள்ளிட்டு போங்க.

0: சிறப்பு விற்பனை நடைபெறுகிறது. வாடிக்கையாளர்கள் தங்கள் குடும்பத்துடன் வருகை தந்து தங்களுடைய பேர் ஆதரவை அளிக்குமாறு மகிழ்ச்சியுடன் கேட்டுக் கொள்கிறார்கள். மன்னார்குடி ஆவணி பர்னிச்சரில் இருந்து உங்களை அன்புடன் வரவேற்கிறார்கள். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம ஆவணி பர்னிச்சர் அதாவது மன்னார்குடி திருமாக்கோட்டை நோடியில் இருக்கக்கூடிய இந்த ஆவணி பர்னிச்சரை பத்தி தான் பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்ம அசர் சந்திப்புக்காக பேசிட்டு இருக்கிறோம். இங்க நம்ம நிகழ்ச்சியில நம்ம செல்வகுமார் சார் ரொம்ப அழகா நம்ம சில விஷயங்களை சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த பாரம்பரியம் தொடர்ந்து பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க காலங்காலம் 40 வருட ஆண்டுகால அந்த அனுபவத்தை நமக்காக ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில் என்னென்ன விஷயங்கள் இருக்கு, அவங்களுடைய அனுபவங்கள் என்ன அப்படிங்கறத ஷேர் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. தரம் அப்படிங்கறத ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வகையில் தரத்தை அடிப்படையாக கொண்டு வாடிக்கையாளர் வரக்கூடிய அந்த வழங்கக்கூடிய ஆதரவு எப்படி இருக்கு அப்படிங்கறத சொல்லிட்டு சிறப்பா சொல்லிட்டு இருக்காரு சார். சார் தொடர்ந்து நீங்க இந்த ஹாப்பியா சொல்லிட்டு இருக்கீங்க, ரொம்ப எங்களுக்கு ஹாப்பியா இருக்கு. நிறைய விஷயங்கள் புதுசா இருக்கு. இன்னும் அந்த ட்ரெண்டிங்கா என்னென்ன விஷயங்கள் இருக்கு அதை ஷேர் பண்ணுங்க சார்.
1: நிச்சயமா நிச்சயமா. நீங்க பாத்தீங்கன்னா இப்ப நாங்க எங்களுடைய ஷோரூம் ஃப்ரண்டேஜ பாத்தீங்கன்னாலே நீங்க கொஞ்சம் வியப்பா தான் இருக்கும். ஆமா, எல்லாரும் நார்மலா பாத்தீங்கன்னா ஒரு அலுமினியம் சேனல் போட்டு ஒரு கிளாஸ் வச்சு பதிச்சிருப்போம். நீங்க மரத்துல நாங்க எவ்வளவு நாள் அனுபவங்கிறது ஓரளவு எங்களுக்கு நீங்க இதுல பாத்தீங்கன்னா தெரியும் என்னென்ன எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. உட்ல செஞ்சிருக்கோம், எல்லாமே பெரிய பிரேமா போட்டு அது எல்லாமே கிளாஸ் ஒர்க் பண்ணி அது நீங்க பாக்கும்போது ஒரு அப்பியரன்ஸ் தெரியணுங்கிறதுக்காக வேண்டிதான் அதை பண்ணும். ஏன்னா காஸ்ட் வைஸ் நீங்க வந்து அலுமினியத்தை போனா கம்மியா தான் வரப்போகுது. பட் ஆனா அந்த லுக் வேணும், ஒரு உள்ள வரவழைக்கணும்னா அதுக்கு ஒரு செலவு நம்ம பண
0: இப்ப சிம்பதியா சொன்னோம் சார், இப்ப நம்ம தஞ்சாவூர் பிக் டெம்பிள் எல்லாம் போனோம்னா இந்த கருங்கல் தூணை பாத்தீங்கன்னா எப்படி நிமித்தாங்க ஆசிப்போம் இல்லையா? அதே மாதிரி இந்த ஒரு சாதாரண
1: நீங்க உள்ள வந்தீங்கன்னா அது சிம்பிளான வேலைதான். பட் என்னன்னா அந்த பிரம்மாண்டம் நீங்க வெளியில இருந்து பார்க்கும் போதே தெரியும். மக்கள் வெளியில பாருங்க, ஒரு பெரிய இதா பெரிய ஷோரூம் மாதிரி பெரிய கடையா இருக்க பாப்போம், உள்ள வரவழைக்கிறதுக்கு நம்ம இதெல்லாம் செய்ய வேண்டியிருக்கு. ஆனா அதுக்கு அதுக்கு பண்ண மெனக்கெடுக்கு ஒன்னும் ரிசல்ட் இருக்குது. நமக்கு நல்ல நல்ல நிச்சயமா எல்லாரும் வர்றாங்க, உள்ள வர்றாங்க, வர்றவங்கள நிறைய பேர் நம்ம கன்வெர்ட் பண்றோம். நிறைய ஆர்டர்ஸ் எங்கள்கிட்ட இப்ப பெண்டிங்ல இருக்கு. அப்படி என்னன்னா நம்ம கஸ்டமைஸ் தான் பண்றோம். எனக்கு இதுதான் வேணும், இல்ல இந்த கலர் காட்டன் வேணாம், எனக்கு வேற கலர்ல குஷன் கொடுங்க அப்படின்னாலும் குஷன் கொடுக்குறோம். நம்ம மரம் மட்டும் இல்ல, நம்ம குஷன் சோபம் நிறைய பண்றோம். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய

0: மெட்ரோ சிட்டியில மட்டும்தான் அதெல்லாம் பண்ணுவாங்க. இப்ப நம்ம பண்ணி கொடுக்குறோம், நம்ம அதுலயுமே கஸ்டமைஸ் வேணாலும் பண்றோம், கொஷின் சோப் அத்தனை வெரைட்டியும் பண்ணி கொடுக்குறோம். நீ ஒரு சாதாரணமா ஒரு பெரிய ஒரு மல்டிபிளஸ் ஷோரூம்ல போய் பாத்தீங்கன்னா ஒரு 1 லட்ச ரூபாய் 1.5 லட்ச ரூபாய் சொல்ற ஒரு கொஷின் சோப்பா நம்ம கிட்ட வந்து அதே கம்போர்ட் அதே இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 40 ரூபாயில இருந்து 50 ரூபாய்க்குள்ள பிலோ 50 அந்த அந்த ரேஞ்சில் நீங்கள் அந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் நம்மக்கிட்ட உணரலாம். அந்த அளவுக்கு வந்து ஏன்னா எங்கிட்ட வர்றவங்களே, ஆமாம் வர்றவங்களே பார்த்தீங்கன்னா நீங்கள் நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னா கொஞ்சம் ஆச்சரியமாக தான் பார்க்குறாங்க. ஏன்னா அந்த ஃபினிஷிங் அந்த குவாலிட்டி நம்ம நிச்சயமாக நம்ம டீம் இருக்குங்க. ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா குஷன் ஐட்டம் பொறுத்த வரைக்கும் நார்த் இந்தியன் தான் அதில் கொஞ்சம் ஸ்பெஷலிஸ்டாக இருக்காங்க. அவங்க அது மாதிரி நார்த் இந்தியன் டீம் ஒரு 2-3 டீம் நம்ம வச்சுருக்கிறோம். ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு டீம் வச்சுருக்காங்க. நம்ம டீம் லோக்கல் டீமும் நிறைய இருக்காங்க. லோக்கல்ல உள்ள கார்பெண்டர் என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் கார்பெண்டர்லாம் நிறைய இருக்காங்க நம்ம கிட்ட. அதனால நீங்க என்ன கேட்குறீங்களோ அதை பண்ணி கொடுக்க நாங்கள் தயார்.
1: சரிங்க, சூப்பருங்க. இந்த வகையில நிறைய விஷயங்கள் வந்து இப்போ சீக்கிரமா இப்போ ஓப்பன் ஆயிருக்கு. திருமக்கோட்டை ரோட்ல இருக்கக்கூடிய நம்ம இந்த ஆவணி ஃபர்னிச்சருக்கு அன்போடு வாங்க அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சியோட வரவேற்கிறாங்க. மக்கள் மனதிற்கு ஏற்ற பொருட்களை மங்காத தரத்துடன் மற்றற்ற மகிழ்ச்சியுடன் விளைவோ குறைவாக மனமோ நிறைவாக வாங்கிட பார்த்து பார்த்து வாங்கிட தரமான ஃபர்னிச்சர் வாங்க. மன்னார்குடி ஆவணி ஃபர்னிச்சருக்கு ஆவலா வாங்க, ஆசையா அள்ளிட்டு போங்க.

0: உங்கள் உள்ளத்தை எல்லாம் பர்னிச்சர்கள் அழகோ கொள்ளை கொள்ளும், அதுதான் ஆவணி பர்னிச்சர்.
1: போனோம் ஒரு பாலிசூர் இடத்துல கிராச்சா இருக்குது, இது மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம டெக்னீஷியன் அனுப்பி சரி பண்ண முடிஞ்சா பண்ணி கொடுப்போம், இல்லைன்னா நாங்கள் ரீப்ளேஸ் எடுத்துக்கிறோம், எடுத்துட்டு வேற கொடுக்குறோம், இல்லை மாற்றி கொடுக்குறோம், ஏதோ ஒன்று பண்ணி கொடுத்துட்றோம். நம்ம அவங்க கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் மெயின். அது அப்போ என்ன ஒருத்தர் நம்ம ஒரு ஃபால்ட்டாக ஒரு பொருளை கொடுத்துட்டோம்னா அது அப்படியே ஒரு இது மாதிரி போயிட்டு இருக்கும். நீங்கள் நல்லதை பண்ணி கொடுத்தீங்கன்னா எல்லாரும் சொல்லுவாங்க அவங்க அடுத்தடுத்து. நம்மகிட்ட வர கஸ்டமரே பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் அவங்க அவங்க ரிலேட்டிவ் அங்கே ரிலேட்டிவ் அப்படியே ஒரு அந்த செயின் ரிங் மாதிரி தான் வந்துட்டு இருக்கு. நம்ம பிசினஸே வந்து பாத்தீங்கன்னா 40 வருஷமா ஒரு பிசினஸ் ரன் பண்றோம்னா கஸ்டமரோட ட்ரஸ்ட் நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்ம

0: அவங்களோட நம்ம மேல அவங்க வச்சிருக்க ட்ரஸ்ட், நம்ம அவங்களுக்கு கொடுத்துருக்க பொருளோட தரம், அதுதான் நம்மள வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு வருதுன்னு நம்ம நினைக்க வந்தது. நம்ம ஆரம்பிச்ச உடனே பாத்தீங்கன்னா அதுக்குள்ள நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. ஏன்னா காஸ்ட் வைஸ் பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் ஸ்லைட்லி பாத்தீங்கன்னா கூட மாதிரி தெரியும், ஆனா குவாலிட்டி லைஃப் இருக்கும் உங்களுக்கு. நம்ம கிட்ட வாங்குற பொருளுக்கு கேரண்டியா நம்ம இங்கதான் இருக்கிறோம், நம்ம ஓட போற ஆள் இல்ல, இன்னைக்கு விட்டுட்டு நாளைக்கு ஓடுற ஆள் இல்ல, நம்ம பேசி இங்கதான் இருக்குது. நீங்க நாளைக்கு என்ன நீங்க எடுத்துட்டே வந்துடலாம், நம்ம வீட்டுக்கு நம்ம கொண்ட கடையிலே கொண்டாந்து கொடுத்துட்டு நீங்க மாத்திக்கலாம். அந்த மாதிரி பண்றோம், அந்த மாதிரி 100% வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல. இன்கேஸ் ஏதாவது மேனுஃபேக்சரிங் டிஃபெக்டிங் இருக்கலாம், ஏதாவது ஒன்னு ரெண்டு இருக்குன்னா அதை நாங்க சரி பண்றதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். எதுவும் நாங்க வந்து இல்ல அது அப்படி இது இப்படி நாங்க டைம் இல்ல அப்படின்லாம் சொல்றது இல்ல. நீங்க எத்தனை நாள் ஆனாலும் நம்ம பொருள் ஃபால்ட்னு வருதுன்னா நாங்க அதை மாத்தி கொடுக்க தயாரா இருக்கோம். இது வந்து ட்ரேடரால அது முடியாது, நம்ம மேனுஃபேக்சரரா இருக்கிறதுனால நம்மளால அது பண்ணி கொடுக்க முடியும். ஒரு ட்ரேடருங்கிறவர் அவர் வாங்கியிருப்பாரு, ஒரு விலை கொடுத்து வாங்கியிருப்பாரு, அதுக்கு மேல ஒரு பர்சன்டேஜ் லாபத்தை வச்சு அவர் இன்னொருத்தருக்கு விற்க போறாரு, அவ்வளவுதான். அதுல வந்து சொல்லலாம் 10 வருஷம் கேரண்டி 5 வருஷம் கேரண்டின்னு, பட் அது பொருளோட தரத்தை பொறுத்து இருக்கு. நம்ம நீங்க பர்னிச்சரை பொறுத்தவரையிலையும் வந்து ரொம்ப சீப்பா கிடைக்குது அப்படிங்கறதுக்கு போய் நீங்க வாங்கினீங்கன்னா நிச்சயமா அது வந்து லைஃப்ங்கிறது நம்ம அதை எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா நம்ம ரோட்லயே கூட நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நம்ம ஒரு சோபா செட்டிங் 60 ரூபா 50,000 60,000 30,000 சொல்றோம்னா அவன் 10,000 8,000 கொடுக்குறாங்கன்னா அவங்க அதுக்குள்ள மரத்தை தான் கொடுக்க முடியும், அதுல உள்ள இதுதான் பண்ண முடியும். நம்ம இன்னும் ஸ்பெஷலா சொல்ல போனோம்னா நான் வந்து கேரளால இருந்து நிறைய நல்ல பர்னிச்சரும் இருக்கு, நம்ம எல்லாத்தையும் குறை சொல்ல முடியாது. கேரளா பர்னிச்சர்னு வாங்கி வந்து ஒரு பெரிய ஷோரூம் மாதிரி போட்டுட்டு கடையெல்லாம் வாங்கி அந்த ரோட்ல வச்சு விற்பாங்க 15,000 20,000. நீங்க 50,000 ஷோரூம்ல சொல்லுவாங்க நாங்க 15,000 தரோம்னுவாங்க, பட் ஆனா அதுக்குள்ள குவாலிட்டியை மட்டும்தான் நீங்க எதிர்பார்க்க முடியும், லைஃப் எல்லாம் அதை எதிர்பார்க்க முடியாது. அந்த வகையில பாத்தீங்கன்னா நம்ம அது நீங்க கஸ்டமைஸ் பண்றோம், நம்ம நீங்க என்ன கேக்குறீங்களோ அதை பண்ணி கொடுக்க நாங்க தயாரா இருக்கிறோம். அது பேஸ்ல பாத்தீங்கன்னா அந்த மாதிரிதான் எங்களுக்கு ஆர்டர்ஸும் வருது. நம்ம இது வரைக்கும் வந்து கடையில நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம கேட்கற கஸ்டமருக்கு நம்ம அவங்களுக்கு மட்டும் பண்ணி கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ நம்ம வந்து இங்க என்ன பண்றோம், ஷோரூமா வச்சிருக்கோம், நிறைய நம்மகிட்ட என்ன கஸ்டமைஸ் பண்ணி கேட்கறாங்களோ அதையும் வைக்கிறோம், ஒரு ஸ்டாண்டர்டைஸும் வச்சிருக்கிறோம். அவங்க என்ன கேட்கறாங்களோ அதை எடுத்துக்கலாம், இங்கேயும் எடுத்துக்கலாம். இல்ல எனக்கு இதுல கொஞ்சம் சேஞ்சஸ் வேணும், ஒரு நாங்க கொஞ்சம் ஹைட்டா வெயிட்டா உள்ள ஆளு, எனக்கு இன்னும் கொஞ்சம் கனமா ஹெவியா போடணும், ஒரு 2 இன்ச் ஹைட் வேணும்னு இது ஒரு கஸ்டமர் அது மாதிரி கேட்டாங்க. இந்த சோஃபால உட்காந்துட்டு எனக்கு ஒரு 2 இன்ச் உயரம் வேணும் அப்படின்னு ஆர்டர் கொடுத்துருவேன், ரைட் அதை செஞ்சு கொடுத்துருவோம்னு சொல்லியாச்சு. அது சாட்டிஸ்ஃபை அவங்க இன்னும் திரும்ப வரும்போது பாத்தீங்கன்னா அடுத்து அவங்க இன்னும் 2 பேரும் எடுத்துட்டு வருவாங்க. ஆமா, அப்போ நான் எங்களுக்கு ஒரு செயின் தொடர்தான் எல்லாமே, எங்கள்கிட்ட வாங்குற கஸ்டமர் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா செயின் ரியாக்ஷன் தான், அது அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கும், அடுத்த தலைமுறைக்கும் போயிட்டே இருக்குது. அது மாதிரி என்னங்க இப்போ அடுத்த லெவலுக்கு இதை கடத்திட்டு வந்துட்டு இருக்கோம், நல்லா தான் இருக்கும், நல்லதா கொடுப்போம், நம்மளும் நல்லா இருப்போம், அவ்வளவுதான்.
1: பட்டு தொடரும் பாரம்பரியங்கிற மாதிரி தொடர்ந்து பாத்தீங்கன்னா அந்த பாரம்பரியம் வந்துட்டு இருக்கு. பர்னிச்சர் உலகில் புதிய நுணுக்கங்களையும் உங்கள் வீட்டை ராயலாக மாற்றும் ரகசியங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டு இருக்கிறார் நம்ம சாரவங்க. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் சொல்றதுக்காக காத்திருக்காங்க. ஆமாங்க, தரமான பர்னிச்சர் வாங்க, மன்னார்குடி ஆவணி பர்னிச்சருக்கு ஆவலா வாங்க, ஆசையா அள்ளிட்டு போங்க.

0: ஆமாங்க, தரமான பர்னிச்சர் வாங்க மன்னார்குடி ஆவணி பர்னிச்சருக்கு ஆவலா வாங்க, ஆசையா அள்ளிட்டு போங்க. பர்னிச்சர் உலகில் புதிய நுணுக்கங்களை உங்கள் வீட்டை ராயலாக மாற்றும் ரகசியங்களை நம்ம பகிர்ந்துட்டு இருக்காங்க. லீடிங் பிராண்ட் 40 வருட அந்த அனுபவம், அதாவது 40 இயர்ஸ் ஆஃப் செலிபிரேட்டிங் குவாலிட்டி ப்ராடக்ட், குட் குவாலிட்டி, கிராண்ட் ஷோரூம், சூப்பர் சேல், சூப்பர் ஆஃபர், வருக வருக என வரவேற்கிறார்கள் ஆவணி பர்னிச்சர் மன்னார்குடி. இப்ப பாத்தீங்கன்னா நம்மளோட ஷேர் வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா ட்ரெண்டிங் பாத்தீங்கன்னா முன்னாடி ஓல்ட் இஸ் கோல்டுன்னு சொல்லுவாங்க, அந்த வகையில முன்ன முன்னாடியில இருந்த அந்த ட்ரெடிஷனலா ஒரு வீடு கட்டும் போது அந்த பழைய மாடலை இப்ப நிறைய பேர் விரும்பி அவங்க பார்த்து பார்த்து செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா சார், இப்ப பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க மச்சி வீடுப்பாங்க, ஒரு நாட்டுக்கோட்டை வீடுன்னு சொல்லுவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அந்த வீட்டோட ஜன்னலே பாத்தீங்கன்னா இப்ப நார்மலா கூட கதவு அளவுக்கு இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னு சொல்லலாம். இப்ப அந்த மாதிரி வீடை ரெடி பண்ணணும்னு சில பேர் வந்து ட்ரெடிஷனலா அந்த வீடு இருக்கணும் அப்படிங்கறத ஆசைப்படுறாங்க இல்லையா. இப்ப அந்த ஒர்க் எல்லாம் வந்து நம்ம இங்க நம்ம ஆவணி பர்னிச்சர்ல நம்ம பண்ண முடியுமா, அதை பத்தி நம்ம சொல்லுங்க.
1: கண்டிப்பா கண்டிப்பா பண்ணி போட்டுக்கலாம். அப்ப நம்ம நீங்க பாத்தீங்கன்னா காரைக்குடி செட்டிநாடு ஸ்டைல்ல நிலன்னு கேட்பாங்க, ஒரு 4 அடுக்கு 5 அடுக்கு அது மாதிரி வந்து அடுக்கு நிலன்னு சொல்லுவாங்க. அது நீங்க சாதாரணமா இன்னைக்கு வாங்க போனீங்கன்னா ஒரு பழைய மரத்துல நான் செஞ்சு தரேன்னு சொல்லி காரைக்குடி போனீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க, 4.5 லட்சம் 5 லட்சம் அப்படின்னு சொல்லி சார்ஜ் பண்றாங்க. அதை நம்ம அந்த பழமை மாறாம அப்படியே நம்ம வந்து பண்ண சிஎன்சிலேயே கூட பண்ணி கொடுக்குறோம். அது அந்த மிஷினரிஸ் வச்சிருக்கிறோம், ட்ரெடிஷனல் கார்பெண்டரும் இருக்கிறாங்க. எனக்கு இந்த மாதிரி வேணும் அந்த படத்தை காமிச்சு நிறைய பேர் கேட்கறவங்க இருக்காங்க, அதே மாதிரி பண்ணி கொடுக்கணும். பண்ணி கொடுக்குறோம், நிச்சயமா பண்ணி கொடுக்குறோம். நம்ம நம்மளோட மெயின் பிசினஸே வந்து பாத்தீங்கன்னா டிம்பர் லைன் தான். இப்போ மாடர்ன் அப்கிரேட்ல பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து ரெடிமேடா வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல சின்னெல்லாம் இப்ப யாரும் வந்து மரம் வாங்கி கார்பெண்டர் வச்சு வீட்டுல வச்சு வேலை செய்யற அளவுக்கு எல்லாம் டைமும் இதோ இல்ல. இது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம கடையிலேயே வாங்கிட்டா தேவலமே, உடனே நீ வாங்கிட்டா நல்லா இருக்கும், அதுக்கு குவாலிட்டியா இருக்கா அப்படின்னா நம்ம நிலஜினல் பண்றோம். வீட்டுக்கு நீங்க வீடு கட்டுறீங்க, ஒரு ஒரு ஷார்ட் டைம்ல வந்து வீடு கட்டி முடிக்கணும், எனக்கு குவாலிட்டியாவும் இருக்கணும்னா நீங்க தாராளமா நம்ம மட்டும் வந்து அது அதுதான் நம்ம மெயின் பிசினஸும் கூட என்னன்னு சொல்ல போனா. அதனால நீங்க மரத்துல என்ன மாதிரி நிலஜினல் வேணும் அது கேட்டீங்கன்னா கூட நாங்க பண்ணி
0: கொடுக்குறோம். நிச்சயமா சார். இப்ப அந்த பிரம்மாண்டம் அப்படிங்கிறது அந்த பழமையில நிறைய விஷயங்கள் இருக்கு. ஓல்ட் இஸ் கோல்ட், இப்ப 90s 20s 30s இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த இயர்ல இருக்கக்கூடிய வீடுகளை பார்க்கும்போது நமக்கு அப்படியே ஒரு மிரட்டல தான் இருக்குது, அது பிரம்மாண்டம். இப்ப நீங்க இங்க நம்ம ஷோரூமே என்ட்ரன்ஸ்ல அந்த மரத்திலே நீங்க இழைச்சி வச்சிருக்கீங்க, அது மாதிரி மன நிறைவு அப்படிங்க. இப்ப எல்லாருமே வந்து அதை நோக்கி போயிட்டு இருக்காங்கன்னு நம்ம சொல்ல முடியுது. இப்ப நீங்க சொல்றது அதான் நிறைய பேர் கேட்டிருக்காங்க, அந்த போட்டோஸ் எல்லாம் காட்டி கேட்கறாங்க அப்படிங்கிற சொல்லி சொல்ல தெரியல. ஆனா பட் அது வேணும்னு விரும்புறாங்க, அது நிறைய நம்ம ஆவணி பரிசு செய்யுது இல்லையா.
1: நிச்சயமா நிச்சயமா, பழைய ட்ரெடிஷனல் நீங்க வந்து நிறைய பார்த்து போட்டோ காமிக்கிறாங்க, எனக்கு இந்த மாதிரி வேணும், எனக்கு நிலை வேணும், இந்த மாதிரி பண்ணலாமா, ஊஞ்சல் பண்ணலாமா.
0: ஆமா,
1: நீங்க கப்போர்டு பாத்தீங்கன்னா ஒரு சவத்திலேயே வச்சு ஃபிட் பண்ணிருப்பாங்க, அது எல்லாமே கேக்குறாங்க, அதை நம்ம பண்ணி கொடுக்குறோம். யாரு கேக்குறாங்களா என்ன என்ன மரத்துல வேணும், எப்படி வேணும், என்ன அளவுல வேணும், இப்ப உள்ளதுக்கு நம்ம எப்படி அதை மாடர்னைஸ் பண்ணிக்கலாம், மாடிஃபை பண்ணிட்டு அதை எப்படி பண்ணலாம், அது நிறைய வருது, அந்த ஒர்க் நிறைய வருது. பட் அதுக்கு என்னெல்லாம் கொஞ்சம் ஷார்ட் டைமா பண்ண முடியாது, அது கொஞ்சம் டைம் எடுத்து தான் பண்ணுவோம் உங்களுக்கு. பட் ஆனா அது நிறைய வர்றாங்க, எங்களுக்கு வேணும் அப்படிங்கறது சொல்லி வர்றாங்க, நம்ம அதை பண்ணி கொடுக்குறோம், தாராளமா நிறைய பண்ணி கொடுக்குறோம்.
0: சூப்பருங்க சூப்பருங்க. பர்னிச்சர் உலகில் புதிய அனுபவங்களையும் நுணுக்கங்களையும் வீட்டை ராயலாக மாற்றும் ரகசியங்களையும் சொல்லிட்டு இருக்காங்க. லீடிங் பிராண்ட் 40 வருட அந்த அனுபவம், குவாலிட்டி ஆஃப் ப்ராடக்ட், குட் குவாலிட்டி, கிராண்ட் ஷோரூம், சூப்பர் சேல், சூப்பர் ஆஃபர், வருகையான வரவேற்பு. இந்த நேரத்தில் கட்டில், பீரோ, சோஃபா செட், டைனிங் டேபிள், டிவி, கபோர்ட், பூஜா ஸ்டாண்ட், டீபாய், ஊஞ்சல், ஹால், பால்கனி ஊஞ்சல், கூடை, குழந்தைகளுக்கான ஊஞ்சல், பல்வேறு விதமான பொருட்களை வாங்குவதற்காக வருக வருக வரவேற்கிறார்கள். தரமான பர்னிச்சர் வாங்க மன்னார்குடி ஆவணி பர்னிச்சருக்கு ஆவலா வாங்க, ஆசையா அள்ளிட்டு போங்க.
2: அரசு வேலைவாய்ப்பு போட்டித் தேர்விற்கு தயாராகும் மாணவ மாணவிகளே,
3: விடா முயற்சியே வெற்றி தரும்.

0: அவங்க வாழ்க்கை என்பது ஒரு வரம், அதில் வேண்டும் மகிழ்ச்சி நிரந்தரம். நிச்சயமா ஆவணி பர்னிச்சர்ல வாங்குங்க, மகிழ்ச்சி நிச்சயம் உங்களுக்கு நிரந்தரம் அப்படி சொல்ற விதமா நிறைய விஷயங்கள் நம்ம பத்தி பேசிட்டு இருக்கிறோம். மல்லிகா அந்த மாதிரி மனம் விரும்பும் பல விஷயங்கள் நம்ம பாக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த ஆவணி பர்னிச்சர்ல நிறைய பர்னிச்சர் பொருட்களை வாங்குறதுக்கு ஆளோட வாங்க அப்படின்னு வரவேற்கிறாங்க. அந்த வகையில இந்த பர்னிச்சர் பொருட்களுடைய சிறப்பம்சத்தை நமக்காக செல்வகுமார் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த இனிமையான அந்த மாலை நேரத்துல ரொம்ப ஹாப்பியா ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய விஷயங்களை சொல்றதுக்கு முன்னாடி சார், இப்ப வந்து ட்ரெடிஷனல் பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா வீட்டுல உள்ள பெரியவங்க மட்டும் இல்ல, இன்னைக்கு நிறைய பேர் எல்லாமே விவரம் தெரிஞ்சவங்களா இருக்காங்க. இந்த அளவுல ரொம்ப கவனமா இருக்காங்க, எங்கெங்க இந்த பொருள் எல்லாம் வைக்கணும், அது மட்டும் இல்லாம அந்த மெஷர்மெண்ட் வைக்கிறதுல வந்து ரொம்ப கவனமா இருக்காங்க இல்லையா. அதை பத்தி நம்ம ஆவணி பர்னிச்சர்ல என்னென்ன விஷயங்கள் இருக்கு, அதை பத்தி செய்யறதுக்கு ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் இருக்காங்களா, அதை பத்தி என்ன
1: ஒரு நிலை என்ன எடுத்தீங்கனாலே அதுக்கு வந்து ஒரு சாஸ்திர அளவுலாம் இருக்குது. நீளத்தையும் அகலத்தையும் பெருக்கி ரெண்டாள் வைத்தாங்கன்னா அது வந்து மிச்சம் வரக்கூடாதுமா. ஒரு நிலை கோக்குறாங்கன்னு ஒரு ஏழு அடி நிலை நீளம் மூணு அடி அகலம்னா ஏழு மூணு இருபத்தொன்னு பெருக்கி ரெண்டாள்
0: வைத்தீங்கன்னா
1: மிச்சம் கொசுறு வரக்கூடாதுமா, மீதம் வரக்கூடாதுமாங்க. சாஸ்திரம் தான் அது. அது என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு அதுக்காக தகுந்த மாதிரி நம்ம அளவு கொசுறு வராமல் வைக்கணும். அது அது ஒரு சாஸ்திரம். நம்ம ஏரியாவை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணீங்கன்னா அடிப்படி வந்து வேம்பில் போட மாட்டாங்க. வேம்பு நம்ம ஏரியாவில் போடுறதில்ல, டெல்டாவை பொறுத்த வரைக்கும் அடிப்படி இல்லை வேம்பு போட மாட்டாங்க. நிலை கூட வைப்பாங்க, ரெண்டு அருகால் அந்த மேலே உள்ள டாப்பெல்லாம் வைப்பாங்க. கீழே மட்டும் வந்து ஒன்று பூவரசு அப்படின்னு போடுவாங்க, இல்லை வேறு ஏதாவது தேக்கம் ஏதோ போடுவாங்க. வேம்பு இல்லை, ஒரு சில ஏரியாவில் வேம்பு தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லி வைக்கிற ஒரு இது இருக்கு. இன்னும் காரைக்குடி அந்த சைட்லாம் போனீங்கன்னா அடிப்படி வந்து இன்னும் ராஜபாளையம் இந்த ஏரியாலாம் போனீங்கன்னா போக போக வந்து அடியில கருங்கல் போடுவாங்க. கோவில்ல இருக்கிற மாதிரி கீழே படி இப்போ வந்து கருங்கல்ல தான் போடுவாங்க. ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஒரு சாஸ்திரம் இருக்கு. நம்ம ஏரியாவில் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வந்து இதுதான் கணக்கு. மெயின் கணக்குங்கிறது ஒரு சிம்பிளான நான் லாஜிக்கா கணக்கு சொல்றேன். நீளமும் அகலமும் பெருக்கி ரெண்டையும் ரெண்டால ஊத்திங்கன்னா மீதி எக்ஸஸ் வரக்கூடாது, ரவுண்ட் நம்பரா வரவும் அதுதான் அது கரெக்டான அளவும். அந்த அளவு வச்சுதான் நிலை வைப்பாங்க. அது மாதிரி பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல இருந்து ஒரு ஒரு மூணு பங்கு விட்டு நாலாவது பங்குல நிலை வைக்கணும்பாங்க. ஒன்பது பங்கு அளந்துட்டு மூணு பங்கு விட்டு நாலாவது பங்கு வைக்கணும்பாங்க. சிம்பிளா ஷார்ட்டா சொல்லணும்னா ஒரு வீட்டோட அகலம் வந்து 30 அடி இருக்குன்னா ஒரு பங்கு விட்டுட்டு ரெண்டாவது பங்குல ஸ்டார்ட் பண்ணணும்பாங்க. அப்போ வேணா 10 அடி விட்டுட்டு 11வது அடியில நிலையை ஸ்டார்ட் பண்ணணும். அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி தான் நிலை வைக்கணும், அதுல இருந்து வரணும் அப்படிம்பாங்க. மூணு பங்கா பிரிச்சு ஒரு பங்கு விட்டுட்டு ரெண்டாவது பங்கு ஸ்டார்ட் ஆகிற இடத்துலதான் நீங்க நிலை வைக்கணும்பாங்க. இதுதான் அதுதான் பேசிக். நான் சொல்றதெல்லாம் ஒரு சிம்பிளான பேசிக்கான சாஸ்திரம். நிறைய போனீங்கன்னா வாஸ்துல நிறைய சொல்லுவாங்க, ஒன்பது பங்கா பிரிக்கணும், இதுல குரு சுத்திரன் சுக்கரன் புதன் அப்படிலாம் சொல்லுவாங்க. நான் ஒரு பேசிக் இது சிம்பிளான லாஜிக் தான் சொல்றேன்.
0: இப்ப சார், இப்ப பொதுவா எல்லாருமே வந்து இந்த பர்னிச்சர் எல்லாம் வச்சிருக்காங்க இல்லையா, இப்ப அவங்களுக்கு எல்லாம் இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லுவாங்களா, அவங்களுக்கு அந்த வகை தெரியுமா?
1: அது யாரும் மூதாது இருக்கிறவங்க சொல்லுவாங்க, அது இப்படி வைக்கணும், இந்த இடத்துல போடணும், அப்படி வைக்கணும் அப்படிங்கறதெல்லாம் இருக்கு.
0: கவனமா ஆகணும்.
1: இல்ல இல்ல, நம்ம பண்ணி கொடுக்குறோம். என்ன வேணும்னு சொல்றோம் நாம இன்னும்.

0: ஸ்பெசிஃபிக்காக சொல்ல போனோம்னா கட்டில் வந்து இப்போ நீங்கள் காஸ்ட் வைஸ் பார்க்கும்போது வேப்ப மரங்கிறது நம்ம ஏரியாவில் விளையிற மரம், டெல்டாவில் உள்ள மரம். அதில் பீரோ கோக்கலாம், ஒரு சோஃபா செட் கோக்கலாம், ஆனால் நாங்கள் வந்து கட்டிலுக்கு யூஸ் பண்ணக்கூடாது நம்ம அப்படிங்கிறது வந்து ஒரு பாரம்பரிய அது இதில் இருக்குது அப்படி. அதனால நம்ம வந்து நீங்கள் கேட்டால் கூட எனக்கு காசு கம்மியாக வேணும், எனக்கு வேம்பில் செஞ்சு விடுனா நாங்கள் செய்கிறது இல்லை. ஏன்னா அது ஒரு சாஸ்திரம் வரும், நம்ம வந்து அதுக்கு வந்து ஒரு எத்திக்குன்னு ஒன்று இருக்குது, அதை நம்ம மீறக்கூடாதுங்கிறதுனால அதை அப்படியே வச்சுருக்குறோம். என்னன்னா நீங்கள் காசு வைஸ் பார்க்கும்போது அதில் பண்ணால் கம்மியாக வரும், வேம்பில் பண்ணால் கம்மியாக வரும், விற்கிறவங்க விற்கலாம். ஏன்னா அது நம்ம விரும்பலை, நம்ம வந்து வேம்பு வந்து போட வேணாம் அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் நம்ம அதை ஃபாலோ பண்றோம்.
1: நிச்சயமாக இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பத்தி ஃபர்னிச்சர் சம்பந்தமான சம்பிரதாயங்களை உங்களோட பேசுறதுக்கு காத்திருக்காங்க. பிரம்மாண்டம் என்பது வார்த்தையில் மட்டுமல்ல, நீங்கள் வாங்கும் ஃபர்னிச்சரில் கூட. அப்பனா நீங்க ஆவணி ஃபர்னிச்சருக்கு மறக்காம வாங்கன்னு அன்போட வரவேற்கிறாங்க. தரமான ஃபர்னிச்சர் வாங்க மன்னார்குடி, ஆவணி ஃபர்னிச்சருக்கு ஆவலா வாங்க, ஆசையா அள்ளிட்டு போங்க.

0: என் முன்னே பிரம்மாண்டமான சோஃபா செட் இருக்கிறது. அதனுடைய நுணுக்கமான வேலைப்பாடுகள் அமரும் போது கொடுக்கக்கூடிய எந்த அந்த ஒரு சொகுசான அந்த உணர்வு உண்மையிலேயே அது ஒரு கலைப்படைப்பு, ஒரு கலைப்படைப்பு என்று சொல்லலாம். ஆமா, அது மட்டும் இல்லாம ஒரு வந்து புதுமையனை புகுவிழா நடைபெறுகிறது. புதுமணம் அதாவது திருமணம் நடக்கக்கூடிய இந்த முகூர்த்த நாள்ல புதுமண தம்பதிகள் அமரக்கூடிய ஒரு அழகிய ஊஞ்சலாக இருக்கட்டும், அது வீட்டுல ஒரு கிராண்ட் ஓபனிங் இருக்கக்கூடிய அந்த என்ட்ரன்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஹால்ல இருக்கக்கூடிய அந்த சோஃபா செட் ஒரு கிராண்டா இருக்கணும் அப்படிங்கிறது எல்லா வீட்லயும் எல்லாரும் நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அந்த வகையில நம்முடைய புதிய இல்லத்துல வைக்க வேண்டிய கனவு சோஃபாவாக அந்த சோஃபாவுடைய வெரைட்டி எப்படி இருக்கு அப்படின்னு அந்த சோஃபால உட்காந்து நானும் சாரும் பேசிட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லாம சார் அந்த நிறைய விஷயங்கள் ட்ரெடிஷனலா சொல்லிட்டு இருந்தாங்க, சம்பிரதாயத்தை சொல்லிட்டு இருந்தாங்க, அந்த அளவுகளை பத்தி ரொம்ப அழகா சொல்லிட்டு இருக்காங்க. எவ்வளவு நுணுக்கமான வார்த்தைகள் சாருடைய அனுபவத்திலிருந்து வெளிப்படுறத நம்ம பார்க்க முடியுது. தொடர்ந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த கிராண்டான இந்த பர்னிச்சர்ல முக்கிய ஒரு அங்கமா இருக்கக்கூடிய பூஜா ஸ்டாண்ட் நம்ம சொல்லுவோம், அந்த பூஜைக்கு வேண்டிய அந்த பூஜை அறை வந்து பாத்தீங்கன்னா பூஜா ஸ்டாண்டா மாறி இருக்கு, அதுவும் ட்ரெடிஷனலா மாறி இருக்கு. இப்ப அந்த பூஜா ஸ்டாண்டை பத்தி சார் நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம சின்ன சின்ன இருந்து பெரிய அளவுல நம்ம வீட்டுக்கு தேவையான அந்த பூஜா ஸ்டாண்டோட லெவலை நம்ம அதிகப்படுத்திட்டே போலாம். ஏன்னா அதை நாங்க செய்யறோம், அது எங்க வேலை, நீங்க அளவு மட்டும் சொல்லுங்க, டிசைனை சொல்லுங்க. சார் வந்து நம்மள அன்போட வரவேற்கிறாங்க. தொடர்ந்து சார் நமக்கு செல்வகுமார் சார் இப்ப அந்த பூஜா ஸ்டாண்ட் செக்ஷனுக்கு வந்திருக்கோம், அந்த வெரைட்டியை சொல்லுங்க. நிறைய மாடல் வச்சிருக்கீங்க, நிறைய பார்க்கவே வந்து அது கோவில் மாதிரி இருக்கு, அது சொல்லுங்க.
1: வணக்கம் வணக்கம். நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சிம்பிளாக வேணும்னா ஒரு ரெண்டுக்கு ரெண்டு சைஸ் வச்சிருக்கோம். அது ஒரு நீங்கள் இடமே இல்லை நம்மகிட்ட இருக்கிற வீட்டில் தான் இப்படி இருக்கிற இடத்துல வைக்கணும் அப்படிங்கும்போது அதை மூடியும் வைக்கணும். அதுக்கு ஒரு மூடி போட்டு ரெண்டுக்கு ரெண்டு சைஸில் ரெண்டு அடி நீளம் ரெண்டு அடி உயரம் ரெண்டு அடி அகலத்தில் ஒரு பூஜா ஜான் வச்சுருக்கோம். அது நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். சேவம் பண்ணும்போது அந்த அது வந்து ஸ்டார்டிங் ஒரு சிம்பிளாக நீங்கள் ராணி அடித்து மாட்டி விட்டு ஒரு பூஜை ரூம் வந்துருச்சு, வீட்டுக்கு ஒரு பூஜை ரூம் வந்துருச்சுன்னு அர்த்தம். ஆமாம், அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டுக்கு ரெண்டு மூணுக்கு ரெண்டு நாலுக்கு ரெண்டு

0: அஞ்சுக்கு ரெண்டு, அஞ்சுக்கு மூணு, ஆறுக்கு மூணு வந்து அது ஒரு ரூம் சைஸுக்கு வேணாலும் இருக்கு. இதே ஒரு ரூமே எனக்கு பண்ணி கொடுக்கணும்னாலும் நம்ம ஆட்கள் இருக்காங்க, நாங்க நேரா வந்தே பண்ணி கொடுப்போம். உங்க ரூமே ஒதுக்கி இருக்கோம் பூஜா ரூம் அப்படின்னா, வெளியில இருந்து அலங்காரம் பண்ணணும், ஒரு மேல வந்து
1: பிள்ளையார்
0: லட்சுமி சரஸ்வதி எல்லாம் வச்சு ஒரு வாசல் மாடல் மாடை மாதிரி பண்ணிட்டு உள்ள கதவுல நீங்க இதெல்லாம் போட்டு மணி எல்லாம் போட்டு ஓட்டை எல்லாம் போட்டு இதெல்லாம் பண்ணி கொடுக்கணும்னா அதெல்லாம் நம்ம பண்ணி கொடுக்குறோம். நம்மகிட்ட அதுக்குன்னு தனியா ஒரு டீமே இருக்காங்க, நீங்க வந்து பண்ணி கொடுப்பாங்க. வீட்லயும் உங்களுக்கு என்ன வேணுமோ வீட்டுல வந்து கேட்டீங்கன்னா கூட நாங்க பண்ணி கொடுப்போம். ரூமா வேணும், ஒரு பூஜை ரூமா செட் பண்ணி கொடுங்க. எங்களுக்கு ஒரு ரூம் ஒதுக்கிருக்கோம், அதுக்கு என்னென்ன வைக்கணும் எப்படி வேணும், இதுல வந்து ஒரு ட்ரெடிஷ்னலா இப்படி இருக்கணும், ஒரு பிள்ளையாருக்கு கதவுல இருந்து எனக்கு ஒரு பிள்ளையார் மாதிரி ஒரு போடணும், நீங்க கார்விங்லயே பண்ணி கொடுக்கணுமா, பண்ணி கொடுத்துடலாம். அது ஹோல் மணி ஹோல் எல்லாம் வேணும் அப்படின்னீங்களா, அதெல்லாம் பண்ணி கொடுக்கலாம். எல்லாமே நீங்க வந்து என்ன வேணும், நீங்க பழமையா பாத்தீங்கன்னா காரைக்குடி தான் சொல்லுவாங்க, நம்ம ஏரியாவில பொறுத்தவரையும் அதிகமா அந்த ட்ரெடிஷ்னல் ஒர்க்னா என்ன, அவங்க அந்த இந்த தேக்கு கொண்டு வந்திருப்பாங்க ரங்குன் தேக்குன்னு அந்த காலத்துல சொல்லுவாங்க. இப்ப நீங்க தமிழ்நாடு ஃபுல்லா ஓரளவுக்கு சப்ளை ஆகுறதும் அங்கே இருந்தா வருது. பழைய தேக்கு வருதுன்னா காரைக்காடு காரைக்குடி செட்டிநாடுல இருந்த தேக்கு தான், அவங்க தான் அதை முத முத அந்த பர்மால இருந்து கொண்டு வந்தவங்க. அதுதான் நம்ம தமிழ்நாட்டுக்குமே முத முத வந்து வியாபாரம்னு பாத்தீங்கன்னா ஃபாரின் மரம்னு வர்றது வந்து அங்கிருந்து வந்தது. அங்கிருந்து வந்த மரம் தான் இப்ப அடுத்தடுத்த லெவல் போயிட்டு நீங்க வந்து உலகத்துல எந்த மூலையில இருக்கோ அந்த மூலையில இருந்து வரலாம் நமக்கு மரம் வருது. எல்லா கண்ட்ரில இருந்து வருது, நம்ம அதான் யூஸ் பண்றோம்.
1: நிறைய விஷயங்களா ரொம்ப மகிழ்ச்சியான விஷயங்கள, நமக்காக தேவையான விஷயங்களை சார் ரொம்ப அழகா பார்த்து பார்த்து சொல்லியிருக்காங்க. உங்கள் இல்லத்தை அழகாக்க மாற்ற அது மட்டும் இல்லாம தரம் மற்றும் நம்பிக்கையுடைய சின்னமாக ஆவணி பர்னிச்சர் மறக்காம வாருங்க. அன்போட வருகிறேன் வரவேற்கிறார்கள். தரமான பர்னிச்சர் வாங்க, மன்னார்படி ஆவணி பர்னிச்சருக்கு ஆவலா வாங்க, ஆசையா அள்ளிட்டு போங்க.

0: நிச்சயமாக மன்னார்குடியுடைய மகுடமாக நேர்த்தியான மற்றும் தரமான பர்னிச்சர்கள் சங்கமமாக இந்த ஆவணி பர்னிச்சர் உங்க அன்பிற்குரிய தினேஷ் வந்து தொடர்ந்து நம்ம வந்து ஒரு மணி நேரம் இப்ப பாத்தீங்கன்னா இந்த அஸ்தல் சந்திப்பாக இங்க நம்ம திருமக்கோட்டை சாலையில் இருக்கக்கூடிய மன்னார்குடியில இருந்து ஆவணி பர்னிச்சர்ல பேசிட்டு இருக்கோம். நிறைய விஷயங்களை சார் வந்து நமக்காக ஷேர் பண்ணிருக்காங்க நம்ம சொல்லலாம். நிச்சயமா என்ன தரமான விஷயமா இருக்குது. நிச்சயமா பொருட்கள்ல மட்டும் இல்ல, அந்த ஒவ்வொரு பொருளும் வாங்கக்கூடிய நீங்க வாடிக்கையாளர்கள் அப்படி வந்து நம்ம தரமான பொருளை பார்த்து வாங்கினா ஆவணி பர்னிச்சருக்கு வாங்க சொல்லி அன்போட வரவேற்கும் விதமா நிறைய விஷயங்களை நமக்காக ஷேர் பண்ணிருப்பாங்க. சார் சொல்லக்கூடிய விஷயத்தை நம்ம யோசிச்சோம் சொன்னாவே நிச்சயமா அந்த பொருளை வந்து பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். நிச்சயம் அந்த வாடிக்கையாளர்கள் வந்து நீங்க வந்து தொடர்ந்து வந்து இங்க நம்ம நல்ல ஆதரவு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு பொருளையும் பார்த்து பார்த்து செய்யக்கூடிய இந்த விஷயமா இந்த ஆவணி பர்னிச்சருக்கு இதை பார்க்க முடியுது. அந்த வகையில தொடர்ந்து சார் நம்மளோட இன்னும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ண போறாங்க. நிறைய பர்னிச்சர் பொருட்கள் அது மட்டும் கட்டில் இருக்கு, கட்டில் நிறைய மெத்தைகள் இருக்கு, சின்ன சின்ன ஆஃபர்ஸ் உங்களுக்கு நிறைய ஆஃபர் கூட இருக்கு, தள்ளுபடிகள் அந்த ஆஃபரோட தள்ளுபடிகள் இருக்கு, நிறைய பொருட்களை வாங்கும் போது சில இலவசங்களும் இருக்கு அப்படிங்கறத சொல்லி சொல்றதுக்காக காத்திருக்கிறாங்க. ஏதோ ஆஃபர் இருக்கு, இஎம்ஐ இருக்குது, இந்த மாதிரி சில ஆஃபர்ஸ் எல்லாம் இருக்கு, அதை பத்தி நமக்காக உங்களுக்கு சொல்ல காத்திருக்கிறாங்க. சார் சார் சொல்லுங்க சார்.
1: ஒரு டீப்பாய் குடுக்கறோம், அந்த மாதிரி சின்ன சின்ன ஆஃபர் குடுக்கறோம், பிளஸ் வந்து

0: ஒரு எல்லாருக்கும் வாங்குற எல்லாருக்குமே ஒரு கிஃப்ட் ஒண்ணு கொடுக்குறோம். ஒரு 1000 ரூபா ஒருத்தர்ல ஒரு கிஃப்ட் ஒண்ணு, நம்மகிட்ட ஒரு பொருள் வாங்குறாங்க அவங்க ஏதாவது ஒண்ணு கொடுக்கணும் அவங்களுக்கு. ஆமா, அதனால வந்து வாங்குறவங்க எல்லாருக்குமே ஒரு கிஃப்ட் கொடுக்குறோம். நீங்க பர்னிச்சர்ல A to Z என்ன வேணாலும் வாங்கிக்கலாம். நம்ம கிட்ட கட்டில், பீரோ, டைனிங் டேபிள், ஊஞ்சல், பூஜா ரூம்.
1: இன்னொன்னு முக்கியமா ஒரு விஷயம் கேட்க நினைச்சிருந்த, சில்லறை பொருளை மொத்தமாக வாங்குறோம் அப்படி திடீர்னு ஒரு காலேஜ்ல கேட்பாங்க, ஸ்கூல்ல கேட்பாங்க. இப்ப உங்களை வந்து திடீர் பரிசுல பத்தி கேட்கும் போது ட்ரெடிஷனலா சில பேர் மொத்தமா வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க சார். அப்படி இருக்கும்போது நம்மளால செய்ய முடியுது?
0: நிச்சயமா நிச்சயமா பண்ணி கொடுக்கணும். நம்ம ஃபேக்டரி தான் வச்சிருக்கிறோம், என்ன கொஞ்சம் டைம் எடுத்து கேட்க போறோம். அதுக்கு என்ன அந்த டைமுக்குள்ள நம்மளால பண்ணி கொடுக்க முடியும். ஏன்னா கார்பன்ட் டீம் பெரிய டீம் வச்சிருக்கோம். நம்ம என்ன நீங்க கேக்குறீங்களோ அதை நம்ம நிச்சயமா பண்ணி கொடுக்க முடியும், பண்ணி கொடுக்குறோம். நிறைய பேருக்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இங்கேயுமே பாத்தீங்கன்னா நாங்க ஓப்பனிங்ல வந்து ஒரு PVC சேர் சும்மா சாம்பிளுக்கு தான் வச்சோம். அதுவே ஒரு 2 கஸ்டமர் 100 ரூபீஸ் இங்கே வேணும். இந்த விலை நீங்க கம்பேர் பண்ணும்போது நம்ம விலை அதில் பார்க்கல, மார்ஜின் பார்க்கல. உள்ள வரணும் அவங்களுக்கு, அது ஏதாவது ஒரு பொருள் இருக்கணும், ஒரு அடிஷ்னலாக ஒரு ஒரு சின்ன பொருள் வேணும் வாங்கிட்டு போகணும்னு நினைக்கிறாங்களா. அதுக்காக வந்து PVC கொஞ்சம் வச்சோம். அது நல்லாவே போகுது, நம்ம எதிர்பார்த்ததை விட அது நிறைய போகுது இந்த PVC. அதனால் நம்ம பெரிய மார்ஜின் பார்க்கல. அந்த மார்ஜின் இல்லாமல் ஒன்று கொடுக்கணும். நம்ம வர்ற கஸ்டமர் கொடுக்கணுங்கிட்ட கொடுக்குறோம். நிறைய பொருள் இருக்கு, நிறைய பர்னிச்சர் ஐட்டம் இருக்கு. எது வேணாலும் உங்கள் திருப்திக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். விலை மலிவாகவும் கொடுக்குறோம், டிஸ்கவுண்ட்டும் போயிட்டு இருக்கு. ஆஃபரும் இப்போதைக்கு நம்ம ஓப்பனிங்காக போயிட்டு இருக்கு. நீங்க வாங்க, அவசியம் வாங்க. உங்களுக்கு நிச்சயமா மன நிறைவோட போவீங்க, சந்தோஷமா வாங்க. உங்களுக்கு தேவையான பொருள் எது வேணாலும் சந்தோஷமா வாங்கிட்டு போங்க.
1: அணிவகுப்பாக ஒரு சங்கமமாக ஒரு கடலாக இந்த மன்னார்குடியினுடைய இந்த திருமக்கோட்டையுடைய ரோட்ல இருக்கக்கூடிய நம்ம ஆவணி பர்னிச்சருக்கு வாங்க அப்படிங்கறது ரொம்ப அழகா சொல்லிருக்காங்க. லீடிங் பிராண்ட், 40 வருட செலிபிரேஷன், குவாலிட்டி ஆஃப் ப்ராடக்ட், குட் குவாலிட்டி, கிராண்ட் ஷோரூம், சூப்பர் சேல், சூப்பர் ஆஃபர். வருக வருக என வரவேற்கிறார்கள். என்னென்ன பொருட்கள், நிறைய பர்னிச்சர் பொருட்கள் இருக்குது. நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியோட வருவீங்க. மகிழ்ச்சியோட நிறைய பொருட்களை வாங்கிட்டு வாடிக்கையாளர்களுடைய நல்ல ஆதரவோடு இந்த ஆவணி பர்னிச்சருக்கு வாங்கன்னு சொல்லி தரமான பர்னிச்சர் வாங்க, மன்னார்குடி ஆவணி பர்னிச்சருக்கு ஆவலா வாங்கன்னு சொல்லி நிச்சயமா இன்னைக்கு ஒளிபரப்பு கூடத்துல நமக்காக இந்த பாட்டெல்லாம் கொடுத்து ப்ரோக்ராம் சூப்பரா பொறுத்து ஹெல்ப் பண்ண நம்ம அகல்யா பிரபாகரனுக்கு ஒரு நன்றியை சொல்லி தரமான பர்னிச்சர் வாங்க, மன்னார்குடி ஆவணி பர்னிச்சருக்கு ஆவலா வாங்க. ஆசையா அள்ளிட்டு போங்க.

பண்பலையில் நாம் இதுவரை கேட்டு ரசித்தது அசத்தல் சந்திப்பு. இன்றைய அசத்தல் சந்திப்பு நிகழ்ச்சியானது மன்னார்குடி ஆவணி பர்னிச்சரிலிருந்து நேரலையாக உலா வந்தது. நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்தார் அறிவிப்பாளர் என் தினேஷ்குமார் அவர்கள்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இதுவரைக்கும் கலக்கல் நேரமானது நீங்க எல்லாரும் கேட்டு ரசித்து சிரித்து சிந்தித்த ஒரு நிகழ்ச்சியா மட்டும்தான் இருந்துச்சு. இனிமே கலக்கல் நேரமானது நேயர்கள் உங்களோட கலக்க போகுது. பொதுவா கலக்கல் நேரம் அப்படின்னாலே நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும்? வேற என்ன, காமெடிதான். அட ஆமாங்க, யாரையும் காயப்படுத்தாத, எல்லாரையும் சிரிக்க வைக்கிற மாதிரி உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் நடந்த இல்லை உங்களை சுற்றி நடந்த காமெடியான நிகழ்வுகளை நீங்கள் ஏன் கூட பகிர்ந்துக்க போகிறீங்க? அப்படி எதுவும் இல்லையா, ஏதாவது ஒரு கடி ஜோக் சொல்லுங்கள். எல்லாரையும் சிரிக்க வைக்கணும், அது கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாமே. இப்போ நான் ஒரு கடி ஜோக் சொல்லட்டா, சிரிக்கிறதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. சரி, மீனுக்கு பிடிக்காத கிழமை என்ன? யோசிச்சிட்டீங்களா? மீனுக்கு பிடிக்காத கிழமை ஃப்ரைடே தான்.
2: நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன்.
1: சரி சரி, இன்னொரு கடி ஜோக் சொல்லட்டுமா? பீட்ரூட்டை ஏன் பச்சையா சாப்பிட முடியாது? ஏனா அது ஏற்கனவே சிவப்பு நேரத்துல தானே இருக்கு. சரி சரி, கோவப்படாதீங்க. இது போல உங்களோட லைஃப்ல நடந்த நகைச்சுவையான நிகழ்வு இல்லைனா ஒரு கடி ஜோக் சொல்லுங்க, என்னோட பகிர்ந்துக்க 04368 என்ற முன்னிணைப்பு என்னோட 2311231 அல்லது 2994840 அல்லது 2995880 என்ற தொலைபேசி எண்ணிலும், 9566427231 என்ற அலைபேசி எண்ணிலும் அழைக்கலாம். வாருங்கள்ளே, இணைவும் கலக்கவும். கலக்கல் நேரத்தில் நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருக்கும் நான் உங்கள் அன்பு தோழி வேன்முகி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
0: நலிமலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
3: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூல் அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நமது பண்பலையில் நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சோலா முது தார்பாய்கள் கிரீனைட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
4: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: திவ்யா, பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ்.
2: ஆமா, பட் எனக்கு பிபியும் சுகரும் இருக்கே.
1: கவலைப்படாத, இது மாதிரி ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கு ரியோ ஹாஸ்பிடல் போ. நானும் அங்க தான் பார்த்தேன். இப்போ பாப்பாவும் நானும் ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்கோம்.
3: ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கும் பாதுகாப்பான தாய் சேய் பராமரிப்புக்கும் ரியோ பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை, தஞ்சாவூர்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
7: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இணைந்திருக்கும் நேர்களே, கலக்கல் நேரத்தில் நேயர்களுடன் கலக்கும் கலக்கல் நேரத்தில் நம்மோட இணைவரும் முதல் நேயர் வருக. வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம் சார். யார் பேசுறீங்க? நலமா இருக்கும் நீங்க? நலமா? சொல்லுங்க சார், யார் பேசுறீங்க?
2: செந்தில் கண்ணன் பேரலாம் மேடம்.
1: சொல்லுங்க சார், என்ன சொல்ல போறீங்க?
2: இப்ப வந்து மீன் பிடிக்கிறவங்க மீனவன் சொல்றோம், அப்ப மான் பிடிக்கிறவங்க மானவன் சொல்லலாமா?
1: ஆஹா, சொல்லலாமா? நீங்க சொல்லுங்க.
2: சொல்ல
1: முடியாது. கடி ஜோக் சொல்றதுக்காக வந்திருக்கீங்களா?
2: அதான் கடி ஜோக்.
1: சரிங்க சார், ஓகே. வேற ஏதாவது

0: அப்புறம் வந்து நம்ம ஏன் படுத்துக்கிட்டு தூங்குறோம்?
1: நின்றுட்டு தூங்க முடியாதா?
0: நின்றுட்டு தூங்கினா கீழே விழுந்துருவோம்.
1: ஆஹா, அதனால கீழே விழுந்தே தூங்குறோம்.
0: ஆமா.
1: சரிங்க சார், நன்றி.
0: ஒரு மாசத்துல எத்தனை நாள் இருக்கும்?
1: 30 இல்ல 31 நாள்
0: இல்லையா? மூணு நாள் தான்.
1: நலமா இருக்கும். நீங்க நலமா?
2: ரொம்ப நல்லா இருக்கு மேடம். ரொம்ப நாளாச்சு மேடம் உங்கள்கிட்ட பேசி.
1: ரொம்ப நாளாச்சு. யார் பேசுறீங்க?
2: நான் மயிலாடுதுறை மாவட்டம் வழுவூர் பண்டாரவடை எம்சி விஷா மேடம்.
1: சொல்லுங்க சார், நிகழ்ச்சி கேட்டீங்களா? நன்றி. ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம், யார் பேசுறீங்க?
3: என்ன
1: கடிஜோக் சொல்ல போறீங்களா? ஹலோ.

0: நேர்களை நமது பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
3: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் ஆர்கேஜி நெய்.
4: சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும்
3: ஆர்கேஜி நெய்.
0: நல்ல நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் கோஜ்வெல்லர்ஸ்.
5: மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் கோஜ்வெல்லர்ஸ் பழைய தங்கம் கொடுத்த புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள்.
0: நல்ல நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் PSR தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். பணத்தை மிச்சப்படுத்துறன காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.

0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
2: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் ஆர்கேஜி நெய்.
4: சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
2: ஆர்கேஜி நெய்.
3: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் கோ ஜுவல்லர்ஸ்.
5: மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் கோ ஜுவல்லர்ஸ் பழைய தங்கம் கொடுத்த புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள்.
3: நல்ல நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் PSR தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். பணத்தை மிச்சப்படுத்துறன காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.

0: நேயர்களோடு கலக்கிக் கொண்டிருக்கும் கலக்கல் நேரத்தில் நிகழ்ச்சிக்காக நம்மோட இணைவர் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: தையல் கலைஞன் தியாகராஜன், சுத்திமணி என்கிற தியாகராஜன்.
0: சொல்லுங்க சார், என்ன சொல்ல போறீங்க நிகழ்ச்சியில?
1: ஒண்ணுல மேடம், எல்லா பொருள், அதாவது சில பொருள்லாம் கிடைச்சா காரமா இருக்கும், இந்த பொருள் மட்டும் கிடைச்சா காரமா இருக்காது.
0: அது எப்படி?
1: அது என்ன பொருள் சொல்லுங்க.
0: என்ன பொருள் நீங்களே சொல்லுங்க பாக்கலாம்.
1: கடிகாரம்.
0: கடிகாரம். நீங்க என்ன சொல்ல வந்தீங்க அப்படின்னா, பேர்லயே காரம் இருக்கும், கடிச்சா காரமா இருக்காது. அப்ப நீங்க வந்து சொல்லுங்க.
1: ஒரு ஒரு பெண்களுக்கான ஒரு சொன்ன ஒரு கருத்து மேடம். என்ன நினைச்சீங்களா, பெண்களுக்கு புன்னகையோட புன்னகை முக்கியம்.
0: புன்னகை அப்படின்றது பெண்களுக்கு மட்டுமல்ல அனைவருக்குமே முக்கியமான ஒரு விஷயம். நன்றி நன்றி சார்.
1: இன்னொன்னு
0: மேடம் சொல்லுங்க.
1: பெண்களுக்கு நல்ல தங்கத்தோடு போறதோட நல்ல அங்கத்தோடு இருக்கலாம் மேடம்.
0: சரிங்க சார், நன்றி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 9 மணிக்கு கரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ.
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: செங்கல் சலை மற்றும் விதை நெல் விடுவதற்கான தார்பைகள் சல்லு சாய்வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
3: நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
3: பிபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் பிராமணகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
6: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமுனகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: பண்பலையோடு இணைந்து நேயர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது கலக்கல் நேரம். நிகழ்ச்சிக்காக நம்மோடு இணைவரும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
7: இனிய உற்சாகமான ஜில்லில் ஒரு மாலை வணக்கம் மேடம்.
0: உற்சாகமான வணக்கம். யார் பேசுறீங்க சார்?
7: நான் என்றும் உங்கள் அன்புடன் பூந்தோட்டம் மேல இருந்து ஏசம் முருகன்.
0: சொல்லுங்க சார், என்ன சொல்ல போறீங்க?
7: ஒரு ரெண்டு ஜோக் சொல்றேன்
0: மேடம். சொல்லுங்க சார்.
7: ஒரு ரெண்டு நண்பர்கள் பேசி இருந்தாங்களா, ஏன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஹேண்ட்பேக் மொபைல் ஒன்று
0: வாங்கினேன்,
7: ஏன்டா யூஸ் பண்ணலாம் கையில் வச்சு சுத்திட்டு இருக்கேன்றா அப்படின்னா, அது அவசரம் ஏன்டா மொபைல கேட்கறா, ஹேண்ட்ராய்டு மொபைல் ஆன் பண்ணி வாய்ஸ் மெசேஜ் வாய்ஸ் லாக் போட ஆன் பண்ணா பக்கத்துல நாய் ஒண்ணு குழச்சிட்டு லாக் ஆயிட்டு அந்த நாயை தேடி திருத்தரும் அலைஞ்சிட்டு
0: இருக்கு. ஐயோ பாவம், நாயை தேடிக்கிட்டே இருக்காங்களா. அடுத்து என்ன சொல்ல போறீங்க?
7: நன்றி
0: நன்றி.

எங்களோடு கலக்கிக் கொண்டிருந்த கலக்கல்லீரம். நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற நேயர்களுக்கும் பங்கு பெற முயன்ற நேயர்களுக்கும் கேட்டு ரசித்து சிரித்த அத்துறை நேயர்களுக்கும் வாழ்த்துக்களோடு விடைபெறுகிறது இன்றைய கலக்கல்லீரம். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் வைக்கிங் பனியன் அண்ட் ரீஃப்ஸ்.

0: நேயர்கள் கேட்டு ரசிக்கலாம். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் விளக்கேற்றும் வேலை. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் வசந்தன் கோ.
3: ஈஸியா ஏசி வாங்க வசந்தன் கோக்கு வாங்க, தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
4: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
5: இப்போ புரிஞ்சண்டியா எப்போ

0: மே வசந்தன் கோதா சரின்னுட்டு
1: சரி சரி சரி சரி
2: சரி சரி சரி சரி சரி
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ
2: சரி சரி
4: கார்த்திக் இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
5: வாவ்,
4: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
6: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
7: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசி செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள். பழைய நகைகளுக்கு 1 பவுனுக்கு ₹2,400 முதல் கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூன் 2 முதல் ஜூன் 16 வரை மட்டுமே. ஏஆர்சி நடேசி செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மயிலாடுதுறை.
8: நேர்கள் கேட்டு ரசிக்கலாம் தெய்வீகமான ராகங்களை விலக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியின் தொடக்கமாக வலிக்கும் இந்த பாடல் சீர்காழி எஸ் கோவிந்தராஜின் குரலில் ஒலிக்கிறது.

0: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேல தான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: सुनो सुनो, एक परिवार की कहानी, डॉक्टर के सामने जिनसे हुई नादानी।
4: तुम रिपोर्ट्स लाई हो ना?
5: नहीं, मुझे लगा तुम लाए हो।
6: चिक, चिक, चिक, चिक, खिच, पिच, खिच, पिच।
4: तुम हो ही भुलक्कड़।
5: भूल बस इतनी है कि तुमसे शादी कर
6: ली। चिक, चिक, चिक,
3: चिक। लड़िए मत, जानिए आभा के बारे में।
7: आभा?
3: जी हाँ, मोदी सरकार की डिजिटल पहल जिसके तहत अब तक 86 करोड़ से अधिक नागरिक बनवा चुके हैं आभा, यानी आयुष्मान भारत हेल्थ अकाउंट, जहां आप अपने मेडिकल रिकॉर्ड्स सुरक्षित रख सकते हैं और जब चाहें और जहां चाहें ये रिपोर्ट्स दिखा सकते हैं। आभा, सेहत के सफर में आपका हम सफर। आज ही आभा ऐप डाउनलोड करें या डायल करें 1-4-4-7-7।
8: நாகப்பட்டினம் EHS விலை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. PE பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ECE, EEE மற்றும் மெக்கானிக்கல், BTech, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், IT, கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ் NAAC A++ மற்றும் NTA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுங்கள் EHS விலை பொறியியல் கல்லூரி, நாகப்பட்டினம்.
9: நேர்களின் நமது பண்பலையில் நாளை காலை 11:30 திருவாரூர் காமராஜ் ஸ்போர்ட்ஸ் மயிலாடுதுறை அரசி நடேச செட்டியார் கோ ஜுவல்லர்ஸ் வழங்கும் அடுத்தது என்ன சிறப்பு கல்வி தொடர். நாகப்பட்டினம் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறை பிராந்திய இணை இயக்குனர் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. மாணவர்கள் பலன் பெற்று உயர்வடைய இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது உங்கள் காமராஜ் ஸ்போர்ட்ஸ் திருவாரூர்.
10: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் கோ ஜுவல்லர்ஸ் பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள்.
9: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல்லாமது.
11: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஒரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
9: வைக்கிங் வழங்கும் தேநீர் நேரம். இணைந்திருக்கிறோம் நேர்களே, விலைக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியில் நிகழ்ச்சிக்காக தொடரும் பாடல் ஒலிக்கிறது மென்மினி குரலில்.

0: மகிழ்ச்சியான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும்
1: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
3: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு
4: சரி.

0: நாகையை குளிரூட்ட விதவிதமான சம்மர் கூல் காட்டன் கலெக்ஷன்ஸ் உங்கள் நாகை மூராவில். நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
4: இப்போ புரிஞ்சண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: ஏனா புது ஏசி எவ்ளோ குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
2: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு
3: சரி சரி சரி சரி
4: சரி சரி சரி சரி சரி சரி.
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: சரி சரி
6: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
7: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
6: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
7: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
0: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாடு சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
8: நிகழ்ச்சிக்காக தொடரும் பாடல் ஒலிக்கிறது ஹாஜிய சேதரி குரலில்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நிகழ்ச்சியின் நிறைவாக ஒலிக்கும் பாடல் குத்தோஸ் குரலில் ஒலிக்கிறது.

0: நிறைவு பெறுகிறது. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கிய விலக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியினை வழங்கியோர் இன்று நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
0: மேலும் நிகழ்ச்சியினை இணைந்து வழங்கியோர் வசந்தன் கோ.
3: ஈஸியா ஏசி வாங்க வசந்தன் கோக்கு வாங்க. தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
4: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
5: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோ தான் சரி.

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அன்கோ.
1: பன்மலையில் நேர்கள் இனி கேட்கலாம் பன்னிசை.

வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் சரவணகுமார். தலைப்புச் செய்திகள். சர்வதேச எல்லைப் பகுதிகளில் நடைபெறும் நிதி மற்றும் சொத்து பரிவர்த்தனைகள் மீதான கண்காணிப்பை தீவிரப்படுத்துமாறு திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன்ஷிப் போட்டி 2026 பட்டத்தை இந்திய மகளிர் கால்பந்து அணி 6வது முறையாக வென்று சாதனை படைத்துள்ளது. உள்ளூர் தயாரிப்புகள் உலகளாவிய சந்தைகளை அடையும் நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஆகாஷ்வாணியின் 90 ஆண்டு கால பயண நிறைவையொட்டி ஆந்திர பிரதேச ஆளுநர் நீதிபதி அப்துல் நசீர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். சர்வதேச எல்லைப் பகுதிகளில் நடைபெறும் நிதி பரிவர்த்தனைகள், கட்டிட கட்டுமான மற்றும் சொத்துக்கள் விற்பனை அல்லது கொள்முதல் ஆகியவற்றின் மீது தீவிர கண்காணிப்பை மேற்கொள்ளுமாறு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். அவர் இன்று திரிபுரா எல்லைப்பிரிவு தலைமையகத்தில் நடைபெற்ற எல்லை பாதுகாப்பு படையின் கூட்டத்தில்

0: இவ்வாறு கூறினார். கடந்த 5 ஆண்டுகளுக்கான நில ஆவணங்களை ஆய்வு செய்யவும் உள்துறை அமைச்சர் உத்தரவிட்டார். போதைப் பொருள் மற்றும் ஆயுத கடத்தலுக்கு எதிரான நடவடிக்கைகளை அடிக்கடி மேற்கொள்ள வேண்டும் என்றும், போதைப் பொருள் கடத்தலில் தொடர்புடைய அனைவரையும் மிக கடுமையாக அணுகுமுறையுடன் கையாள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். நிலப்பதிவேடு அதிகாரிகள், உள்ளூர் காவல்துறை மற்றும் எல்லை பாதுகாப்பு படை வீரர்களை கொண்ட முகாம்கள் மூலம் போதைப் பொருள் மற்றும் ஆயுதங்களால் ஏற்படும் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள எல்லைப்பகுதி மக்களுக்கு பயிற்சி அளிக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தினார். இந்தியா மற்றும் இந்தோனேஷியா இடையிலான 8வது கூட்டு ஆணைய கூட்டம் புதுடெல்லியில் இன்று நடைபெற்றது. இரு நாடுகளுக்கும் இடையே ராணுவம், கடல்சார் பாதுகாப்பு, வர்த்தகம், முதலீடு, சுகாதாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பரஸ்பர ஒத்துழைப்பு மேம்படுத்தப்படும் என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறினார். இக்கூட்டத்தில் தலைமை விருந்தினர்களில் ஒருவராக கலந்து கொண்ட அவர், இந்தியா மற்றும் இந்தோனேஷியா இடையே நிலவும் இருதரப்பு உறவுகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் இரு நாடுகளுக்கு இடையே 75 ஆண்டுகால நட்புறவு கொண்டாட்டங்கள் கடந்த ஆண்டு நிறைவு பெற்றதையும் அவர் நினைவு கூர்ந்தார். இக்கூட்டம் 4 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று நடைபெறுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன்ஷிப் போட்டி 2026 பட்டத்தை வென்ற இந்திய மகளிர் கால்பந்து அணிக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங், டாக்டர் மன்சுக் மாண்டவியா உள்ளிட்டோர் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்கள்.
1: கோவாவின் மார்கோ நகரில் உள்ள பண்டிட் ஜவஹர்லால் நேரு விளையாட்டு அரங்கில் நேற்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் நடப்பு சாம்பியனான வங்கதேசத்தை 3-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி இந்தியா 6வது முறையாக சாம்பியன் பட்டம் என்று சாதனை படைத்துள்ளது. இத்தொடர் முழுவதும் வீராங்கனைகள் தங்களது சிறப்பான திறமை, மன உறுதி மற்றும் கூட்டு முயற்சியை வெளிப்படுத்தி உள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தமது வாழ்த்துச் செய்தியில் கூறியுள்ளார். மேலும் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள இளம் பெண்கள் நம்பிக்கையுடனும் துணிச்சலுடனும் தங்கள் கனவுகளை நனவாக்க இந்த சாதனை ஊக்கமளிக்கும் என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இந்தியாவில் மகளிர் கால்பந்து விளையாட்டின் வளர்ந்து வரும் வலிமையை இந்த சாதனை பிரதிபலிப்பதாகவும், நாடு முழுவதும் உள்ள விளையாட்டு வீரர்களுக்கு இது உத்வேகம் அளிக்கும் என்றும் குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது வாழ்த்துச் செய்தியில், இந்த வெற்றி வருங்காலத்தில் மேலும் பல இளைஞர்களை கால்பந்து விளையாட ஊக்குவிக்கும் என்றும், அணியின் எதிர்கால முயற்சிகளுக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறியுள்ளார்.
0: மத்திய இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா புதுடெல்லியில் இன்று காலை நடைபெற்ற 77வது ஃபிட் இந்தியா சண்டேஸ் ஆன் சைக்கிள் நிகழ்ச்சியில் பங்கேற்றார். அப்போது செய்தியாளரிடம் பேசிய அமைச்சர், மிதிவண்டி பயன்பாடு பூமியை தூய்மையாக வைத்திருப்பதோடு போக்குவரத்து நெரிசல் என்ற பெரும் பிரச்சினைக்கு தீர்வாக அமைகிறது என்று கூறினார். மேலும் சைக்கிள் ஓட்டுவதால் பல்வேறு உடல் நலன்கள் மேம்படுவதாகவும், இந்த திட்டத்தில் இணைந்து ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்க மக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்க வேண்டும் என்று டாக்டர் மன்சுக் மாண்டவியா கேட்டுக் கொண்டார். விவசாயிகள் தங்களது விளைபொருட்களுக்கு அதிக விலை பெறுவதை அரசு உறுதி செய்வதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஜார்க்கண்ட் மாநில மாம்பழங்களை ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் திட்டத்தை இன்று தொடக்கி வைத்து பேசிய அவர், இதன் மூலம் உள்ளூர் தயாரிப்புகள் உலகளாவிய சந்தைகளை அடையும் நடவடிக்கைகளை மத்திய அரசு முன்னெடுத்து செல்வதாக குறிப்பிட்டார். மகளிருக்கான புதிய வாய்ப்புகள் மற்றும் அங்கீகாரம் கிடைப்பதை உறுதி செய்து நாட்டின் வேளாண் பொருட்கள் ஏற்றுமதி அதிகரிக்கப்பட்டு வருவதையும் திரு பியூஷ் கோயல் சுட்டிக்காட்டினார். நாட்டில் டிஜிட்டல் சுகாதார கட்டமைப்பை மேம்படுத்துவதில் அரசு உறுதியுடன் இருப்பதாக சுகாதார மற்றும் குடும்பநலத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் திட்டத்தின் கீழ் இந்தியாவில் 90 கோடிக்கும் அதிகமான ஆபா அடையாள அட்டைகள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும், 100 கோடிக்கும் அதிகமான டிஜிட்டல் மருத்துவ பதிவுகள் இந்த ஆபா அடையாள அட்டையுடன் இணைக்கப்பட்டு உள்ளதாகவும் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநிலச் செய்திகள்.
2: நேயர்கள், ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @adnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்திலும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்திலும், @RNUPuducherry என்ற யூடியூப் சேனலிலும் கேட்கலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. உலக உணவு பாதுகாப்பு தினம் இன்று உலகம் முழுவதும் கடைபிடிக்கப்படுகிறது. பிரச்சினையிலிருந்து தீர்வை நோக்கி எல்லா இடங்களிலும் பாதுகாப்பான உணவு என்பதே இந்த ஆண்டிற்கான கருப்பொருளாகும். உணவு பாதுகாப்பை ஒரு கூட்டு உரிமை மற்றும் பொறுப்பாக இத்தினம் முன்னிலையில் படுத்துவதோடு கூட்டு நடவடிக்கைகளுக்கான ஒரு சிறந்த வாய்ப்பாகவும் அமைகிறது. இது பண்ணை முதல் உணவு மேசை வரை தூய்மை மற்றும் அறிவியல் பூர்வமான நடைமுறைகள் மூலம் உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது. இந்நாளையொட்டி ஆரோக்கியமான எதிர்காலத்திற்கு பாதுகாப்பான மற்றும் சுகாதாரமான உணவை உறுதி செய்வதில் அரசு அக்கறை கொண்டுள்ளதாக சுகாதாரம் மற்றும் குடும்பநலத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறினார். ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்களை

0: குமாரும் உடல் நலம் பேணும் மற்றும் சுயசார்பு கொண்ட இந்தியாவை உருவாக்குவதில் பங்களிக்குமாறும் குடிமக்களுக்கு அவர் அறிவுறுத்தினார். சமையல் எண்ணெய் பயன்பாட்டை 10% குறைத்து சமச்சீர் உணவை பின்பற்ற வேண்டும் என்ற பிரதமரின் அறிவுறுத்தல்களை சுட்டிக்காட்டிய திரு நட்டா, அறிவியல் சார்ந்த உணவு பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியதன் அவசியம் பற்றியும் எடுத்துக் கூறினார். சர்வதேச அளவில் எல்பிஜி எரிவாயுவின் விலை கடுமையாக உயர்ந்த போதிலும் இந்திய குடும்பங்களுக்கு மிக குறைந்த விலையிலேயே சமையல் எரிவாயு தொடர்ந்து வழங்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு இன்று தெரிவித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்கள்.
1: பாகிஸ்தான், நேபாளம், பங்களாதேஷ், இலங்கை உள்ளிட்ட அண்டை நாடுகளை விடவும், அமெரிக்கா, ஆஸ்திரேலியா மற்றும் கனடா போன்ற வளர்ந்த பொருளாதார நாடுகளை விடவும் இந்தியாவில் சிலிண்டரின் விலை மிகவும் குறைவு என்று பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் கீழ் பயன்பெறுபவர் ஓராண்டில் முதல் 4 சிலிண்டர் பெறும்போது 300 ரூபாய் நேரடி மானியம் பெறுவதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் இன்று முதல் வீட்டு உபயோக சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை 29 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய்

0: உள்ளது. பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் கீழ் பயன்பெறுபவர் ஓராண்டில் முதல் 4 சிலிண்டர் பெறும்போது 300 ரூபாய் நேரடி மானியம் பெறுவதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் இன்று முதல் வீட்டு உபயோக சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை 29 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை மற்றும் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பை கணக்கில் கொண்டு எண்ணெய் நிறுவனங்கள் பெட்ரோல் டீசல் கேஸ் சிலிண்டர்களின் விலையை நிர்ணயிக்கின்றன. கடந்த 3 மாதங்களில் வீட்டு உபயோக சிலிண்டர் விலை 89 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளதும் ஈரான் அமெரிக்கா இடையிலான போர் காரணமாக கடந்த சில மாதங்களாக வணிக சிலிண்டர் தட்டுப்பாடு நிலவி வருவதும் குறிப்பிடத்தக்கது.
1: ஆந்திர பிரதேச ஆளுநர் நீதிபதி எஸ் அப்துல் நசீர் ஆகாஷ்வாணியின் வரலாற்று சிறப்புமிக்க 90 ஆண்டு கால பயணம் நிறைவடைந்ததையொட்டி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். இந்திய பொது ஒலிபரப்பு வரலாற்றில் இது ஒரு மைல்கல் நிகழ்வு என்று குறிப்பிட்ட ஆளுநர், கடந்த 90 ஆண்டுகளாக சமூகத்திற்கு ஆகாஷ்வாணி ஆற்றியுள்ள மதிப்புமிக்க பங்களிப்புகளை பாராட்டினார். நாடு முழுவதும் உள்ள லட்சக்கணக்கான மக்களுக்கு தகவல், கல்வி மற்றும் பொழுதுபோக்கை வழங்குவதில் இந்த ஒலிபரப்பு நிறுவனத்தின் பங்கை நீதிபதி நசீர் எடுத்துரைத்தார். மக்களை ஒன்றிணைப்பதிலும் பொது விழிப்புணர்வை மேம்படுத்துவதிலும் ஆகாஷ்வாணி முக்கிய பங்காற்றியுள்ளதாக அவர் கூறினார். அனைவரின் நலன், அனைவரின் மகிழ்ச்சி என்ற ஆகாஷ்வாணியின் குறிக்கோள் பற்றி குறிப்பிட்ட ஆளுநர், வரும் ஆண்டுகளிலும் இந்த பொது ஒலிபரப்பு நிறுவனம் மிகுந்த உற்சாகத்துடனும் அர்ப்பணிப்புடனும் நாட்டிற்கு தொடர்ந்து சேவையாற்றும் என தாம் நம்புவதாகவும் கூறினார். மேலும் பொது சேவை ஒலிபரப்பு பணியில் ஆகாஷ்வாணி தொடர்ந்து வெற்றி பெற அவர் வாழ்த்தினார். உலக புகையிலை ஒழிப்பு தினம் மற்றும் உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி சுகாதாரத்துறை, தேசிய சுகாதார இயக்கம், தேசிய புகையிலை கட்டுப்பாட்டு திட்டம், தேசிய வாய் சுகாதார திட்டம் மற்றும் புதுச்சேரி நகராட்சி இணைந்து ராக் பீச் கடற்கரையில் மாபெரும் கடற்கரை தூய்மைப்படுத்தும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. மாநில புகையிலை கட்டுப்பாட்டு அதிகாரி டாக்டர் வெங்கடேஷ் நிகழ்ச்சியை தொடக்கி வைத்தார். கடற்கரையை புகையிலை மற்றும் பிளாஸ்டிக் கழிவுகளிலிருந்து பாதுகாப்பதுடன் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை பொதுமக்கள் மற்றும் இளைஞர்களிடையே ஏற்படுத்துவதே இந்நிகழ்வின் நோக்கமாகும். நிகழ்வில் பங்கேற்ற NSS மாணவர்கள், நகராட்சி தூய்மை பணியாளர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் இணைந்து கடற்கரையில் கிடந்த புகையிலை கழிவுகள், பிளாஸ்டிக் குப்பைகள், உடைந்த கண்ணாடி பொருட்கள் உள்ளிட்ட மக்காத கழிவுகளை அகற்றினர். மாநில வாய் சுகாதார திட்ட நோடல் அதிகாரி டாக்டர் கவிப்பிரியா, மாநில ஆலோசகர் டாக்டர் சூரியகுமார் மற்றும் நகராட்சி சுகாதார அலுவலர் டாக்டர் ஆர்த்தி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மாஹே பிராந்தியத்தில் இயங்கும் அனைத்து பள்ளி பேருந்துகளுக்கும் தகுதி சோதனை நடத்தப்பட்டது. பள்ளி பேருந்துகள், கல்லூரி பேருந்துகள் மற்றும் மாணவர்களுக்கான அரசு போக்குவரத்து பேருந்துகள் உட்பட சுமார் 40 வாகனங்கள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சர்வதேச எல்லைப் பகுதிகளில் நடைபெறும் நிதி மற்றும் சொத்து பரிவர்த்தனைகள் மீதான கண்காணிப்பை தீவிரப்படுத்துமாறு திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன்ஷிப் போட்டி 2026 பட்டத்தை இந்திய மகளிர் கால்பந்து அணி 6வது முறையாக வென்று சாதனை படைத்துள்ளது. உள்ளூர் தயாரிப்புகள் உலகளாவிய சந்தைகளை அடையும் நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஆகாஷ்வாணியின் 90 ஆண்டு கால பயண நிறைவையொட்டி ஆந்திர பிரதேச ஆளுநர் நீதிபதி அப்துல் நசீர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 6:20 நிமிடம்.
3: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும், ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
2: நேர்கள் கேட்கலாம். நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன் சொல்ல முதல் நிகழ்ச்சியை வழங்குவோர் நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
4: வீட்டு உபயோக பொருட்கள்
5: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
4: நாச்சியார் கோவிலின் மிக பிரம்மாண்டம் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
5: பாத்திரம், பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், கோவில் பூஜை பொருட்கள்,
4: விக்கிரகங்கள், கல்யாண சீர்வரிசை பாத்திரங்கள், வீட்டு உபயோக பொருட்கள்
5: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
4: மொத்த விற்பனையில் பொன்விழா ஆண்டை நோக்கி சாதனை படைக்கும் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், வடக்கு வீதி, நாச்சியார் கோவில்.
2: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ்.
6: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
7: மாயவரத்துல என்ன ஃபேமஸ்?
8: நம்ம பாரம்பரியமான ARC காமாட்சி ஜுவல்ஸ் தான். அப்பப்பா ஊரெல்லாம் இதே பேச்சுதான்.
7: 140 வருஷமா பல தலைமுறை மாறினாலும் மாறாத நம்பிக்கை, தரமான தங்கம், கைராசி.
8: ARC காமாட்சி ஜுவல்ஸ் கோலாகல திறப்பு விழா பிப்ரவரி 6 முதல் பஜனை மடம் தெரு மாயவரம்.
7: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.

0: இன் சொல் அமுது வழங்குகிறார் மீன் சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள்.
1: அனைவருக்கும் வணக்கம். செல்வம் நிலையில்லாதது, ஓரிடத்தில் நிலைத்து இருக்காது. அதனால்தான் செல்வம் என்ற சொல்லுக்கு அப்பெயர் வந்திருக்கலாம் என்று நாம் நினைக்க தோன்றுகிறது. சகடக்கால் போல வரும் செல்வம், அதாவது வண்டியினுடைய சக்கரம் கீழும் மேலுமாக சுழன்று வருவதைப் போல செல்வமும் ஒருவரிடமிருந்து மற்றவரிடம் மாறி மாறி சென்று சேரும். வறுமை மிகவும் கொடுமையானது. கொடிது கொடிது வறுமை கொடிது, இளமையில் வறுமை அதனினும் கொடிது என்பார் ஔவையார். நாம் ஒருவரிடம் சென்று கொடு என்று கேட்பது மிகவும் இழிவானது. அவ்வாறு கேட்பவனிடம் இல்லை என்று சொல்லுவது அதைவிட இழிவானது. வைத்துக்கொள் என்று கொடுப்பது உயர்வான செயல். அவ்வாறு கொடுப்பதையும் வேண்டாம் என்று மறுப்பது அதைவிட உயர்வான செயல். ஈ என இரத்தல் இழிந்தன்று அதனதிர் ஈயேனென்றல் அதனினும் இழிந்தன்று. கொள்கன கொடுத்தல் உயர்ந்தன்று கொள்ளேனென்றல் அதனினும் உயர்ந்தன்று என்பது புறநானூறு. வள்ளுவரும் நல்லார் எனினும் குழல் தீது, மேலுலகம் இல் எனினும் ஈதலே நன்று என்று கூறுவார். பிறரிடம் இருந்து பொருள் பெற்று கொள்ளுதல் நல்ல நெறியாக இருந்தாலும் அது தீமையானது. ஏனெனில் பொருள் கொடுக்கும்போது எல்லோருக்குமே சற்று வருத்தம் இருக்கத்தான் செய்யும். எனவே நாம் எப்பொழுதும் கொடுக்கின்றவர்களாக இருக்க வேண்டுமே அன்றி வாங்குகின்றவர்களாக இருக்கக்கூடாது. கொடுக்க கொடுக்க செல்வம் குறையும், கல்வி மட்டும்தான் கொடுக்க கொடுக்க வளரும். ஆகவே நாம் எப்பொழுதும் கொடுக்கின்ற நிலையிலே இருக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.
0: இன்சொல் அமுது வழங்கினார் மீன் சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை அரசி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கிய இன் சொல்ல முதல் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
3: வீட்டு உபயோக பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
2: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் மயிலாடுதுறை அரசி காமாட்சி ஜுவல்ஸ்.
5: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
2: இணைந்திருக்கிறீர்களே காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 6:25.
6: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
7: வாவ்,
6: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
8: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
9: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
10: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
11: திரும்பின பக்கம் எல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
12: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
13: மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
14: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசி செட்டியாரன் கோச் வெல்லர்ஸ், பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள். பழைய நகைகளுக்கு 1 பவுனுக்கு ₹2,400 முதல் கூடுதல் மதிப்பு. இச்சலுகை June 2 முதல் June 16 வரை மட்டுமே. ஏஆர்சி நடேசி செட்டியாரன் கோச் வெல்லர்ஸ், மயிலாடுதுறை.
2: நேயர்கள் கேட்கலாம் பண்பலையில் என்றும் நாளையும் இடம்பெறும் முக்கிய நிகழ்வுகளை லைட் ஹவுஸ் நிகழ்ச்சியில். நமது பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், நாகப்பட்டினம் விஜய் பிள்ளை கல்வி குழுமங்கள், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயன் ஜுவல்லரி, நாகை முராசன் ஸ்டடிமேட்ஸ், மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ். நமது பண்பலையில் இன்று 7:30 காரைக்கால்

என்ஜிசி காவிரி அசர் வழங்கும் உழவர் அரங்கம் கழனியில் இருந்து கடைவீதி வரை கும்பகோணம் மட்டம் மலையப்பநல்லூர் பிஜி இளங்கோவன் அவர்களுடன் நேர்முகம். 8 மணிக்கு நாகப்பட்டினம் எஞ்சிஸ் பிள்ளை கல்வி குழுமங்கள் வழங்கும் காற்றில் வரும் காணம். 9:30 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கும் இசை ஊஞ்சல். 10:00 நாகை மூராசன்ஸ் ரெடிமேட்ஸ் வழங்கும் இரவும் மலரும். 10:30 மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் கோ ஜுவல்லர்ஸ் வழங்கும் இரவும் மலரும். நமது பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் ஆர்கேஜினை காரைக்கால் PSR தங்க மாளிகை விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் கோ ஜுவல்லர்ஸ். 6:15 பக்தி மலை, 6:35 காரைக்கால் ONGC காவிரி அசெட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு. 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர் பங்கேற்கும் சிறுவன் ஆர் நிதிஷ். காலை 7:30 காரைக்கால் PSR தங்க மாளிகையின் காலை காம்போ. 8:05 ஆர்கேஜி நெய் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. 8:30 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வைக்கிங் பாணி அண்ட் ட்ரீஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. 11:00 மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் கோ ஜுவல்லர்ஸ் வழங்கும் அடுத்தது என்ன சிறப்பு கல்வி தொடர் திருச்சி மண்டல வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறை இணை இயக்குனர் திருமதி பி பரமேஸ்வரி அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. 11:30 திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ் மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் கோ வழங்கின் அடுத்தது என்ன. 1:00 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தேன்மழை. 3:00 ஆர்கேஜி நெய் வழங்கும் LSC. 3:30 காரைக்கால் PSR தங்க மாளிகையின் LSC. பண்பலையில் நேயர்கள் இதுவரை கேட்டது பண்பலையில் இன்றும் நாளையும் விடப்பெறும் முக்கிய நிகழ்வுகளை லைட் ஹவுஸ் நிகழ்ச்சியில். நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம் மாநில செய்திகள்.

0: மற்றும் ரியாவோட லவ் ஸ்டோரியோட மேட்ச் ஆரம்பிச்சிடுச்சு. ரெண்டு பேரும் சாப்பிட்டாங்க இட்டாலியன் குசின். வெயிட்டர் போட்டாரு ஸ்பின், 4000 வந்தது பில். வேகமா உடைஞ்சது ரோஹனோட பல். அவன் வாலெட்ட மறந்துட்டான். ரியா டிஜிட்டல் பணம் செலுத்தி கூலாக மாறினாள். நீங்களும் QR கோட ஸ்கேன் செஞ்சு UPI ல இருந்து பேமெண்ட் பண்ணுங்க. டிஜிட்டல் பேமெண்ட் மூலம் லைஃபோட ஒவ்வொரு டோர்னமெண்ட்டையும் வெல்லுங்க.
1: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
2: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.
3: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். ஐநாவின் அமைதி படைக்கு இந்தியா தொடர்ந்து பங்களித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மின் உற்பத்தியை அதிகரிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. புதிய முதலீடுகளை ஈர்க்க முடியாவிட்டாலும் கூட ஏற்கனவே உள்ள முதலீடுகளையாவது தக்க வைக்க தமிழக அரசு முயற்சிக்க வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. டாஸ்மாக் மதுபான கடைகள் மூடப்படும் இடங்களில் தனியார் மதுபான கூடங்கள் திறக்கப்படுவதாக BJP குற்றஞ்சாட்டியுள்ளது. உலன்பட்டார் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம் 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். ஐநாவின் அமைதி படைக்கு இந்தியா தொடர்ந்து பங்களித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஐநாவின் சிறந்த ராணுவ விருது மேஜர் அபிலாஷா பராக்கிற்கு வழங்கப்பட்டதையடுத்து அவருக்கு வாழ்த்து தெரிவித்து வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பிரதமர் இதனை தெரிவித்துள்ளார். ஐநா அமைதிப்படையில் பணியாற்றி வரும் மேஜர் அபிலாஷா பராக்கிற்கு கிடைத்த மிகப்பெரிய அங்கீகாரம் இது என்று அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இந்த விருது இந்தியாவில் உள்ள பெண் குழந்தைகளுக்கு உத்வேகம் அளிக்கும் என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மின் உற்பத்தியை அதிகரிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளில் தமிழக அரசு ஈடுபட்டுள்ளதாக மின்வாரிய தலைவர் திரு ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். இன்று திருவண்ணாமலையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின் பகிர்மானத்தில் ஏற்படும் பிரச்சனைகள் காரணமாகத்தான் மின் தடை ஏற்படுவதாக குறிப்பிட்டார்.
4: ஆங்காங்கே சில இரவு நேரங்கள பவர் கட் ஆகுது, அதெல்லாம் வந்து மறைக்கவோ மறுக்கவோ நாங்க செய்யல. அது காரணமே பூராமே டிமாண்ட் ஓவர்லோட், பர்டிகுலர்லி இரவு நேரங்கள்ல அந்த நேரத்துல ஃபியூஸ் ஆஃப் போன்ற

0: ஏழு காரணங்கள் இருக்கு, அது எல்லாமே பகிர்மானம் இதுல இருக்கக்கூடிய காரணங்கள். இதுக்கும் ஜெனரேஷனுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை.
1: இதனை சரி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். மின்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை பூர்த்தி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொண்டிருப்பதாகவும் திரு ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். இதற்கிடையே தமிழகம் முழுவதும் அறிவிக்கப்படாத மின்வெட்டு நிலவுவதாகவும் இதனால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், எவ்வித முன்னறிவிப்பும் இல்லாமல் பகல் மற்றும் இரவு நேரங்களில் பல மணி நேரம் மின்சாரம் துண்டிக்கப்படுவதாக குறை கூறியுள்ளார். பராமரிப்பு பணிகள் மற்றும் பிற காரணங்களுக்காக மின்சாரம் துண்டிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் குறைந்தபட்சம் அது பற்றிய தகவல்களை பொதுமக்களுக்கு முன்கூட்டியே தெரிவிக்க வேண்டும் என்றும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் மாநில அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் புதிய முதலீடுகளை ஈர்க்க முடியாவிட்டாலும் கூட ஏற்கனவே உள்ள முதலீடுகளையாவது தக்க வைக்க தமிழக அரசு முயற்சிக்க வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தொழில் புரிவதற்காக தமிழக அரசுடன் ஒப்பந்தம் ஒன்றில் கையெழுத்திட்டிருந்த ஒரு நிறுவனம் ஆந்திர மாநிலத்திற்கு செல்வதாக வெளியான செய்திகளை சுட்டிக்காட்டியுள்ளது. எதிர்க்கட்சி சட்டப்பேரவை உறுப்பினர்களை குதிரை பேரத்தில் இழுத்த தமிழக அரசு அதில் காட்டிய வேகத்தை இதில் காட்டவில்லை என்றும் அஇஅதிமுக அந்த அறிக்கையில் குற்றம் சாட்டியுள்ளது. திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்ட போதிலும் அதனை அனுமதிக்க மாட்டோம் என்று கூறுவது ஆணவத்தின் வெளிப்பாடு என்று பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரான திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்களின் உணர்வுகளை மதிக்காமல் செயல்பட்டதன் காரணமாகத்தான் திமுக ஆட்சியை இழந்ததாக கூறினார். மின்வாரியத்தில் வன்பொருள் காணாமல் போன விவகாரத்தில் ஊழலை மறைக்கும் வகையில் தமிழக அரசு செயல்படுவதாக அவர் குற்றம் சாட்டினார். டாஸ்மாக் மதுபான கடைகள் மூடப்படும் இடங்களில் தனியார் மதுபான கூடங்கள் திறக்கப்படுவதாகவும் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டினார். திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுவது தொடர்பான விவகாரத்தில் முந்தைய நடைமுறையே தொடரும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியிருப்பது வரவேற்கத்தக்கது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வருங்காலத்திலும் இந்த உறுதிப்பாட்டோடு தமிழக அரசு செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 7 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. நீலகிரி, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கன்னியாகுமரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கோவை மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேலத்தில் நூற்றுக்கணக்கான பரத கலைஞர்கள் சிவதாண்டவ நடனம் ஆடினர். சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இதில் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: சேலத்தில் நூற்றுக்கணக்கான பரத கலைஞர்கள் ஒன்றிணைந்து சப்த தாண்டவ நிகழ்வை இடைவிடாமல் நிகழ்த்தி காட்டினர். சிவபெருமான் தில்லை சிற்றம்பலத்தில் பேரானந்த நிலையில் ஆடும் ஆனந்த தாண்டவம், பார்வதி தேவியின் வேண்டுகோளுக்கிணங்க சிவபெருமான் ஆடிய கௌரி தாண்டவம், காலை மற்றும் மாலை நேரத்தில் உலகின் இயக்கம் சீராக நடைபெற ஆடும் சந்தியா தாண்டவம், காளி தேவியுடன் நடந்த நடனப் போட்டியில் காலை உயர்த்தி ஆடிய ஊர்த்துவ தாண்டவம், அசுர சக்திகளையும் தீய எண்ணங்களையும் அளித்து தர்மத்தை நிலைநிறுத்துவதற்காக ஆடப்படும் ருத்ர தாண்டவம், தீமையின் மீது நன்மை பெற்ற வெற்றியையும் அறத்தின் மகத்துவத்தையும் எடுத்துரைக்கும் திரிபுர தாண்டவம், பிரபஞ்சத்தின் மாட்ட சுழற்சியை உணர்த்தும் சம்ஹார தாண்டவம் என சப்த தாண்டவங்களையும் சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இணைந்து நடனமாடினர். சிவபெருமானின் 108 தாண்டவங்களில் முக்கியமான 7 தாண்டவங்களை பரத கலைஞர்கள் தொடர்ச்சியாக 14 நிமிடங்களுக்கு நடனமாடிய காட்சி மெய்சிலுக்கு

0: வகையில் இருந்தது.
1: சிவ தாண்டவ நிகழ்ச்சியில் நடனமாடியது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று இதில் பங்கேற்றவர்கள் தெரிவித்தனர்.
2: சப்ருத்ர தாண்டவம், ஆனந்த தாண்டவம் அந்த மாதிரி எல்லாம் ஆடினோம். ஆடும்போது எங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி சந்தோஷமா இருந்தது.
3: பத்த தாண்டவம் எங்களுக்கு ரொம்பவும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிகழ்ச்சி. இதுல பார்ட்டிசிபேட் பண்ணது எங்களுக்கு மிகவும் சந்தோஷம்.
4: இந்த டான்ஸ் ஆடினதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு பப்ளிக் எக்ஸாம் இருக்கு 12th. ஸோ அந்த எக்ஸாம் ஸ்ட்ரெஸ் குறைக்கிறதுக்கும் இந்த ஒரு மைண்ட் ஸ்ட்ரெஸ் குறைக்கிறதுக்கும் டான்ஸ் ஆடும்போது எனக்கு ரொம்ப ரிலாக்ஸிங்கா இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் டான்ஸ் ஆடுறது.
1: மாவட்ட செய்திகள். ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை அருகே மாம்பாக்கத்தில் உள்ள ஸ்ரீ தேவி கருமாரியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. நெல்லை சரக டிஐஜியாக திரு திருநாவுக்கரசு இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சாமந்திப்பூ உற்பத்தி அதிகரித்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மகளிர் மேம்பாட்டிற்காக சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கான விருதுக்கு தகுதியுள்ளவர்கள் வரும் 19ஆம் தேதிக்குள் அதற்கான மாநில அரசின் இணையதளத்தில் விண்ணப்பிக்குமாறு ஆட்சியர் திருமதி ஸ்னேகா கேட்டுக் கொண்டுள்ளார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே வனவிலங்குகளை வேட்டையாடச் சென்ற இருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். உலன்பட்டார் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம் 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஆடவர் 61 கிலோ எடைப்பிரிவில் தீபக்கும் 125 கிலோ எடைப்பிரிவில் தினேஷும் தங்கப்பதக்கம் வென்றனர். ஆடவர் 57 கிலோ எடைப்பிரிவில் சுமித்தும் 65 கிலோ எடைப்பிரிவில் மோஹித் குமாரும் 74 கிலோ எடைப்பிரிவில் ஜெய்தீப்பும் 97 கிலோ எடைப்பிரிவில் விக்கியும் வெண்கலப்பதக்கம் வென்றனர். சீன தைபே ஓபன் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 2 வெள்ளிப்பதக்கம் வென்றது. மகளிர் நீளம் தாண்டுதலில் ஷைலி சிங் தங்கப்பதக்கத்தையும் ஆடவர் 110 மீட்டர் தடை ஓட்டப்பிரிவில் தேஜஸ் ஷிர்ஷே வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். ஆடவர் 200 மீட்டர் ஓட்டத்தில் அனிமேஷுக்கு வெள்ளிப்பதக்கம் கிடைத்தது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய படகு சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. கஸ்கஸ்தானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 500 மீட்டர் பிரிவில் ஞானேஸ்வர் சிங் வெண்கலப்பதக்கம் வென்றார். கலப்பு இரட்டையர் 500 மீட்டர் பிரிவில் அரவிந்த் வர்மா நேஹா தேவி இணை வெண்கலப்பதக்கம் வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் செஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷாலி பட்டம் வென்றார். இறுதிப் போட்டியில் அவர் கஸ்கஸ்தானின் அல்வா நர்மனை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஐநாவின் அமைதி படைக்கு இந்தியா தொடர்ந்து பங்களித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மின் உற்பத்தியை அதிகரிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. புதிய முதலீடுகளை ஈர்க்க முடியாவிட்டாலும் கூட ஏற்கனவே உள்ள முதலீடுகளையாவது தக்கவைக்க தமிழக அரசு முயற்சிக்க வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. டாஸ்மாக் மதுபான கடைகள் மூடப்படும் இடங்களில் தனியார் மதுபான கூடங்கள் திறக்கப்படுவதாக பிஜேபி குற்றஞ்சாட்டியுள்ளது. உலன்பட்டார் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம் 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: ஆகாஷ்வாணி தரை பண்பலை 100.3 நேரம் 6:40 நிமிடம்.
1: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
2: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
3: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
4: காரைக்கால் டாக்டர் சக்திவேல் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்,
5: மக்களின் அத்தியாவசிய தேவையறிந்து
4: இப்போது அதிநவீன வசதிகள் உள்ள லேமினர் ஃப்ளோ ஆபரேஷன் தியேட்டர், லேப்ரோஸ்கோபி, பிரசவ அறை,
5: சிசுக்களுக்கான என்ஐசியு பிரிவு, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அறுவை சிகிச்சை,
4: சியாம், யூரோலஜி, வாஸ்குலர் சர்ஜரி, பல்மனாலஜி, இஎன்டி, குழந்தைகள் மருத்துவம், சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோ என்ட்ராலஜி
5: மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை ஆகிய வசதிகளுடன் டாக்டர் சக்திவேல் மருத்துவமனை காரைக்கால்.
0: நேயர்கள் கேட்கலாம், காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் உங்கள் கடை, தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
5: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர், விரைவில் மயிலாடுதுறை.
0: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை.
5: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
6: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் 24 மணி நேரமும் அனைத்து வித விஷமுறிவு சிகிச்சை, இலவச ஆம்புலன்ஸ் வசதியுடன் அனைத்து அறுவை சிகிச்சை, டயாலிசிஸ் போன்ற சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
4: டாக்டர்

0: பாபுராஜேந்திரன் மருத்துவமனையின் கிளை தாமனாங்குடியில் காலை முதல் இரவு 10 மணி வரை செயல்படுகிறது.
1: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை, காமராஜர் சாலை, காரைக்கால்.
0: தொடர்புக்கு 8925936936.
2: நலமாய் வாழ. பக்கவாதம் மற்றும் வலிப்பு நோய்க்கான காரணங்களும் சிகிச்சை முறைகளும் குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் மூளை நரம்பியல் மற்றும் மனநல மருத்துவ நிபுணர் டாக்டர் ஆர். பத்மராஜன் அவர்கள். குழந்தைகளுக்கு வந்து நொடிப்பு நோய் தான் வந்திருக்கு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ நாள் வந்து அந்த மெடிசன்ஸ் எடுத்துக்க வேண்டி இருக்கும் டாக்டர்?
3: அது வந்து ஒவ்வொரு நோயாளிக்கும் மாறுபடும். உதாரணத்துக்கு இந்த காய்ச்சல் மட்டும் வர்ற நொடிப்பு பின்னாடி வந்தால் அவர்களுக்கு நிஜமான மூளையில் ஏற்படும் கோளாறுகளுக்கு 1 வருடமும் 2 வருடமும் 3 வருடமும் நாங்கள் நொடிப்பு மாத்திரைகள் சாப்பிட வேண்டி இருக்கலாம். அதே நேரம் மிகச் சொற்பமான வியாதிகளுக்கு, அதாவது 5-10% நோயாளிகள், 5 வருடம், 10 வருடம் சமயத்தில் வாழ்நாள் முழுவதும் நொடிப்பு மாத்திரைகள் சாப்பிட வேண்டி இருக்கலாம். அவர்கள் அந்த உரிய மூளை நரம்பியல் மருத்துவ நிபுணர் தேவைப்பட்டால் அதற்கு உரிய சிகிச்சை செய்தால் மருத்துவர் ஆலோசனைப்படி நடக்க வேண்டும்.
2: சரிங்க டாக்டர், அந்த மாதிரி பேஷண்ட்ஸும் நார்மல் லைஃபை லீட் பண்ண முடியுமா?
3: தாராளமாக. அதுக்கு தான் நான் என்ன சொல்றேன்னா, நோயாளிகள் யாருமே கவலைப்பட வேண்டாம், நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சிறந்த எதிர்காலம், நீங்கள் அனைவர் மாதிரி நன்றாக படிக்கலாம், நன்றாக சாதிக்கலாம், பெரிய விஞ்ஞானிகளாக கூட ஆகலாம். உதாரணத்துக்கு நான் சில பேர் சொல்லலாம், ஏன்னா அவர்கள் மறைந்தவர்கள், புகழ் பெற்றவர்கள். உதாரணத்துக்கு அப்ரஹாம் லிங்கன், அவருக்கு நொடிப்பு நோய். அப்புறம் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கிற நோபல் பரிசு ஆல்ஃபிரட் நோபல், அவர் நொடிப்பு நோயாளியே. மாவீரன் அலெக்சாண்டர் சொல்லுவாங்க, அதே மாதிரி மாவீரன் நெப்போலியன், அவர் நொடிப்பு நோயாளி தான். அதே மாதிரி தாமஸ் ஆல்வா எடிசன் சொல்லுவாங்க, அவர் ஸ்கூலில் என்ன பண்ணாங்களாம், இந்த பையன் மூளை வளர்ச்சியே இல்லாமல் இருக்கான், இவனுக்கு நாங்கள் சொல்லித்தர முடியாதுன்னு அவங்க அம்மாட்ட அனுப்பிவிட்டாங்க. அந்த அம்மா அந்த லெட்டர் படிச்சுட்டு அந்த பையன்கிட்ட, அப்போ உன் அளவுக்கு சொல்லித்தரத்து உங்கள் ஸ்கூலில் ஆசிரியர்களே இல்லையான்னு அந்த அம்மாவே படித்தாங்க. அந்த அம்மா அவனுக்கு மூளை வளர்ச்சி இல்லைன்னு நினச்சிருந்தா இன்னைக்கு நம்ம விளக்கே இல்லாமல் மின்சாரம் இல்லாமல் இப்போ உங்கள் மூலியமாக பேசுகிற ரேடியோ ஸ்டேஷனே இருக்காரு.
2: கண்டிப்பாக
3: எல்லாமே அவர் மூலியமாக தானே. ஸோ தாமஸ் ஆல்வா எடிசன் சிறந்த அறிவாளி. ஐன்ஸ்டீன், அவர் பல முறை கண்டுபிடித்து அந்த கண்டுபிடிப்புகள் அடிக்கடி தொலைந்து போயினார், திருப்பி திருப்பி கண்டுபிடித்தார். ஸோ எந்த ஒரு ஃபெயில் அப்படின்னு சொன்னாலே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் இன் லேர்னிங், வெற்றிக்கு முதல் படிக்கட்டு என்றால் தான் அதுதான் சிறந்தது.
2: கண்டிப்பாக இதுக்கு கரெக்டான ஒரு டாக்டரோட வழிகாட்டுதல் இருந்தால் இந்த நோயிலிருந்து கண்டிப்பாக விடுபடலாம்.
3: இது ஒரு பெரிய வியாதியே இல்லை, அதாவது எல்லார் மாதிரியே அவர்கள் திருமணம் செய்து கொள்ளலாம், தாய்ப்பால் கொடுக்கலாம். இது தொத்து வியாதி அல்ல, தாய்க்கு இருந்து மகளுக்கு வர வேண்டியதே இல்லை.
2: இது மரபு வழியாக வரதுக்கான வாய்ப்பு இல்லையா டாக்டர்?
3: மிகச் சொற்பமான சில வியாதிகள். இதுவரைக்கும் என்னுடைய அனுபவத்தில் 35 வருடத்தில் 3-4 நோயாளிகள் தான் அந்த மாதிரி பார்த்துருக்கிறேன். மரபு வியாதிகள் மிகவும் அரிது. இவர்கள் உண்மையாக தெரிந்து கொள்ள வேண்டியது, தனியாக நொடிப்பு நோயாளிகள் 1 வருட காலத்திற்கு சைக்கிள் ஓட்டவோ ஆட்டோ ஓட்டவோ பஸ் ஓட்டவோ செல்லக்கூடாது. தனியாக குளியல் அறையில் தாழ்பால் உள்ளே போட்டுக்கொண்டு குளிக்கக்கூடாது. அந்த நேரத்தில் மயக்கம் ஏற்பட்டால் நம்ம பாதுகாப்பாக இருந்துக்கணும். அதனால் அவங்களுக்கு பெரிய தையல் மிஷின், பெரிய இயந்திரங்கள் பக்கத்தில் இருக்கிறது, அது மாதிரி இருக்கக்கூடாது. அப்புறம் தேவையற்ற மன உளைச்சல் இல்லாமல் உறவினர்கள் பார்த்துக்கொள்வது மிகவும் நல்லது.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. பக்கவாதம் மற்றும் வலிப்பு நோய்க்கான காரணங்களும் சிகிச்சை முறைகளும் குறித்து விளக்கம் தந்தார் காரைக்கால் மூளை நரம்பியல் மற்றும் மனநல மருத்துவ நிபுணர் டாக்டர் ஆர். பத்மராஜன் அவர்கள்.
4: நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் உங்கள் கடை. காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கிய நலமாய் வாழ இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
5: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
6: உங்கள் கடை காரைக்கால்.
5: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
4: மேலும் நிகழ்ச்சியினை வழங்கியோர் காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை. காற்றலையில் கவிப்பாடிடும் இது உங்கள் பண்பலை காரை, பண்பலை 100.3.
7: நாகப்பட்டினம் HS பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. PE Biomedical

0: காவியோட சயின்ஸ், ECE, EEE மற்றும் மெக்கானிக்கல், BTech, Artificial Intelligence and Data Science, IT, Computer Science, Engineering and Business System ஆகிய பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தரச்சான்றிதழ் NAAC A++ மற்றும் NTA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுங்கள் ஏஜஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
1: மயிலாடுதுறை ARC நடேசி செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள். பழைய நகைகளுக்கு ஒரு பவுனுக்கு ரூபாய் 2400 முதல் கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூன் 2 முதல் ஜூன் 16 வரை மட்டுமே. ARC நடேசி செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மயிலாடுதுறை.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: சுபமான திருநாள் என்றாலும், மங்களகரமான நேரம் என்றாலும், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
5: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
4: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
6: நேர்கள் கேட்டு ரசிக்கலாம் இசையோட நம்மை இணைக்கும் இசை தோரிகை. நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒழிக்கும் பாடல் கச்சேரி ஆரம்பம் திரைப்படத்திலிருந்து டி இமானி செயல் ஒழிக்கிறது.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: சம்மர் பூல் காட்டன் கலெக்ஷன்ஸ் உங்கள் நாகை மூராவில், நாகை மூராசன்ஸ், நாகப்பட்டினம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை, தஞ்சாவூர்.
0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். இன்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள், இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம், மற்றும் NSB ரோட் திருச்சி.
5: நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசெட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
6: ONGC, மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம், ONGC.
7: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ்.
5: நாளை காலை 6:40 மயிலாடுதுறை தீன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் நீடூர் வழங்கும் இன்சொல்லம் உது.
8: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வி ஆண்டிற்கான
9: பல பாட பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: மேலும் இந்நிகழ்ச்சி வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது, நீடித்த உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளி செல்ல வாருங்கள் காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ்.
10: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
5: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம், அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனின் அக்கறை கொண்டு சைபால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிகல்ஸ், உங்கள் கடை கும்பகோணம்.
11: Hardwares, plumbing items, doors, அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிகல்ஸ், காரைக்கால்.
5: தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். நாளை காலை 7:00 மயிலாடுதுறை ARC நடேசு செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் மாப்பிள்ளை மன்னர் சாமி. நாளை மாலை 5:00 நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை கண்ணல் மற்ற ஸ்டோர்ஸ் வழங்கும் உலாவரும் நேரம். நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ARC நடேசு செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். இவை அனைத்தும் விளம்பரதார நிகழ்ச்சிகள். இசைத்தருகை நிகழ்ச்சிக்காக அடுத்ததாக ஒழுங்கும் இந்த பாடல் எங்கேயும் காதல் திரைப்படத்திலிருந்து ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் ஒழிக்கிறது.

0: இணைந்திருக்கும் நேர்களே, காரைக்கால் பண்பலை 100.3
1: ஆல் இண்டியா ரேடியோ.
2: சும்மாவா வந்தது சுதந்திரம் என்பது, சும்மாவா வந்தது.
1: பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம்.
2: சுதந்திரம் என்பது சும்மாவா வந்தது.
3: நேதாஜி தலைமையில் இந்திய தேசிய ராணுவம் தொடர்ந்து வெற்றிகளை பெற்றதா தாயே?
4: ஆம் மகனே, தொடக்கத்தில் சில வெற்றிகளை சுபாஷின் இந்திய தேசிய ராணுவம் பெறத்தான் செய்தது. 1944 ஏப்ரல் 6 கடுமையான போருக்கு பிறகு ஜப்பான் இந்திய தேசிய இராணுவ கூட்டுப்படையினர் இராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த கொஹிமாவை கைப்பற்றினார்கள். அதே வேகத்தில் மே மாதத்தில் இம்ஃபாலின் ஒரு பகுதியும் கூட்டுப்படையினர் வசம் வந்தது. தென்கிழக்கு ஆசியாவில் பெரும் பகுதியை கைப்பற்றிய ஜப்பான் இதன் மூலம் இந்தியாவின் கிழக்கு பகுதியிலும் நுழைந்தது. 1944 ஜூலை 6 நேதாஜி சுபாஷ் சிங்கப்பூரில் இருந்து ஆசாத் ஹிந்த் ரேடியோ மூலம் பேசினான். அப்போதுதான் முதன் முறையாக காந்தியை தேசப்பிதா என்று அழைத்தார். தனது போர் முயற்சிகளுக்கு காந்தி ஆதரவளிக்க வேண்டும் என்று அவன் கேட்டுக்கொண்டான். ஆனால் இயற்கையின் போக்கை அந்த கூட்டுப்படையினர் கணிக்கவில்லை. பருவமழை இடையில் குறுக்கிட்டது. அதனால் இராணுவ தளவாடங்களும் உணவுப் பொருள்களும் வந்து சேர்வதும் தடைப்பட்டது. அந்த நேரத்தில் தான் பிரிட்டிஷார் கூடுதல் படையுடன் அந்த பகுதியை முற்றுகையிடத் தொடங்கினார்கள். இதனால் ஜப்பான் இந்திய தேசிய இராணுவ கூட்டுப்படை பின்வாங்க தொடங்கியது. 1945 மே மாதத்தில் பிரிட்டிஷ் படை ரங்கூனை கைப்பற்றியது. 23,000 இந்திய தேசிய இராணுவத்தினர் போர்க்கைதிகளாக பிடிக்கப்பட்ட பிறகு அவர்கள் விசாரணைக்காக இந்தியாவுக்கு அனுப்பப்பட்டார்கள். இதற்கிடையே நேச நாட்டு படைகளின் தாக்குதலில் அச்சு நாட்டு படைகள் தோல்விகளை சந்தித்து வந்தன. பிரிட்டன், பிரான்ஸ், அமெரிக்க கூட்டுப்படைகளின் தாக்குதலில் ஜெர்மனி சரணடைந்தது. இதன் மூலம் ஐரோப்பாவில் 2 முடிவுக்கு வந்தது. ஜப்பான் கைப்பற்றியிருந்த தீவு கூட்டங்களை ஒன்றன் பின் ஒன்றாக அமெரிக்க கூட்டுப்படைகளும் தாக்கி கைப்பற்றத் தொடங்கின. இடையில் 1945 August தொடக்கத்தில் அமெரிக்கா ஜப்பான் நகரங்கள் மீது அணுகுண்டுகளை வீசியது. ஹிரோஷிமா, நாகசாகி நகரங்களில் வீசப்பட்ட அணுகுண்டுகளால் ஜப்பான் நிலைகுலைந்த போரில் இருந்து பின்வாங்க முடிவு செய்த ஜப்பான் 1945 August 15 சரணடைவதாக அறிவித்தது. ஜப்பான் சரணடைந்த பின்னர் தன் நோக்கம் நிறைவேறாததை உணர்ந்தான் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ். அப்போது ரஷ்யா நேச நாடுகளின் பக்கம் இருந்தது. எனவே ரஷ்யாவின் துணையுடன் பிரிட்டனுக்கு எதிராக போரிடும் வாய்ப்பும் இல்லாமல் போனது. ஜப்பான் சரணடைந்த 3 அதாவது 1945 August 18 என்று ஜப்பானின் தைவானில் நடைபெற்ற விமான விபத்தில் சுபாஷ் சந்திரபோஸ் மரணமடைந்ததாக செய்திகள் வெளியாகின. ஆனாலும் அவன் மரணம் மர்மம் நிறைந்ததாகவே பதிவாகிவிட்டது. இளமை காலத்தில் சுபாஷ், ராமகிருஷ்ண பரமஹம்சர், சுவாமி விவேகானந்தர், அரபிந்தோ ஆகியோரின் ஆன்மீக வாழ்க்கையாலும் வழிகாட்டுதல்களாலும் கவரப்பட்டான். திலகரின் தீவிர தன்மை நிறைந்த அரசியல் அவனை ஈர்த்தது. பின்னாளில் காந்தியின் வழிக்கு மாற்று வழி காண விரும்பிய சி.ஆர். தாஸ் சுபாஷ் சந்திரபோஸை தீவிரவாத அரசியலுக்கு மாற்றிவிட்டான். அவனது பன்முகத் திறமைகள் வெளிப்பட அதுவே ஒரு வாய்ப்பாகவும் அமைந்தது.

அவன் காங்கிரஸ் பேரியக்கத்தை வெகுஜன இயக்கமாக மாற்றி தீவிரத்தன்மையுடன் கொண்டு செல்ல விரும்பினான். அதன் மூலம் இந்தியா விரைவில் விடுதலை பெறும் என்றும் நம்பினான். ஆனால் காங்கிரஸ் இயக்கத்துக்குள் இருந்து கொண்டு தன் கனவுகளை அவனால் நிறைவேற்ற முடியவில்லை. அதனால்தான் காங்கிரஸ் பேரியக்கத்தில் இருந்து வெளியேறி ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை அமைத்தான். அவனுக்கு கிடைத்த பேராதரவு பழமைவாத காங்கிரஸ்காரர்களை அசைத்து பார்த்தது. இந்தியா வன்முறை பாதையில் சென்று விடுமோ என்று காந்தி அஞ்சினான். அதனால் தான் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் மூலம் மக்களை வேறு பாதையில் கொண்டு செல்ல காந்தி முயற்சி செய்தான். ஒருபுறம் வெள்ளையனே வெளியேறு இயக்கம் பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக பெரும் வன்முறை வெறியாட்டங்களை நடத்தி கொண்டிருந்தது. இன்னொரு புறம் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் தலைமையில் செயல்பட்ட இந்திய தேசிய இராணுவம் மிக பெரும் நெருக்கடியை பிரிட்டிஷாருக்கு கொடுத்தது. இந்த இரண்டுமே பிரிட்டிஷாருக்கு எதிராக இரட்டை குழல் துப்பாக்கியாகவே இயங்கியது. நேதாஜியின் இந்திய தேசிய இராணுவ வீரர்கள் சிந்திய இரத்தம் வலிமை வாய்ந்தது. அதே பிரிட்டிஷாரை பெருமளவு அசைத்து பார்த்தது. பிரிட்டிஷ் அரசாங்கம் அதன் மூலம் ஓர் உண்மையை உணர்ந்து கொண்டது. பிரிட்டிஷ் இராணுவத்தில் இருந்த இந்திய அதிகாரிகள் வீரர்களை கொண்டு இனியும் இந்தியாவை நம்மால் அடக்கியாள முடியாது என்பதை பிரிட்டிஷ்காரர்கள் உணர்ந்தார்கள். நேதாஜியின் இந்திய தேசிய இராணுவமும் தற்காலிக இந்திய சுதந்திர அரசும் 9 நாடுகளால் அங்கீகரிக்கப்பட்டது. இந்திய தேசிய இராணுவத்தின் வீர சாகச செயல்கள் இந்தியாவுக்கு சர்வதேச அந்தஸ்தை கொடுத்தது. அது மட்டுமல்ல, இந்தியா விடுதலை பெற்று சுதந்திர நாடாக திகழ வேண்டியதன் அவசியத்தை உலக நாடுகளுக்கு உணர்த்தியது. பிரிட்டிஷ் அரசாங்கத்தை எதிர்த்து போராடினார்கள் என்று பிரிட்டிஷாரால் பிடிபட்ட ஐஎன்ஏ அதிகாரிகள் மீது வழக்கு தொடுத்தார்கள். பிரிட்டிஷார் தொடுத்த வழக்குகள் நாட்டு மக்களிடையே பெரும் பரபரப்பையும் பதட்டத்தையும் ஏற்படுத்தியது. அதனால் குற்றம் சாட்டப்பட்ட ஐஎன்ஏ அதிகாரிகளுக்கு எதிரான வழக்கை எதிர்கொள்ள காங்கிரஸ் முன்வந்தது. 1945 செப்டம்பர் 23 அன்று இந்த வழக்கை எதிர்கொள்ள நிதி திரட்டப்பட்டது. வழக்கை நடத்த புலாபாய் தேசாய், தேஜ் பகாதூர் சாப்ரு, கைலாஷ்நாத் கட்ஜு ஆகியோர் அடங்கிய கமிட்டி அமைக்கப்பட்டது. நேரு 22 ஆண்டுகளுக்கு பிறகு வழக்குரைஞர் சீருடை அணிந்து வாதிட்டான். 1945 டிசம்பர் 31 அந்த அதிகாரிகள் மீது குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டதாக கூறி நாடுகடத்தல் தண்டனை கொடுக்கப்பட்டது. 1946 ஜனவரி 3 பிரிட்டிஷ் தலைமை தளபதி அந்த தண்டனையை குறைத்து உத்தரவிட்டான். பின்னாளில் இந்திய தேசிய இராணுவ அதிகாரிகள் மீது பிரிட்டிஷார் தொடர்ந்த வழக்குகள் இந்தியர்களிடையே நாட்டுப்பற்றை கொழுந்துவிட்டு எரிய செய்தது. அதனால் தான் 1946 பிப்ரவரி 18 பம்பாய் ராயல் இந்திய கடற்படையினர் கிளர்ந்தெழுந்து ஒரு போராட்டத்தை நடத்தினார்கள். பிரிட்டிஷ் அரசு பிறகு இந்த வழக்குகளை தள்ளுபடி செய்தது. அதுவே அப்போது ஒரு திருப்பு முனையாகவும் அமைந்தது.

0: இணைந்திருக்கிறோம் நேர்களே. காரைக்கால் பண்பலையின் 100.3 பண்பலையில் இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாடு அனைத்து துறைகளிலும் முத்திரை பதித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பெண் குழந்தைகளின் வாழ்வை பாதுகாக்கும் கவசமாக கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கான தடுப்பூசி திகழ்வதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். நீட் மறுதேர்வு நடைபெறவுள்ள தேர்வு மையங்களின் நகரங்கள் குறித்த விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளதாக தேசிய தேர்வு முகமை கூறியுள்ளது. இந்தியாவுடனான நல்லுறவு சீராக உள்ளதாக நேபாளம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. இனி விரிவான செய்திகள். நாடு அனைத்து துறைகளிலும் முத்திரை பதித்து வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த 12 ஆண்டுகளாக பல்வேறு வரலாற்று சிறப்புமிக்க சீர்திருத்த நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டிருப்பதாக தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு செயல்படுவதாக அவர் குறிப்பிட்டார். விண்வெளித்துறையில் படைக்கப்பட்ட சாதனைகளை அவர் பட்டியலிட்டார். புத்தொழில் நிறுவனங்களை தொடங்குவதிலும் இந்தியா முன்னணியில் உள்ளதாக அவர் கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட இந்த நடவடிக்கைகள் உதவிடும் என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கான தடுப்பூசியினை 14 வயதுக்குட்பட்ட பெண் குழந்தைகள் செலுத்திக் கொள்ள வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். மத்திய பிரதேசத்தின் விதிஷாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இந்த தடுப்பூசி இலவசமாக வழங்கப்படுவதை சுட்டிக்காட்டினார். பெண் குழந்தைகளின் வாழ்வை பாதுகாக்கும் கவசமாக இந்த தடுப்பூசி திகழ்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டார்.

தடுப்பூசி பாதுகாப்பானது மட்டுமன்றி புற்றுநோய் இல்லாத வாழ்விற்கான உத்தரவாதமாகவும் உள்ளது என்று திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். சினிமாவின் ஆன்மா என்ற தமது நூலை 24 மொழிகளில் மொழிபெயர்க்க மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உறுதியளித்துள்ளதாக எழுத்தாளர் திரு சீனு ராமசாமி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இதற்காக மத்திய இணையமைச்சருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். சிறார் ரசனை கல்வி என்ற மைய கருத்தோடு தாம் எழுதிய இந்த நூலை மத்திய இணையமைச்சருக்கு வழங்கியது தொடர்பான புகைப்படங்களையும் திரு சீனு ராமசாமி வெளியிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக நிறைவேற்றிய திட்டங்கள் மூலம் கோடிக்கணக்கானோர் பயனடைந்துள்ளதாக பிஜேபி கூறியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 4 கோடிக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பயனடைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து குடியிருப்புகளுக்கும் மின் இணைப்பு உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும், 80 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு மாதந்தோறும் இலவச உணவு தானியங்கள் வழங்கப்பட்டு வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது.

0: அமைச்சருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். சிறார் ரசனைக் கல்வி என்ற மைய கருத்தோடு தாம் எழுதிய இந்த நூலை மத்திய இணையமைச்சருக்கு வழங்கியது தொடர்பான புகைப்படங்களையும் திரு சீனு ராமசாமி வெளியிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக நிறைவேற்றிய திட்டங்கள் மூலம் கோடிக்கணக்கானோர் பயனடைந்துள்ளதாக பிஜேபி கூறியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 4 கோடிக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பயனடைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து குடியிருப்புகளுக்கும் மின் இணைப்பு உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும், 80 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு மாதந்தோறும் இலவச உணவு தானியங்கள் வழங்கப்பட்டு வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தூய்மை இந்தியா இயக்கத்தின் கீழ் 12 கோடிக்கும் அதிகமான எண்ணிக்கையில் கழிவறைகள் கட்டப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலவச சமையல் எரிவாயு இணைப்பு திட்டத்தின் கீழ் 10 கோடிக்கும் மேற்பட்டோர் பயனடைந்து வருவதாகவும் பிஜேபி அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளது. தேசிய தடய அறிவியல் பல்கலைக்கழகம் சர்வதேச அளவில் பெரும் வரவேற்பை பெற்று வருகிறது. குஜராத் மாநிலம் காந்தி நகரில் செயல்பட்டு வரும் இந்த பல்கலைக்கழகம் தடய அறிவியல் தொடர்பாக உலக அளவில் ஒரே பல்கலைக்கழகம் என்ற பெருமையை பெற்றுள்ளது. இந்த பல்கலைக்கழகத்தில் 96 நாடுகளின் பிரதிநிதிகள் பயிற்சி பெற்றுள்ளது சர்வதேச அளவில் அதற்கான அங்கீகாரத்தை வெளிப்படுத்துவதாக உள்ளது என்று அந்த பல்கலைக்கழகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் உள்ள 13 இடங்களில் இந்த பல்கலைக்கழக வளாகங்கள் செயல்பட்டு வருவதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதில் ஆகாஷ்வாணி முக்கிய பங்கு வகிப்பதாக ஆந்திர மாநில ஆளுநர் திரு அப்துல் நசீர் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 90 ஆண்டுகளாக சிறப்பான சேவையை ஆகாஷ்வாணி வழங்கி வருவதாக தெரிவித்துள்ளார். நாட்டின் நலனுக்காக ஆகாஷ்வாணி அர்ப்பணிப்போடு பணியாற்றி வருவதாகவும் திரு அப்துல் நசீர் கூறியுள்ளார். கடல்சார் பொருளாதாரத்தில் கேரளாவிற்கு பெரிய அளவில் வாய்ப்புகள் உள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு வி டி சதீசன் கூறியுள்ளார். சர்வதேச கடல் தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி எழுதியுள்ள கட்டுரையில் முதலமைச்சர் இதனை தெரிவித்துள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. துறைமுகங்கள் மற்றும் கடல்சார் கட்டமைப்பு பொருளாதார வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் திரு வி டி சதீசன் அந்த கட்டுரையில் குறிப்பிட்டுள்ளார். மேற்குவங்கத்தில் நகர்ப்புற கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அமைச்சர் திருமதி அக்னிமித்ரா பால் கூறியுள்ளார். இன்று சிலிகுரியில் பல்வேறு மாவட்டங்களின் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். நகர்ப்புறங்களில் வாகனங்கள் நிறுத்தப்படுவது ஒழுங்குபடுத்தப்படும் என்று அவர் தெரிவித்தார். தூய்மைப் பணிகளுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்றும் திருமதி அக்னிமித்ரா பால் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் மறுதேர்வுக்கான தேர்வு மையங்களின் நகரங்கள் குறித்த விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. தேசிய தேர்வு முகமையின் இணையதளத்தில் மாணவர்கள் தங்களுடைய விண்ணப்ப எண்ணை சமர்ப்பித்து இதனை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று அந்த முகமை சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் 551 நகரங்களிலும் வெளிநாடுகளில் 14 நகரங்களிலும் இந்த மறுதேர்வு வரும் 21 தேதி நடைபெறுகிறது. வங்கி முறைகேடு தொடர்பான வழக்கில் சிபிஐ தில்லி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள 6 இடங்களில் இன்று சோதனை நடத்தியது. சண்டிகர், பஞ்ச்குலா, தில்லி மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் இந்த சோதனை நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அரசு அதிகாரிகள் வங்கி அதிகாரிகளுடன் இணைந்து 668 கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடுகளில் ஈடுபட்டதாக கூறி தொடரப்பட்ட வழக்கின் அடிப்படையில் சிபிஐ இந்த நடவடிக்கையை மேற்கொண்டதாக அவர் மேலும் கூறுகிறார். இந்தியாவுடனான நல்லுறவு சீராக உள்ளதாக நேபாளம் கூறியுள்ளது. 3 நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஷிர் கனால் செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்தார். வரலாற்று சிறப்புமிக்க நல்லுறவை இரு நாடுகளும் கொண்டுள்ளதாக அவர் கூறினாா்.

0: எரிசக்தி, வர்த்தகம் மற்றும் சுற்றுலா துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையேயான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த நேபாளம் விரும்புவதாகவும் திரு ஷிஷிர் கனால் தெரிவித்தார். பெருவில் அதிபர் பதவிக்கான தேர்தல் இன்று நடைபெறுகிறது. இந்த தேர்தலில் திருமதி கெய்கோ ஃபுஜிமோரி, திரு ராபர்டோ சான்சஸ் ஆகியோர் களத்தில் உள்ளனர். கடந்த ஏப்ரல் மாதம் நடைபெற்ற தேர்தலில் 33 பேரை பின்தள்ளி இவர்கள் இருவரும் தற்போது களத்தில் உள்ளனர். இருப்பினும் அந்த தேர்தலில் 20% கூடுதலான வாக்குகள் இவர்களுக்கு கிடைக்காததன் காரணமாக தற்போது மீண்டும் தேர்தல் நடைபெற்றது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. நியூ சண்டிகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் இரண்டாம் நாளான இன்று ஆட்டநேர இறுதியில் ஆப்கானிஸ்தான் முதல் இன்னிங்ஸில் 5 விக்கெட் இழப்பிற்கு 113 ரன் எடுத்துள்ளது. ரஹமத் ஷா 43 ரன்னுடன் களத்தில் உள்ளார். மானவ் சுதார் அபாரமாக பந்து வீசி 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். முன்னதாக 3 விக்கெட் இழப்பிற்கு 368 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் முதல் இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய இந்தியா 8 விக்கெட் இழப்பிற்கு 564 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. சுப்மன் கில் 126 ரன்னுக்கும் KL ராகுல் 100 ரன்னுக்கும் ஆட்டமிழந்தனர். வாஷிங்டன் சுந்தர் 52 ரன்னுடன் ஆட்டமிழக்காமல் இருந்தார். தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் கோப்பையை வென்ற இந்திய அணியினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் பாராட்டு தெரிவித்துள்ளனர். அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ரித்து மாண்டல் 2 தங்கப்பதக்கங்களை வென்றார். லாத்வியா சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். உலான்பட்டர் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம், 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. சீன தாய்பே ஓபன் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 2 வெள்ளிப்பதக்கம் வென்றது. மகளிர் நீளம் தாண்டுதலில் ஷைலி சிங் தங்கப்பதக்கத்தையும், ஆடவர் 110 மீட்டர் தடை ஓட்ட பிரிவில் தேஜா சிர்சி வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். ஆடவர் 200 மீட்டர் ஓட்டத்தில் அனிமேஷுக்கு வெள்ளிப்பதக்கம் கிடைத்தது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய படகு சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் செஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷாலி பட்டம் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடு அனைத்து துறைகளிலும் முத்திரை பதித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பெண் குழந்தைகளின் வாழ்வை பாதுகாக்கும் கவசமாக கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கான தடுப்பூசி திகழ்வதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். நீட் மறுதேர்வு நடைபெறவுள்ள தேர்வு மையங்களின் நகரங்கள் குறித்த விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளதாக தேசிய தேர்வு முகமை கூறியுள்ளது. இந்தியாவுடனான நல்லுறவு சீராக உள்ளதாக நேபாளம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நேரம், 7:25 நிமிடம்.
2: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
3: 105 ஆண்டு கால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவலை விலாஸ் ஜுவல்லர்ஸ் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவலை விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
1: நேயர்கள் கேட்கலாம், காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கல்யன் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
4: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
5: நமது காரைக்கால் KMC மருத்துவமனையில் விபத்து, வாகன விபத்து, இருதய நோய், பக்கவாதம் உட்பட அனைத்து அவசர சிகிச்சைக்கான வசதி KMC மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்படுகிறது. அவசர சிகிச்சைக்கு MD பொது மருத்துவர் இரவு நேரத்திலும் பணியில் உள்ளார். மக்கள் நலனில் 25 ஆண்டுகளாக KMC மருத்துவமனை காரைக்கால்.
1: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
6: அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல், நிலக்கடலை, கரும்பு, வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.

0: உழவர்களுக்கு.
1: அக்கா அக்கா கொஞ்சம் கதவு மூடுங்களேன், கதவு மூடுங்களேன்.
2: ஏன் என்னாச்சு பொங்குடி, ஏன் இப்படி பதறி அடிச்சு ஓடி வர்ற?
1: அக்கா நானும் பப்ளும் விளையாண்டுட்டு இருந்தோமா ஓரமா, அங்க செம்மறி ஆட்டு வந்த போயிட்டு இருந்துச்சா?
2: சரி போயிட்டு இருந்துச்சு.
1: ஒரே ஒரு குட்டி கல்லு தான்க்கா அது மேல போட்டோம், செதறி அடிச்சுட்டு ஓடுது. அந்த ஆட்டுக்கு சொந்தக்காரவங்க எங்களை விரட்டிட்டு வர மாதிரி தெரிஞ்சது, அதான் ஓடி வந்துட்டோம்.
2: ஏன் பொங்குடி, அந்த ஆடுங்கள்லாம் எவ்வளவு பயந்து போயிருந்தா அப்படி பதறி அடிச்சு ஓடி இருக்கும்?
1: என்னக்கா இதுக்கெல்லாம அந்த ஆடுங்க பயப்படும்?
2: பொங்குடி, பொதுவா செம்மறி ஆடுங்களே அதோட மனநலன்ல ஒரு சின்ன மாற்றம் ஏற்பட்டாலே அதோட உடல் நலனே பாதிக்கிற அளவுக்கு உடல்வாகு கொண்டது. நீங்க செய்யற மாதிரி சில பேர் செய்யறதுனாலதான் அதோட இன விருத்தியே குறையுது. தெரியுமா உனக்கு இதெல்லாம்?
1: என்னக்கா என்னென்னமோ சொல்றீங்க.
2: என்னென்னமோ சொல்ல பூங்குடி, உண்மையதான் சொல்றேன். பொதுவா நம்ம பகுதிகளில் இப்ப செம்மறியாடுகள் வளர்க்கிற வழக்கமே குறைஞ்சு போச்சு. அப்படியும் யாராவது ஒரு சிலர் இந்த மாதிரி செம்மறியாடுகளை வளர்க்கும் போது இப்படி எல்லாம் அலட்சியமா உங்களை மாதிரி எல்லாம் செஞ்சாலோ, இல்ல தெருநாய்கள் அதை திறத்தினாலோ, வழித்தடங்கள் நடக்கும்போது வாகனங்கள் குறுக்கிட்டாலோ அதுங்களோட மனநிலை ரொம்ப பாதிக்கப்பட்டு அதோட உடல் வளர்ச்சியே குறைஞ்சு போகுமா? இத நான் சொல்லல, மருத்துவர்கள் சொல்றாங்க.
1: ஏங்கா விட்டா செம்மறியாடு இனங்கள் குறைஞ்சிட்டு வரதுக்கு நாங்க தான் காரணம்னு சொல்லுவீங்க போல இருக்கு.
2: உங்களை மாதிரி ஆளுங்களும் காரணம்னு தான் சொல்றோம் பூங்குடி. செம்மறியாடுகளை பொறுத்த அளவுக்கு உண்மையிலேயே நல்ல வளர்ப்புக்கு ஏற்ற லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இனம். இன்னும் ஒரு படி மேல சொல்லணும்னா மனிதர்களை காட்டியும் அதிக ஞாபக சக்தி கொண்டதும், 50க்கும் மேற்பட்ட செம்மறியாடுகளோட முகங்களை சுமார் 2 ஆண்டு வரையும் அது ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு அதுக்கு புத்தி கூர்மை இருக்குன்னா நம்புவியா?
1: ஓ அப்படியாக்கா.
2: செம்மறியாடுகளுக்கு ஞாபக சக்தி மட்டும் இல்லாம வாசனை நுகரும் சக்தியும் அதுங்களுக்கு மனுஷங்களை காட்டியும் அதிகம் அப்படின்னு சொல்ல வந்தேன்.
1: இதுக்கும் நீங்க சொல்றதுக்கும்?
2: அதாவது எதுக்கு இத சொல்ல வந்தேன்னா, பொதுவா இந்த மாதிரி மந்தையாடுகள்ல புதுசா ஒரு ஆட்டையோ இல்ல புது நபர்களையோ அந்த ஆடுகளுக்கு இடையில விடும்போது அதுங்க தன்னால பதற்றம் அடைஞ்சு தன்னோட இயல்பு நிலைய மாத்திக்குமா?
1: ரேதேக்கா எனக்கு ஒரு சந்தேகம். நானும் நிறைய ஆட்டு மந்தைய பாத்திருக்கேன். கொஞ்சம் வளர்ந்த ஆட்டு குட்டிங்க தான் அந்த ஆட்டு மந்தையில இருக்குது. இந்த பிறந்த குட்டியெல்லாம் என்னக்கா பண்ணுவாங்க?
2: நல்லா கேட்ட பூங்குடி. பொதுவாவே ஆட்டு குட்டிங்கெல்லாம் பிறந்த உடனே தாயாட்ட தனியாவும் குட்டியாட்ட தனியாவும் பிரிச்சு வச்சிருவாங்க. ஆனா அந்த மாதிரி செய்யறது அந்த ஆட்டு இனத்துக்கு உகந்தது இல்லைன்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. எதுக்கு அப்படி சொல்றாங்கன்றதுக்கும் காரணம் இருக்கு பூங்குடி.
1: என்னக்கா காரணம்?
2: அந்த தாய் ஆட்டுகிட்டே இருந்து நல்ல முறையில சீம்பாலை அருந்தி வளர்ற குட்டிங்களோட வயிற்றிலிருந்து மூளைக்கு அனுப்பப்படுற செய்தி மூலமா குட்டிகளோட தாயின் வாசனையும் மனத்தினையும் அடையாளம் கண்டு அதோட குணாதிசயங்களை தொடர்றதுக்கான அத்தனை செயல்களும் நடைபெறுமா? அதை பிரிச்சு வைக்கும் போது இந்த செயல்ல மாற்றம் ஏற்பட்டு அந்த குட்டிகளோட வளர்ச்சியும் பாதிக்கப்படுதுன்னு சொல்றாங்க. குட்டியையும் அந்த தாயையும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஒன்னாதான் சேர்த்து வைக்கணும், பிரிக்க கூடாதுன்னு சொல்றாங்க. இதனாலயும் குட்டிகளோட இறப்பு விகிதத்தை தடுக்க முடியுமா?
1: ஏங்கா இது செம்மறி ஆட்டுக்கு மட்டும்தான் பொருந்துமா?
2: இல்ல இல்ல பூங்கொடி, எல்லா ஆட்டு இனங்களுக்கும் இது பொருந்தும். சரி இப்ப சொல்லு, இனிமே செம்மறி ஆட்டு கூட்டத்தை பார்த்தா அதுக்கு எதுவும் இடைஞ்சல் கொடுப்ப?
1: இவ்வளவு தெரிஞ்ச பிறகு எப்படிக்கா செய்வேன்?
0: கேட்டது உழவர்களுக்கு.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கல்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கிய உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
4: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
3: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் மங்கல்யான் சூப்பர் கோல்டு உரம்.
5: அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள் மங்கல்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன். மங்கல்யான் சூப்பர் கோல்டு உங்கள் நெல் நிலக்கடலை கரும்பு வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள் மங்கல்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
3: இணைந்திருக்கும் நேர்களை காரைக்கால் பண்பலை 100.3.
6: நேயர்கள் கேட்கவிருப்பது
7: காரைக்கால் ONGC காவேரி அசெட்டின்
8: உழவர் அரங்கம்.

0: சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.
1: அது என்ன தாத்தா உயரமா இருக்குது?
2: அது ONGC-யோட சின்ன வகை ரிகம்மா. அங்க எண்ணெய் எடுக்கிற வேலை நடந்துகிட்டு இருக்கு.
1: அதுல என்ன என்ன தாத்தா எடுப்பாங்க?
2: கச்சா எண்ணெய் எடுக்கிறாங்க.
1: அதை எடுத்து என்ன பண்ணுவாங்க?
2: அந்த கச்சா எண்ணெயை சுத்தப்படுத்தி தான் நம்ம போக்குவரத்துக்கு தேவையான எரிபொருளை கொடுக்கறாங்க. அப்பாவோட பைக்குக்கும் சொந்தக்காரங்க காருக்கும் தேவையான பெட்ரோலை கொடுக்குது. ஸ்கூல் பஸ் சரக்கு லாரி மக்கள் பயணம் செய்யற பஸ்ஸுக்கு தேவையான டீசலையும் கொடுக்குது. இப்பெல்லாம் ஒரு போன் பண்ணாலே சமையலுக்கு தேவையான எரிவாயு சிலிண்டர் நம்ம வீட்டு வாசலுக்கே வருது. இல்ல இந்த வளர்ச்சிக்கு காரணம் ONGC தாமா?
1: தாத்தா ONGC-னால ஆபத்து அது இதுன்னு சொல்றாங்க.
3: எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவுன்னு திருக்குறள்ல சொல்லிருக்காங்க இல்லையா? நல்ல விஷயங்களை நல்லபடியா புரிஞ்சுகிட்டா எல்லாம் நல்லாவே நடக்கும்.
2: ONGC நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
3: நம்ம கிராமத்துல மேல்நில தொட்டி, சுத்தமான குடிநீர் இயந்திரம், விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய சூரிய சக்தியில இயங்கக்கூடிய பம்பு, குளம், கண்மாய், இதெல்லாம் தூர்வாரி நமக்கு நல்லது பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, மருத்துவ முகாம் நடத்தி இருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
1: அப்போ ONGC நல்லதும் கொடுத்தது நமக்காக கொடுக்குது.
0: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC என்றும் மக்கள் பணியில்.
4: துளசி அக்கா எப்ப ஊர்ல இருந்து வந்தீங்க?
5: இன்னைக்கு காலையில தான் வந்த பூங்கொடி. எப்படி இருக்க, நல்லா இருக்கியா?
4: நான் ரொம்பவே நல்லா இருக்கேன்க்கா. உங்க சொந்த ஊருக்கு போறதா சொல்லிருந்தீங்கல்ல, அங்க விவசாயம் எல்லாம் எப்படி இருக்குது?
5: ஒரு குறைச்சலும் இல்ல, சூப்பரா விவசாயம் நடக்குது. மூணு போகமும் நல்ல விளைச்சல் இருக்கு.
4: அப்புறம் என்ன?
5: அப்புறம் என்ன, விளைஞ்ச பொருளை எப்படி விற்பனை பண்றதுங்கறதுலதான்.
4: சரி சரி, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு தெரியுது.
5: புரிஞ்சது இல்ல, அதுக்கு ஏதாவது ஐடியா உன்கிட்ட இருந்தா சொல்ல.
4: என் கிட்ட இல்ல துளசி அக்கா, ஆனா உங்களுக்கு தேவையான ஆலோசனைகள் இன்னைக்கு நம்ம விவசாய நிகழ்ச்சியில இருக்கு.
5: இன்னைக்கா பூங்குடி? சரி, இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன சிறப்பு அத சொல்லு.
4: இன்னைக்கு கழனியிலிருந்து கடைவீதி வரைக்கும் எப்படி அவங்க இயற்கை விவசாயத்துல விளைவிச்ச பொருட்களை எப்படி மதிப்பு கூட்டுறத பத்தி பேச இருக்கிறாங்களாம்.
5: நல்ல விஷயமாச்சே. பாரு பையெல்லாம் நோண்டறத.
4: நீங்க வச்சிருக்கிற அந்த பையில இருந்து ஏதோ வாசம் வருது.
5: ஊர்ல இருந்து எடுத்துட்டு வந்தத உனக்கு குடுக்காம போயிருவேனா என்ன? நீ அந்த ரேடியோ ஆன் பண்ணு, நான் உனக்கு தட்டிலேயே வச்சு கொடுத்துறேன்.
6: வணக்கம் நேயர்களே. நெல்லு எவ்வளவு பிரதானமான ஒரு உணவு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். அத கழனியிலிருந்து கடத்தரு வரைக்கும் கொண்டு வர்றதுக்கு விவசாயிகள் வந்து எப்படி எல்லாம் அவங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துறாங்க, அவங்களுடைய வருமானத்தை பெருக்கிறதுக்கு நெல்ல மதிப்பு கூட்டி விற்பனை செய்யக்கூடிய சந்தைப்படுத்தக்கூடிய ஒரு விவசாயி சந்திச்சாதான் நமக்கு தெரியும் இல்லைங்களா. அப்படிதான் இன்னைக்கு வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு விவசாயியை வந்து நம்ம சந்திக்க போறோம். வணக்கம் ஐயா.
7: வணக்கம் மேடம். என்னுடைய பேரு PG இளங்கோவன். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் வட்டம் மலையப்பன்னு சின்ன கிராமத்தில் வந்திருக்கேன். என்னுடைய விவசாயம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 1916 இயற்கை விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த 16 இயற்கை விவசாயம் பண்ணிக்கிட்டு வர்றத நெல்லாதான் நான் வந்து எப்போதும் வெளியில கொடுத்து வியாபாரம் பண்ணிட்டு இருந்தேன். அரிசியா வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுல வந்து விளைச்சல்ல கம்மியா வருது, அதை நம்ம வியாபாரம் பண்றப்பவும் கம்மியா போகுது. இதை நம்ம மதிப்பு கூட்டி பண்றப்ப நமக்கு நிறைய பொருள் ஈட்ட முடியும் அப்படிங்கிற எண்ணத்துல முதல் முதல்ல நான் வந்து இடியப்ப மாவு புட்டு மாவு இந்த மாதிரி நான் பண்ண ஆரம்பிச்சேன். அந்த இடியப்ப மாவு புட்டு மாவு பார்த்தீங்கன்னா என்னுடைய ப்ராடக்டை பார்த்துட்டு பிரபல பத்திரிகையில் என்னை பற்றி ஒரு 3 இந்த மாதிரி இந்த மதிப்பு கூட்டல பத்தி எழுதினாங்க.
6: இந்த மதிப்பு கூட்டல் அப்படிங்கறத நீங்க செய்ய ஆரம்பிக்கணும், ஏன்னா வருமானத்தை வந்து அதிகப்படுத்தணும்ன்றக்காக ஆரம்பிச்சிருக்கீங்க. ஆனா அதுக்கு முன்னாடி எவ்வளவு வருஷம் விவசாயம் செஞ்சுட்டு இருந்தீங்க நீங்க?
7: 16 இயற்கை விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தேன்.
6: 16 இயற்கை விவசாயம்.
7: அதுக்கு முன்னாடி தாத்தா காலத்துல இருந்து சாதாரணமா பண்ணிட்டு.
6: ஆமா, அது நீங்க போன பகுதியிலேயே சொல்லிருக்கீங்க. ஒரு கேமராமேன் வந்து எப்படி விவசாயி ஆனாரு அப்படின்ற கதையை வந்து நாங்க முன்னாடியே கேட்டிருக்கோம். உங்களுக்கு இந்த நெல்ல வந்து இப்படி மதிப்பு கூட்டலாம் அப்படின்னு
7: யோசனை ஏற்படுது. அந்த மாறுதல் ஏற்படுறதுக்காக சில ரகங்களை

0: தேர்ந்தெடுத்திருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா இலுப்பப்பூ சம்பா, அறுபதாம் குருவை, ஆத்தூர் கிச்சடி சம்பா, வாசனை ஜீரக சம்பா, இந்த மாதிரி ஒரு அஞ்சாறு ரகங்களை நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். அதில் தான் நான் வந்து அதிகமாக மதிப்பு கூட்டி பண்ணுறேன்.
1: இப்போ இந்த நெல் ரகங்கள் எல்லாத்தையும் உங்கள் நிலத்தில் நீங்கள் அறுவடையும் பண்ணுறீங்க?
0: ஆமாம், அந்த நெல்லை அறுவடை பண்ணி தான் இதை மதிப்பு கூட்டிட்டு வர்றேன். இதை பார்த்தீங்கன்னா இதை மதிப்பு கூட்டி கொண்டு வரப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதனால் ஒரு பகுதியில் கும்பகோணத்துக்கு அருகில் உள்ள ஒரு 250 குடும்பத்தை வரவழைச்சி ஃபார்ம் டு ஹோம், விவசாய ஃபார்ம் டு ஹோம், வயல் இருந்து வீட்டுக்கு அப்படிங்கிற வீடு வரைங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வந்து ஒரு 21 ரகத்தை நாங்கள் முறுக்கு, அதிரசம், இந்த மாதிரி பாரம்பரிய முறுகளை நாங்களே எங்களுடைய சொந்த விவசாயிகள் எல்லாம் சேர்ந்து செஞ்சோம்.
1: மதிப்பு கூட்டுறதுன்னா பொதுவில் எல்லாரும் சொல்லுவாங்க அவல் அப்படிங்கறதுல தான் ஆரம்பிப்பாங்க, அடுத்து புட்டு மாவு அப்படின்றது. இப்ப நீங்க சொல்றத பாத்தீங்கன்னா இந்த ஸ்நாக்ஸ் வரைக்கும் கொண்டு வந்துட்டீங்க போல இருக்கு. முறுக்குன்றீங்க, அடுத்து சீடையும் அதெல்லாமும் உண்டா?
0: முறுக்கு, சீடை, வெஜிடபிள் பிரியாணி, இந்த மாதிரி என்னென்ன செய்ய முடியுமோ மதிப்பு கூட்டி எந்தெந்த ரகத்துல பண்ணணுமோ செஞ்சு அவங்கள்ட்ட காட்டணும். அவங்க சாப்பிட்டாங்க, திருப்பி எங்கள்ட்ட அரிசி இந்த மாதிரி மதிப்பு கூட்டல் பொருள்கள்லாம் வாங்கிக்கிறாங்க. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா 40 வயசு ஆன பிறகு நம்மளுடைய எலும்புல உள்ள புரதங்களை வந்து நம்ம அதிகமா புரதம் யாரும் ஏத்துக்கிறது கிடையாது. பாலாடை, பால் கட்டி அதெல்லாம் சாப்பிட்றது கிடையாது. காஸ்ட் கூலா இருக்கு, அதெல்லாம் இருக்கு. கறி மீன் தான் சாப்பிடும். அந்த எலும்புல உள்ள சத்துக்கள் வந்து நம்ம புரதத்தை எடுத்துக்குது. அதை எடுத்துக்கிறத ரெக்டிஃபை பண்றதுக்காக நான் ஒரு ப்ராடக்ட் ஒண்ணு கொண்டு வந்திருக்கேங்க. நம்மளுடைய பாரம்பரிய அரிசியில எவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா இரும்பு சத்து, கால்சியம் என்னென்ன இருக்குன்னு அதை நான் அதை ஆராய்ஞ்சி அதோட மொத்தம் 7 வகையான பொருளை கண்டுபிடிச்சி இந்த சத்து மாவில் கலந்துருக்குள்ள பொருள் பார்த்தீங்கன்னா குள்ளக்கார், கிச்சடி சம்பா, அறுபதாம் குருவை, இலுப்பப்பூ சம்பா, கருப்பு கவுனி, மூங்கில் அரிசி, உளுந்து, பிரண்டை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முடவாட்டு கிழங்கு பவுட்ரு, இதனில பூமி சக்கரை கிழங்கு, இந்த பொருள்கள்லாம் சேர்த்து.
1: இந்த முளவாட்டு கிழங்கு அப்படிங்கறது வந்து மலைப்பகுதிகளில் தான் விளையும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அதை வந்து நீங்க இங்க கொண்டு வர்றதுல உங்களுக்கு சிரமம் இல்லையா?
0: எங்களுக்கு அது சிரமம் இல்ல. எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து கொடைக்கானல் சைட்ல உள்ளவங்களுக்கெல்லாம் எங்களுக்கு இயற்கை விவசாயிகள் பழக்கம் இருக்கு. எனக்கு பாத்தீங்கன்னா அந்த மலைவாழ் மக்கள் எனக்கு குறைந்த விலையில அனுப்புறாங்க. அதை நான் ப்ராடக்ட் பண்ணி காய வச்சு அதை பவுடர் ஆக்கி இந்த பொருளோட ஒன்னா சேர்த்த பிறகு பாத்தீங்கன்னா நம்மளுடைய எலும்புகள் உள்ள வலுவாகுது. ரெண்டாவது எலும்பு திடீர்னு வயசானவங்களுக்கு ரொம்ப போலா உடையுது. அந்த மாதிரி உள்ள பொருட்களுக்கு இது ரொம்ப நல்ல பொருளா இருக்கு. அது இது பாத்தீங்கன்னா இது ரெகுலரா சாப்பிட்றவங்க எனக்கு வந்து நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. அதே போல பாத்தீங்கன்னா என்னுடைய வயல்ல விளையிற எள்ளுல எண்ணெயை அடி மதிப்பு கூட்டி பண்றேன். அந்த எண்ணெயில வர்ற கசண்ட் அடிப்பகுதிய அதை நான் வந்து ஒரு ஆயிலா தயார் பண்றேன். அதுல பாத்தீங்கன்னா
1: ஐயா கிட்ட வந்து நெல்லுல என்ன மதிப்பு கூட்டுறீங்கன்னு கேட்டேன், அப்படியே நெல்ல இருந்து எள்ளுக்கு வந்துட்டீங்க. அப்போ உங்க நிலத்துல நீங்க எள்ளும் விவசாயம் பண்றதும் உண்டு இல்லீங்களா?
0: எள்ளும் விவசாயம் பண்றோம், உளுந்தும் விவசாயம் பண்றோம்.
1: எந்த நிலத்துல விளையுதோ அது எல்லாத்தையும் மதிப்பு கூட்டணும் அப்படின்னு எந்த பொருளையும் வந்து விட்டு வைக்கிறது இல்ல இல்லீங்களா? இப்போ ஒரு தடவைக்கு உங்க வயல்ல ஏதாவது ஒரு நெல் ரகம் தான் பயிரிடுறீங்களா இல்ல நிலத்தை வந்து பிரிச்சுக்கிறீங்களா? ஏன்னா இப்ப நீங்க அந்த சொன்ன அந்த சத்துமாவு பொருட்கள்ல 4-5 வகையான அரிசிகள் வந்து சேர்த்திருக்கோம் சொன்னீங்க. அப்ப அத்தனையும் உங்க வயல்ல வந்து எப்படி பயிரிடுறீங்க? பிரிச்சுக்கிறீங்களா இல்ல பக்கத்து விவசாயிகிட்ட வாங்கிக்கிறீங்களா?
0: இல்ல இல்ல, 6 வகையா பகுதியை பிரிச்சுக்கிறோம். 6 வகையா பகுதியை பிரிச்சுதான் ஒரு ஒரு பகுதியில ஒரு ஊரை போடுறோம்.
1: ஏன்னா அந்த பொருள் கொடுக்கறது தரமா இருக்கணும்னா அது மேல வந்து வாங்குற அந்த பொருள் மீது ஒரு நம்பிக்கை இருக்கணும். அது நம்ம வயல்லயே நம்ம கண்ணெதிர்க்க அது வளர்ந்து அதை நம்ம அறுவடை பண்ணிட்டு அதை மதிப்பு கூட்டுறது அப்படின்னா அந்த நம்பிக்கை அப்படிங்கறது வந்து நீங்க வாங்குறவங்களுக்கு வந்து கொடுக்க முடியும் இல்லீங்களா? அப்ப அதனால உங்க வயல நீங்களே வந்து எத்தனை ரகங்கள் வேணுமோ அதை வந்து நீங்க பிரிச்சு கொடுத்துக்கிறீங்க. எவ்வளவு ஏக்கர் இருக்குங்க ஐயா நிலம்?
0: மொத்தம் வந்து எனக்கு சொந்த நிலம் 1 ஏக்கர். மற்றது பாத்தீங்கன்னா 4 ஏக்கர் லீஸுக்கு எடுத்துதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் 16 வருஷமா. ஒவ்வொரு பகுதியா பிரிச்சுதான் ஒவ்வொரு நெல்லை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பாத்தீங்கன்னா இந்த மதிப்பு கூட்டுதல் வந்து இந்த மாதிரி எள்ளு நம்ம பண்றதுனால அந்த எண்ணெயா வித்துறேன். அதற்கு வழியில அடியில உள்ள கசண்டுகள் வந்து அதாவது திக்கா இருக்கும். அந்த கசண்டுகளை பாத்தீங்கன்னா ஒரு 8 வகையான இலை தலைகளை அதுல போட்டு சூரிய படத்துல அதாவது நெருப்புல வைக்காம சூரிய வெளிச்சத்துல ஒரு 18 நாள் அதை வச்சு அந்த எண்ணெயை அதுல இருந்து பிரிச்சு எடுக்கிறேன். அதுல பாத்தீங்கன்னா எருக்கு இலை, பூமத்த இலை.

0: அதாவது நீங்க எள்ளு ஆட்டினதுக்கு அப்புறம் அந்த எள்ளை கொடுத்துட்டு அந்த அடியில தேங்குற கசடையே நீங்க இவ்வளவு நாள் வந்து வெயில வச்சு எடுக்கிறீங்க இல்லைங்களா, அப்புறமும் அது வந்து எண்ணெயா பிரியுதுன்றீங்க.
1: நமக்கு பாத்தீங்கன்னா இப்ப ஒரு எருக்கு இலை, ஊமத்த இலை, இழுப்ப இலை, அப்புறம் பாத்தீங்கன்னா இது கோவை இலை, இந்த மாதிரி பல நிறையான இலைகள், வலிக்கு உள்ள இலைகள்லாம் நிறைய சேர்த்து ஒரு 18 வகையான புராலி இலைங்கிறது ரொம்ப முக்கியமான இலை. அது மலைப்பகுதியில தான் கிடைக்கும். அது அங்கேருந்து வர வச்சுதான் அந்த இலைய நான் இதை இதுல சேர்க்கிறேன். இது வந்து உடனே தடவுறப்ப உங்களுக்கு வலி போகுது. இதனால பாத்தீங்கன்னா இந்த மதிப்பு கூட்டின இந்த ஜீவன் சக்தியையும் இந்த எண்ணெயும் அவங்களுக்கு நான் கொடுக்கறேன். அது உள்ளுக்கு அவங்க சாப்பிட்றாங்க. எந்த வலி மூட்டு வலியோ கைகளையோ அதை தடவுறாங்க. தடவுறப்ப அவங்களுக்கு இதுவும் குணமாகுது, வலியும் குணமாகுது. இது உள்ள போய் உள்ளயும் இவங்களுடைய எலும்புகளுக்கு உள்ள சத்துக்கள் எல்லாமே இது கொடுத்துருது. அதனால இந்த மதிப்பு கூட்டி எள்ளிலையும் இந்த மாதிரி வயல்ல உள்ள பொருட்களையும் பண்ணிட்டு இருக்கேன்.
0: சரி, மதிப்பு கூட்டல் பத்தி சொல்லிட்டே இருந்தீங்க. இப்ப இந்த பொருட்கள் மட்டும்தானா நீங்க வந்து மதிப்பு கூட்டுறீங்க, இன்னும் வேற எதுவும் செய்றீங்களா? ஏன்னா சாதாரணமா ஒரு வருடத்துல அப்படிங்கும் போது சம்பாலதான் இந்த நெல் ரகங்களை வந்து பயிரிடுவோம். இப்ப நீங்க வருடம் ஃபுல்லாவே இந்த சத்து மாவுங்கறதெல்லாம் தயாரிக்கும் போது நம்ம வயல்ல விளையிற நெல் வந்து போதுமானதாக இருக்குங்களா, இல்ல மற்ற விவசாயிகள் கிட்ட இருந்து நீங்க வாங்கிக்கிறீங்களா?
1: இல்ல, இந்த நம்மளுடைய வயல்ல உள்ளதை வித்தாவே நமக்கு போதும். அதே கொஞ்சம் மக்கள் ரொம்ப விழிப்புணர்வு இல்ல. இன்னைக்கு காலகட்டத்துல பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட் அது இதுன்னு நிறைய போறாங்க. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா மாறி வராங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சின்ன குழந்தைகளுக்காக நான் ஒரு மதிப்பு கூட்டல் ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
0: என்னதுங்க அது?
1: அது வந்து பஞ்ச மூலிகைன்னு ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது பாத்தீங்கன்னா மேடம், பஞ்ச மூலிகைன்னு ஒண்ணு பண்ணிட்டு இருக்கேன் சின்ன குழந்தைங்களுக்காக. வேப்பம்பூவு, சுக்கு, பெருங்காயம், மணத்த தக்காளி, சுண்டக்காய் வத்தல், இந்த பொருட்களை சேர்த்து இதுக்கு அப்புறம் ஜீரகம், மிளகு இதெல்லாம் சேர்த்து ஒரு ப்ராடக்டா பண்ணி கொடுக்கறோம். இது சின்ன குழந்தைகள் வந்து சாதத்திலேயோ இல்ல தோசையிலயோ போட்டு எண்ணெய் ஊத்தி குடுக்கறப்ப, இந்த குழந்தைங்க சாப்பிடறப்ப, இந்த மிட்டாய் இதெல்லாம் சாப்பிடறப்ப வயித்துல உள்ள கீழ் பூச்சிகள் இருக்கும், அந்த பூச்சிகளை வெளியே கொண்டு வந்துருது. இதனால பாத்தீங்கன்னா சின்ன குழந்தைங்களுக்காக நிறைய பேர் என்கிட்ட பஞ்ச மூலிகைங்கிறத வாங்கிட்டு போறாங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் போட்டா போதும். ஒரு பாக்கெட் வாங்கினா ஒரு மாசத்துக்கு 4 வாரத்துக்கு அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கறப்ப அந்த வயித்துல உள்ள அந்த புழுக்கள் அதெல்லாம் போயிடுது. அது ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்கேன் மேடம்.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காரைக்கால் ONGC காவேரி அசட்டின் உழவர் அரங்கம்.

0: ONGC பாதுகாப்பு விதிமுறைகளை எல்லாம் கடைபிடிக்கிறது மட்டும் இல்லாம அரசின் பசுமை தீர்ப்பாய வழிகாட்டுதலையும் பின்பற்றிதான் செயல்படுறாங்க. பொதுவா நம்ம குடிக்கிற தண்ணி 30 அடியிலிருந்து 160 அடி ஆழத்துல கிடைக்குது. ஆனா ONGC 12,000 அடி வரைக்கும் இரும்பு குழாய்களை இறக்கி அதை சுத்திலும் சிமெண்ட் கலவையை நிரப்பி பாதுகாப்பு உரைகளை ஏற்படுத்தி தான் எண்ணெய் எடுக்கிறாங்க. அதனால குடிநீரும் பாதுகாப்பா இருக்கும், விவசாய நிலங்களுக்கும் எந்த பாதிப்பும் இல்ல.
1: நில வளம், பசுமை வளம் எப்பவும் நல்லாதான் இருக்கு. ONGC என்றும் மக்கள் பணியில்.
2: நெல்லால எப்படி வருமானத்தை பெருக்கிறது அப்படிங்கறத கழனியிலிருந்து கடைவீதி வரைன்னு கும்பகோணம் வட்டம் மலையப்பநல்லூர் PG இளங்கோவன் அவங்க என்னமா சொல்லிருக்காங்க. நெல்லுனா அவளு புட்டுதான தயாரிப்பாங்க. இவங்க பாரு சத்து மாவு தயாரிச்சிருக்காங்களா?
3: ஆமாக்கா, இந்த சத்து மாவு தயாரிக்கிறதுக்கு என்னென்ன பாரம்பரிய அரிசிங்களா சேர்த்திருக்காங்கன்னு தெளிவா சொல்லிருக்காங்க.
2: ஆமா, குள்ளக்கார், ஆத்தூர் கிச்சலி, உளுந்து, பெரண்ட, மொடவாட்டு கிடங்கு, இப்படி பல விஷயங்களை சேர்த்து தானே தயாரிச்சிருக்காங்க.
3: அப்புறம் என்னக்கா, இது எல்லாமே அவங்க வயல்ல விளைஞ்சது தானக்கா. அதனால அத சரியான முறையில பயன்படுத்தி அத மதிப்பு கூட்டி அவங்க விற்பனைக்கு கொண்டு வந்திருக்காங்க.
2: இப்படி யோசிச்சுக்கிட்டே நிக்காத, எடு அடுத்த முறுக்க எடுத்துக்க கையில. நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன், ஏன்னா எனக்கு அடுத்த பகுதியை கேட்கணும்ல.
4: கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஆன்லைன்ல வந்து சேல் பண்றது அந்த மாதிரி எல்லாம் இருக்குங்களா, இல்ல நம்ம பகுதியிலேயே நல்ல விற்பனை இருக்கு அப்படின்னு சொல்றீங்களா?
5: இல்ல மேடம், நம்ம பகுதியிலேயே விற்பனை இருக்கு. நான் எனக்கு வந்து அரசாங்கத்துல உழவர் சந்தையில கடை கொடுத்திருக்காங்க. அந்த கடை மூலியமா நான் மக்களுக்கு வர்ற விழிப்புணர்வு பண்ணிக்கிட்டு இருக்கேன்.

0: மாதிரி சாப்பிடுங்க, அது மாதிரி போறாங்க. அந்த இடத்துல எனக்கு வியாபாரம் இல்லைனாலும், எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு ரூபா கூட வியாபாரம் இல்லைனாலும், வர்றவங்களுக்கு என்ன இதனால என்ன பலன்ங்கிறத நான் வந்து மக்களுக்கு தெரிவிச்சுட்டு இருக்கேன். இப்ப வந்து மக்கள் எனக்கு விழிப்புணர்வாகும், இயற்கையை வந்து நேசிக்கணும், எல்லாருமே மருந்தில்லா வாழ்வு வாழணும், உணவே மருந்தாக இருக்கணுங்கிற எண்ணத்துல செஞ்சிட்டு இருக்கேன்.
1: என்னென்ன பொருட்களை வந்து நாங்க செஞ்சிட்டு இருக்கோம்னு சொல்லி நோட்டை வந்து பார்த்து பார்த்து சொல்றீங்க, சொல்லுங்க. அடுத்த
0: வரகு பொங்கல்னு ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்கேன் மேடம்.
1: ரெடிமேட் ரைஸ் அப்படி
0: வேலைக்கு போறவங்க சீக்கிரம் அவங்க சாப்பிட்டு போறதுக்காக ஒரு 250 கிராம் வந்து, இதுல வந்து அந்த ரேஷியோல் பாத்தீங்கன்னா, இப்ப வந்து ஒரு 10 கிலோ போடுறப்ப ஒரு 100 கிராம் முந்திரிய போடுறப்ப அவ்வளவு சீக்கிரம் அது செட் ஆகாது, எல்லா பாக்கெட்டிலும் போகாது. அதனால ஒவ்வொரு பாக்கெட்டிலையும் 15 கிராம் முந்திரி, 8 கிராம் மிளகு, 5 கிராம் ஜீரகம், 75 கிராம் பைத்தம்பருப்பு உடைச்சி ரெண்டா உடைத்து அதை போறோம். ஏன்னா முழுசா போட்டா சீக்கிரம் வேகாது, உங்களுக்கு வரகு சீக்கிரம் வெந்துடும்.
1: அதுக்காக பருப்பை உடைச்சு போட்டாதான் சரியா வரும்.
0: வரகு வந்து 75 கிராம் போட்டு மொத்தமா தனித்தனியா ஒவ்வொரு பேக்கிங்களும் அளந்து, ரெண்டு பொருளை மட்டும் ஒன்னா சேர்த்துருவோம், பாக்கி எல்லாமே தனித்தனியா அளந்து நிறுத்து போடுறதுனால அந்த பொருள் சாப்பிட்றவங்களுக்கு அந்த குவாலிட்டி மாறாம இருக்கு. 1 லிட்டர் தண்ணியில ஒரு பாக்கெட்டு போட்டு அவங்க கொதிக்க வச்சு சாப்பிட்றப்ப நெய்யோ அப்புறம் வந்து அவங்க வந்து கருவேப்பிலையோ போட்டுக்க வேண்டியதா,
1: தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும்,
0: உப்பு சேர்த்துக்கலாம், ஓரளவுக்கு உப்பு சேர்த்துருக்கோம்,
1: சேர்த்துருக்கோம்,
0: விருப்பப்பட்டா சேர்த்துக்கலாம். ரெண்டாவது, இது வேலைக்கு போறவங்களுக்கு நல்லது, தாராளமா 3 பேர் பெரியவங்க கண்டிப்பா சாப்பிடலாம்.
1: கேட்டு இருக்க விவசாயிகள் வந்து அடுத்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. நீங்க வரகுல பொங்கல் செஞ்சிருக்கீங்க, நம்மளும் இந்த மாதிரி ஒண்ணு மதிப்பு கூட்டணும் அப்படின்னு சொல்லி, இனி அடுத்து பனிவரகு அப்படின்னு இருக்கு, குதிரவாளி இருக்கு, தெனை இருக்கு, இப்படியே நம்ம சிறுதானியங்கள்ல சொல்லிட்டு போலாம். சிறுதானியங்கள்ல வேற என்ன மதிப்பு கூட்டல் வந்து செய்யறீங்க?
0: சிறுதானியங்கள்ல மதிப்பு கூட்டல்ல வந்து மேடம், நம்ம பாரம்பரிய அரிசியிலே சில சிறுதானியங்களை நான் அதிகமா சேர்த்துக்கிறேன். இதுல பாத்தீங்கன்னா குதிரவாளி ரொம்ப உடம்புக்கு நல்ல பொருள், அதே மாதிரி கேழ்வரகு ரொம்ப நல்ல பொருள். இரண்டு பொருள்களும் நம்ம சிறுதானியத்துல இருந்து ரைஸ்ல சேர்க்கிறப்ப பாத்தீங்கன்னா ஒரு குவாலிட்டியா ஒரு நல்ல வாசனையும் ஒரு இதா சேருது. என்னுடைய எல்லா பொருள்களையும் இழுப்பு பூசும்பா சேர்க்கறதுனால அது வாசனை நல்லா இருக்குது. அதனால அவங்க சாப்பிட்றவங்களுக்கும் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டா நல்லா சாப்பிட்றாங்க. அதே போல பாத்தீங்கன்னா 2020 மக்கள் விழிப்புணர்வுக்காக திருவள்ளுவர்ங்கிற உருவத்தை வயலில் நடவா பண்ணியிருந்தேன்.
1: ஐயா கூட அந்த படங்கள் வந்து காட்டியிருந்தீங்க, பார்க்கவே ரொம்ப சிறப்பாக இருந்தது. அந்த மாதிரி திருவள்ளுவருடைய உருவப்படத்தை வந்து உங்க வயல்லையே நெல் விதைகளை இட்டு நீங்க வந்து உருவாக்கியிருந்தீங்க, இந்த எண்ணம் எப்படி தோணுச்சுங்க?
0: எனக்கு வந்து இந்த எண்ணம் வந்து தோன்றினது, நம்மளுடைய தமிழ் வந்து வளர்ச்சி ஆகணும், அந்த தமிழ் வளர்ச்சிக்கு எடுத்துட்டு போறதுக்கு நம்ம இயற்கை விவசாயம் மூலியமா இந்த திருவள்ளுவரை கொண்டு போறப்ப உலகெங்கிலும் இந்த பார்ப்பாங்க, நம்மளுடைய இயற்கை விவசாயம் அது வழியா போறப்ப மக்களுக்கு விழிப்புணர்வு ஒரு எண்ணத்துலதான் இந்த இதை நான் தயார செஞ்சேன்.
1: அந்த படத்தை பார்க்கும்போது அந்த கலர் வந்து வித்தியாசமா இருந்ததுங்க. அப்ப நீங்க வேற வேற ரகங்கள் உள்ள நெல் மணிகளை வந்து பயன்படுத்திருக்கீங்க, என்னென்ன நெல் ரகங்களை பயன்படுத்த?
0: மைசூர் மல்லி, அதே போல சின்னார நகரகம், அந்த ரெண்டு நெல் தான் நான் பயிர், நேபாள ரகத்துல உள்ளது. அதுல பண்ணதான் ரெண்டு கலர் தனியாக பிரிக்கப்பட்டது. இந்த திருவள்ளுவர் பாத்தீங்கன்னா எல்லா ஊடகங்களும் தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி எல்லா ஊடகங்களிலும் வந்திருக்கு. அதே போல பாத்தீங்கன்னா என்னுடைய திருவள்ளுவர் உருவத்தை பார்த்து, அதாவது கார்கில் பார்டர்ல உள்ளவங்கலாம் அடிக்கடி என்னிடம் பேசுவாங்க, அவங்க பேசுறப்ப சொல்லுவாங்க நாங்க நாட்டுக்காக நீங்க வீட்டுக்காக அப்படின்னு ஒரு வார்த்தைகளை சொல்றப்ப,
1: தமிழகத்திலிருந்து நாட்டின் எல்லை வரை வந்து போயிருக்கு, அங்க இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ் உங்ககிட்ட பேசியிருக்காங்க.
0: அதே போல அவங்கள்ட்ட என்னுடைய வேண்டுதல் படி, என்னுடைய வயல்ல வந்து திருவள்ளுவர் உருவத்துல நம்மளுடைய தேசிய கொடியை ஏத்தி எனக்கு வந்து மரியாதை செலுத்தினாங்க. இது வரைக்கும் தேசிய கொடி மலைகளிலையும் அங்கேதான் ஏத்திருக்காங்க, வயல்ல ஏத்தினது முதல் முதல் உங்களிடதான் இருந்து என்கிட்ட சொன்னாங்க, என்னுடைய வேண்டுதல்காக அவங்க செஞ்சாங்க.
1: சிறப்புங்க ஐயா, நெகிழ்வா இருக்கு ஐயா அவங்க சொல்லும் போது. உங்களுக்கு இந்த பாரம்பரிய ரகங்கள்ல எந்த ரகம் வந்து உங்க நிலத்துல பயிரிடுறதுல அதிக ஆர்வம்?
0: எனக்கு இந்த பாரம்பரிய ரகத்துல பாத்தீங்கன்னா ஆத்தூர் கிச்சடி சம்பா தான் எனக்கு ரொம்ப எனக்கு விருப்பம்.
1: அதனுடைய ருசியினாலயா?
0: அதனுடைய ருசி, அது எந்த சாதா எந்த குழம்போ மோரோ எதுல சேர்த்தாலும் அது அதோட இணைஞ்சிடும்.
1: இல்ல வயல்ல வந்து விளைவிக்கிறது அப்படிங்கறது வந்து நிறைய வேலை வாங்காது, இது வந்து கொஞ்சம் எளிதானதும் கூட அப்படின்னு நினைக்கிறீங்களா?
0: உண்மைதான், உண்மைதான். இதுக்கு தண்ணி இல்லைனாலும் விளைஞ்சிரும், தண்ணி பற்றாக்குறையினாலும் விளைஞ்சிரும். இதுல ரெண்டாவது என்னன்னு தெரியல, இதுல வந்து பாத்தீங்கன்னா இரும்பு கால்சியம் நிறைய இருக்கு, மற்ற எல்லா சத்துக்களும்

0: ஓரளவுக்கு இருக்கு. இதுல வந்து எந்த பகுதி இடியாப்பமோ புட்டோ எது செஞ்சாலும் நமக்கு ஏற்ற மாதிரி மாறிடுது. ஒரு ஏக்கருக்கு 28 to 30 மூட்டை தாராளமா விளைஞ்சிருது.
1: அடுத்த கேள்வி அதான் கேட்கலான் இருந்தேன். ஒரு ஏக்கருக்கு அப்ப நீங்க எவ்வளவு கண்டு முதல் எடுக்கிறீங்கன்னு கேட்கலான் இருந்தா நீங்களே சொல்லிட்டீங்க.
0: அதனால எனக்கு இந்த ஆத்தூர் கிச்சடி சம்பா வந்து எனக்கு ரொம்ப கை கொடுக்குது, பிடிச்ச ரகம் அது. இதுல ரொம்ப மதிப்பு கூட்டி பண்ணுவோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா முறுக்கு பண்ணணும்னு வச்சுங்க, இது பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். எவ்வளவு நாள் வச்சாலும் அந்த எண்ணெய் சுக்கு வராது. இந்த இதுல
1: நெல்லை வந்து விளைவிச்சிட்டீங்க, எங்க விற்பனை பண்றது நல்ல லாபம் கிடைக்குதான்ற கேள்வி வந்து ஐயா கிட்ட கேட்க தேவையில்லை. ஏன்னா அதைய வந்து எப்படி சரியா வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கறதுதான், எப்படி மதிப்பு கூட்டணும், எப்படி வருமானத்தை பெருக்கணும் அப்படிங்கறத ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க. இன்னும் வேற ஏதாவது திட்டம் எல்லாம் இருக்குங்களா ஐயா?
0: இன்னும் ஒரு திட்டம் மேடம் வந்து இந்த பழைய சாதம் பழைய கஞ்சி அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அதை நான் அவங்க வந்து கும்பகோணத்துல கொண்டு வரணும்னு ஆசைப்படுறோம்.
1: ஏன்னா வெளிநாடுகள்ல எல்லாம் சொல்லி கேள்விப்படுறோம் பழைய சாதம், அதை வந்து விற்பனை பண்றாங்க அப்படிங்கறத, அதை நம்மளே ஏன் நம்ம நாட்டிலேயே செஞ்சு பாத்திரக்கூடாதா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்க.
0: ஆமா. ரெண்டாவது இது பாத்தீங்கன்னா அந்த பழைய சாதம் பழைய கிஞ்சி அந்த காலத்திலேருந்து அது தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. இப்ப கால மாற்றத்தினால அதை மறந்து போயிட்டாங்க. அதுவும் பாரம்பரிய அரிசியில அந்த பழைய சாதம் பழைய கஞ்சி குடிக்கிறப்ப நம்மளுடைய குடல்களில் உள்ள நல்ல நுண்ணுயிர்கள் உண்டாக்கப்படுகிறது. ரெண்டாவது மலச்சிக்கல் போன்ற எந்த வியாதியும் சரி பண்ணுகிறது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பெரிய மருத்துவமனையில கூட ஆய்வு பண்ணியிருக்காங்க. இத பாத்தீங்கன்னா இந்த பழைய சாதத்துக்கு 2 நாள் வந்து சிறப்பு முகாம் நடத்திருக்காங்க. அந்த 2 நாள் அந்த சிறப்பு முகாம் நடத்தினது பாத்தீங்கன்னா மக்களுக்கு விழிப்புணர்ச்சி, அதுல என்னென்ன சத்துக்கள் இருக்கு, அந்த ஆபரேஷன் பண்ண போறவங்களுக்கு இந்த மாதிரி இந்த கொதிமோர் கொதிக்கிறப்ப
1: ஆரோக்கியம்
0: கிடைக்குது. அதனால அதை நம்பிக்கை சாப்பிடுறாங்க. அது
1: நல்ல முகாம்ல வந்து இதெல்லாம் அவங்க எடுத்து சொல்றாங்க மருத்துவர்கள் இல்லைங்களா? சரிங்க ஐயா. இன்னும் இப்போ இந்த ஒரு திட்டம் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து எப்படியும் ஒரு விற்பனை அப்படின்ற மாதிரி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்து மதிப்பு கூட்டல் அப்படிங்கறத கும்பகோணத்தை தாண்டி தமிழகம் எங்கும் எடுத்துட்டு போகணும்ன்ற எண்ணம் இல்லைங்களா?
0: தமிழகம் எங்கும் எடுத்துட்டு போறதுக்கு நாங்க ஒரு விவசாயி, சின்ன விவசாயி தான். பொருளாதாரம், அரசாங்க உதவி இதெல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பா செய்வோம். கும்பகோணத்துல உள்ளவங்களுடைய நல்லபடியா ஒரு 1000 பேரை சரி பண்ணிட்டோம்னா அப்புறம் மத்தவங்க எல்லாம் வந்துருவாங்க.
1: சரி, உங்களை பார்த்து மத்தவங்களும் வந்து இதை எடுத்து செஞ்சோம்னா முன்னேற்றத்தை, அந்த வளர்ச்சி வந்து மாற்றத்தை இல்லைங்களா கொண்டு வரும். அதுக்காக தான் இன்னைக்கு ஐயா கிட்ட வந்து நாங்களும் பேசி எப்படி நெல்லுல இருந்து மதிப்பு கூட்டுறது அப்படின்ற விஷயங்களை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். நீங்களும் ரொம்ப அழகா எங்களுக்காக எல்லா விஷயங்களையும் வந்து சொன்னீங்க ஐயா.
0: அங்கங்க இயற்கை விவசாயிகள் எங்க பார்த்தாலும் இருக்காங்க, அவங்களும் இந்த மாதிரி மதிப்பு கூட்டுதல் பல யோசனைகள் செஞ்சு மக்களுக்காக ஒரு சேவை செய்யணும். விவசாயம் என்பது வந்து நமக்கு வந்து ஒரு வாழ்வாதாரம், அது வந்து ஒரு கடவுளின் தொழில் மாதிரி மற்றவங்கள வாழ வைக்கிறதுக்கு தான். அதை மாதிரி இருக்கிறப்ப நம்ம இயற்கை விவசாயிகள் எல்லாமே ஒவ்வொருத்தவங்களும் மதிப்பு கூட்டி மற்றவங்களுக்காக மற்ற ஜனங்கள் நல்லா இருக்கணும், நம்ம நாடு நல்லா இருக்கணும், நம்ம வீடு நல்லா இருக்கும் போது நாடு நல்லா இருக்கணும். அதனால எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிற எண்ணத்துல எல்லா விவசாயிகளும் மதிப்பு கூட்டி எல்லாரும் நோய் இல்லாம வாழணும்னா எங்களுடைய ஆசை.
1: ரொம்ப சிறப்புங்க ஐயா. ஐயா வந்து சொல்லும் போதே அப்படியே மனம் நெகிழ்ந்து வந்து சொல்றீங்க. ஒரு இயற்கை விவசாயி தன்னுடைய நிலத்தை மட்டுமே அவர் வந்து பத்திரமா பாதுகாக்கிறது அப்படின்ற எண்ணத்தோட இல்ல, அந்த பொருளை வந்து மதிப்பு கூட்டி எல்லாருக்கும் கொடுக்கும் போது மற்றவர்கள் நல்லா இருக்கணும்ன்ற அந்த பரந்த மனப்பான்மையோடு நீங்க செயல்படணும் அப்படின்றத நீங்க சொல்றதையும் நீங்க செயல்படுறதையும் கேட்கும் போது எங்களுக்கு ரொம்ப மன மகிழ்ச்சியா இருக்கு. ரொம்ப நன்றிங்க ஐயா. உங்களை போலவே இப்ப நீங்க சொன்னதுல இருந்து ஏன் நாமளும் வந்து இயற்கை முறைக்கு மாறணும், அதுல விளைந்து அந்த பொருளை வந்து மதிப்பு கூட்டணும் அப்படின்னு நினைக்கும் போது அவங்களுக்கு சில சந்தேகங்கள் வந்து தோன்றும். அப்போ உங்களை வந்து தொடர்பு கொண்டு கேட்பாங்க கண்டிப்பா கேள்விகள். இப்ப அவங்களுக்காக நீங்க உங்களுடைய கைபேசி எண்களை கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களும் உங்களை போன்ல தொடர்பு கொண்டு கேட்கறதுக்கு வசதியா இருக்கும்.
0: 7418863113.
1: நேயர்களை குறித்துக் கொள்ளுங்கள், கும்பகோணம் வட்டம் மலையப்பநல்லூர் பிஜி இளங்கோவன் ஐயா அவர்களுடைய கைபேசி எண்கள் 7418863113. ரொம்ப நன்றி ஐயா.
0: நன்றி நன்றி.
2: துளசியக்கா, கழனியிலிருந்து கடைவீதி வரைக்கும் சரியாதாங்க சொல்லிருக்காங்க கும்பகோணம்.

0: மலையப்பா நல்லூர் பிஜி இளங்கோவன் அவங்க, நம்மலாம் நெல் சாகுபடிக்கு அப்புறம் எள்ளு விதைப்போம்ல, அந்த எள்ள மதிப்பு கூட்டி எண்ணெயா விற்பனை செஞ்சுட்டு கடைசியில தங்கிருக்கும்ல அந்த கசடு, அதை வச்சு வலி நிவாரணி தயாரிக்கிறாங்களாம்.
1: சரி, ஒரு ஏக்கர்ல 28 to 30 மூட்டை கண்டு முதல் எடுக்கிறாங்கிறது நல்ல விஷயம் இல்லையா?
0: எல்லாத்துலயும் சிறப்பே, இவங்க கத்துக்கிட்ட இந்த இயற்கை விவசாயத்தை எல்லாருக்கும் பயன்படுற வகையில விழிப்புணர்வு தந்துட்டு வராங்க.
1: பாரம்பரிய நெல் ரகங்கள்ல ஒன்னொன்னுக்கும் என்னென்ன சிறப்புங்கறத எல்லாருக்கும் எடுத்து சொல்லிட்டு வர்றாங்க.
0: ஆமதுல சேக்கா, சிறப்பான விஷயம்தான். என்ன ஒண்ணு, உங்க ஊர்ல இருந்து இன்னும் 2 முறுக்கு பாக்கெட் வாங்கி வந்திருந்தீங்கன்னா சரியா இருந்திருக்கும்.
2: இதுவரை நேயர்கள் கேட்டது காரைக்கால் ONGC காவேரி அசட்டின்
3: உழவர் அரங்கம்.

0: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ONGC காவேரி அசட் காரைக்கால்.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.

0: பண்பலையில் நேயர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம். நாகப்பட்டினம் ஏஜஸ் பிள்ளை கல்வி குழுமங்கள் வழங்கும் காற்றில் வரும் கானம். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் என்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாகப்பட்டினம் ஏஜஸ் பிள்ளை கல்வி குழுமங்கள்.
1: நாகப்பட்டினம் ஏஜஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஏஜஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம். நாகப்பட்டினம் ஏஜஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. PE பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ECE, EEE மற்றும் மெக்கானிக்கல், BTech, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், IT, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ், NAAC A++ மற்றும் NBA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுங்கள் ஏஜஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
2: திவ்யா, பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சொன்னாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ்.
3: ஆமா, பட் எனக்கு பிபியும் சுகரும் இருக்கே.
2: கவலைப்படாத, இது மாதிரி ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கு ரியோ ஹாஸ்பிடல் போ. நானும் அங்கதான் பார்த்தேன். இப்ப பாப்பாவும் நானும் ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்கும்.
4: ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கும் பாதுகாப்பான தாய்சேய பராமரிப்புக்கும் ரியோ பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை, தஞ்சாவூர்.
5: மயிலாடுதுறை ARC நடேசி செட்டியார் அண்ட் கோச் வெல்லர்ஸ் பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள். பழைய நகைகளுக்கு ஒரு பவுனுக்கு ₹2,400 முதல் கூடுதல் மதிப்பு. இச்சலுகை June 2 முதல் June 16 வரை மட்டுமே. ARC நடேசி செட்டியார் அண்ட் கோச் வெல்லர்ஸ், மயிலாடுதுறை.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை, தஞ்சாவூர்.
8: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
9: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு ₹1,200 அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு ₹1,200 தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட், திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட், சேலம்.
0: காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில் நேயர்கள் கேட்டு ரசிக்கலாம் தங்களின் விருப்பமான மனதை வருடும் பாடல்களை.

நிகழ்ச்சியில் பங்கு பெற 04368 என்ற முன்னிணைப்பு என்னோடு 2311231 அல்லது 2994840 அல்லது 2995850 என்ற தொலைபேசி எண்ணிலும் 9566427231 என்ற அலைபேசி எண்ணிலும் அழைக்கலாம். நிகழ்ச்சிக்காக உங்களோடு இணைந்திருக்கும் நான் உங்கள் அன்பு தோழி வெண்முகி.

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும்
1: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோச் ஜுவல்லர்ஸ், பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள். பழைய நகைகளுக்கு ஒரு பவுனுக்கு ரூபாய் 2400 முதல் கூடுதல் மதிப்பு. இச்சலுகை June 2 முதல் June 16 வரை மட்டுமே. ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோச் ஜுவல்லர்ஸ், மயிலாடுதுறை.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: உங்கள் நாகை மூராவில் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
6: நிகழ்ச்சிக்காக நம்மோடு இணைய வரும் நேயர் வருக, வணக்கம்.
7: வணக்கம் மேடம்.
6: வணக்கம், யார் பேசுறீங்க சார்?
7: நான் கும்பகோண வட்டம் கூகூர் வடகரை யார் முடிய.
6: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
7: படிக்காதான் படத்துல வந்து சொல்லி அடிப்பேனே அடி அடிப்பேன் அடி அந்த பாட்டு போடுறதுக்கு வாய்ப்பு. நன்றி மேடம்.
6: நன்றி.

0: நேயர்களின் நினைவருக்கு நமது பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவிரி அசர் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் சேகர் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 மயிலாடுதுறை நீடூர் தீன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வழங்கும் இன்சோலாமுது.
3: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வியாண்டிற்கான
4: பல பாட பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ், பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசும் தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளிச்செல்ல வாருங்கள் காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ்.
5: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனின் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிகல்ஸ், உங்கள் கடை கும்பகோணம்.
6: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
0: தரமான தார்பைகள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். இணைந்திருக்கும் நிலையை காற்றில் வரும் காணம் நிகழ்ச்சியோட நிகழ்ச்சிக்காக நம்மோட இணைவரும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
7: இனிய இரவு வணக்கம் சகோதரி.
0: வணக்கம். யார் பேசுறது?
7: சகோதரிக்கு வணக்கம் கூறுவது மணக்குடி ராஜேந்திரன்.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
7: படம் டிசம்பர் பூக்கள். பாடல் வந்து அழகாக சிரித்தது இந்த நிலவு. இந்த பாடல் அனைத்து நேயர்களுக்காகவும் கூடுங்க சகோதரி.

0: நன்றி.
1: அழகாக சிரித்தது அந்த நிலவு,
2: அதுதான் எதுவோ
1: அனலாக கொதித்தது இந்த மனது.

0: சிறப்பான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவனுக்கு

0: போங்க.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: உங்கள் நாகை மூராவில் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
3: இணைந்திருக்கிறோம் நீங்களே காற்றில் வரும் காணும் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சிக்காக நம்மோடு இணைவரும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
4: ஹலோ. வணக்கம் மேடம்.
3: வணக்கம். யார் பேசுறீங்க?
4: திருவாரூர் மாவட்டம் அம்மையப்பன்லேருந்து ரவிச்சரன் பேசுகிறேன் மேடம்.
3: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
4: எனக்கு வந்து மேடம் முள்ளும் மலரும் படத்துலேருந்து இருந்தாலும் பூவே அந்த பாட்டு கொடுங்க மேடம்.
3: பாடல் விழா வரும் சார். நன்றி.
4: நன்றி மேடம்.
3: நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் மருத்துவ

0: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு வந்து மேடம் முள்ளும் மலரும் படத்திலிருந்து செந்தாழம் பூ அந்த பாட்டு கொடுங்க மேடம்.
0: பாடல் உள்ள வரும் சார். நன்றி.
1: நன்றி மேடம்.
0: நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ
2: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
3: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
2: ஜிஎல் மருத்துவமனை
3: காரைக்கால்.
0: செங்கல் சோலை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லு சாய்வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
4: நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனையும்
5: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
4: பிபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
6: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
7: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை காலை 11:30 திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ் மயிலாடுதுறை அரசி நடைசெட்டியார் கோ ஜுவல்லர்ஸ் வழங்கும் அடுத்தது என்ன சிறப்பு கல்வி தொடர். நாகப்பட்டினம் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறை பிராந்திய இணை இயக்குநர் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. மாணவர்கள் பலன் பெற்று உயர்வடைய இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் திருவாரூர்.
8: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் கோ ஜுவல்லர்ஸ் பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள்.
0: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல்ல முது.
9: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
10: வீட்டு உபயோக பொருட்கள்
11: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
0: நாளை 7:30 காரைக்கால் ONGC காவிரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம்.
12: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.
0: நாளை மாலை 4:30 வைக்கிங் வணிகன் பிரீஸ் வழங்கும் தேனியின் நேரம்.

டியர்கோ ஜுவல்லர்ஸ் வழங்கும் அடுத்தது என்ன? சிறப்பு கல்வி தொடர். திருச்சி மண்டல வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறை இணை இயக்குனர் பி. பரமேஸ்வரி அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. 11:30 திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ் மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் கோ ஜுவல்லர்ஸ் வழங்கும் அடுத்தது என்ன?

நேர்களே, காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள்.

0: ஆகாஷ்வாணி காரை பண்பலை 100.3 நேரம் 9:15 நிமிடம்.
1: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நேயர்கள் இனி கேட்கலாம் பொன்னியின் செல்வங்கள்.
2: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்,

0: மதுராந்தகனுக்கு பட்டம் சூட்டக்கூடாது என்று அவனுடைய தாய் செம்பியன் மாதேவி ஒரு புறம், மதுராந்தகனுக்கு பட்டம் சூட்ட வேண்டும் என்று சக்கரவர்த்தியின் தூதராக முதலமைச்சர் அனிருத்த பிரம்மராயர் இன்னொரு புறம், இவர்களுக்கிடையே சம்வாதம் உரையாடல் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. மதுராந்தகனுக்கு பட்டம் சூட்டாமல் இருப்பதனால் தாயாதி சண்டை மூளும். ஒரு பக்கம் பூதி விக்ரமகேசரி இலங்கையிலிருந்து பெரும் சைன்யத்துடன் அவர் வர இருக்கிறார், இன்னொரு புறம் வடதிசையிலிருந்து ஆதித்த கரிகாலன் செய்தி கேட்டவுடன் அவரும் வருவார். இடைப்பட்ட இடத்திலே பழுவேட்டரையர்கள் பெரும் சேனையை திரட்டி வைத்திருக்கிறார்கள். இந்த தருணத்திலே தாயாதி சண்டை பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் நிகழ்ந்தது போல நிகழ்ந்து தங்களுடைய உற்றார் உறவினர் எல்லோரும் அழிந்து விடுவார்கள், இதையெல்லாம் தாங்கள் பார்த்து கொண்டிருக்கப் போகிறீர்களா என்று அனிருத்த பிரம்மராயர் செம்பியன் மாதேவியை பார்த்து கேட்கிறார்.
1: ஐயா, மதிநுட்பம் மிகுந்த முதல் மந்திரியே, எனக்கு உற்றார் உறவினர் என்று யாரும் இல்லை. மேற்கே மலை நாட்டில் அவதரித்த சங்கரர் என்ற மகாபுருஷனை பற்றி தாங்கள் கேள்விப்பட்டிருப்பீர். அந்த மகான் மாதாச்ச பார்வதி தேவி, பிதா தேவோ மகேஸ்வர, பாந்தவா சிவபக்தாச்ச என்று அருளியிருக்கிறார். என்னுடைய அன்னை பார்வதி தேவி, என் தந்தை பரமசிவன், என் உற்றார் உறவினர் சிவபக்தர்கள். இந்த உலகில் வேறு பந்துக்கள் எனக்கு இல்லை.
2: அம்மணி, அதே ஸ்லோகத்தில் சங்கரர் அருளியுள்ள 4வது வாக்கியத்தை தங்களுக்கு நினைவூட்டுகிறேன். ஸ்வதேசோ புவனத்ரயா என்றும் அவர்தான் சொல்லியிருக்கிறார். நாம் பிறந்த தேச

0: நேசந்தான் நமக்கு மூன்று உலகமும் தங்களுடைய சொந்த நாடு உள்நாட்டுச் சண்டையினால் அழிந்து போவதை தாங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்களா?
1: என்னுடைய சொந்த தேசம் எனக்கு மூன்று உலகத்தையும் விட அருமையானதுதான். ஆனால் இந்த சாணகலத்து சோழ நாடுதான் நம்முடைய சொந்த நாடா? ஒரு நாளும் இல்லை. வடக்கே கைலையங்கிரி வரையில் உள்ள நாடு என்னுடைய நாடு. சோழ நாட்டில் இடமில்லாவிட்டால் நான் காசி க்ஷேத்திரத்துக்குப் போவேன், காஷ்மீரத்துக்கும் கைலாசத்துக்கும் போவேன். அப்படி யாத்திரை கிளம்பும் யோசனை எனக்கு வெகு நாளாக உண்டு. அதற்கு உதவி செய்யுங்கள்
0: தாயே. தெற்கே திரிகோணமலையிலிருந்து வடக்கே ஹிமோத்கிரி வரையில் உள்ள தேசம் நமது ஸ்வதேசம் என்று ஒத்துக்கொள்ளுகிறேன். இப்படி பரந்துள்ள பாரத புண்ணிய பூமிக்கு தற்போது பேரபாயம் நேர்ந்திருக்கிறது. பட்டாணியர்கள், துருக்கர்கள், முகலாயர்கள், அராபியர்கள் என்னும் சாதியினர் பொங்கி கிளம்பி எந்த புது நாட்டை கைப்பற்றலாம் என்று புறப்பட்டிருக்கின்றார்கள்.

0: கொள்ளுகிறேன். இப்படி பரந்துள்ள பாரத புண்ணிய பூமிக்கு தற்போது பேரபாயம் நேர்ந்திருக்கிறது. பட்டாணியர்கள், துருக்கர்கள், முகலாயர்கள், அராபியர்கள் என்னும் சாதியினர் பொங்கி கிளம்பி எந்த புது நாட்டை கைப்பற்றலாம் என்று புறப்பட்டிருக்கின்றார்கள். 1000 வருஷங்களுக்கு முன்பு யவனர்களும் ஹூணர்களும் படையெடுத்து வந்தது போல இந்த புதிய மதத்தினர் இப்போது அணி அணியாக இந்நாட்டின் மீது படையெடுக்க புறப்பட்டிருக்கிறார்கள். இவர்களுடைய மதம் விசித்திரமான மதம். கோவில்களை இடிப்பதும் விக்கிரகங்களை உடைப்பதும் புண்ணியம் என்று நம்புகிறவர்கள். அம்மணி, இவர்களை தடுத்து நிறுத்தக்கூடிய பேரரசர்கள் யாரும் இப்போது வடநாட்டில் இல்லை. சோழ நாட்டு வீரர்கள் கங்கை நதி வரையில், அப்பால் இமயமலை வரையில் சென்று பெரிய பாரத சாம்ராஜ்யத்தை ஸ்தாபிக்கப் போகிறார்கள் என்றும், கோயில்களை இடிக்கும் கூட்டங்களை தடுத்து நிறுத்தப் போகிறார்கள் என்றும் அடியேன் கனவு கண்டு வந்தேன். அந்த கனவை நனவாக்க தாங்கள் உதவி செய்யுங்கள். மதுராந்தகருக்கு பட்டம் கட்டச் சம்மதித்து சோழ நாட்டில் தாயாதி செண்டை ஏற்படாமல் இருக்க உதவி புரியுங்கள்.
1: இதை கேட்ட செம்பியன் மாதேவி சிறிது நேரம் சிந்தனையில் ஆழ்ந்திருந்தார். பின்னர்,
2: ஐயா, ஏதேதோ இந்த பேதை பெண்ணுக்கு விளங்காத விஷயங்களைச் சொல்லி என்னை கலங்க அடித்து விட்டீர்கள். இந்த புண்ணிய பாரத பூமிக்கு அப்படிப்பட்ட ஆபத்து நேரிடுவராயிருந்தால் அதை சர்வேஸ்வரன் பார்த்து தடுக்க வேண்டுமே தவிர இந்த அபலையினால் என்ன செய்ய முடியும்? என்னுடைய கணவர் இறைவனடியைச் சேரும் சமயத்தில் எனக்கு சொல்லிவிட்டு போனதை ஒரு நாளும் நான் மறக்க மாட்டேன். அதற்கு விரோதமான காரியம் எதுவும் நான் செய்ய மாட்டேன் என்றார்.
0: அப்படியானால் இதுவரையில் தாங்கள் அறியாத ஓர் உண்மையை இப்போது நான் தெரியப்படுத்தியாக வேண்டும் என்றார் அனிருத்தர்.
1: இந்த சமயத்தில் மதுராந்தகன் அங்கே தடபுடலாக பிரவேசித்து, அம்மா, இது என்ன நான் கேள்விப்படுவது? அருள்மொழிவர்மனை கடல் கொண்டு விட்டதா என்று கேட்டான்.
0: பெருமாட்டி, தங்கள் செல்வக்குமாரருக்கு ஆறுதல் சொல்லுங்கள். நான் சொல்ல விரும்பியதை இன்னொரு சமயம் சொல்லிக் கொள்ளுகிறேன்
1: என்று முதன் மந்திரி கூறிவிட்டு கிளம்பினார். அவர் வாசற்படி தாண்டியதும், இதோ போகிறாரே, இவர்தான் என்னுடைய முதன்மையான சத்ரு. நான் இங்கிருக்கும் போதே தங்களுக்கு துர்போதனை செய்ய வந்துவிட்டார் அல்லவா என்று இளவரசர் மதுராந்தகன் கூறியது அனிருத்தரின் காதிலும் விழுந்தது. முதன் மந்திரி அனிருத்தர் குந்தவையின் அரண்மனையை அடைந்தார். இளவரசி அவரை பார்த்ததும் எழுந்து நின்று நமஸ்கரித்தாள்.
0: வீரத்திலும் குணத்திலும் சிறந்த கணவனை அடைந்து நீடூழி வாழ்வாயாக
1: என்று முதன் மந்திரி அனிருத்தர் ஆசீர்வதித்தார். ஐயா, இந்த சமயத்தில் இத்தகைய ஆசீர்வாதத்தை தானா செய்வது என்றாள் இளவரசி.
0: ஏதோ இக்கிழவனுக்கு தெரிந்த ஆசியை கூறினேன். வேறு எந்த ஆசியை கோருகிறாயம்மா?
1: என் அருமை தந்தையின் உடல்நிலையை பற்றி எல்லோரும் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அருள்மொழிவர்மனை பற்றி நாடெல்லாம் கவலையில் ஆழ்ந்திருக்கிறது.
0: ஆனால் உன்னுடைய திருமுகத்தில் அதை பற்றிய கவலை எதையுமே நான் காணவில்லையே தாயே.
1: வீர மரவக்குலத்தில் பிறந்தவள் நான். எல்லோரையும் போல் அபாயம் என்றதும் அழுது கொண்டிருக்கச் சொல்லுகிறீர்களா?
0: ஒரு நாளும் அவ்விதம் சொல்ல மாட்டேன். என்னை போன்ற வீரமற்ற ஜனங்களுக்கு இளவரசி ஆறுதல் கூறும்படிதான் சொல்லுகிறேன்.
1: ஆச்சாரியாரே, தங்களுக்கா நான் ஆறுதல் கூற வேண்டும்? உலகமே புரண்டாலும் நிலை கலங்காத வைர நெஞ்சம் படைத்தவராயிற்றே தாங்கள்.
0: அப்படிப்பட்ட என்னையும் கலக்கி விடுகிறாயம்மா. அந்த புறத்து பெண்கள் ஆடல் பாடல்களில் ஆனந்தமாக காலங்கழித்து வர வேண்டும். அதைவிட்டு ராஜாங்க விஷயங்களில் நீ தலையிட்டதனால் எத்தகைய விபரீதம் நேர்ந்தது பார்த்தாயா?
1: ஐயோ, இது என்ன பழி? நான் எந்த ராஜாங்க விஷயத்தில் தலையிட்டேன்? என்னால் என்ன விபரீதம் நடந்தது?
0: இன்னும் சில காலத்துக்கு பொன்னியின் செல்வன் இலங்கையிலேயே இருக்க வேண்டும் என்று நான் சொல்லிவிட்டு வந்தேன். அதற்கு விரோதமாக நீ உடனே புறப்பட்டு வரும்படி உன் தம்பிக்கு ஓலை அனுப்பினாய். உன் விருப்பத்துக்கு மாறாக இந்த கிழவன் பேச்சை யார் மதிப்பார்களும்மா? அதனால் நேர்ந்துவிட்ட விபத்தை பார்த்தாயா? சோழ நாட்டு மக்களின் கண்ணுக்கு கண்ணான இளவரசரை கடல் கொண்டு விட்டது. சற்று முன் இந்த அரண்மனை வாசலில் ஜனத்திரள் கூடி ஆர்ப்பாட்டம் செய்ததை பார்த்தாய். இம்மாதிரி நாடெங்கும் இன்று குழப்பம் நடந்து வருகிறது. இந்த அல்லோலகல்லோலத்துக்கு காரணம் நீ அல்லவா தாயே?
1: என்னுடைய ஓலையை பார்த்துவிட்ட அருள்மொழிவர்மன் இலங்கை

0: கோட்டையிலிருந்து புறப்பட்டான் என்று ஏன் சொல்லுகிறீர்கள்? பழுவேட்டரையர் இரண்டு கப்பல் நிறைய வீரர்களை அனுப்பி இளவரசனை சிறைப்பிடித்துக் கொண்டு வரச் செய்தது உமக்கு தெரியாதா?
1: தெரியும் அம்மா, தெரியும். அத்துடன் நிறந்திருந்தால் எப்போது? பொன்னியின் செல்வனுக்கு நேர்ந்துவிட்ட கதிக்கு பழுவேட்டரையர்களை பொறுப்பாளிகளாக்கலாம். அவர்கள் அனுப்பிய கப்பல்கள் இரண்டும் நாசமாகிவிட்டன. உன்னுடைய ஓலைக்காகத்தான் இளவரசன் புறப்பட்டான் என்று அவர்கள் சொன்னால் யார் அதை மறுக்க முடியும்?
0: ஐயா, நான் ஓலை அனுப்பியது தங்களுக்கு எப்படி தெரியும்? பழுவேட்டரையர்களுக்கு எப்படி தெரியும்?
1: நல்ல கேள்வி கேட்டாய் அம்மா. எங்களுக்கு மட்டும்தானா தெரியும்? உலகத்துக்கெல்லாம் தெரியும். நீ அனுப்பிய தூதன் இலங்கையில் முதலில் நம் வீரர்களால் சிறைப்பிடித்தப்பட்டான். அதனால் இலங்கையில் உள்ளவர்களுக்கெல்லாம் தெரியும். அவனோடு கோடிக்கரை வரை சென்ற வைத்தியர் மகன் மூலமாக இந்த நாட்டில் உள்ளவர்களுக்கெல்லாம் தெரியும். நீ அந்தரங்கமாக செய்த காரியம் எவ்வளவு தூரம் அம்பலமாகியிருக்கிறது. ஆகையினாலேதான் ஸ்திரீகள் இராஜாங்க காரியங்களில் தலையிடக்கூடாது என்று நம் பெரியோர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். குந்தவை சிறிது நேரம் திகைத்துப் போய் நின்றாள்.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொன்னியின் செல்வங்கள்.
3: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
4: திருமாலின் வியூக நிலையில, அதாவது விரிவுபடுத்திய நிலையில ஒண்ணு அனிருத்தன். இந்த சொல்லுக்கு பொருள் தடுக்க முடியாத ஆற்றல் கொண்டவன். ருத்ரமுகம் கொண்டு மக்களின் அறியாமையை போக்குவதாக கொள்றது மரபு. சோழ பேரரசின் முதன் மந்திரி அனிருத்தரும் தம் பேருக்கு ஏற்ற மாதிரி அறிவுரை வழங்கி வருவதை பார்த்துக்கிட்டு வரோம். ராமேஸ்வரத்தை அடுத்த சிறு தீவில பழைய மண்டபத்தில் தமது சீடன் திருமலையப்பன் பதற்றத்தோடு எக்குத்தப்பா பேசின போது அமைதியா அவர் கொடுத்த விளக்கம் நினைவிருக்கும். சுந்தர சோழர் சிம்மாசனம் ஏறின போது கூட இருந்து நான் உதவுவதா இருந்தா பட்டத்தை ஒப்புக்கொள்வதாகவும் இல்லாட்டா மறுத்து விடுவதாகவும் சொன்னார். ராஜ்ய நிர்வாகத்தில் அவருக்கு உதவுவதாக வாக்களிச்சு அதை இன்னைக்கும் நிறைவேற்றிக்கிட்டு வரேன். நீயும் நானும் ராஜ்ய சேவையை ஸ்வதர்மமாக கொண்டவங்க. சோழ பேரரசரின் சேவையில் உடல் பொருள் ஆவிய அர்ப்பணம் செய்வதா சபதம் செய்திருக்கோம். இதை மறவாத. இப்போ பழையாறையில் அந்த பெரும் கூட்டத்தில் முதன் மந்திரியின் பல்லக்குக்கு தானாகவே வழி ஏற்பட்டதை பார்த்தோம். இரு கரங்களையும் தூக்கி மக்களுக்கு ஆறுதலும் ஆசியும் கூறிய அந்த பாவனை அவரோட ஆளுமையின் சிறப்பு மேம்படுத்துவதாக இருந்ததையும் கவனித்தோம். இளவரசரை தேடுறதுக்கு வேண்டிய ஏற்பாடு செஞ்சாச்சு. சக்கரவர்த்தி தஞ்சை அரண்மனையில் பத்திரமா இருக்காரு. கூடிய விரைவில் நானே அவரை இங்கே அழைச்சிக்கிட்டு வரேன். ஈழத்தில் உள்ள நம் வீரர்கள் பற்றி கவலை வேண்டாம். கூடியிருந்த ஜனங்களுக்கு தேவையான விளக்கங்களை தந்து அவங்கள திருப்தியோட வீடு திரும்ப பண்ணிடுறார். அனிருத்தரின் அனுபவ முதிர்ச்சியை கண்டு வியக்கிறோம். அடுத்து உணர்ச்சி வசப்பட்டிருக்கிற செம்பியன் மாதேவி. சோழ நாட்டில் தாயாதி சண்டை ஏற்படாமல் இருக்கணும்னா மதுராந்தகருக்கு பட்டம் கட்ட சம்மதி கொடுங்க. அந்த மூதாட்டிக்கு விடுக்கும் வேண்டுகோள். குந்தவை இளமங்கை, பெரும்பாலும் முதியவர்களின் கருத்துக்களை ஏற்க மறுக்கிற பருவம். நம்பிக்கைக்குரிய தூதன்னு நினைச்சுதான் நீ இலங்கைக்கு அனுப்பின. உன் தமையனும் அப்படி நம்பி இருக்கலாம். ஆனா அந்த வானர் குல வீரன் வழியில மாற்றப்பட்டும் இருக்கலாம் அல்லவா? அப்படி சந்தேகப்படுறதுக்கு இடம் தர மாதிரி பல நிகழ்ச்சிகள் நடந்திருக்கின்றன. இப்படியெல்லாம் சொல்லி இன்னமும் உன் தூதனிடம் நம்பிக்கை இருக்குதான்னு கேட்கிறார். உடனே அவருடைய மதிநுட்பத்தை கண்டு வியப்படையிற மாதிரி நடிக்கிறார். அடுத்து என்ன சொல்ல போறா பாப்போம்.
3: வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது பொன்னியின் செல்வங்கள்.

நேர்களை காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. காற்றலையில் கவி பாடிடும் இது உங்கள் பண்பலை காரை பண்பலை 100.3. நேரம் 9:30. பண்பலையில் நேயர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம்.

0: விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கும் இசை ஊஞ்சல். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: April, May, cool, cool, summer shopping, cool, cool, jolly riding, chill, chill, Murasam,
4: Jojo, April, May, cool,
1: cool, கோடை குளிரூட்ட விதவிதமான சம்மர் கூல் காட்டன் கலெக்ஷன்ஸ் உங்கள் நாகை மூராவில். நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள். பழைய நகைகளுக்கு ஒரு பவுனுக்கு ரூபாய் 2400 முதல் கூடுதல் மதிப்பு. இச்சலுகை June 2 முதல் June 16 வரை மட்டுமே. ARC நடேசி செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மயிலாடுதுறை.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேர்களே, இன்றைய இசை ஊஞ்சல் நிகழ்ச்சியில் பூவெல்லாம் முன்வாசம் திரைப்பட பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நமது பண்பலையில் நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன் ரேஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.
3: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
2: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய்வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
4: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
2: நாளை இரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யன் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
5: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
2: இப்பொழுது விற்பனையில் மங்கள்யன் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூல் அல்ல, மங்கள்யன் சூப்பர் கோல்டு உரம். நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சொல் அமுது தார்பாய்கள் கிரீனைட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
6: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.

0: சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் PSR தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். பணத்தை மிச்சப்படுத்துறனா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க. நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் RKG நெய்.
2: சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
3: RKG நெய்.
1: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் கோ ஜுவல்லர்ஸ்.
4: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
5: மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் கோ ஜுவல்லர்ஸ் பழைய தங்கம் கொடுத்த புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள்.

நேர்களே, இன்றைய இசை ஒன்றில் நிகழ்ச்சியில பூவெல்லாம் முன்வாசம் திரைப்பட பாடல்களை கேட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில் அடுத்த தகவலுக்கும் இந்த பாடல் சங்கர் மகாதேவின் குரலில்.

0: படினம் HS பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. BE பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ECE, EEE மற்றும் மெக்கானிக்கல், BTech ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், IT, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ், NAAC A++ மற்றும் NBA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுங்கள் HS பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: மயிலாடுதுறை ARC நடேசி செட்டியார் அண்ட் கோச் வெல்லர்ஸ் பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள். பழைய நகைகளுக்கு ஒரு பவுனுக்கு ₹2,400 முதல் கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூன் 2 முதல் ஜூன் 16 வரை மட்டுமே. ARC நடேசி செட்டியார் அண்ட் கோச் வெல்லர்ஸ் மயிலாடுதுறை.
4: நேயர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மூலம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின்
6: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு ₹1,200 அதிரடி தள்ளுபடி.
4: நேயர்களுக்கு உலம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, நாகப்பட்டினம் விஜய் பிள்ளை கல்வி குழுமங்கள், மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் கோ ஜுவல்லர்ஸ், நாகை மூராசன்ஸ் ரெடிமேட்ஸ்.
7: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நாகப்பட்டினம் HS பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. HS பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
3: மயிலாடுதுறை ARC நடேசி செட்டியார் அண்ட் கோச் வெல்லர்ஸ் பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள்.
8: உங்கள் நாகை மூராவில் விதவிதமான சம்மர் பூல் காட்டன் கலெக்ஷன்ஸ்.
4: நிகழ்ச்சிக்காக தொடரும் பாடல் ஒலிக்கிறது ஸ்வர்ணலதா குரலில்.

0: நிறைவு பெறுகிறது. நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்த விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கிய இசை ஊஞ்சல். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.

0: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: கும்பகோணத்தில்
2: யாரை கேட்டாலும் ஸ்ரீ பாலாஜி படக்கடை பெயரைத்தான் சொல்கிறார்கள்.
3: ஆள் உயர படங்கள் அரை மணி நேரத்தில் படம் போட நாகேஸ்வரன் திருமஞ்சன வீதி பாலாஜி படக்கடைக்கு வாங்க.
4: சுனு,
5: एक परिवार की कहानी, डॉक्टर के सामने जिनसे हुई नादानी.
6: तुम रिपोर्ट्स लाई हो ना?
7: नहीं, मुझे लगा तुम लाए हो.
6: तुम हो ही भुलक्कड़.
7: भूल बस इतनी है कि तुमसे शादी कर ली.
5: लड़िए मत, जानिए आभा के बारे में.
8: आभा?
5: जी हाँ, मोदी सरकार की डिजिटल पहल जिसके तहत अब तक 86 करोड़ से अधिक नागरिक बनवा चुके हैं आभा, यानी आयुष्मान भारत हेल्थ अकाउंट, जहाँ आप अपने मेडिकल रिकॉर्ड सुरक्षित रख सकते हैं और जब चाहें और जहाँ चाहें ये रिपोर्ट्स दिखा सकते हैं. आभा, सेहत के सफर में आपका हम सफर. आज ही आभा ऐप डाउनलोड करें या डायल करें 1-4-4-7-7.
0: 105 ஆண்டுகால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவலை விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவலை விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
9: நேயர்கள் கேட்கவிருப்பது நாகப்பட்டினம் உங்கள் கடை. காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சோலம் உது. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் நாகப்பட்டினம் உங்கள் கடை, தார்பாய்கள் கிரீனைட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
10: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர், விரைவில் மயிலாடுதுறை.
9: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
11: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால். உங்கள் குடும்பத்தின் ஆரோக்கியத்துக்கு நம்பிக்கையான ஒரு இடம் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. பாதுகாப்பான கர்ப்பகால பராமரிப்பு, அனுபவம் உள்ள நிபுணர்கள், பிறந்த குழந்தைகளுக்கான நவீன ஐசியு பிரிவு, எலும்பியல், லாப்ரோஸ்கோபி, டயாலிசிஸ் எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
12: வழங்குகிறார் மீன் சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள்.
13: அனைவருக்கும் வணக்கம். செல்வம் நிலையில்லாதது, ஓரிடத்தில் நிலைத்து இருக்காது. அதனால்தான் செல்வம் என்ற சொல்லுக்கு அப்பெயர் வந்திருக்கலாம் என்று நாம் நினைக்க தோன்றுகிறது. சகடக்கால் போல வரும் செல்வம், அதாவது வண்டியினுடைய சக்கரம் கீழும் மேலுமாக சுழன்று வருவதைப் போல செல்வமும் ஒருவரிடமிருந்து மற்றவரிடம் மாறி மாறி சென்று சேரும். வறுமை மிகவும் கொடுமையானது. கொடிது கொடிது வறுமை கொடிது, இளமையில் வறுமை அதனினும் கொடிது என்பார் ஔவையார். நாம் ஒருவரிடம் சென்று கொடு என்று கேட்பது மிகவும் இழிவானது. அவ்வாறு கேட்பவனிடம் இல்லை என்று சொல்லுவது அதைவிட இழிவானது. வைத்துக்கொள் என்று கொடுப்பது உயர்வான செயல், அவ்வாறு கொடுப்பதையும் வேண்டாம் என்று மறுப்பது அதைவிட உயர்வான செயல். ஈ என இரத்தல் இழிந்தன்று அதனதிர் ஈயேனென்றல் அதனினும் இழிந்தன்று. கொள்கன கொடுத்தல் உயர்ந்தன்று கொள்ளேனென்றல் அதனினும் உயர்ந்தன்று.

0: என்பது புறநானூறு. வள்ளுவரும் நல்லார் எனினும் குழல் தீது மேலுலகம் இல் எனினும் ஈதலே நன்று என்று கூறுவார். பிறரிடம் இருந்து பொருள் பெற்றுக்கொள்ளுதல் நல்ல நெறியாக இருந்தாலும் அது தீமையானது. ஏனெனில் பொருள் கொடுக்கும்போது எல்லோருக்குமே சற்று வருத்தம் இருக்கத்தான் செய்யும். எனவே நாம் எப்பொழுதும் கொடுக்கின்றவர்களாக இருக்க வேண்டுமே அன்றி வாங்குகின்றவர்களாக இருக்கக்கூடாது. கொடுக்க கொடுக்க செல்வம் குறையும், கல்வி மட்டும்தான் கொடுக்க கொடுக்க வளரும். ஆகவே நாம் எப்பொழுதும் கொடுக்கின்ற நிலையிலே இருக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.
1: இன்சொல் அமுது வழங்கினார் மீன் சுருட்டி சி. அரங்கநாதன் அவர்கள்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய இன்சொல் அமுதை. நிகழ்ச்சியை வழங்கியோர் நாகப்பட்டினம் உங்கள் கடை, தார்பாய்கள் கிரீனைட் ஓஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
3: உங்கள் கடை காரைக்கால்
4: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
2: மேலும் நிகழ்ச்சியினை வழங்கியோர் காரைக்கால் எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
5: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
2: காற்றோடு இசையும் பட்டும் போல இனிமையாய் காதோடு இசைக்கும் இது உங்கள் பண்பலை காரை பண்பலை 100.3.

0: நேயர்கள் இனி கேட்கலாம். நாகை மூராசன்ஸ் ரெடிமேட்ஸ் வழங்கும் இரவும் மலரும். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாகை மூராசன்ஸ் ரெடிமேட்ஸ்.
1: உங்கள் நாகை மூராவில் விதவிதமான சம்மர் பூல் காட்டன் கலெக்ஷன்ஸ்.

0: நாடகை குளிரூட்ட விதவிதமான சம்மர் கூல் காட்டன் கலெக்ஷன்ஸ் உங்கள் நாகை மூராவில். நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோச் வெல்லர்ஸ், பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள். பழைய நகைகளுக்கு ஒரு பவுனுக்கு ரூபாய் 2400 முதல் கூடுதல் மதிப்பு. இச்சலுகை June 2 முதல் June 16 வரை மட்டுமே. ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோச் வெல்லர்ஸ், மயிலாடுதுறை.
4: எத்தனையோ புது புது பாடல்கள் தோன்றிய வண்ணம் இருந்தாலும் நம் மனதில் நீங்காமல் இடம் பிடித்திருக்கும் பாடல்கள் அந்த கால பாடல்கள். அப்பாடல்களை கேட்டு ரசிக்கலாம் இரவும் மலரும் நிகழ்ச்சியில் கடிதம் வழியே.

0: மங்களமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும்
1: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: நேயர்களின் நினைவிற்கு நமது பண்பலையில் நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய்வாழ
3: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
4: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
3: ஜிஎல் மருத்துவமனை
4: காரைக்கால்.
2: செங்கல் சிலை மற்றும் விதை நெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லு சாய்வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
5: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை
6: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
5: விபிஎன் கண் மருத்துவமனை தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
7: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
2: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி.

இணைந்திருக்கிறோம் நேர்களே, இரவும் மலரும் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வலிக்கும் இந்த பாடல் மூன்று முடிச்சல் திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க செமனார் கோவில், குணசேகரன் திலகவதி, பொன்சை ஆறுமுகம், முத்துலட்சுமி, கலையராஜ், செல்வராஜ், செல்வி.

0: நேர்களே, நமது பண்பலையில் நாளை பிற்பகல் 12:50 ஜெயம் கொண்ட பிராமணகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்
1: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் பாக ராமநகை மாளிகை ஜெயம் கொண்டம்.
0: நாளை காலை 11:30 திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ் மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் கோ ஜுவல்லர்ஸ் வழங்கும் அடுத்தது என்ன சிறப்பு கல்வி தொடர். நாகப்பட்டினம் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறை பிராந்திய இணை இயக்குனர் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. மாணவர்கள் பலன் பெற்று உயர்வடைய இனிய நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் திருவாரூர்.
2: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் கோ ஜுவல்லர்ஸ் பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள்.
0: நிகழ்ச்சியில் மனதை வருடும் பாடல்களின் வரிசையில் அடுத்ததாக வலிக்கும் இந்த பாடல் குங்குமம் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் எஸ் ஜானகி குரலில். பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க கரூர் செல்வராஜ், பெரிய நாயகி ஜோசிகா, ஸ்ரீகிருஷ், ஜெயதேவ், ரமேஷ், காயத்ரி, தலைநாயிறு ஹாஜா முகமது, சாகுல் அமீத், அரக்கண்டங்கூர் நாராயணன்.

0: கட்டிடம் HS விலை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. PE பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ECE, EEE மற்றும் மெக்கானிக்கல், BTech, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், IT, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ் NAC A++ மற்றும் NTA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுகள் HS பிள்ளை பொறியியல் கல்லூரி, நாகப்பட்டினம்.
1: நேயர்களின் நினைவிற்கு, நமது பண்பலையில் நாளை மாலை 6:20 நாச்சியார்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொலமுது.
2: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
3: வீட்டு உபயோக பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
1: நாளை 7:30 கரைக்கால் ONGC காவிரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம்.
5: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.
1: நாளை மாலை 4:30 வைக்கிங் பனி நன்றி வழங்கும் தேநீர் நேரம்.

இரவும் மலரும் நிகழ்ச்சிக்காக அடுத்ததாக வலைக்கும் இந்த பாடல் புதிய பறவை திரைப்படத்திலிருந்து. பி சுஷீலா குரலில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், கண்ணதாசன் வரிகளில். பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க வில்லிவாக்கம் குபேந்திரன், மகேஸ்வரி, வாகையூர் ராமசாமி, திட்டக்குடி செல்வராசு, திருச்சி முத்தரசு நல்லூர் நவீன் சுந்தர், வாரியங்காவல் கதிரவன், சிறுங்காட்டூர் ராஜேந்திரன், திருமிழிசை மணிவரன், அருணாசேகர்.

0: கேட்டது நாகை மோராசன்ஸ் ரெடிமேட்ஸ் வழங்கிய இரவும் மலரும். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாகை மோராசன்ஸ் ரெடிமேட்ஸ்.
1: உங்கள் நாகை மூராவில் விதவிதமான சம்மர் பூல் காட்டன் கலெக்ஷன்ஸ்.

நடையை குளிரூட்ட விதவிதமான சம்மர் கூல் காட்டன் கலெக்ஷன்ஸ் உங்கள் நாகை மூராவில். நாகை மூரா சென்ஸ், நாகப்பட்டினம்.

0: நேரம் 10:30. நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம். மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் கோ ஜுவல்லர்ஸ் வழங்கும் இரவும் மலரும். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் கோ ஜுவல்லர்ஸ்.
1: மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் கோ ஜுவல்லர்ஸ், பழைய தங்கம் கொடுத்த புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள். மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் கோ ஜுவல்லர்ஸ், பழைய தங்கம் கொடுத்த புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள். பழைய நகைகளுக்கு 1 பவுனுக்கு ₹2,400 முதல் கூடுதல் மதிப்பு. இச்சலுகை June 2 முதல் June 16 வரை மட்டுமே. ARC நடேச செட்டியார் கோ ஜுவல்லர்ஸ், மயிலாடுதுறை.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் ஒலிக்கிறது படகோட்டை திரைப்படத்திலிருந்து. டிஎம் சவுந்தரராஜன், பி சுஷிலா குரலில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், வாலி வரிகளில். பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க ஸ்ரீபுத்தூர் ஏசுதாஸ், சகாய மேரி, செலினா ஜோஸ்பின், இசிதா ராணி, மர்வின் ஆண்டனி, தங்கமயில், திவ்யா சுனில், பாப்பாக்குடி, பார்த்திபன் பாரதி, வரதராஜன் பேட்டை, வளர்மதி, ஆரோக்கியதாஸ், மரியவாஸ்டினா, பெனினா, கலைச்செல்வி, ஆனந்தி, அந்தோனி சாமி, கீழ்குடியிருப்பு, செல்வராஜ், ஸ்ரீமதி, பவித்ரா, பரணிதரன்.

0: காலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய்வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை இரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யன் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
0: இப்பொழுது விற்பனையில் மங்கள்யன் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிகமாக சொல்ல மங்கள்யன் சூப்பர் கோல்டு உரம். நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சொல் அமுது தார்பாய்கள் கிரீனைட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
3: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
4: திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: இணைந்திருக்கிறோம் நேர்களே, இரவும் மலரும் நிகழ்ச்சியில் நிகழ்ச்சிக்காக தொடரும் பாடல் 3 தெய்வங்கள் திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க தாராசுரம், சமரசம், கோவிந்தபுரம், சங்கமித்ரா, பாஸ்கர், தனுப்பிரியா, தேவேந்திரன், ரிஷி, நந்தினி, சரவணன், சித்ரா, சாய் சரண், சாய் மித்ரன்.

0: தமது பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் பி எஸ் ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம் பணத்தை மிச்சப்படுத்தின காரைக்கால் பி எஸ் ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் ஆர் கே ஜி நெய்.
3: சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
4: ஆர் கே ஜி நெய்.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
5: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் கோ ஜுவல்லர்ஸ்.
6: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் கோ ஜுவல்லர்ஸ் பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள்.
0: பண்பலையோடு இணைந்து நேயர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் கோ ஜுவல்லர்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் இரவும் மலரும். நிகழ்ச்சியில் அடுத்த தகவலுக்கும் இந்த பாடல் வானம் பாடி திரைப்படத்திலிருந்து பி சுஷீலா குரலில், கே வி மகாதேவன் இசையில், கண்ணதாசன் வரிகளில். பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க கூத்தூர் அப்துல் கரீம், செல்லமுத்து முகமது, ஹம்ராய், செல்லமுத் சுகைனா.

அதே பாவம், குரலிலும் அதே குறைவு, அதே கனிவு. மீனா பாடம்மா, மறுபடியும் இந்த வீட்டில் ஆனந்தம் மலரட்டும். அம்மா பாடம்மா, நீ பாடும்போது உமா பாடுற மாதிரி இருக்கு. பாடம்மா பாடு.

0: நேயர்களுக்கு உலம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நேயர்களுக்கு விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் உலம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
3: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நாகப்பட்டினம் மேஜர்ஸ் பிள்ளை கல்வி குழுமங்களின் உலம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
4: நேயர்களுக்கு
0: உலம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள் நாகை மூராசன்ஸ் ரெடிமேட்ஸ்.
5: உங்கள் நாகை மூராவில் விதவிதமான சம்மர் பூல் காட்டன் கலெக்ஷன்ஸ்.

மலரும் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் ஒலிக்கிறது. கந்தன் கருணை திரைப்படத்தில் இருந்து பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. பொன்னியம்மேடு, வண்ணை, கணேசன், கஸ்தூரி, சுகன்யா, விஜயசங்கர், சுமலதா, ஜிஷ்ணு, ஆகாஷ், சுஷ்மிதா, ஸ்ரீ.

0: நிறைவு பெறுகிறது. மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் கோ ஜுவல்லர்ஸ் வழங்கிய இரவும் மலரும். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்று நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் கோ ஜுவல்லர்ஸ்.
1: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் கோ ஜுவல்லர்ஸ் பழைய தங்கம் கொடுத்த புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள். மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் பழைய தங்கம் கொடுத்த புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள். பழைய நகைகளுக்கு ஒரு பவுனுக்கு ரூபாய் 2400 முதல் கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூன் 2 முதல் ஜூன் 16 வரை மட்டுமே. ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
0: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 11 மணி. நமது பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், ஆர்கே சென்னை, காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் கோ ஜுவல்லர்ஸ். 6 மணிக்கு குரலோசை, தொடர்ந்து நிகழ்ச்சி குறிப்புகள். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் முனைவர் சு தில்லைவனம் அவர்கள். 6:15 பக்தி மாலை. 6:35 காரைக்கால் ஒஎம்ஜிசி காவிரி அசட், காரைக்கால் ஷேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு. 6:40 மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வழங்கும் இன்சொல் அமுது. ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் மீன் சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர். பங்கேற்கும் சிறுவன் ஆர் நிதேஷ். 7:00 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் மாப்பிள்ளை மன்னார் சாமி விளம்பரதார நிகழ்ச்சி. 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். 7:30 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை வழங்கும் காலை காம்போ. 8:00 துள்ளி வரும் பாட்டு. முதலில் மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. 8:05 ஆர்கேஜி நெய் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. 8:30 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வைக்கிங் பனியன் ப்ரீஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. 9:00 பாயிண்ட் முதலில் காரைக்கால் ஜெயல் மருத்துவமனை, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய்வாழ, வாழ்க்கை முறை மாற்றத்தால் ஏற்படும் விளைவுகளும் தீர்வுகளும் ஆலோசனைகள் வழங்குகிறார் காரைக்கால் யோகா மற்றும் இயற்கை மருத்துவ வல்லுநர் டாக்டர் எம் தனலட்சுமி அவர்கள். 9:05 திருச்சி சேலம் மங்களன் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட். 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும். 9:35 பாயிண்ட் டு பாயிண்ட். 9:45 வானொலிக்கு 90 படைப்பு ஆகாஷ்வாணி கொடைக்கானல். 10:00 சிந்தனை அரங்கம். முதலில் நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. 10:05 சிந்தனை அரங்கம். ஒளிப்படைத்து கண்ணினா என்ற தலைப்பில் நேயர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். 11:00 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் கோ ஜுவல்லர்ஸ் வழங்கும் அடுத்தது என்ன சிறப்பு கல்வி தொடர். திருச்சி மண்டல வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை இணை இயக்குநர் திருமதி பி பரமேஸ்வரி அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. 11:30 திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ். மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் கோ ஜுவல்லர்ஸின் அடுத்தது என்ன. 12:00 எஃப்எம் எக்ஸ்பிரஸ். 12:10 மனதில் நின்றவை. 12:50 ஜெயங்கொண்டம் ராமநகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர். 12:55 பன்னிசை. 1:00 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தேன்மழை. 1:55 மெல்லிசை. 2:00 லஞ்ச் பிரேக். முதலில் நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. 2:05 லஞ்ச் பிரேக். 2:30 லஞ்ச் பிரேக்கில் சங்கீத சாரல் டி என் சேஷா கோபாலன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். 3:00 ஆர்கேஜி நெய்யின் லைக் ஷேர் கமெண்ட். 3:30 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை வழங்கும் லைக் ஷேர் கமெண்ட். 4:00 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் தேநீர் நேரம். 4:30 வைக்கிங் பனியன் பிரீஃப் வழங்கும் தேநீர் நேரம். மாலை 5:00 நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்ஸ் வழங்கும் உலா வரும் நேரம் விளம்பரதர நிகழ்ச்சி. 5:15 அலையோசை. 5:30 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் விலக்கேற்றும் வேலை. 6:00 பன்னிசை. 6:20 மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் வழங்கும் இன்சொல் அமுது. வழங்குபவர் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் மீன் சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ். 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய்வாழ. 6:45 இசை துரிகை. 7:00 பிளாசி முதல் செங்கோட்டை வரை தேசிய ஒருமைப்பாட்டு தொடர். 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்களியன் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 காரைக்கால் ஒஎன்ஜிசி காவிரி அசட்டின் உழவர் அரங்கு.

0: The minister added that he prayed to the deity for the well-being and prosperity of all. Indian wrestlers continued their impressive run at the Ulaanbaatar Open in Mongolia today, winning 2 gold and 2 bronze medals in the men's freestyle category. Deepak clinched the gold medal in the 61 kg category, defeating Kazakhstan Asil Akkan 6-0 in the final. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 11:10 நேயர்கள் கேட்கலாம் துயிலும் முன். எங்களிடமிருந்து எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளுங்கள். நாம் வெற்றியடைய நம் நம்பிக்கை மட்டுமே நமக்கு போதும். இது மாவீரன் நெப்போலியனின் சிந்தனை துளி. நேயர்களே, இத்துடன் 100.3 மெகா ஹிட்ஸ் பண்பலை வரிசையில் நமது நிலையத்தின் இன்றைய ஒலிபரப்பில் நிகழ்ச்சிகள் யாவும் இனி